இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 22 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2026 சித்திரை மாதம் 29 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 12 தேதி செவ்வாய்க்கிழமை. ஆகாஷ்வாணி தர்மபுரி வானொலி நிலையம் 102.5 MHz மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒலிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

நேர்களை கேட்கலாம். இன்று நம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வளம் வரும் நிகழ்ச்சிகள் குறித்த நிகழ்ச்சி நிரல். இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 உழுவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தர்மபுரி ஸ்ரீகிருஷ்ணா சுக்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இன்றைய மழலையாக டி சவிதா நம்மோடு இணைய உள்ளார். காலை 7 மணிக்கு காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தர்மபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனையின் நாள்மலர், தர்மபுரி அரசு பட்டுக்கொடு அங்காடியின் நேற்றைய விலை நிலவரம், தர்மபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம் கேட்கலாம். 7:10 தர்மபுரி ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் ரத்த

0: அரசு நிலையம் வழங்கும் இனிது இனிது. 7:15 தமிழில் செய்திகள். 7:25 தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு. பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சாரல். 8:00 தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புனல். 8:30 தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி. தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். 8:45 சாய்பாலின் இன்று ஒரு தகவல். 9:00 தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனியா சொல்லமது. 9:05 வானொலியில் வசந்தம். இன்று சாலை பாதுகாப்பு என்ற தலைப்பில் மலர்கொள்ளது. 10:00 மத்தூர் கலைமகால் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி. 10:00 மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி எரப்பட்டி ஸ்ரீ சாய்மார்த்தி மருத்துவமனையின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். தொடர்ந்து நீங்கள் கேட்டவை 10:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். 11:00 தர்மபுரி இனிமை சீமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். தொடர்ந்து பூவே பெண் பூவே. 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 உங்கள் களம். இன்றைய உங்கள் களம் புதிய தடமாக காளான் வளர்ப்பு குறித்து தர்மபுரி சந்தியா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள். 12:50 மெல்லிசை சூழல் காப்பும் இடம்பெற கேட்கலாம். 1:10 நேயர் விருப்பம். 2:00 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் செம்மறியாட்டு இனங்களும் அவற்றின் உற்பத்தி பண்புகளும். சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கோழியின அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் கே பிரேமவல்லி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 திரையிசை. 3:00 கட்சவியில் கலக்கல் பாடல்கள். மாலை 4:00 விடை தேடும் வினாக்கள். 5:00 மாலை தென்றல். 6:00 தர்மபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரியின் தினம் ஒரு திருக்கோவில். 6:10 பாட்டுதான். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை கேட்கலாம். 6:50 உள்ளூர் உலா. 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ். தர்மபுரி ஜே என் மருத்துவமனையின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் கேட்கலாம். 7:00 திரையிசை. 7:10 மாவட்ட செய்திமலர். தொடர்ந்து தமிழில் செய்திகள். 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் பன்றி வளர்ப்பில் ஒருங்கிணைந்த பண்ணையம். சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன இணை பேராசிரியர் டாக்டர் கே செந்தில்குமார் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். தொடர்ந்து சிறப்பான சின்ன வெங்காய சாகுபடி. ஈரோடு சென்னம்பட்டி குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளந்தென்றல் எம் பாட்டு இசப்பாட்டு. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். தொடர்ந்து ஸ்பாட்லைட். 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 சுகமான ரகங்கள். இன்று சேலம் மாவட்ட நேர்கால் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். நேர்கள் இதுவரை இன்று நம் தர்மபுரி பண்பலை 102.5 ஈர்க்காடு பண்பலை 103.7 வலம் வரும் நிகழ்ச்சிகள் குறித்த நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். பண்பலை என தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். தில்லி அஞ்சலாக.
1: இதுவரை நிகழ்ச்சி நிரல்
2: This is Akashwani, the news read by V.C. Pramod. Senior BJP leader Hemanta Biswa Sarma will be sworn in as Chief Minister of Assam in Guwahati today. Assam Governor Lakshman Prasad Acharya will administer him the oath of office in secrecy at a ceremony to be held at the Veterinary College playground in Khanapada area of the city. Four ministers, including two from the BJP and one each from AGP and BPF, will also take oath along with the Chief Minister. They are Rameshwar Teli, Atul Boda, Charan Bodo and Ajanta Niyog. In a social media post, Mr. Sarma said that former Minister Ranjit Kumar Das will be NDA's candidate for the Assam Assembly Speaker's position. This will be the second consecutive term for Mr. Sarma as Chief Minister of, and third term for an NDA government in Assam. The swearing-in ceremony will be attended by Prime Minister Narendra Modi, Union Home Minister Amit Shah, Defence Minister Rajnath Singh and BJP President Nitin Nobin, among others. The NDA, comprising the BJP, Aham Gana Parishad, AGP, and Bodoland People's Front, BPF, secured a sweeping mandate in the assembly polls, winning 102 seats.

0: நேரம் காலை 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் வி. ஆ. இளவழகன் அவர்கள்.
2: மட்டற்ற மன மகிழ்ச்சி, உயர்ந்தோங்கும் உள்ள கிளர்ச்சி, குறைவற்ற குதூகல எழுச்சி, இவற்றை குறிக்கும் உவப்பான சொல் உய்யலாலா எனும் ஐந்தெழுத்து மந்திரம் ஆகும். உய்யல் கூட்டல் ஆலா என பிரித்தால் உல்லாசவானில் துன்பங்களை கடந்து இன்பச் சிறகுகளை விரித்து சலனமற்ற வாழ்வு வாழுதல் எனும் பொருளாக விரிவடையும். பிழைக்கும் வழி எனவும் அதனை பிரித்து பொருள் கொள்ளலாம். நினைந்தக்கால் உய்யல் ஆமே எனும் திருநீத்தான தாண்டகமும் உய்யல் உருவீர்கள் ஐயன் ஆரூரை கையினால் தொழ என அப்பர் தேவாரமும் உய்யல் ஆவது ஓர் நெறி புக உதவிட வேண்டும் என கம்ப ராமாயணமும் புவி மீது பொய்யுரை பேசும் மாதரை விட்டு உய்யடா உய்யடா உய் என பட்டினத்து அடிகளாரும் வாழ்வாங்கு வாழுதலையும் பிழைக்கும் வழிமுறைகளையும் உய்யல் எனும் சொல் மூலம்

0: உயர்த்தி காட்டுகின்றனர். உயல் கூட்டல் ஆலா சொல்லின் பிற்பகுதி ஆலா என்பது வடதுருவ ஆர்க்டிக்கிலிருந்து தென்துருவ அண்டார்க்டிக் வரை சுமார் 25,000 கிலோமீட்டர் வலசையாக பறந்து செல்லும் புவி முனை கடல் பறவையை குறிக்கும். 3/4 நீளம், 100 கிராம் எடை, நீண்ட இறக்கைகள் இவற்றை கொண்ட ஆலா கடல் பறவை ஆண்டுக்கு 2 முறை கோடைக்காலத்தை அனுபவித்து 35 ஆண்டுகள் வாழும் தன்மை உடையவை. ஆலா கடற்பறவைகளை தனுஷ்கோடியின் தென்முனையில் கூட்டங்கூட்டமாக அக்டோபர் நவம்பர் மாதங்களில் சிறகடித்து வாழ்வதை நாம் இன்றைக்கும் காணலாம். ஓய்வின்றி சுற்றித் திரும்புவரை பார்த்து, ஏம்பா இப்படி ஆலா மாதிரி பறக்கிற எனும் ஊர்ப்புற சொல்லடைவு புலம் பெயரும் போதும் இறை தேடும் போதும் இடைவிடாமல் தொடர்ந்து பறந்து கொண்டே இருக்கும் ஆலா கடற்பறவையின் வியத்தகு செயலையே குறிக்கும். நீர்ப்பரப்பின் மேல் உயரத்தில் பறக்கும் போதே திடீரென செங்குத்தாக நீருக்குள் பாய்ந்து மீனை கொத்தி கவ்வி மேலே வந்தபின் வானத்தில் பறந்தபடியே உயர துப்பி எரியும் அந்த மீனை. ஆகாயத்தில் தலைகீழாக மீன் திரும்பி வரும்போது மறுபடியும் மீனை கவ்வி அப்படியே விழுங்கிவிடும் திறன் வாய்ந்தவை ஆலா கடல் பறவைகள். அப்படி செய்வதால் மீன்களின் செதில்கள் ஆலா பறவையின் தொண்டையில் சிக்கிக்கொள்வதில்லை. இப்போது உய்யலாலா எனும் 5 எழுத்து மந்திரத்தை என்னவென்று கேட்கலாமா? உடன்பாடான உணவு 1, உரிய உறக்கம் 2, நேரிய உடற்பயிற்சி 3, சீரிய உளப்பயிற்சி 4, வப்பான உரையாடல் 5. இந்த 5 உவகை நெறிகளையும் கொண்ட உய்யல் எனும் வாழ்க்கை அமைந்தால் ஆலா எனும் அற்புத வலசை கடல் பறவையாக வையத்துள் சிறகடித்து வாழலாம் என்பதைத்தான் உய்யலாலா மந்திரம் சொல்லுகிறது. ஆனால் ஆலா பறவையை விட அதி அற்புத வேகத்திறன் உடையது நம்முடைய பிராணவழி எனும் மூச்சுக்காற்று. பிராணாயாமம் எனும் மூச்சு பயிற்சியை முறைப்படுத்தினால் கள் உண்ட மகிழ்ச்சி அடையலாம், துள்ளி நடக்கலாம், சோம்பல் தவிர்க்கலாம் என்பதாக புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டால் கள்ளுண்ண வேண்டாம் தானே கழிதரும், துள்ளி நடப்பிக்கும், சோம்பல் தவிர்ப்பிக்கும், உள்ளது சொன்னோம் உணருடையோர்க்கே எனும் திகட்டாத திருமந்திரமாக அருளியவர் யார்? அவர்தான் திருமூலர். என்னையர்களே, பிராணாயாமம் செய்ய தொடங்கிவிட்டீர்களா?
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் பேராசிரியர் V.R. இளவழகன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

நேரம் காலை 6:15. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஈர்க்காடு பண்பலை 103.7. உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி மனம் பரப்ப வருகிறது பக்தி மாலை நிகழ்ச்சி. ஒலிக்கு வருகிறது முதல் பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை, சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிந்து குரலில்.

0: நிறைவுக்கு வருகிறது இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சி. நேர்களை தொடர்ந்து கேட்கலாம்.
1: வேளாண் அறிவிப்புகள் வழங்குகிறார் ஓய்வு பெற்ற மேனாள் வேளாண் உதவி இயக்குனர் என் மதுபாலன் அவர்கள்.
2: இனிய காலை வணக்கங்கள். இன்னைக்கு எப்படி காலையில் விழிச்சோன்னே ரோஜா மாதிரி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்களோ அந்த ரோஜா செடியை பற்றி இன்றைக்கி சொல்ல போகிறேன். எப்போவுமே நிறைய நேயர்கள், சார் நான் ரோஜா செடி வாங்கி வந்துட்டேன், ஆனால் எனக்கு வந்து சரியாக பராமரிக்க தெரியல, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆகவே அந்த ரோஜா செடியை எப்படி பராமரிக்கிறது, எப்படி பூ எடுக்கிறது என்பது இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லித்தரப்போகிறேன். நீங்கள் நல்ல நர்சரியிலிருந்து வாங்கக்கூடிய இந்த வெயில் தருமபுரி போன்ற நகரங்களுக்கு, தருமபுரி கிருஷ்ணகிரி போன்ற நகரங்களுக்கு வளரக்கூடிய ரோஜா ரகங்களை மட்டும்தான் நீங்கள் தேர்வு செய்யணும். இதே ஒசூர், சூளகிரி, கிளமங்கலம், டெங்கனி கோட்டை அந்த பக்கம் இருக்கக்கூடிய குளிர் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய பதியன்களை கொண்டு வந்து இங்கே போட்டோம்னா நிச்சயமாக வராதுங்க. ஆகவே நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த சுற்றுப்புறம் வெயில் எங்கே இருக்கோ அங்கே வந்து இருக்கக்கூடிய பதியன்களை வாங்கிட்டு வந்து நான் சொன்ன மாதிரி 5 கலவையில் போட்டு அந்த செடியை வளர்த்துட்டு வரீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, செடியில் வந்து ரோஜா பூ பூக்குது, அந்த ரோஜா பூ பூக்கிறத வந்து எப்படி கிள்ளு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த காம்போடு கிள்ளிட்டால் போதும் பூவை அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படி செய்யக்கூடாதுங்க. காம்புக்கு கீழே 2 இலை இல்லைன்னா 3 இலை இருக்கும், அந்த 2 இலையோடு கட் பண்ணிருந்தீங்கன்னா நிறைய அப்படியே பிரான்ச்சஸ் வந்து நிறைய வரும். அதனால் 2 இலை விட்டு 2 இலையோடு சேர்த்து பூவை வந்து பறிங்க. இது வந்து முதல் இது. அதே சமயம் ரோஜா செடியில் வந்து நிறைய கிளைகள் ரொம்ப ஹைட்டாகவும் வளர்க்கக்கூடாது, ஓரளவுக்கு ஹைட் வளர்த்து நல்ல அது வந்து ஒரு சின்ன கத்திரிக்கோல் எடுத்து அந்த இதை வந்து மேல் இதை வந்து அப்படியே கட் பண்ணிகிட்டே விட்டுகிட்டே வரணும். அப்போ தான் வந்து சைட் பிரான்ச்சஸ் நிறைய வரும். அந்த சைட் பிரான்ச்சஸ் நிறைய வந்ததுன்னா ஒரு செடியில் நமக்கு நிறைய பூக்கள் எடுக்கும். இந்த டிப்ஸை வந்து நீங்கள் மனசுக்குள்ளே எப்பவுமே வச்சுங்க. ஒரு பூ பூத்துறது போதுன்னு நினைக்கக்கூடாது, அதனுடைய சைட் பிரான்ச்சஸை நம்ம வளர்த்து விட்டுகிட்டே இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் ஒரு தண்டை வந்து நேராக போகிற மாதிரி செய்யக்கூடாது. அப்படி போச்சுன்னா அதை கட் பண்ணி எடுத்துடணும். புரிஞ்சுதுங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, டீ தூள் இருக்கும், காஃபி தூள் இருக்கும், இதெல்லாம் வந்து நல்ல தொழு உரத்தோடு நல்ல காய விட்டு தொழு உரத்தோடு கலந்து செடிக்கு ரோஜா செடிக்கு அடியில் நல்லா போட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டிலலாம் என்ன பண்ணுவோன்னா கருப்பு உளுந்து வாங்குவாங்க. அப்புறம் வந்து தோசைக்கு, அதாவது இட்லிக்கு போடக்கூடிய கருப்பு உளுந்து, அதை ஊற வைப்பாங்க. அதை தோல் நீக்கி அந்த தண்ணியை அப்படியே வச்சுருப்பாங்க, அந்த கருப்பு உளுந்து அந்த தண்ணி. அதே மாதிரி இட்லி அரிசி ஊற வச்சுருப்பாங்க, அது கழுவுன தண்ணி. இதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த தோல் நீக்கிய தண்ணியும் கருப்பு உளுந்து தோலையும் இந்த அரிசி தண்ணியும் நீங்கள் வந்து செடிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். அது நல்ல சத்து, அது வந்து ஒரு குரோத் ரெகுலேட்டர் மாதிரி பயன்படும். அதே சமயத்தில் மூணாவதாக இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் வந்து சாதம் நிறைய ஆயிடுச்சு, அதை மீதி ஆயிடுச்சுன்னா அந்த சாதத்தை நைட்டில் வந்து தண்ணி ஊற்றி வச்சிடுறீங்க. அடுத்த நாள் காலையில் அந்த சாதமும் தண்ணி நல்லா கையில் பசைஞ்சிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த தண்ணியை மட்டும், சாதம் தண்ணியை மட்டும் எடுத்து செடிக்கு கொடுக்கலாங்க. இப்படி கொடுத்தோம்னா அது நிறையா துளிர் எடுக்கும், காம்பு அதாவது மொட்டுக்கள் வந்து நிறைய வர்றதுக்கு இருக்குது. அதே சமயத்தில்

0: ரொம்ப வெயில் அடிக்குது, நிறைய வெயில் அடிக்குது, செடி தாங்கலைன்னா கண்டிப்பாக அந்த ரோஜா செடியை ஒரு 35% வந்து நிழலில் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம கொண்டு வந்துடணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 2 நாள் நிழலில் வைக்கணும், 3வது நாள் வெயில் வைக்கணும். அதே சமயத்தில் ரொம்ப மழை பெய்யுது, தண்ணி நிறைய நிற்குதுன்னா தண்ணியை ரொம்ப தேங்கவும் வைக்கக்கூடாது, அதில் வந்து ஏற்றவும் பண்ணணுங்க. இப்படி பண்ணணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன், டெய்லி நீங்கள் வாழைப்பழம் சாப்பிடுவீங்க, வாழைப்பழ தோல் இருக்கு இல்லைங்களா, அந்த தோலை மட்டும் நல்லா கட் பண்ணி என்ன பண்ணுங்கள், ஒரு 4-5 வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு பழம் சாப்பிட்டுட்டு அந்த தோலை நல்லா கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பக்கெட்டில் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறிட்டுருக்கட்டும். அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா அந்த வாழைப்பழ தோலை எடுத்து வெளியே போட்டு அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா அதை வந்து செடிங்களுக்கு ஊற்றினீங்கன்னா அது நல்லா ஒரு பூஸ்டர் மாதிரிங்க, அதுக்கு அவ்வளோ நல்லா செடி வளருங்க. அதுக்கப்புறம் இந்த டிப்ஸ் எல்லாம் நல்லா பயன்படுத்துங்க, நிச்சயமாக உங்கள் ரோஜா செடி ரொம்ப நல்லா வளரும். நான் சொன்னதை மறக்கக்கூடாது, கிளைகளை வந்து நிறைய உண்டு பண்ணணும், 2 இலைய இருக்கிற மாதிரி கட் பண்ணி பூ பறிக்கணும். அதே மாதிரி இந்த டீ தூள் காஃபி தூள் போடணும், இந்த கருப்பு உளுந்து அரிசி கலஞ்ச தண்ணியை ஊற்றணும். அதுக்கப்புறம் வந்து பழத்தோலை வந்து ஊற வச்சு செடிங்களுக்கு போடணும். இந்த மாதிரி போட்டாவே போதுங்க, உங்கள் செடி வந்து ரோஜா செடி ரொம்ப அருமையாக அழகாக பூக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைக்கு இன்னொரு தொழில்நுட்பத்தோடு உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை வேளாண் அறிவிப்புகள் கேட்டீர்கள். வழங்கினார் ஓய்வு பெற்ற மேனாள் வேளாண் உதவி இயக்குனர் என். மதுபாலன் அவர்கள்.

நேர்களே, இன்று இரவு 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் பன்றி வளர்ப்பில் ஒருங்கிணைந்த பண்ணையம். சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன இணைப்பேராசிரியர் டாக்டர் கே செந்தில்குமார் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். தொடர்ந்து சிறப்பான சின்ன வெங்காய சாகுபடி, ஈரோடு சென்னம்பட்டி குமார் அவர்களுடன் நேர்முகம் ஆகியன கேட்கலாம்.

நெகிலி இன்று காலை 6:55 தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இன்றைய மழலையாக நம்மோடு இணைய உள்ளார் டி சவிதா. காலை 7 மணிக்கு காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தர்மபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனையின் நாள் மலர் கேட்கலாம். 7:10 தர்மபுரி ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது.

தலைப்புச் செய்திகள். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். கல்வித்துறையில் தற்கால தேவைகள்

0: ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் வதோதராவில் சாரதா மாணவர் விடுதியை நேற்று அவர் திறந்து வைத்தார். நவீன காலத்திற்கு ஏற்ப கல்வித்துறையை மாற்றியமைக்கும் வகையில் புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பெண் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அனைத்து துறைகளிலும் மகளிரின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில் திறன்களுடன் இளையோரை மேம்படுத்தும் வகையில் கல்வித்துறையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் விளையாட்டு முதல் விண்வெளி தொழில்நுட்பம் வரை அனைத்து துறைகளிலும் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் இளையோர் பங்களிப்பு அதிகரித்துள்ளதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். வேளாண் மாற்றத்தின் மூலம் ஆரோக்கியம் என்ற இயக்கத்தை புதுதில்லியில் நேற்று மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா மற்றும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு நட்டா, இந்த இயக்கத்தை இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலும் இணைந்து தொடங்குவதாக கூறினார். நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தாமல் அவற்றை தடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். ஆரோக்கியமான உணவு முறைகளின் மூலம் நோய்களை தடுக்க முடியும் என்றும் அதை கருத்தில் கொண்டே இந்த இயக்கம் தொடங்கப்படுவதாகவும் திரு நட்டா கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு சிவராஜ் சிங் சௌகான், உடல் ஆரோக்கியமே மகிழ்ச்சியின் அடிப்படை என்று குறிப்பிட்டார். நாட்டில் வேளாண் உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் ஊட்டச்சத்திலும் கவனம் செலுத்த வேண்டிய நிலை உள்ளது என்று அவர் தெரிவித்தார். விவசாயத்தை உணவு உற்பத்தியாக மட்டுமே பார்க்காமல் ஊட்டச்சத்தை வலுப்படுத்தும் அம்சமாகவும் கருதி செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து இயற்கை வேளாண் நடைமுறைகளை ஊக்குவிக்க பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். இதற்கான தேர்தலுக்கு இவர்கள் நேற்று மனு தாக்கல் செய்தனர். இவ்விரு பதவிகளுக்கும் வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் இவர்கள் இருவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதற்கான அறிவிப்பினை சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா இன்று பேரவையில் வெளியிட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய நுகர்வோர் தொடக்க கூட்டுறவு அமைப்பின் 317 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை மத்திய அரசிடமிருந்து 2 வாரங்களுக்குள் பெற்றுத்தர தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தேசிய தென்னிந்திய நதிகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் நேற்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து அவர் இந்த அறிவுறுத்தலை வழங்கியதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி வாக்கு எண்ணிக்கை தொடர்பான மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது. அந்த தொகுதியில் பதிவான தபால் வாக்கு வேறு தொகுதிக்கு அனுப்பப்பட்டதாகவும் தாவேக்க வேட்பாளர் திரு சீனிவாச சேதுபதியின் வெற்றி அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரி திமுக வேட்பாளர் திரு கே ஆர் பெரியகருப்பன் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை நீதிபதிகள் விக்டோரியா கௌரி மற்றும் செந்தில்குமார் அடங்கிய அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கமாக தபால் வாக்குகள் தொகுதி எண் மற்றும் பெயருடன் அனுப்பி வைக்கப்படும் என்றும் தபால் வாக்கு வேறு தொகுதிக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கு எந்தவிதமான அடிப்படை ஆதாரமும் இல்லை என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தீர்ப்பை இன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. பிரதமரின் தொழில் பழகுனர் பயிற்சி திட்டத்தின் கீழ் சேலத்தில் நேற்று சிறப்பு முகாம் நடைபெற்றது. 3 மாதங்களுக்கு ஒருமுறை நடத்தப்படும் இந்த முகாம் தொழில் பிடிப்புகளை முடித்தவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என்று மாவட்ட திறன் பயிற்சித்துறை உதவி இயக்குநர் சந்திரா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: பிரதம மந்திரி நேஷனல் அப்ரண்டிஷிப் மேலா நடக்குது. இது வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இந்த மேலாவால என்ன அப்படின்னா, என்னென்ன கம்பெனிங்க வந்திருக்காங்கன்னா, செயில் மற்றும் வந்து TNSTC மற்றும் SETC, அது இல்லாம பிரைவேட் கம்பெனி உள்பட 13 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்திருக்காங்க. இதுல வந்து பசங்களுக்கு வந்து ஐடிஐ முடிச்சவங்க, டெசிக்னேட்டட் ட்ரேட் மற்றும் வந்து ஆப்ஷனல் ட்ரேடு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சவங்க கூட இங்க அப்ரண்டிஷிப் எடுத்திருக்கோம். மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நேஷனல் அப்ரண்டிஷிப் சர்டிபிகேட், அவங்களுக்கு அது ஒரு வேல்யூபிள் சர்டிபிகேட். அதை வச்சு அவங்க, இதுக்கு முன்ன வந்து ஐடிஐ பசங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இருந்தது, ஆனா தற்போது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சவங்க கூட இந்த அப்ரண்டிஷிப் மேல எல்லாம் கலந்துகிட்டு அந்த வேல்யூபிளான சர்டிபிகேட்டை அவங்க அவைல் பண்ணி கம்பெனிக்கு அவங்க வேலைக்கு போகலாம்.
0: இந்த முகாம் தங்களுக்கு பெரிதும் பயனளித்துள்ளதாக இதில் பங்கேற்ற பயனாளிகள் எமது செய்தி

0: செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என்னோட பேர் ரோபியா, நான் ஆத்தூர்ல இருந்து வரேன். நான் ஐடிஐ எலக்ட்ரிஷியன் முடிச்சிருக்கேன். நிறைய ஜாப் வேகன்சி இருக்கு, நிறைய கம்பெனிஸ்ல இருந்து வந்திருக்காங்க. ஸ்டைஃபனோட மந்த்லி இன்கம் எல்லாம் அப்ரண்டிஸ் ஜாப் கொடுக்கறதுனால எக்கனாமிக்கலா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
2: என் பேர் பிரிட்டோ, வேலை கிடைக்காம நிறைய இடத்துல தேடிக்கிட்டு இருந்திருக்கேன். இங்க நிறைய கம்பெனி வந்திருக்கு, அதில் நான் ஒரு கம்பெனி செலக்ட் ஆகியிருக்கேன். இந்த 1 இயருக்கு வேலை செஞ்சோம்னா சர்டிஃபிகேட் தருவாங்க. அந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு போய் நான் வேற கம்பெனி சேர்ந்தால் பர்மனெண்ட்டாக வந்து வேலை செய்யறதுக்கு இந்த சர்டிஃபிகேட் ரொம்ப யூஸ் ஆகும்.
0: தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கை கடலோர பகுதிக்கு அப்பால் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பஹாமாஸ் நாட்டில் பொதுத் தேர்தல் இன்று நடைபெறுகிறது. ஆப்கானிஸ்தானின் நங்கர்ஹார் மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நேபாளத்தின் கைலாலி மாவட்டத்தில் இந்தியாவின் உதவியுடன் பள்ளி கட்டிடங்களை கட்டும் பணி தொடங்கியுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. தில்லி எய்ம்ஸின் 51வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பங்கேற்கிறார். ஓமன் நாட்டுக்கான புதிய இந்திய தூதரக திரு பிரசாந்த் ஃபைல்ஸ் நியமிக்கப்படுவதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியா வந்துள்ள சிலி நாட்டின் வெளியுறவு அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பெரஸ் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலுடன் இன்று பேச்சு நடத்துகிறார். மத்திய பணியாளர் நலத்துறையின் கீழ் செயல்படும் கூட்டு ஆலோசனைக் குழுவின் தேசிய கவுன்சிலின் 49வது கூட்டம் மத்திய அமைச்சரவை செயலாளர் திரு சோமநாதன் தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. சணல் பயிர் தகவல் அமைப்பு தொடங்கப்பட்ட பின்னர் நாட்டில் சணல் உற்பத்தி விரைந்து அதிகரித்து வருவதாக மத்திய ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் ராஜகோபுரம் முன்பு கிழக்கு பகுதியில் பழுதடைந்த நிலையில் உள்ள மண்டபத்தை அப்புறப்படுத்தும் பணி நாளை முதல் 15 நாட்கள் நடைபெறவுள்ளதால் அருகில் வசிக்கும் மக்களும் பக்தர்களும் ஒத்துழைப்பு வழங்குமாறு மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் கோடைகால சிறப்பு முகாமை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தொடங்கி வைத்தார். சென்னையிலிருந்து குருவாயூர் செல்லும் விரைவு ரயிலில் கேட்பாரற்று கிடந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை திருச்சியில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. சென்னையில் உள்ள தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் இளநிலை படிப்புகளுக்கு இணையதளம் மூலம் இன்று முதல் ஜூன் 2ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. சென்னையில் பிஎஸ்என்எல் அதிவேக இணையதள இணைப்புகளை பெறுவதற்கான சேவைகளை பொதுமக்கள் உடனடியாக பெறும் வகையில் வரும் 15ஆம் தேதி வரை நகரின் பல்வேறு பகுதிகளில் முகாம்கள் நடத்தப்படுவதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்ஷாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பு 210 ரன் எடுத்தது. 211 ரன் எடுத்தால் வெற்றியின் இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி 19 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: நேரம் காலை 6:55. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஈர்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊர் பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.

0: சேலம் மணிப்பால் மருத்துவமனை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி.
1: வணக்கம் நேயர்களே, சின்னஞ்சிறு குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மழலை மொழி நிகழ்ச்சி. இன்றைய மழலை மொழி நம்மோடு இணைகிறார் உரா சுண்டிய நடுநிலை பள்ளி டீ கடை பள்ளி குழந்தை டி சவிதா. வணக்கம் சவிதா.
2: வணக்கம் சார்.
1: சவிதா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு சார்.
1: நல்லா மூக்கு முடியுமா, அழகா வந்திருக்கீங்க. எங்க இருக்கு உங்க ஊரும் வீடும்?
2: எங்க ஊர் வந்து கோடுப்பள்ளம். எங்க வீடு வந்து கொல்லைக்கு பக்கத்துல இருக்கு.
1: இருக்கு, அங்க இருக்கு. சரி, கோடிப்பள்ளம் சொன்னீங்களே, அங்க என்ன இருக்கு அந்த ஊர்ல?
2: மாடு, ஆடு, நாய், வீடுக, கோயில், இதெல்லாமே இருக்கு சார்.
1: வாவ், கரெக்ட்டா சொல்றீங்க. செல்ல பிராணி தான் வளர்க்கறீங்களா நீங்க?
2: எஸ் சார்.
1: என்ன வளர்க்கறீங்க?
2: நாய், ஆடு, மாடு.
1: நாய்க்கு என்ன பேர் வச்சீங்க?
2: பிங்கி.
1: பிங்கி, பிங்கி என்ன பண்ணுது
2: சார்? ஊரெல்லாம் சுத்தும், ஆனா சாப்பாடு போட்டா சாப்பிடாது.
1: ஏன் ஊரெல்லாம் சுத்துது, சாப்பாடு போட்டா சாப்பிடாது? வேற எங்கேயா சாப்பிட்டு வந்துச்சா?
2: நோ சார்.
1: கேட்க வேண்டியதானே, ஏன் பிங்கி எங்க வீட்டுல சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு
2: சொல்லிட்டு? குலைக்குது.
1: குலைக்குது சாப்பாடு? நீ அது பிடிக்காத சாப்பாடு வச்சிருப்பீங்க பிங்கிக்கு, அதான் சாப்பிட மாட்டேங்குது அப்படிதானே
2: சார்?
1: என்ன பிடிக்குன்னு கேட்டீங்களா?
2: நோ சார்.
1: அதுக்கு என்ன சொல்லுது?
2: அதுக்கும் லொல்லுன்னு கத்துது.
1: ஏன் அப்படி கத்திட்டே இருக்குது
2: தெரியல சார்.
1: சரி இருக்கட்டும், பிங்கி குளிப்பாட்டுறதுலாம் யாரு?
2: குளிக்க அதே குளிச்சுக்கோ.
1: அதே குளிச்சுக்குது? பாத்ரூம் போயிட்டு ஷாம்பு போட்டுட்டு சோப் போட்டு அதே குளிச்சுக்கிதா
2: சார்? அது மொட்டைக்கிணத்துல இறங்கிரும்.
1: மொட்டைக்கிணத்துல இறங்கி அதே நீச்சல் அடிச்சு குளிச்சுட்டு
2: வந்துடும். கொஞ்ச நேரம் அதுல உட்காந்துட்டு தான் வரும்.
1: அதுவே தன்னுடைய வேலையை பாத்துக்குது. ஓனர்னா யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்கப்பா. நானே கிணத்துல நீங்க குளிச்சுக்கிறேன், நானே ஊர் ஊரா போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு
2: கிளம்புதா
1: பிங்கி? எஸ் சார். சரி இருக்கட்டும், பரவாயில்ல பிங்கி, மனம் மாறிடும். சரி என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்கா? நீங்க
2: பாட்டு
1: பாடுங்க உங்க பாணியில.
2: செந்தமிழ்நாடு பொது நிலை, இன்பத்தேன் வந்து பாயுது காது நிலை, எங்கள் தந்தையின் நாடு பேச்சு நிலை, ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை, காவேரி தென்பனை பாலாறு, தமிழ் கண்டதோ வையாறு, பொதுநிலை நரி யோன, மேனு செலுத்த தமிழ்நாடு, சுப்பிரமணிய பாரதியார்.
1: பாட்டிங்க சுப்பிரமணிய பாரதியார் பாட்டு. அவர் எப்படி இருப்பாரு பாக்குறதுக்கு?
2: முருகு மீசை வச்சுட்டு இருப்பாரு, தலை பாகை போட்டு இருப்பாரு.
1: ஓ அப்படி இருப்பாரா? சரி அடுத்த பாட்டு சொல்லுங்க.
2: பஞ்சு மேல வண்டு பத பதன கண்டு உதித்து ஓடு கங்காரு, குட்டி பாப்பா நீ பாரு.
1: அழகா பாட்டிங்க. சரி சவிதா, இங்க ஃப்ரெண்ட் யாரு உனக்கு?
2: சத்தீஸ்வரி, தன்சிகா, ரித்திகா, அதுதான் சார்.
1: நிறைய பண்றேங்க. சரி பக்கத்துல ஒகேனக்கல் இருக்கு இல்ல, பிரபலமான சுற்றுலாத்தலம், அங்கெல்லாம் போயிருக்கீங்களா? என்ன பண்றீங்க?
2: போய் குளிச்சுட்டு வருவோம், விளையாண்டுட்டு வருவோம், அவள்தான் சார்.
1: தண்ணி எல்லாம் எப்படி வருது ஒகேனக்கல்ல பக்கமா இருக்க?
2: வேகமா வருது.
1: வேகமா வருது, அதெல்லாம் மீன் எல்லாம் பெரிய பெரிய மீன் எல்லாம் வருது அங்கிருந்து அடிச்சுட்டு?
2: எஸ் சார்.
1: மீன் எல்லாம் பிடிச்சி என்ன பண்றீங்க?
2: வறுத்து சாப்பிடுறோம், இல்லைன்னா விற்குவோம்.
1: வித்துறீங்களா? அந்த மாதிரி பண்றீங்களா? எவ்வளவு கிலோ விற்கிறீங்க நீங்க?
2: 200 ரூபாய்க்கு சார்.
1: 200 ரூபாய்க்கு வித்துறீங்களா? சரிங்க சவிதா, இப்ப சின்ன குழந்தையா இருக்கீங்கல்ல, நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பொண்ணு அப்புறம் நீங்க என்ன வேணா ஆசைப்படுறீங்க?
2: டீச்சர்.
1: டீச்சரா என்ன பண்ண போறீங்க?
2: ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் சொல்லி கொடுப்பேன்.
1: என்ன சொல்லி கொடுக்க போறீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு?
2: ஏபிசிடி ஆகாய்க்கு. அவள்தான் சார்.
1: இது சொல்லி கொடுத்தாலே பெரிய ஆள் ஆயிடுவாளா?
2: எஸ் சார்.
1: சரிங்க சவிதா, நீங்கள் படித்து ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த ஆசிரியக மாற தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்களை மாற வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: இனி இணையிலே இன்றைய மழலை மேய்ச்சல் சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி டீ கடை பள்ளி குழந்தை டி சவிதா.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம்.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம்.
5: நேரம் காலை 7 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம்.
6: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.

0: நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
1: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
0: தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
2: இன்று மே 12.
3: இசை பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்து இளம் வயதிலேயே நாதஸ்வரம் வாசிக்க கற்றார்.
4: மிக பிரபலமான தஞ்சாவூர் பாணி வாசிப்பு முறையின் முக்கியத்துவத்தை உணர்ந்த இவர் அதை கற்பதில் ஆர்வம் கொண்டு அந்த நுட்பங்களை தனது இசையில் இணைத்துக் கொண்டார்.
3: 1960 இவரது முதல் இசை நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் ஆரம்பித்து இசை உலகின் கவனத்தை ஈர்த்தார்.
4: விரைவில் இந்தியாவின் முக்கிய நாதஸ்வர கலைஞர்களில் ஒருவராக இவர் புகழை அடைந்தார்.
3: நாதஸ்வர இசையை இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் பிரபலமடைய பெரும் பங்காற்றினார்.
4: திருவையாறு இசைக்கல்லூரியில் இசை பேராசிரியராக பணியாற்றினார்.
3: 25வது சுதந்திர தின கொண்டாட்டம், 50வது சுதந்திர தின கொண்டாட்டங்களில் இவர் வாசிப்பு இடம்பெற்றது.
4: மேலும் பல்வேறு உலக நாடுகளில் தனது இசை நிகழ்ச்சிகளை இவர் நடத்தியுள்ளார்.
3: உலகம் முழுவதும் உள்ள தன் ரசிகர்களால் ஷேக் என்று அன்புடன் அழைக்கப்படுகிறார்.
4: கலை மாமணி, பத்மஸ்ரீ, சங்கீத கலாநிதி, இசை பேரறிஞர் உள்ளிட்ட ஏராளமான விருதுகளையும் பரிசுகளையும் பட்டங்களையும் பெற்றவர்.
3: இறுதி வரை நாதஸ்வர இசைக்கு மகத்தான பங்களிப்பை வழங்கிய
4: உலக புகழ்பெற்ற தென்னிந்திய நாதஸ்வர கலைஞர் ஷேக் சின்ன மௌலானா பிறந்த தினம் இன்று.
3: ஆண்டு 1924.
4: கர்நாடக இசை வயலின் வாத்திய கலைஞர்
3: தனது கடின உழைப்பாலும் முயற்சியாலும் இளம் வயது முதல் வயலின் இசையின் தொழில்நுட்பங்களை கற்று தேர்ந்தார்.
4: அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் இசைக்கல்லூரி தலைவராக பணியாற்றினார்.
3: அகில இந்திய வானொலியின் திருச்சி சென்னை நிலையங்களில் இசை தேர்வு குழு உறுப்பினராக பணியாற்றியுள்ளார்.
4: கலை மாமணி, இசை பேரறிஞர் உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றவர்.
3: தமிழகத்தைச் சேர்ந்த பிரபல கர்நாடக இசை வயலின் வாத்திய கலைஞர்
4: மாயவரம் V.R. கோவிந்தராஜர் பிறந்த தினம் இன்று.
3: ஆண்டு 1912.
4: எழுத்தாளர்,
3: இலக்கிய ஆர்வலர்,
4: நாட்டுப்புறவியல்,
3: நாடகவியல்,
4: தலித்தியல் ஆகிய துறைகளில் ஆர்வமிக்கவர்.
3: இளங்கலை பொருளாதாரம்,
4: முதுகலை தமிழ் இலக்கியம்,
3: நாட்டுப்புற நடன பாடல்கள் குறித்து ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றார்.
4: நாடகத்தை பற்றியும் நாட்டுப்புறவியலை பற்றியும் ஆய்வு நூல்களையும், 50க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளையும், 14க்கும் மேற்பட்ட படைப்பு நூல்களையும் இவர் எழுதியுள்ளார்.
3: நாட்டுப்புற மண்ணும் மக்களும் நூலுக்காக தமிழக அரசின் சிறந்த நுண்கலை நூலாசிரியர் விருது, புதுவை அரசின் கலைமாமணி விருது பெற்றவர்.
4: புதுச்சேரி சங்கரதாஸ் சுவாமிகள் நிகழ்த்துக்கலை பள்ளியின் நாடகத்துறை தலைவராக இருந்தவர்.
3: பாடகர், திரைப்பட கலைஞர், முனைவர் K.A. குணசேகரன் பிறந்த தினம் இன்று.
4: ஆண்டு 1955.
3: அன்பின் இருப்பிடம்,
4: தியாகச்சுடர்,
3: பொறுமையின் சிகரம்,
4: சேவையின் மறு உருவம்,
3: இவை அனைத்தும் ஒரு தாய்க்கு இருக்கும் குணங்கள்.
4: இந்த குணங்கள் அனைத்தும் அடுத்ததாக பொருந்தக்கூடியது செவிலியர்களுக்கு தான்.
3: உறவாகவோ நட்பாகவோ இல்லாத ஒருவர் நம் மீது பரிவு காட்டி சேவை புரிகிறார்கள் என்றால் அது செவிலியர்கள்தான்.
4: விலக்கேற்றிய மங்கை என்று உலகம் முழுவதும் போற்றப்படும் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரே இந்த செவிலியர் சேவையின் முன்னோடி.
3: இறைவனால் தனக்கு விதிக்கப்பட்ட பணியாகவே எண்ணி செவிலியர் பணியை சேவை மனப்பான்மையுடன் செய்தார்.
4: இவரின் நினைவாக இவருடைய பிறந்த நாளான மே 12 சர்வதேச செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகிறது.
3: இன்று சர்வதேச செவிலியர் தினம்.
4: எங்கள் செவிலியர்கள் எங்கள் எதிர்காலம், அதிகாரம் பெற்ற செவிலியர்கள் உயிர்களை காப்பாற்றுங்கள் என்பதே இந்த ஆண்டிற்கான கருவொருள் ஆகும்.
0: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
1: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
5: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை

0: அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை, குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில் தருமபுரி.
1: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டணம், சேலம்.
3: ஸ்ட்ரோக், ஹெட் இன்ஜுரி, ஸ்பைன் இன்ஜுரி, மூளை மற்றும் முதுகெலும்பு கட்டிகள், முதுகெலும்பு குறைபாடுகள் மற்றும் முதுகுவலியால கஷ்டப்படுறீங்களா? விம்ஸ் தான் சரியான வழி. இப்ப நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 4,500 ரூபாய் மதிப்புள்ள சிறப்பு பரிசோதனைகள் 999 ரூபாய் மட்டுமே. மேலும் MRI ஸ்கேன் 50% ஆஃபரில். நரம்பியல் சார்ந்த சிறந்த சிகிச்சைகளுக்கு விம்ஸ் மருத்துவமனை, சீரகப்பாடி, சேலம்.
4: பொன்னான புன்னகையுடன் பொன் நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 916 HUID முத்திரையுடன் மற்றும் ஹாய்மார்க் முத்திரையுடன் வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்திட MDV கிருஷ்ணா ஜுவல்லரி, 28 PR சீனிவாச ராவ் தெரு, தருமபுரி.
5: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
6: ஸ்ரீனி சார், நீங்களா?
5: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
7: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
5: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
8: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
9: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
10: தருமபுரி அரசு பட்டுக்கோடு அங்காடியின் நேற்றைய விலை நிலவரம், பட்டுக்கோடு அதிகபட்சமாக 772 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 316 ரூபாய்க்கும் சராசரியாக 593 ரூபாய்க்கும் விற்பனையானது என தருமபுரி அரசு பட்டுக்கோடு அங்காடியின் ஆய்வாளர் தெரிவிக்கின்றார்.
11: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ. இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
12: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லேப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
13: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
14: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
10: தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தக்காளி 28 ரூபாய், கத்திரி 20 ரூபாய், வெண்டைக்காய் 25 ரூபாய், அவரைக்காய் 55 ரூபாய், கொத்தவரை 34 ரூபாய், முள்ளங்கி 20 ரூபாய், பச்சை மிளகாய் 30 ரூபாய், சுரைக்காய் 15 ரூபாய், வாழைக்காய் 10 ரூபாய், முருங்கைக்காய் 70 ரூபாய், புடலங்காய் 25 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சர்க்கரை பூசணி 25 ரூபாய், சின்ன வெங்காயம் 40 ரூபாய், பெரிய வெங்காயம் 26 ரூபாய், கேரட் 54 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், பீன்ஸ் 148 ரூபாய், முட்டைக்கோஸ் 38 ரூபாய், பூண்டு 170 ரூபாய், இஞ்சி 148 ரூபாய், மொச்சை 50 ரூபாய், பாகற்காய் 36 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிஃபிளவர் 30 ரூபாய், குடைமிளகாய் 60 ரூபாய், எலுமிச்சை பழம் 230 ரூபாய். வியாவும் கிலோ ஒன்றுக்கான விலை நிலவரம். நேரம் காலை 7:10 நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
15: தருமபுரி மற்றும் கலெக்டரேட், ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
16: தருமபுரி புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்ரீ ரங்கா மெடிக்கல் திறக்கப்பட்டுள்ளது. 20% சலுகை விலையில் அனைத்து விதமான மருந்துகளும், கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகளும் கிடைக்கிறது. ஸ்ரீ ரங்கா மெடிக்கல்ஸ், தருமபுரி.
15: தருமபுரி மற்றும் கலெக்டரேட், ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் JS லீல வினோதன்.
17: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். நம்முடைய இருபெரும் காப்பியங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ராமாயணம் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதை கூட தெளிவாக சொல்லுகிறது. இன்று பலருக்கு இருக்கிற பிரச்சனையே சொல்ல வந்த செய்தியை அழகாக நேர்த்தியாக சொல்லாமல் தவிக்கிறார்கள், அல்லது எதையதையோ பேசி நேரத்தை கடத்துகிறார்கள். இன்னும் சிலர் பேச ஆரம்பித்தால் பொறுமைசாலிகள் கூட கோபப்பட்டு விடுவார்கள். ஆனால் அனுமன் எப்படி கையாண்டிருக்கிறார் என்பதை நம்முடைய காப்பியம் காட்டுகிறது. ஒவ்வொரு சொல்லையும் அனுமன்

0: பார்த்து பார்த்து பேசியிருக்கிறார். மாற்றான் தூக்கிச் சென்ற பெண்ணை பற்றி அவளது கணவனின் நெஞ்சில் என்ன சந்தேகம் இருக்கும் என்பதை கம்பன் தெளிவாக உணர்த்துகிறான். அவதார புருஷன் என ஆங்காங்கே ராமபிரானை குறிப்பிட்டாலும் அவரையும் சராசரி ஆண்மகனாக பெரும்பாலான இடங்களில் பாவித்திருக்கிறான் கம்பன். மனைவியை தேடச் சொல்லி ஆட்களை அனுப்புகிறான் ராமன். அதிலே தென் திசைக்கு சென்றவன் சொல்லின் செல்வன் அனுமன். மனிதர்களுடைய மனோநிலையை மிக மிக தெளிவாக உணர்ந்தவன் அனுமன். வளவளவென்று நீட்டி முழங்காமல் கண்டனன் என பளிச்சென்று சொன்னது நியாயம்தான். ராமனின் தவிப்பு அப்படிப்பட்டது. அதை மனதில் கொண்டு முதல் சொல்லாகவே அதை போட்டது நியாயம்தான். கண்டுவிட்டேன் என்று அனுமன் சொல்கிறான். ஆனால் அடுத்த சொற்கள் அனுமனுடைய அறிவு கூர்மையை காட்டுகிறது. யாரை கண்டான்? சீதையா? அப்படி மொட்டையாக கூறவில்லை. கற்பினுக்கு அணியை என்கிறான். எதிரி இல்லத்திலே இருந்தாலும் அவள் கற்போடு இருக்கிறாள் என்று அடுத்து சொல்ல வேண்டிய செய்தியை மிக தெளிவாக சொல்கிறான் அனுமன். அதிலும் யாரோ சொல்வதைப் போல சொல்லவில்லை. கண்டேன், கண்டேன், கண்களால் கண்டேன் என்று ராமனின் சந்தேகத்தை முழுமையாக போக்கும்படி கூறுகிறான் அனுமன். இப்படி நாம் பேசுகிற போது கூட சுருக்கமாக சில சொற்களை பயன்படுத்த வேண்டும். அது கருத்து செறிவு மிகுந்ததாக இருக்க வேண்டும். இப்படி சுருக்கமாக சொன்னாலும் ராமன் நெஞ்சில் ஏறாமல் போனால் என்னாவது? எனவே சற்று விவரித்தும் சொல்கிறார் அனுமன். விற்பெருந்தடந்தோல் வீர விங்குநீர் இலங்கை வெற்பில் சொற்பெருந்தவத்தாளா நங்கை கண்டேன் அல்லேன் இப்பிறப்பு என்பதொன்றும் இடும்புரை என்பதொன்றும் கற்பெனும் பெயரது ஒன்றும் களிநடம் புரிய கண்டேன் என்கிறார் அனுமன். இலங்கையிலே நான் ஒரு பெண்ணை கண்டேன், சீதையை கண்டேன். இல்லை இல்லை, உயர் குடிபிறப்பு, லட்சியத்தை அடைவதற்கான பொறுமை, கற்பு என்கின்ற மூன்றும் களி நடனம் புரிய கண்டேன் அந்த நங்கையிடம் என்று சீதையின் கற்பு, குடிபிறப்பு, அவளின் லட்சியம் மூன்றையும் தெளிவாக குறிப்பிடுகிறான் அனுமன். எதிர்தரப்பில் இருப்பவர்களுடைய மனநிலை அறிந்து பேசுகிற ஆற்றல் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். எது தேவையோ அதை முதலில் சொல்ல வேண்டும், பிறகு அடுத்தடுத்து சொல்ல வேண்டும். இந்த சொல்லும் கலை அப்போது மட்டுமல்ல, இப்போதும் வெல்லும் கலை என்பதை நாம் உணர்ந்தால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கிய இனிது இனிது கேட்டீர்கள். வழங்கினார் JS லீலா வினோதன்.
2: தர்மபுரி புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்ரீ ரங்கா மெடிக்கல் திறக்கப்பட்டுள்ளது. 20% சலுகை விலையில் அனைத்து விதமான மருந்துகளும் கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகளும் கிடைக்கிறது. ஸ்ரீ ரங்கா மெடிக்கல்ஸ், தர்மபுரி.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம்.
3: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
4: பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். அசாமில் பிஜேபி அரசு மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது.

சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். இத்தாலியில் பிறந்து செவிலியர் பணியில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேலின் பிறந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே 12 சர்வதேச செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி இந்தியாவில் சிறப்பாக செயல்பட்ட செவிலியர்களுக்கு தேசிய விருதுகள் வழங்கப்படுகின்றன. புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சிறப்பாக செயலாற்றிய செவிலியர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார். அஸ்ஸாமில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 3வது முறையாக இன்று பதவியேற்கிறது. திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா தொடர்ந்து 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார். அவருக்கு ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்க உள்ளார். முதலமைச்சருடன் திரு ராமேஸ்வர் தெலி, திரு அதுல் போரா, திரு சரண் போரா, திரு அஜந்தா நியோக் ஆகிய 4 அமைச்சர்களும் பதவியேற்க உள்ளனர். இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்களும் பங்கேற்கின்றனர். குவஹாத்தியில் உள்ள கான்பரா கால்நடை மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளதாகவும் இதற்காக விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கு 6 நாள் அரசுமுறை பயணமாக வரும் 15 புறப்பட்டுச் செல்கிறார். முதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் செல்லும் அவர் அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானை சந்தித்து பேச்சு நடத்த உள்ளார். அதைத் தொடர்ந்து நெதர்லாந்து, ஸ்வீடன் ஆகிய நாடுகளுக்கு செல்லும் பிரதமர் அந்நாடுகளின் பிரதமர்களை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். பின்னர் நார்வே செல்லும் பிரதமர் இந்தியா நார்டிக் உச்சிமாநாட்டில் பங்கேற்க உள்ளார். 43 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் நார்வே செல்வது இதுவே முதன்முறையாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் இத்தாலி செல்லவுள்ளார். பிரதமரின் இந்த பயணம் இந்த நாடுகளுடன் இந்தியாவின் நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இலங்கையைச் சேர்ந்த மகளிர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு புதுதில்லியில் நேற்று மக்களவைத் தலைவரை சந்தித்தது. அப்போது பேசிய அவர் இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான நல்லுறவு நிலவி வருவதை குறிப்பிட்டார். இரு நாடுகளும் பல நூற்றாண்டுகள் பழமையான கலாச்சார ஆன்மீக பிணைப்புகளை கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவது திருப்தி அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் ஜனநாயக அமைப்புகளில் மகளிரின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற கருத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியுடன் செயல்படுவதாகவும் அவர் மேலும் கூறினார். உள்ளாட்சி அமைப்புகளில் மகளிர் இடஒதுக்கீட்டின் மூலம் 14 லட்சம் பிரதிநிதிகள் பல்வேறு பதவிகளை வகித்து வருவதாக திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் தோஹ்ரிகாட் அனூரிகார் இடையேயான பயணிகள் ரயிலை காணொலி மூலம் நேற்று அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த ரயில் பூர்வாஞ்சல் பகுதியில் போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றும் என்று அவர் குறிப்பிட்டார். முன்பு நீண்ட காலம் நிலுவையில் இருந்த ரயில்வே திட்டங்கள் 2014 பிறகு விரைந்து செயல்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் ரயில்வே கட்டமைப்புகளை மேம்படுத்த பெருமளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் அம்ரித் பாரத் ரயில் நிலைய மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 157 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படுவதாகவும் இதில் 28 நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்று போர்ச்சுகல் அமைச்சர் திரு ஜாவோ ரூயி ஃபெரேரியா கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்த ஒப்பந்தத்திற்கு தொடக்கத்திலிருந்தே போர்ச்சுகல் ஆதரவு அளித்து வந்ததை சுட்டிக்காட்டினார். இந்தியா விரைவில் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பெரிய அளவிலான சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இதன் காரணமாக உலகளவில் இந்தியா பொருளாதாரத்தில் வலிமைமிக்க சக்தியாக உருவெடுத்து வருவதாகவும் போர்ச்சுகல் அமைச்சர் கூறினார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த உரத்துறை கூடுதல் செயலர் திருமதி அபர்ணா சர்மா தற்போது 51%

அளவிற்கு உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக கூறினார். வழக்கமாக 33% உரம் மட்டுமே கையிருப்பில் வைக்கப்படுவதாகவும் கூடுதல் தேவையை கருத்தில் கொண்டு கையிருப்பு விகிதம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உரங்களின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் அவர் கூறினார். தேவைக்கேற்ப உரங்கள் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் திருமதி அபர்ணா சர்மா தெரிவித்தார். ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு புதுதில்லியில் நேற்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீலை சந்தித்து பேசினார். மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு நீர்வளத்துறை திட்டங்கள் தொடர்பாக அவருடன் திரு சந்திரபாபு நாயுடு ஆலோசனை மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா புதுதில்லியில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை நேற்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது ஜம்மு காஷ்மீரின் நிர்வாகம், வளர்ச்சி மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் போன்றவை குறித்து திரு உமர் அப்துல்லா உள்துறை அமைச்சருடன் ஆலோசனை மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்குவது தொடர்பாகவும் திரு அமித்ஷாவுடன் விவாதித்ததாக திரு உமர் அப்துல்லா சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். இந்தியாவும் ஜப்பானும் தொழில்துறை ஒத்துழைப்பை மேலும் அதிகரிக்க முடிவு செய்துள்ளன. வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி மற்றும் புதுதில்லி வந்துள்ள ஜப்பான் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு டகிரோ ஃபுனுகோஷி ஆகியோர் தலைமையில் இந்தியா ஜப்பான் பொருளாதார ஒத்துழைப்பு ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் செமிகண்டக்டர், முக்கிய கனிமங்கள், தகவல் தொழில்நுட்பம், மருந்துகள் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அஸ்ஸாம், மேகாலயா, சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, பஞ்சாப், ஹரியானா, பீகார் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை சீனா செல்கிறார். சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் அழைப்பை ஏற்று அவர் இப்பயணத்தை மேற்கொள்வதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலைக்கு இடையே இரு தலைவர்களின் சந்திப்பு முக்கியத்துவம் பெறுவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. 15 மற்றும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் நேற்றைய ஆட்டங்களில் இந்தியாவின் குஷி சந்த், மம்தா உள்ளிட்டோர் வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். மகளிர் பிரிவில் இந்தியாவின் 8 வீராங்கனைகள் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்று பதக்கத்தை உறுதி செய்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாபை வென்றது. தரம்ஷாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 210 ரன் எடுத்தது. 211 ரன் எடுத்தால் வெற்றியின் இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி 19 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். அசாமில் பிஜேபி அரசு 3வது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: நேரம் காலை 7:25. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஈர்காடு பண்பலை 103.7.
1: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டன் ஏர் டூ வாட்டர் ஹீட் பம்ப்.
2: ஸ்டெர்வெட்டன் ஏர் டூ வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details, visit stervet.in.
3: SK மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை 24 மணி நேரமும் அவசர சேவைகள், 3D டாப்ளர் ஸ்கேன், நவீன அறுவை அரங்கம், என்டோஸ்கோப், தீவிர சிகிச்சை பிரிவு, அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வு ஊதியர்களுக்கான மருத்துவ காப்பீடு வசதி. SK மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை அரசு கலைக்கல்லூரி எதிரில், தர்மபுரி.
4: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு

0: அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா அப்பா, அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
4: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
5: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
1: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் சிபிஎஸ்இ பள்ளி மத்தூர். யோகா, கராத்தே, செஸ், புளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. எல்கேஜி மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டணம், சேலம்.
4: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
8: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
9: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
1: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி.
10: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
1: 30 ஆண்டு கால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம், வெள்ளி, வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
11: கண் பார்வை மேம்படுத்துவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண் மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
12: குழந்தைகளா இருக்கும் போது நம்ம கண்ணாடி போடுறோம், அதுக்கப்புறம் ஒரு 15 வயசுல நம்ம கான்டாக்ட் லென்ஸ் கொடுக்கறோம், அதுக்கப்புறம் அதையும் நம்ம எடுக்கணும்னாக்க 21 வயசுல இதை பண்ணலாம். இப்போ வந்து இப்போ சாதாரணமா ஒரு 2-2-2-3 இருக்கிறவங்களுக்கு கண்ணாடி வந்து நார்மல் திக்னஸ்ல தான் இருக்கும். -4-5 ஆகும்போது கண்ணாடி வந்து கொஞ்சம் திக் ஆகும். அதுவே 10-11 எல்லாம் போச்சுன்னா கண்ணாடி வந்து ரொம்ப திக்கா இருக்கும். இது வந்து நம்மளுக்கு பாக்கிறதுக்கும் ஒரு அழகுக்கும் ஒரு அது குறைபாடு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணங்கள் இருக்கலாம். இப்ப வேலைக்கு போறாங்க, அந்த மாதிரி லேடிஸ்
13: ஸ்கூபா டைவிங் இந்த மாதிரி எல்லாம் கத்துக்கிறாங்க இப்பல்லாம். அதெல்லாம் வந்து ரொம்ப இப்ப காமன். இந்த நவீன நாட்கள்ல அதெல்லாம் நல்லா மேலுக்கு வந்துருச்சு. சோ அந்த மாதிரி போறதோ இல்ல வந்து நம்ம மழை நேரத்துல வெளியில போகும்போது கூட கண்ணாடி மேல தண்ணி விழுந்ததுன்னா கண்ணே தெரியாம போயிடுது அப்படின்றதும் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப நம்ம ஸ்கூட்டர் ஓட்டிட்டு போறோம், அந்த நேரத்துல மழை வருது அப்படின்னாக்கா கண்ணாடி அப்படியே பிளர் ஆயிடும், அவங்களால ஸ்கூட்டர் கூட ஓட்ட முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனாலும் அது வந்து கண்ணாடினால அவங்களுக்கு வர ஒரு சில அசௌகரியங்கள். இதெல்லாமும் கருதியும் நம்ம இந்த லேசர் சிகிச்சை முறை நம்ம பண்ணலாம். இதுல வந்து நிறைய முறைகள் இருக்கு. சோ இந்த நார்மல் லேசர் நான் இப்ப சொன்னது வந்து லாசிக் லேசர்ன்றது கண்ணாடி எடுக்கிறதுக்கு நம்ம பண்ணலாம். இப்போ வந்து கருவிழி நல்லா இருக்கணும் அப்படின்றத நான் இப்பதான் சொன்னேன் உங்களுக்கு. கருவிழி நல்லா இருக்கணும்ன்றதுக்கு வந்து கருவிழி திக்னஸும் நல்லா இருக்கணும், கருவிழியோட ஷேப்பும் கரெக்டா இருக்கணும். இது இருந்தாதான் இந்த லாசிக் லேசர் நம்ம பண்ண முடியும். இப்போ சில பேருக்கு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணும்போது இந்த ஸ்கேன் பண்ணும்போது அந்த கருவிழியோட திக்னஸ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு ரிசல்ட் வரும். அப்ப அவங்களுக்கு இதை பண்ண முடியுமா அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து வேறு மாற்று சிகிச்சை ஒன்று, அது பேர் வந்து போட்டோ ரிஃப்ராக்டிவ் கெரட்டெக்டமின் பேர், PRK நம்ம சொல்லுவோம். இதுலயும் என்னன்னாக்க அந்த மேல காரணி அந்த கருவிழி மேல இருக்கிற சில திசுக்களை நம்ம எடுத்துட்டு அந்த கருவிழியை ரீஷேப் நம்ம பண்றது. இது வந்து அடுத்த முறை. அப்புறம் மூணாவது முறை வந்து இப்ப லேட்டஸ்டா ஸ்மைல்னு ஒரு ப்ரொசீஜர் வந்துரு. அதுல என்னன்னாக்கா அந்த கண்கள்ல இருக்கிற கருவிழியை வேற ரீஷேப் பண்றது தான், ஆனா அதுல வந்து ஒரு சின்ன பார்ட் ஆஃப் த கருவிழியை வந்து நம்ம வெளியில அப்படியே எடுத்துடுறது. எடுத்துட்டு கண்ணை ரீஷேப் பண்ணி விட்டோம்னாக்கா கண்கள் பார்வை நல்லா கிளியர் ஆயிடுது.
11: இதுவரை கண் பார்வை மேம்படுத்துவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண் மருத்துவ

0: மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.
2: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
6: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012339999.
7: வயிறு மற்றும் கல்லீரல் நலனில் விம்ஸ் ஹாஸ்பிட்டல். இரத்த அழுத்தம், HCV, HBSAG, கல்லீரல் செயல்பாட்டு திறன் சோதனை, அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், உணவியல் வல்லுநர் ஆலோசனை, இறப்பை மற்றும் குடல் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை என அனைத்தும் சிறப்பு சலுகையில். 999 ரூபாய் மட்டுமே. உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம்.
8: சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஈர்க்காடு பண்பலை 103.7. சந்தச சாரல் நிகழ்ச்சியுடைய இன்னைக்கான புதறிவு கேள்வி: இந்தியாவின் முப்படை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆமாங்க, இந்தியாவுடைய முப்படை தளபதி வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க, அவருடைய பெயர் என்ன அப்படிங்கறதா இன்னைக்கான புதறிவு கேள்வி.

0: எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
4: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
9: சந்தச சரல அவளுக்கு வருகிறது முதல் பாடல். ப்ளூ ஸ்டார் திரைப்படத்திற்காக கோவிந்த் வசந்தா இசையில், உமாதேவி பாடல் வரிகளில் பிரதீப் குமார், சக்தி ஸ்ரீ கோபாலன் குரல்களில்.

0: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
0: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
4: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
6: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
7: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு. MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்று தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
8: வாரியார் மேல்நிலைப்பள்ளி, பெண்ணகரம் மெயின் ரோடு, தருமபுரி.
9: தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
8: தொடர்ந்து 100% தேர்ச்சி,
9: நீட், JEE தேர்வுக்கு சிறப்பு பயிற்சி,
8: அனைத்து வழித்தடங்களில் பேருந்து வசதி,
9: முன்னணி மருத்துவக் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரியில் அதிக அளவில் மாணவர்கள் சேர்ந்து சாதனை.
8: வாரியார் மேல்நிலைப்பள்ளி, தருமபுரி.
10: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
11: தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு, சேலம் மார்க்கத்திலிருந்து தர்மபுரி புதிய பேருந்து நிலையம் செல்லும் பேருந்துகள் தற்போது ஒட்டப்பட்டி அவ்வைவழி சாலையில் திரும்பி செல்வதால் இரவு நேரங்களில் அரசு தர்மபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 4 ரோடு செல்லும் பயணிகளுக்கு பொதுமக்கள் மற்றும் பெண்களுக்கான வசதிகளை மேம்படுத்துவதற்காக சேலம் மார்க்கத்திலிருந்து தர்மபுரி நோக்கி வரும் பேருந்துகள் நாளை முதல் இரவு 9 மணி முதல் காலை 7 மணி வரை ஒட்டப்பட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அரசு தர்மபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 4 ரோடு வழியாக புதிய பேருந்து நிலையம் சென்றடைந்து அதே மார்க்கத்தில் சேலம் நோக்கி செல்ல வேண்டும். அரூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கடத்தூர், பொம்மிடி, பாப்பிரெட்டிப்பட்டி செல்லும் பேருந்துகள் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து கிளம்பி பழைய பேருந்து நிலையம் சென்று பின்னர் வழக்கமான வழித்தடத்தில் இயக்கப்பட வேண்டும் என தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளாா்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கோமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
2: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை. லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை. சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
3: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
4: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. வைஷ்யா காலேஜ், அயோத்தியப்பட்டினம், சேலம்.

0: நகரி KMS மருத்துவமனை பச்சிளம் குழந்தைகள் முதல் 18 வயது வரை ICU வசதியுடன் கூடிய பிரத்யேகமான மருத்துவமனை. ஆஸ்துமா, அலர்ஜி, காய்ச்சலுக்கு இன்சூரன்ஸ் மூலம் கட்டணமில்லா சிகிச்சை அளிக்கப்படுகிறது. KMS மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. கிருஷ்ணகிரி மாவட்டம் தளியில் செயல்பட்டு வரும் தோட்டக்கலை ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையத்தில் 2026-2027 ஆண்டிற்கான தோட்டக்கலை பட்டய படிப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. இதற்கு மொத்தம் 50 இடங்கள் உள்ளன. கணிதம், அறிவியல், ஒகேஷனல் பாடப்பிரிவுகளில் பிளஸ் டூ முடித்த மாணவ மாணவியர் இதற்கு விண்ணப்பிக்கலாம். தோட்டக்கலை பட்டய படிப்பிற்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி வருகின்ற ஜூன் மாதம் 8 தேதி. விண்ணப்பிக்க விருப்பமுள்ளவர்கள் tnau.ucanapply.com மற்றும் tnau.ac.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுக்கு 73-58-78-58-72 என்ற எண்ணிலோ 72-00-78-31-22 ஆகிய எண்களிலோ தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டு விண்ணப்பித்து பயன்பெறலாம். சந்தோஷ சாரல் அடுத்ததாக வீர தீர சுரன் திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் விவேக் பாடல் வரிகளில் ஹரிச்சரன், ஸ்வேதா மோகன் குரல்களில்

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
6: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
5: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
6: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
7: அக்கா, உங்க பொண்ணை காலேஜ்ல சேர்த்துட்டீங்களா?
8: ஆமாமா, தரமான கல்வி, முழுமையான தேர்ச்சி, இந்த ரெண்டும் இருக்கிற கல்லூரியான ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல தான் சேர்த்திருக்கேன்.
7: ஆமாக்கா, நானும் கூட கேள்விப்பட்டேன். 102 தங்கப்பதக்கமும், பல்கலைக்கழக அளவுல 902 தரவரிசை வாங்கின கல்லூரின்னு சொன்னாங்க.
8: சரியா சொன்ன. நவீன ஆய்வகம், GPS வசதியுடன் பேருந்துகள், படிக்கும் போதே வேலை வாய்ப்பை உருவாக்கும் கல்லூரி ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், நல்லம்பள்ளி. போன் 9944532060.
9: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
10: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU, நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
11: சந்தசாரல்ல இன்னைக்கு கேட்டிருந்த பொதறிவு கேள்வி, இந்தியாவினுடைய முப்படை தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறவர் யார் அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். அதுக்கு சரியான விடை லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜா சுப்ரமணி. இவர் தான் வந்து இப்போ இந்தியாவினுடைய முப்படை தலைமை தளபதி. இவர் வந்து இப்போ தற்போது தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடைய தலைமை செயலகத்தில் இராணுவ ஆலோசகராகவும் பணியாற்றிட்டு வராரு. முப்படை தலைமை தளபதியாக நியமிக்கப்படும் முதல் தமிழர் இவர் தான் சொல்லலாம். இந்தியாவினுடைய முப்படை தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்காரு லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜா சுப்ரமணி. சந்தோஷ சாரலுடைய நிறைவு பாடலாக டக்கர் திரைப்படத்திற்காக.

0: it's not her face. It's beyond that.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நெகிழி இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்கள் நிகழ்ச்சியில பங்கு பெற்று உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். 0-43-42-24-40-30 எண்ணுக்கோ 94-86-81-10-25 இந்த இரண்டு எண்கள் அழைத்து நிகழ்ச்சியில பங்கு பெறலாம். அப்படி இல்லைனா 0-43-42-24-40-30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய விருப்ப பாடலை அனுப்பி வைங்க. இன்னைக்கு காலையில 8:05 பொன்னியின் புதுப்புணல் நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
2: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: தர்மபுரியில்

0: 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
2: இன்று May 12 இளம் காலை பொழுதில் மங்கள இசை செவிகளில் வந்து அமுதம் பார்த்திருக்கக்கூடிய அனுபவத்தை பெறுகிற போது சிலிப்பு ஏற்படுத்தி விடுகிறது. மலர்களே நாகஸ்வரங்கள் என்கிற ஒரு திரை இசை பாடலும் என் நெஞ்சுக்குள் வந்து நிறைந்து கொண்டது. மலர்கள் மட்டுமா, மனங்களையும் நாதஸ்வரமாக மாற்றிவிடுகிற இந்த மங்கள இசையின் நுட்பத்தை எப்படி வியப்பது. திருவிழா காலங்களிலும் திருக்கோவில் விழாக்களிலும் இல்லங்களில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளிலும் இந்த மங்கள இசைக்கு தனித்துவமான அடையாளம் உண்டல்லவா. அதிலும் திரைப்பட காட்சிகளாக வந்திருக்கக்கூடிய அந்த நினைவுகளை நினைக்கிற பொழுது நம்மையும் அறியாமல் நாமே ஒரு நாதஸ்வர கலைஞராக மாறிவிடுகிற அனுபவத்தையும் பெற்று வருகிறோம். இன்றைக்கு என்ன திடீரென்று நாதஸ்வரத்தின் மீது இப்படி ஒரு ஈடுபாடு என்று எண்ணிக்கொண்டிருக்கிற பொழுதே எதிரில் இருக்கிற நாட்காட்டி ஒரு செய்தியை தருகிறது. இன்று May 12 உலக புகழ்பெற்ற நாதஸ்வர இசைக்கலைஞர் ஷேக் சின்னமௌலானாவின் பிறந்த நாள் என்று. ஆந்திர மாநிலம் பிரகாச மாவட்டத்தில் கரவடி என்கிற சித்தூரில் 1924 பிறந்தவர் அப்பெரு மகனார். இளம் வயதிலேயே நாதஸ்வர சக்கரவர்த்தியாக திகழ்ந்த TN ராஜரத்ன பிள்ளை அவர்களின் வாசிப்பை உற்று கவனித்து ஆழ்ந்து பயின்ற அவர் அந்த பெருமகனாரையே தன்னுடைய மானசீக குருவாக ஏற்று மகிழ்ந்திருக்கிறார். இயல்பாகவே இசை பாரம்பரியத்தை பின்புலமாக கொண்ட இவரது குடும்பம் இவரை இன்னும் வளர்த்தெடுத்து தர ஏனைய இசைக்கலைஞர்களிடத்திலும் முறைப்படி நாதஸ்வரம் கற்று தன்னை வளப்படுத்தி கொண்டார். தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம் முதலிய மொழிகளில் நன்கு அறிந்திருக்கக்கூடிய அவர் தன்னுடைய இசைக்கலையில் தஞ்சாவூர் பாணி என்கிற வாசிப்பு முறையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதிலேயே தன்னுடைய முத்திரையை பதிக்க தொடங்கினார். 1960 தமிழகத்தில் இவருடைய முதல் நிகழ்ச்சி அரங்கேற தொடங்கியது. ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்ட பெருமானின் மீது அளவு கடந்த பக்தி உடைய அவர் அந்த பக்தியின் வெளிப்பாட்டு காரணமாக அதே காவிரி ஆற்றங் கரையில் சாரதா நாதஸ்வர சங்கீத ஆசிரமம் என்கிற அமைப்பினையும் ஏற்படுத்தி இளம் கலைஞர்களை அடையாளம் கண்டு ஊக்குவித்து உருவாக்கி இருக்கின்ற பெருமையும் கொண்டிருக்கிறார். சிருங்கேரி மடத்தின் ஆசான வித்வானாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிற அவர் உலக அளவில் பல்வேறு நாடுகளில் பயணம் செய்து தன்னுடைய இசை நிகழ்ச்சியை நிகழ்த்தியிருக்கிறார். இலங்கை, அமெரிக்கா, கனடா, ஹாங்காங், ரஷ்யா, ஜெர்மனி, பிரான்ஸ், பின்லாந்து உள்ளிட்ட பல நாடுகளுக்கும் சென்று இசை நிகழ்ச்சி வழங்கியிருக்கக்கூடிய இவருடைய திறமையை பாராட்டி 1973 நியூயார்க்கில் உள்ள ஒரு கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இவருக்கு நாதஸ்வர ஆச்சாரியா என்கிற பட்டமும் வழங்கப்பட்டது சிறப்பிற்குரியது. இந்தியா விடுதலை பெற்ற வெள்ளி விழா ஆண்டில், அதாவது 25வது சுதந்திர நாள் அன்று புதுதில்லி செங்கோட்டையில் மங்கள இசை வழங்கிய பெருமையும் இவருக்கு உண்டு. அதுபோல 1987 ஒருங்கிணைந்த சோவியத் யூனியன் நிகழ்ச்சியில் இந்திய விழாவின் போது தன்னுடைய இசை நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்கி பெருமை கொண்டிருக்கிறார். பத்மஸ்ரீ, கலிமாமணி, மங்கள வாத்திய விசாதாரா, நாதஸ்வர கலா பிரவீணா, அகில பாரத் நாதஸ்வர ஏக சக்கராதிபதி, சங்கீத கலாநிதி என்று பல்வேறு பட்டங்களை பெற்றிருக்கக்கூடிய இந்த பெருமகனார் 75 காலம் இவ்வுலகில் வாழ்ந்து 1999 ஏப்ரல் மாதம் நிறைவு பெற்றிருக்கிறார். அவர் மறைந்த போதிலும் கூட அவருடைய மங்கள இசை பல்வேறு ஊடகங்களின் வாயிலாக வந்து நம் உள்ளம் தொடுகிறது. என்றோ பிறந்து என்றோ இறந்து போயிருக்கக்கூடிய ஒரு தனி மனிதனுடைய வரலாறு அல்ல அது. எல்லோருடைய சுப நிகழ்வுகளிலும் பங்கேற்று இந்தியாவின் பெருமையை உலகெங்கு பறைசாற்றி இருக்கக்கூடிய இந்த கலைஞரின் பிறந்த நாளில் இன்று ஒன்று நன்றி என்பதாக எத்தனையோ மங்கள நிகழ்ச்சிகளை வழங்குகிற நாதஸ்வர கலைஞர்களையும் தவில் கலைஞர்களையும் நாம் காணுகிறோம். அவர்கள் இசைக்கேற்றாற் போல தலையாட்டி மகிழ்கிறோம். ஆனால் அவருடைய முகம் தெரிந்த அளவிற்கு முகவரியோ பெயரோ கூட நாம் அறிந்திருப்பதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடுகிறது. அந்த கணத்தில் நின்று ரசித்த நாம் அவரிடத்தில் நேரடியாக சென்று பாராட்டியோ அன்பு செலுத்தியோ அவருடைய கலையை ஊக்கப்படுத்தினால் அதுவே அவர்களுக்கு தருகிற உன்னத சன்மானம் என்று நான் நினைக்கிறேன். எனவே இன்று நன்று ஒன்று என்கிற நிலையில் நாம் காணுகிற சுப நிகழ்ச்சிகளில் வாசிக்கக்கூடிய இசைக்கலைஞர்களை பாராட்டுவதும் கூட அவர்களுக்கு நாம் செலுத்துகிற நன்றி கடன் ஆகும் என்பதை ஷேக் சின்ன மௌலானா அவர்களின் பிறந்த நாள் செய்தியாக உங்கள் முன் வைக்கிறேன்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கிய இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை

0: சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
1: தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
6: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
7: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
8: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
9: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, இது பொன்னியின் புதுப்புனல். ரொம்ப நாளா எஃப்எம் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னாலும் சரியில்லை, இப்பதான் வந்து எஃப்எம் டியூன் பண்ணி கேட்டுட்டு இருக்கேன், ஏற்காட்டுலாம் இருக்கவங்கள வந்து நாங்கள் இப்பதாங்க கேட்குறோம் எஃப்எம் அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் சரி, நீங்க எஃப்எம்ல பேசணும், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கணும் அப்படின்னா 0 43 42 24 40 30 இந்த எண்ணிலோ 94 86 81 10 25 இந்த இரண்டு எண்களை அழைத்து நிகழ்ச்சியில் வாங்க பெறலாம். அப்படி இல்லைனாலும் வாட்ஸ்அப் மூலமா உங்களுடைய பாடலை கேட்கலாம். 0 43 42 24 40 30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பெயர், உங்க ஊர் பெயரை அனுப்புங்க. சாலையில் பயணம் செய்யக்கூடிய உங்களுடைய பயணம் பாதுகாப்பாக இருக்கட்டும், மறக்காம ஹெல்மெட் போட்டு போங்க. கார்ல போறவங்க சீட் பெல்ட் மறக்காம போட்டு போங்க. நிகழ்ச்சியில முதல் பாடலை கேட்டிருக்காங்க, கருங்கல்பாளையம் பகுதியிலிருந்து திவாகர் கேட்டிருக்காரு, அவருக்காக வேட்டையன் திரைப்படத்துல இருந்து.

கண்ணா அண்டர் கட்டல சண்டர் சுந்தர அண்டர் வந்தர் ஜூண்டு கண்ணா அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜோட்டு கண்ணா இப்போது ஜோடு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜோட்டு கண்ணா இப்போது ஜோடு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜோட்டு கண்ணா இப்போது ஜோடு

0: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ் இங்கிலீஷ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மைக்ரோபயாலஜி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பிகாம் பிகாம் சிஏ பிசிஏ பிபிஏ எம்காம் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி பிஎட் அண்ட் எம்எட் நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம் கான்டாக்ட் 9524936156.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345
3: or visit www.mahindra.org. சேலம் இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் சந்தர் ரோட் போச்சம்பள்ளி.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
5: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேகுகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 crore மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவி தொகை வழங்கப்படுகிறது.
7: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் கோமிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
9: ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் நேற்றைய மஞ்சள் விலை நிலவரம். விரலி மஞ்சள் குவிண்டாலுக்கு 11,019 முதல் 14,616 மஞ்சள் கிழங்கு குவிண்டாலுக்கு 10,099 முதல் 13,559 வரை விற்பனையாகியுள்ளது.
10: தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

கேட்டு கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை நூற்றி 2.5, ஏற்காடு பண்பலை நூற்றி 3.7. பொனியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஹரூர்ல இருந்து லக்ஷனா கேட்டிருக்காங்க டிராகன் திரைப்படத்துக்காக, அவங்க கேட்டக்கூடிய அந்த பாடல்.

0: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
2: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம் தோறும் 2500

0: மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: காண்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
2: சேலம் விற்பனை குழு வேளாண் விளை பொருட்களின் நேற்றைய விலை நிலவரம். சேலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் குவிண்டாலுக்கு அதிகபட்சமாக 14,098 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 10,024 ரூபாய்க்கும் சராசரியாக 12,087 ரூபாய்க்கும் விற்பனையானது. கொப்பரை தேங்காய் குவிண்டாலுக்கு அதிகபட்சமாக 13,856 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 9,856 ரூபாய்க்கும் சராசரியாக 12,045 ரூபாய்க்கும் விற்பனையானது. ஆத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மக்காச்சோளம் குவிண்டாலுக்கு அதிகபட்சமாக 1,979 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 1,900 ரூபாய்க்கும் சராசரியாக 1,930 ரூபாய்க்கும் விற்பனையானது. எல் குவிண்டாலுக்கு அதிகபட்சமாக 13,510 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,000 ரூபாய்க்கும் சராசரியாக 13,350 ரூபாய்க்கும் விற்பனையாகியுள்ளது. எடப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி குவிண்டாலுக்கு அதிகபட்சமாக 8,299 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 6,501 ரூபாய்க்கும் சராசரியாக 7,400 ரூபாய்க்கும் விற்பனையாகியுள்ளது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பொனியின் புது புனல்ல அடுத்ததாக வாட்ஸ்அப் மூலமா பாடல் கேட்டிருக்காங்க. சேலம்ல இருந்து ராஜலட்சுமி கேட்டிருக்காங்க. இட்லி கடை திரைப்படத்திற்காக அவங்க கேட்கக்கூடிய அந்த பாடல்

0: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500-84-8820.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
7: நேரம் 8:30. இனி கேட்கலாம்
8: தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
9: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
10: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
9: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
10: என்றும் இனி என்றென்றும்
9: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
10: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
9: தர்மபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
10: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
9: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
10: என்றும் இனி என்றென்றும்
9: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
10: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
9: தர்மபுரி.
8: தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள்.
11: வணக்கம். ஒரு தடவை என்ன வந்து சென்னையில MGR பிலிம் சிட்டி கூப்பிட்டுருக்காங்க. அது என்ன தெரியுங்களா, தமிழ் இலக்கியங்களை நாம் வந்து பேசணும், பேசுறத அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சுருக்கி ஒரு குறும்படமா எடுக்கணும். அது மாதிரி நான் இலக்கியத்தை பேச

0: இதுக்கு முதல்ல ஒரு 15 பேர் பேசியிருக்காங்க, 15 பேராசிரியர்கள் பேசியிருக்காங்க. நான் போட அன்னைக்கு எனக்கு முன்னாடி ஒரு 5 பேர் பேசுகிறாங்க. அப்போவும் போய் நான் உட்காந்துருந்தேன். அந்த வந்திருந்த அந்த அம்மா, இவங்க ஊர் யார் தெரியுங்களா, டைரக்ஷனுக்கு படிக்கிறவங்க, கதைவசனம் எழுதுறதுக்கு படிக்கிறவங்க, கேமராவுக்கு படிக்கிறவங்க, இன்ஸ்டியூட் மாணவர்கள் எல்லாருமே, அப்புறம் இன்னும் சில பேர், இப்படி 800 பேருக்கு மேற்பட்ட இந்த மாணவர்கள் அங்கே இருக்காங்க. ஆனால் அந்த 800 பேருக்கு பட்ட மாணவர்களில் சில பேரை தவறங்க, பல பேர் சேரில் கால் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் மல்லாக்கப்படுத்திருக்காரு, ஒருத்தர் இதை பற்றி கவலையே படலை, இப்படி இருக்காங்க. அருமையான இலக்கியங்களை பேராசிரியர்கள் பேசுகிறாங்க, இதை உள்வாங்கி அவங்க படம் இருக்கணும். எனக்கு தலைப்பெண்ண தெரியுமா, மதுரை காஞ்சி, மாங்குடி பரதநாதர் எழுதின மதுரை காஞ்சி பற்றி பேசணும். இப்போவும் இதே வேலையை நான் பார்க்க வேண்டிய போச்சுங்க. என்ன அப்படின்னா, நான் போய் அவங்கள்ட்ட, நீங்கள் எல்லோரும் ரொம்ப புகழ்பெற்ற டைரக்டர் ஆகணும், நடிகர் ஆகணும், எழுத்தாளர் ஆகணும், தயவு செஞ்சு முதல்ல அவங்கவுங்க நாற்காலியில் நல்லா உட்காந்துக்காங்களே அப்படின்னேன். கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இந்த பாருங்க, நீங்கள்லாம் இனிமேல் தான் சினிமாவுக்குள்ளே வரப்போகிறீங்க, நான் இது வரைக்கும் ஒரு 30 படம் நடிச்சிருக்கேன், பல்துறை வித்தகரான கமலஹாசன் வந்து அவரோட நான் பணிபுரிஞ்சிருக்கேன், இது எனக்கு தெரியும். இப்படி இங்கே நாடோடி மன்னனை பற்றி கேட்டிங்கனாலும் நான் சொல்லுவேன். அதே போல் சூதுகவும் பட இயக்குனர் நலன்குமார் சுவாமி, டைரக்டர் சி வி குமார், இவங்கள்ட்டையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் முன்னும் பெண்ணும் போயிட்டு வரக்கூடிய ஆள், நான் சொல்கிற விஷயத்தை எடுத்து வச்சுக்கோங்க, இதை கேட்டுட்டு நீங்கள் அப்புறம் பாருங்கள். சொல்லிவிட்டு நான் மதுரை காஞ்சியை தொடங்குறேன். தொடங்கி மதுரை காஞ்சி எப்படி, முதல்ல ட்ரோன் ஷாட் என்ன மதுரை காஞ்சிக்கு, அப்புறம் ஸ்கிரிப்ட் என்ன, அப்புறம் க்ளோஸ்அப் ஷாட் என்ன, உதாரணமாக திருடர்களை பிடிக்க போகக்கூடிய அந்த அரசாங்க வேலைக்காரர்கள், அதாவது காவல்துறையினர், இது சொல்கிறது இப்போ 2nd நூற்றாண்டில், 2000 வருஷத்துக்கு முதல்ல, அந்த திருடர்கள் என்ன பண்ணுவாங்களா, கருப்பு உடையணிஞ்சு, பாருங்கள் காஸ்டியூம், கருப்பு எண்ணெயை மேலே தேய்ச்சிக்கிட்டு ஒரு குருவாள் வச்சுருப்பாங்களாம். அந்த குருவாள் வந்து அதில் சில வகையான இது மாதிரி போட்டிருக்குமா. இப்போ நான் சொல்லிட்டு வரேன், இப்போ நீங்கள் ஜூம் போனீங்கன்னா தான் அந்த குருவாள் என்னான்னு காட்ட முடியும். அவங்க கையில் ஒரு உடும்பு இருக்குது, அந்த உடும்பை அப்படி இப்படி மேல் நோக்கி எரிஞ்சாங்கன்னா அது வந்து போய் அரண்மனையுடைய உச்சியில் போய் பிடிச்சிக்கிறோம். உடும்புங்கிறது ஒரு வகையான பிராணி, அதாவது ஒரு விலங்கு, பிடிச்சா விடாது, உடும்பு பிடிக்கினால அது அதை கயிறில் கட்டி கொண்டு போய் அது மேலமாக ஏறி போவாங்களாம். இதை நான் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வந்து, எதை நீங்கள் சாட்டு பிரிக்கணும்னா, இதை எப்படி பிரிக்கணும், இதை எப்படி பிரிக்கணும், இது எப்படி பிரிக்கணும், இப்படி பண்ணிங்கன்னா கொண்டு வர முடியும். இது ஒரு டீம் இப்போ முடித்து பண்ணி காமிச்சாங்க, நல்லா இருந்தது. எதுக்கு சொல்கிறேன் தெரியுங்களா, நாம் செய்கிற வேலையை சரியாக செய்யணும், உள்வாங்க வைக்கணும், உள்வாங்கினவங்க தான் ஜெயிப்பாங்க, இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. ஒருத்தர் இன்னும் கூட சொல்லப்போனால், நமக்கு எதுவும் தெரியாது, எதுவும் கிடைக்காதுன்னுலாம் நினைக்காதீங்க. ஒரு பணக்காரரை போய் பார்த்தான் ஒருத்தன், எனக்கு ஏதாவது கொடுங்கல, ஒன்றுமே இல்லையேண்ணா, அப்படியா, ஐயோ கேட்கவே கஷ்டமாக இருக்கேன், உனக்கு 100,000 கொடுக்க விட்டுமான்னு கேட்டார். ஆ கொடுங்கண்ணா, அப்படின்னா ஒன்று செய்ய, உன் கண்ணை தோண்டிக்கிறுவேன், ஒரு கண்ணை பரவாயில்லையாண்ணார். போயா, ஏய் ஒரு கண்ணை புரிசுனானே செய்யறது, சரி 500,000 தரட்டுமா, ஆ கொடுங்க, அவன் இதயத்தை எடுத்துக்கிடுவேன். என்னையா சொல்கிற, நீ என்ன நரமாமிசம் திங்கிறவனா, சரி வேணாம், உனக்கு 10,000 தரட்டுமா, சரி ஓ 2 கிட்னியை உருவிடுவேன். அவன் ஒன்றுமே பேசலை. இப்போ அவர் கேட்டார், ஏய் நீ உன்ட்ட ஒன்றுமே இல்லைன்னு இல்லை, 10,000 பெற கிட்னி நீ தான் வச்சுருக்க, 500,000 பெற இதயம் உன்ட்ட தான் இருக்குது, 1,000,000 கொடுத்தாலும் கிடைக்க முடியாத கண் நீ வச்சுருக்க, இவ்வளோ வச்சுக்கிட்டு என்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்கிறீ, என்ன அர்த்தம், வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கிவிடும், உன் கரங்களில் பூமி சுழன்று வரும் என்ற தாராபாரதியினுடைய கவிதையை நினைவில் வச்சுக்கோங்க. எதுவும் தெரியாதுன்னு சொல்லாதீங்க, எதுவும் முடியாதுன்னு சொல்லாதீங்க, சாதிப்பதற்கும் மற்றவற்றுக்கும் நமக்கு வந்து வேண்டியது என்ன என்றால் உற்சாகமான மனம். அந்த மனத்தை உற்சாகப்படுத்துங்கள், செயல்படுத்துங்கள், சாதித்து காட்டுங்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
1: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
0: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்

0: வாழ்க்கையின் பங்கன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டணம், சேலம்.
4: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
6: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
7: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமோ இன் பார்மசி, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
6: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
8: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்பியல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
9: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலைவாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
10: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
11: சேலம் விற்பனை குழு வேளாண் விளை பொருட்களின் நேற்றைய விலை நிலவரம். தலைவாசல் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மக்காச்சோளம் குவிண்டாலுக்கு அதிகபட்சமாக 1930 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 1800 ரூபாய்க்கும், சராசரியாக 1860 ரூபாய்க்கும் விற்பனையானது. கருமந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நெல் குவிண்டாலுக்கு அதிகபட்சமாக 1933 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 1923 ரூபாய்க்கும், சராசரியாக 1928 ரூபாய்க்கும் விற்பனையானது. சங்ககிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ராகி குவிண்டாலுக்கு அதிகபட்சமாக 4260 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 3150 ரூபாய்க்கும், சராசரியாக 3890 ரூபாய்க்கும் விற்பனையானது. கொளத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நிலக்கடலை குவிண்டாலுக்கு அதிகபட்சமாக 9000 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 8500 ரூபாய்க்கும், சராசரியாக 8700 ரூபாய்க்கும் விற்பனையாகியுள்ளது.
12: நேரம் காலை 8:40. நெகிழி இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம். இன்னைக்கு வானல் வசந்தத்துடைய தலைப்பு சாலை பாதுகாப்பு. சாலை பாதுகாப்பு குறித்துதான் இன்னைக்கு வானல் வசந்தத்தில் பேச போகிறோம். நேர்கள் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலாம். இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம், சாலை பாதுகாப்பு என்ற தலைப்பில். பொனியின் புதுப்புணர் நிகழ்ச்சியில் அடுத்ததாக டியூட் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டிருக்காங்க. தர்மபுரியிலிருந்து பிரணிகா அவங்க கேட்கக்கூடிய பாடல் டியூட் திரைப்படத்தில் அடுத்தது.

0: வாழ்க்கையின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
0: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
6: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
7: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி. தொடர்புக்கு 9500848820.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்,
9: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.

0: மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், எம்பிஏ, எம்சிஏ மேலாண்மையியல், பிஎட், எம்எட் கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
0: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
3: என்னம்மா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
4: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேங்கா. எந்த ஹாஸ்பிட்டல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
3: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா கொடுக்கறாங்க.
4: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
3: குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
5: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
0: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 crore மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
5: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400.

0: Talking Bunions and Briefs.
1: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: எண்பது
0: வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
3: ஒருத்தர் முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தார். ஏன்னு கேட்டாங்க. யார் என்ன பார்த்தாலும் உடனே முகத்தை திருப்பிட்டு போடுறாங்க சார் அப்படின்னார். உங்ககிட்ட பிரியமாக பேசுகிற நண்பர்களே கிடையாதா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி யாரும் இல்லையே அப்படின்னாராம். அதிகமாக நமக்கு நண்பர்கள் கிடைக்கணும்னா அதுக்குன்னு சில உத்திகள் இருக்குது, அமெரிக்க எழுத்தாளர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்களாம் விவரம் தெரிஞ்சவங்க. அப்படின்னா அதை எனக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்கார் இவர். உடனே அதை பற்றி அவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தாங்களாம். அது என்னென்னா, அது முதல் குறிப்பு என்னென்னா, எதிரில் உள்ளவங்க நிறைய பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா, நம்ம பற்றியே பேசிகிட்டு இருக்கக்கூடாதான், அவர் பேசுகிற விஷயம் எதுவாக இருந்தாலும் ஆமாம் நல்லது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கணுமா, இது ஒரு குறிப்பு. ரெண்டாவது குறிப்பு என்னென்னா, கூடுமான வரைக்கும் யாருக்கிட்டையும் அனாவசியமாக வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. மூணாவது குறிப்பு என்னென்னா, எந்த பிரச்சனையையும் அடுத்தவங்க கண்ணோட்டத்திலேயே பார்க்கணும், நம்ம கண்ணோட்டத்திலேயே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. எப்போவுமே அடுத்தவங்க மனோபாவத்தை நாம் புரிஞ்சு வச்சுருந்தோம்னா நம்மளை யாராலையும் ஜெயிக்க முடியாது. நாலாவது குறிப்பு என்னென்னா, ஒருத்தர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறப்போவே இயல்பாக அன்பாக ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு, இந்த சட்டை உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குதே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாம். அதை விட்டுட்டு, அன்னைக்கு என்ன சார் என்ன அம்புன்னு விட்டுட்டு அப்படி ஆகிட்டீங்க அப்படின்னு ஆரம்பிக்கப்படாதான். இதெல்லாம் விவரம் தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்துருக்கிற குறிப்புகள். அஞ்சாவது விஷயம் என்னென்னா, நம்ம தவறுகளை தயக்கம் இல்லாமல் ஒத்துக்கணும், அதுக்காக கூச்சப்படக்கூடாது. ஆறாவது குறிப்பு, அடுத்தவங்க கருத்துக்கு மதிப்பு கொடுக்கணும், நீங்கள் சொல்கிறது தப்பு சார் அப்படின்னு முகத்தில் அடித்தா அப்படி பேசப்படாது. ஏழாவது விஷயம் என்னென்னா, சில பேர் எப்போ பார்த்தாலும் சவால் விட்டுக்கிட்டே இருப்பாங்க, அனாவசியமான சவால் சில பேரால் தவிர்க்க முடியாது, அப்படி விடப்படாதான். எட்டாவது கருத்து, நம்ம கருத்து என்னவோ அதை வந்து எதிராளியின் வாயிலிருந்து வரவழைக்கணும், அப்படி வரவழைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், இது ஒரு முக்கியமான கருத்து. அப்புறம் ஒன்பதாவது குறிப்பு என்னென்னா, நம்ம

0: யோசனையை புதிய முறையில் சொல்லி பார்க்கலாம். அடுத்தவங்க சொல்கிற யோசனையை ஏற்றுக்கணும். அந்த யோசனையை மகா மோசமாக இருந்தால் கூட அதை ஏற்றுக்கிற மாதிரி நடிக்கலாமா, அது கூட தப்பு இல்லைங்கிறாங்க. 10வது குறிப்பு ரொம்ப முக்கியமானது. அதாவது அனாவசியமாக பொய் சொல்லக்கூடாது. அப்படி எப்போவாவது பொய் சொல்ல வேண்டிய அவசியம் வந்துட்டுதுன்னு வைங்க, பெரிய பொய்யாக சொல்லி பண்ணுமா, அதை நம்பும்படியாக சொல்லணுமா? சில சமயம் தேவைப்பட்டால் பொய்யை உண்மையாக கூட மாற்றிக்கலாமா? அது எப்படி பொய்யை உண்மையாக மாற்றிக்கிறது அப்படின்னா, இப்போ எனக்கு கார் ஓட்ட தெரியும்னு நண்பர்கள்கிட்ட பொய் சொல்லியாச்சு. நண்பர்கள் நிஜமாகவே ஒரு காரை கொடுத்து ஓட்டணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டிரைவிங் ஸ்கூலில் சேர்ந்து கார் ஓட்டுறதுக்கே கற்றுக்கிறது. இது ஒரு உதாரணம். இது மாதிரி பொய்யை உண்மையாக்கக்கூடிய சில உத்திகள் உண்டு, அதனால் சில பிரச்சனைகளை தீர்த்துற முடியுமா. அப்புறம் 11வது குறிப்பு என்னென்னா, உயர்ந்த நோக்கங்களை மட்டும் வெளியில் பேசணும். உள் மனசு எவ்வளவு ஒட்டட படிஞ்சு கிடந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி பேச வேண்டியதில்லை. 12வது குறிப்பு சொல்கிறாங்க, சிறந்த நல்ல நண்பர்களை தேடி தான் பெற வேண்டியிருக்கும், அவ்வளவு சுலபமாக கிடச்சிட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு குறிப்புகளும் அமெரிக்க நிபுணர் ஒருத்தர் சொல்லி வச்சிருக்கிறார். இப்படிலாம் நடந்துக்கிட்டால் நமக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்களாம், முயற்சி பண்ணி பார்க்கணும். இந்த காலத்திலெல்லாம் எத்தனையோ விதமான நண்பர்கள் உண்டு. ஒருத்தர் ரொம்ப கவலையோடு நின்றுக்கிட்டு இருந்தார், கண்ணு கலங்கி இருந்தது. ஏன் இப்படி கவலையோடு நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். என்னுடைய நண்பன் ஒருத்தன் ஒரு நாள் கோபத்தில் என்னை பார்த்து சொல்லிவிட்டான், உன்னோட ஒரு வருஷத்துக்கு பேச மாட்டேன் போ அப்படின்னு சபதம் போட்டுட்டான் அப்படின்னார். அதுக்காகவா இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு கண் கலங்கி நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். இதுக்கு அவர் சொன்னார், நான் அதுக்காக கவலைப்படலை சார், அந்த ஒரு வருஷ கேடு என்னையோட முடியுது, அதை நினச்சி தான் கவலைப்படுறேன், கண்ணீர் விடுறேன் அப்படின்னாராம் சோகமாக.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: Opinions and Briefs.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர், தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.

0: Viking Bunions and Briefs.
1: பொனியின் புது புனல்ல நிறைவு பாடலை கேட்டிருக்காங்க. எருமையாம்பட்டியிலிருந்து குணம் கேட்டிருக்காரு, அவருக்காக பராசக்தி திரைப்படத்திலிருந்து.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நிறைவுக்கு வருகிறது இன்றைய பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம்
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்சி இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புது பொலிவுடன் அதியமான் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், எஃப்என்ஏ மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் தொடர்புக்கு 7598216149. தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இனிய சொல்லமது வழங்குகிறார் பவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: நபிகள் நாயகம் ஒரு கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது ஒருவர் பேரிச்சம்பள கூடையை எடுத்துக்கொண்டு வந்து நபிகளிடம், இந்த பேரிச்சம்பளத்தை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும், நீங்கள் கொடுப்பது போல கொடுக்க வேண்டுமா, ஆண்டவன் கொடுப்பது போல கொடுக்க வேண்டுமா என்று கேட்டார் வந்தவர், பேரிச்சம்பள கூடையை சுமந்து வந்தவர். நபிகள் சொன்னார்,

0: பேரிச்சம்பழத்தை நான் கொடுப்பது போல எல்லோருக்கும் கொடுங்கள் என்றார். பேரிச்சம்பழங்களை எண்ணி சரிபார்த்து எல்லோருக்கும் சரிசமமாக அந்த பேரிச்சம்பழங்களை பிரித்து கொடுத்தார் அந்த பேரிச்சம்பழ கூடையை சுமந்து வந்தவர். மறுநாளும் பேரிச்சம்பழ கூடையை தூக்கி கொண்டு வந்தார் நபிகளிடம். அப்போது பேசிக் கொண்டிருந்தவரிடம், பேரிச்சம்பழத்தை கொடுக்க வேண்டும், இப்போது நீங்கள் கொடுப்பது போல கொடுக்க வேண்டுமா, ஆண்டவன் கொடுப்பது போல கொடுக்க வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு நபிகள் சொன்னார், இப்போது நீங்கள் ஆண்டவன் கொடுப்பது போல கொடுங்கள் என்றார். உடனே பேரிச்சம்பழத்தை பிரித்து கொடுத்தவர் சிலருக்கு அதிகமாக, சிலருக்கு குறைவாக, சிலருக்கு ஒன்றுமில்லாமல் கொடுத்து விட்டார். இப்போது ஒன்றுமில்லாதவர்கள் நபிகளிடம் வந்து கேட்கிறார்கள், எங்களுக்கு பேரிச்சம்பழம் கிடைக்கவில்லையே என்று. அப்போது நபிகள் கூறுகிறார், ஆண்டவன் அப்படித்தான் கொடுப்பார். சிலருக்கு அதிகமாக இருக்கும், சிலருக்கு குறைவாக இருக்கும். அதிகமாக பெற்றவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் அவர் சிலருக்கு அதிகமாக கொடுக்கிறார். ஆகவே நிறைய வைத்திருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு உதவுங்கள் என்றார் நபிகள். இதுதான் உண்மையான சமய நெறியின் தடம். பாரதி அருமையாக சொல்வான். பாரதி ஒரு முறை புதுச்சேரியில் இறந்த காகங்களை புதைத்துக் கொண்டிருந்தான். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்றவன் காகங்களுக்கு கூட கல்லறை கட்டி பார்த்தான். பத்தாறு வேட்டியை கட்டி கொண்டு பாரதி உலா வருகிறான். அப்போது அவன் இருந்த வீட்டின் உரிமையாளர் தான் அந்த பத்தாறு வேட்டியை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். வெளியே வீதி உலா சென்றவன் குளிரில் ஒருவன் நடுங்கிக் கொண்டிருக்கிற நிலையை பார்த்து விட்டு தன் இடுப்பில் கட்டியிருந்த வேட்டியை அவனுக்கு போர்த்தி விட்டு வந்தான். அப்போது வீட்டு உரிமையாளர் சொன்னார், வேட்டியை அவள் கொடுத்து விட்டு இடுப்பில் துண்டை கட்டி கொண்டு பாரதி வருகிற காட்சியை பார்த்து விட்டு அந்த வீட்டு உரிமையாளர் கேட்டார், ஏப்பா வேட்டியை கொடுத்த, மேல போட்டிருக்க துண்டை கொடுக்கலாமே. பாரதி சிரித்து கொண்டே சொன்னான், ஐயா, அவன் தெருவில் குளிரில் படுத்து விரைத்து கிடக்கிறான், நான் நடுவீட்டுக்குள் இருக்கிறேன், அதனால்தான் வேட்டியை அவிழ்த்து கொடுத்தேன் என்றான். உடனடியாக அந்த பெரியவர் இன்னொரு பத்தாறு வேட்டியை பாரதிக்கு கொடுத்தார். சிரித்து கொண்டே பாரதி சொன்னார், கொடுக்க கொடுக்கத்தானையா வரும் என்றான். இதுதான் வாழ்க்கையின் போக்கு. திறந்த ஜனரின் வழியே தான் காற்று உள்ளே வரும், உள்ளே வருகிற காற்று வெளியே போகும். எப்படி உள்ளே வருகிற காற்றை வெளியே அனுப்புகிற புல்லாங்குழல் இனிய கீதமாக மாறுகிறது. புல்லாங்குழலின் இசை இனிய கீதமாக எல்லோருக்கும் மகிழ்வை தருகிறது. ஆனால் காற்றை சிறைப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிற தோளாலான பந்து எல்லோர் காலிலும் உதைப்படுகிறது. நாம் புல்லாங்குழலை போல் இனிய இசையாய் மற்றவரை மகிழ்விக்க இருக்கிறோமா, அல்லது பந்தை போல் பிறர் காலில் உதைபட போகிறோமா? நாம் தான் தீர்மானிக்க வேண்டும்.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி சங்கர்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9:05.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் வானாலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லுனு ஒரு ஏசி மேலா.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. 24 மணி நேரமும்
3: சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங் குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
6: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை இல்ல, அப்படி எதுவும் கலப்பு.

0: 100% கடலெண்ணெய்.
1: இன்றளவில் வேகமாக வளர்ந்து வரும் நவீன உலகத்தில் மக்கள் மத்தியிலும் மனங்களிலும் வளர்ச்சி பயணத்தில் பயணம் செய்கின்றோம். ஆனால் வாழ்க்கை பயணத்தை கவனத்தில் கொள்வதில்லை. அது என்ன கவனம்? காலை முதல் இரவு வரை வாழ்க்கை பயணத்தோடு கூடவே வழி பயணத்தையும் மேற்கொள்கின்றோம். அந்த வகையில் ஐக்கிய நாடுகள் சபையால் சர்வதேச சாலை பாதுகாப்பு வாரம் மே மாதத்தில் கடைபிடிக்கப்படுகிறது. அந்த வகையில் இன்று சாலை பாதுகாப்பு குறித்து நிகழ்ச்சியில் பயணிக்கலாம். நேயர்கள் அன்றாடம் பயணங்களில் கவனத்துடன் சாலை பாதுகாப்பை எவ்வாறு கடைபிடிக்கலாம் என்பதை நிகழ்ச்சியில் பங்கேற்று சொல்லலாம். நேயர்கள் அறிமுக நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-442 என்ற முன்னிணிப்போடு, 24-40-30 என்ற எண்ணோடு, 94-86-81-10-25 என்ற எண்ணிலும், மற்ற நேர்கள் 24-40-31 என்ற எண்ணோடு, 94-86-65-20-25 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். கண்டிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையால் சர்வதேச சாலை பாதுகாப்பு வாரம் பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. அறிமுக நேயர்கள் நிகழ்ச்சியில் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-442 என்ற முன்னிணிப்போடு, 24-40-30 என்ற எண்ணோடு, 94-86-81-10-25 என்ற எண்ணிலும், மற்ற நேர்கள் 24-40-31 என்ற எண்ணோடு, 94-86-65-20-25 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பங்கேற்கலாம். இணைப்பில் இணையும் நேயர் வருக வணக்கம்.

0: விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி, மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள், இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி, தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
3: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MT மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
7: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி, நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
8: வலி உங்க வாழ்க்கையை பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
0: வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு சாலை பாதுகாப்பு. நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் நேயர், வருக வணக்கம். இணைப்பில் இருந்து விடுபட்டு விட்டார். பொதுவாகவே எல்லோருடைய மனதிலும் பார்த்தீங்கன்னா வந்து சாலை பாதுகாப்பு என்பது வந்து ஒவ்வொரு தனி மனிதனின்

0: பொறுப்பாகவும் அடையாளமாகவும் விளங்கி வருகிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் சாலை விதிகளை வந்து முறையாக கடைபிடித்தால் வந்து கண்டிப்பாக சாலை பாதுகாப்புன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம கைக்குள்ளே இருக்கும். நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் நேயர், வருக, வணக்கம். வணக்கம், கார்த்திகா திருப்பூருங்களா? சொல்லுங்கம்மா. சாலை பாதுகாப்பு குறித்து நீங்கள் கவனமான சாலை பாதுகாப்பு முறைகளை எவ்வாறு கடைபிடிப்பீங்க?
1: முதல்ல வந்து இந்த குழந்தைகிட்ட வந்து
0: சிறு வயதில் 18 வயதுக்குள்ளார இருக்கிற பிள்ளைகளிடம் வந்து வாகனங்களை கொடுக்க கூடாது. நன்றிமா. இணைப்பில் இணையும் நேயர், வருக, வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
0: ஐயா வணக்கம், யார் எங்க இருந்து?
2: ஏழையிலிருந்து குணசேகரன்.
0: குணசேகரன் ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கீங்கய்யா,
2: மகிழ்ச்சி.
0: சாலை பாதுகாப்பு
2: டூவீலர் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கல இருசக்கர வாகனங்களுக்கு லெஃப்ட் சைட்ல நோட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து ஸ்லோவா போற வாகனங்கள், அதாவது 60 கிலோமீட்டருக்குள்ள போகக்கூடிய வாகனங்கள், அதுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வேகமா 60க்கு மேல் வேகமா போகக்கூடிய வாகனங்கள், இப்படி போனா சரியா எந்த விதமான பிரச்சனையும் வராது.
0: அதாவது வேக கட்டுப்பாடுகள் கண்டிப்பா வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல
2: வரீங்க. அந்தந்த ட்ராக் அவங்கவுங்க யூஸ் பண்ணணும் கரெக்டா. மாறி நம்ம டூ வீலர் போற வந்து அந்த கோட்டுக்கு, வெள்ள கோட்டுக்கு லெப்ட் சைட்லயே தான் போகணும். அதை விட்டு பாஸ்ட் ட்ராக்லயும் ஸ்லோ ட்ராக்லயும் நம்ம மாறி மாறி போறதுனால பின்னாடி வர வாகனங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுது.
0: கண்டிப்பா அதுல வந்து அந்தந்த பயணத்துல வந்து குறுக்கிட கூடாது இல்லீங்களா? அந்தந்த வழிபாதையில நாம வந்து கரெக்டான முறையில வந்து கடைபிடிச்சு போனோமா வந்து
2: 60 கிலோமீட்டர் போறது இந்த வழியில தான் போகணும், 60க்கு மேல போனோம் அதுதான் போகணும். அப்படி போனா எந்த பிரச்சனையும் வராது. அதிகமான வாகனங்கள் வந்து அந்தவங்க கரெக்டா போயிட்டே இருப்பாங்க.
0: உங்களுடைய கருத்துக்கள் நன்றி.
2: சாலை பாதுகாப்புங்க எனக்கு தெரிஞ்சது.
0: நன்றிங்க.
2: நன்றி, வணக்கம்.
0: இனிப்பில் இனியும் நேயர், வருக, வணக்கம்.
3: இந்த சகோதரருக்கு இனிய வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிங்கய்யா.
0: தேன்மொழிமா, சொல்லுங்க. சாலை பாதுகாப்பு,
3: சாலை பாதுகாப்புன்றது ஒரு உயிர் மூச்சு தாங்க ஐயா. அவங்க போற விதிகளை வந்து நம்ம அதை கரெக்டா அணுமுறையோட பயன்படுத்தினா அது நம்ம உயிருக்கும் நல்லது, நம்ம மத்தவங்களுக்கும் அதை நம்ம பாதுகாப்பா இது பண்ணலாம். ஆனா இப்ப வந்து மிக முக்கியமானது செல்போனை தவிர்க்கணுங்க ஐயா வண்டியில போகும்போது.
0: சரிங்கம்மா, நீங்க எல்லாம் வண்டி ஓட்டுற பழக்கம் இருக்குங்களா?
3: இல்லைங்க ஐயா.
0: இருந்தாலும் வந்து பாதுகாப்புன்றது எல்லாருக்கும் பொதுதானுங்களா?
3: ஆமாங்க ஐயா, இருந்தாலும் நாங்க வந்து ரெட் சிக்னல் அந்த சிக்னல் போடும்போது அதெல்லாம் கரெக்டா நாங்க பயன்படுத்துவோங்க ஐயா. நாங்க கிராமத்து பகுதி ஆளுங்க தான், பெரும்பாலும் நகரப்பகுதிக்கு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இல்லை.
0: நிச்சயமா, நாமளே பாத்தீங்கன்னா நடைபாதையில போகும்போது பாத்தீங்கன்னா அந்த சாலையை கடக்கும் போது அதற்கான வந்து பகுதியில வந்து கடந்து போகணும் இல்லைங்களா?
3: ஆமாங்க ஐயா, அந்த குறிப்பிட்ட 10 நிமிஷம்னா அந்த 10 நிமிஷத்த வந்து ஜனங்க அதை இது பண்றது இல்லைங்க ஐயா. அந்த ஆட்ட பஸ்ஸ பிடிக்கணும் அப்படின்றதுக்கோசரம் தான் விதியை மீறி தாங்க ஐயா செயல்படுத்துறாங்க. அததாங்க ஐயா கொஞ்சம் அவங்கவுங்களே அவங்க மனசுக்கு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணுங்க ஐயா, இப்படிதான் நம்ம நடந்துக்கணும்னு. அப்படி இருந்தா மட்டும்தாங்க ஐயா நம்ம சாலை பாதுகாப்பை பயன்படுத்த.
0: கண்டிப்பா, நிகழ்ச்சியில முதல்ல சொல்லியிருக்கோம், சாலை பாதுகாப்பு என்பது வந்து ஒவ்வொரு தனி மனிதனின் பொறுப்பும் கடமையும் கூட அப்படின்னு சொல்லிருக்கீங்களா? கண்டிப்பா நம்ம பாதுகாப்பை நாம தான் வந்து உறுதிப்படுத்திக்கணும் இல்லைங்களா?
3: ஆமாங்க ஐயா, அந்த பஸ்ஸ நம்ம போய் பிடிக்கணும், அந்த நம்பரை பிடிக்கணும்னு நம்மளுடைய உயிர் மூச்சவே நம்ம கணக்கிடுறது இல்லைங்க ஐயா. அந்த உயிரோடைய மதிப்பவே நம்ம அந்த நிமிஷம் பயன்படுத்துறது இல்லைங்க ஐயா. அதை போய் பிடிக்கணுன்ற ஒரு முயற்சியை மட்டும்தான் நம்ம நினைக்கிறோங்க.
0: கண்டிப்பா வந்து பயணத்துல பாத்தீங்கன்னா நிதானம் அப்படின்றது ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா கடைபிடிக்கணும் இல்லைங்களா? நிதானமா செயல்பட்டோமா எந்த ஒரு விபத்து ஆகட்டும் எதுவுமே வந்து நடக்காது இல்லைங்களா?
3: அதெல்லாம் டூ வீலர் போர் வீலர் போறவங்க எல்லாம் இந்த செல்போனை வந்து ஒரு நிமிஷம் அதை கையாட்டி அவங்களுடைய இதை என்ன முறையா அதை இது பண்ணிட்டு போன பயன்படுத்தினாங்கன்னா இன்னும் நம்மளுக்கு சிறப்பா இருக்குங்க ஐயா.
0: நன்றிமா, உங்களுடைய தகவலுக்கு நன்றி. இணைப்பில் இணையும் நேயர், வருக, வணக்கம்.
4: வணக்கம்ப்பா.
0: வணக்கம்மா, யார் எங்க இருந்து?
4: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: ராஜேஸ்வரிமா, சொல்லுங்க. சாலை பாதுகாப்பு நீங்க எப்படி கடைபிடிப்பீங்க?
4: சாலை பாதுகாப்பு பத்தி நான் ஒரு பாடல் எழுதியிருக்கேன், சின்னதா படிக்கலாமா?
0: விழிப்புணர்வு பாடல்களா? கொஞ்சம் விரைவா சொன்னீங்களா நல்லா இருக்கும்.
4: ஆமாங்கப்பா, விரைவாவே சொல்லிருக்கேன்.
0: சரி.
5: வாகனம் இயக்கை

0: கைபேசியில் பேசாதீர்கள், கவனங்களில் சிதறாதீர்கள், காத்திடனும் உயிரை பாவனம் இயக்கையே ஓட்டுனர் அனைவரும் இடது புறமே பாவனத்தை செலுத்த வேண்டும். ஓ இருக்கை இருக்கும் இடத்தில் மட்டும் மக்களும் அமர வேண்டும். கூட்ட நெருக்கல் தேவை இல்லையே. படி மீது பயணம் செய்தாள், படி மீது பயணம் செய்தால் விபத்து நேரும் தருணம் வாய்க்கும் உயிருக்குமே சேதம் ஏற்படும். வாகனம் இயக்கையே ஓட்டுனர் அனைவரும் சிகப்பு விளக்கு எரியும் போது நிற்க வேண்டும். ஓ பச்சை விளக்கு ஒளிரும் போது வாகனத்தை எடுக்க வேண்டும். நிதானம் அறிவை காக்குமே. பல உயிர்கள் உங்களை நம்பி அமர்ந்து வருகிறார்கள் என்று விழிப்புடன் தான் வண்டியை இயக்கணும். வாகனம் இயக்கையில் ஓட்டுனர் அனைவரும்
1: பாடல் பாடல் மூலமே பாத்தீங்கன்னா சாலை பாதுகாப்பு சிறப்பா சொல்லிருக்கீங்கம்மா.
0: வாழ்த்துக்கள். நன்றி.
1: விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.
2: கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை.
3: மருத்துவமனையில 24 மணி நேர அவசர ஆஞ்சியோ பிளாஸ்டி, ஃபேஸ் மேக்கர் மற்றும் பைபாஸ் அறுவை சிகிச்சை வசதியும் உண்டு. MRI ஸ்கேன் 50% தள்ளுபடியில். இருதய பரிசோதனைகள் ₹999, ஆஞ்சியோகிராம் ₹9,999. நெஞ்சுவலியிலிருந்து வருமுன் காப்போ. விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம். தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க. ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details, visit stervit.in.
4: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரீமியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரீமியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
5: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ்.
6: IMA இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் கல்லூரி ஓசூர். அனைத்து வகையான மருத்துவம் சார்ந்த டிப்ளமோ கோர்ஸ்கள், வேலை வாய்ப்புடன் கூடிய பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443463649.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஜில்லுனு ஒரு ஏசி மேலா.
7: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
9: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: மாநிலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: நீங்களா?
2: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
3: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலுமா?

0: சர்ஜரி. சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
1: சேலம் சண்முகா ஹாஸ்பிடல்,
2: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
3: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
4: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மத்தூர், நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள், அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்ப தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
6: ஏரியூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு, 2026-27 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கை இம்மாதம் 7 முதல் இம்மாதம் 29 வரை www.tngasa.in என்ற இணையதளத்தில் விண்ணப்ப பதிவு செய்து கொள்ளலாம். எனவே மாணவர்கள் பெற்றோர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் இக்கல்லூரியில் குறியீட்டு எண் 10-31-022 என்ற எண்ணை பயன்படுத்தி BA தமிழ், BA ஆங்கிலம், BCOM, BSc கணிதம், BSc கணினி அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் மாணவர்களின் சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய இக்கல்லூரியில் சேர்க்கை உதவி மையத்தை அணுகலாம். தொடர்புகளுக்கு 91-76-50-17-76 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 95-66-49-24-22 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். இத்தகவலை ஏரியூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார்.
7: மருத்துவ படிப்பு உங்க கனவா? நீட் இல்லாமலே இப்ப சாத்தியம். ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ்ல நர்சிங், பார்மசி, BPT, அலைட் சயின்ஸ்னு 4 படிப்பு, அதிநவீன ஆய்வக வசதிகள், மருத்துவமனை பயிற்சி, இன்டர்ன்ஷிப், 100% பிளேஸ்மெண்ட் சப்போர்ட். மருத்துவ துறையில உங்க கனவை நினைவாக்குங்க. ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ், நல்லம்பள்ளி, பர்கூர். சேர்க்கைக்கு அணுகவும் 8438412150.
8: கிருஷ்ணகிரி KMS மருத்துவமனை பச்சிளம் குழந்தைகள் முதல் 18 வரை ICU வசதியுடன் கூடிய பிரத்யேகமான மருத்துவமனை. ஆஸ்துமா, அலர்ஜி, காய்ச்சலுக்கு இன்சூரன்ஸ் மூலம் கட்டணம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. KMS மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
9: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. வைஷ்யா காலேஜ், அயோத்தியப்பட்டினம், சேலம்.
10: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
11: வாரியார் மேல்நிலைப்பள்ளி, பெண்ணகரம் மெயின் ரோடு, தருமபுரி.
12: தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் 6 முதல் 12 வகுப்பு வரை இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
11: தொடர்ந்து 100% தேர்ச்சி,
12: நீட் JEE தேர்வுக்கு சிறப்பு பயிற்சி,
11: அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி,
12: முன்னணி மருத்துவக் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரியில் அதிக அளவில் மாணவர்கள் சேர்ந்து சாதனை.
11: வாரியார் மேல்நிலைப்பள்ளி, தருமபுரி.
13: ஏன்னா புது AC எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
14: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: The Kaveri Engineering College, Autonomous.
2: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering.

0: MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
2: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
3: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
4: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரப்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MT மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
8: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
8: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
10: சிக்னலை மதிப்போம், சிக்கலை தவிர்ப்போம் என்ற விழிப்புணர்வு வாசகத்தோடு இணைந்திருக்கிறோம் வானொலியில் வசந்தம். இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் சாலை பாதுகாப்பு குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள். நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் நேயர், வருக. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து? வணக்கம்
11: ஐயா. வணக்கம் ஐயா.
10: ஐயா வணக்கம். யாருங்க?
11: வாழ்க வளத்துடன். கேவி ஜெயசீலன், குரமாட்டப்பட்டீங்க.
10: ஜெயசீலன் ஐயா, சொல்லுங்க ஐயா.
11: மிதமான வேகம், நிறைவான பயணம் ஐயா. சாலை விதிகளை வாகன ஓட்டிகளோடு நடக்க பாதசாலைகளுமே பயன்படுத்தினா சிறப்பா இருக்கும். விபத்து தெரிஞ்சுக்கலாம்.
10: சரிங்க. நீங்க வந்து கண்டிப்பா மித வேகத்தில் தான் போறீங்களா?
11: ஆமாங்க. மொத வேகம் போய் இல்லைன்னு சொல்லல. இப்ப வயது ஆகாத குறைச்சிட்டேன்.
10: வயசாக குறைச்சிட்டீங்க. கண்டிப்பா இளம் வயது இருக்கிறவங்க கண்டிப்பா வேகத்துல போவாங்கன்னு சொல்ல வரீங்களா?
11: கண்டிப்பா போறாங்க.
10: கண்டிப்பா வந்து
11: போறாங்க. நான் கொஞ்சம் கட்டுப்படுத்தல, என்ன கொஞ்சம் கொண்டாட போறாங்க. என் கண்ணுக்கு பார்த்து எப்படி போறாங்கன்னு
10: தெரியல. சரிங்க. பேர பிள்ளைகள் பாத்தீங்கன்னா வந்து 18 வயதுக்கு மேல உள்ளவங்களா?
11: 18 வயது மேல.
10: கண்டிப்பா வந்து வாகனம் ஓட்டும் போது கண்டிப்பா எல்லாருடைய நினைவுக்கும் வருவது பாத்தீங்கன்னா, பயணத்தோட பாத்தீங்கன்னா தலைக்கவசமும். சரிங்களா? கண்டிப்பா தலைக்கவசம், வாகனத்தை எடுத்து போகும்போது தலைக்கவசம் அணி சொல்றீங்களா? நீங்க தலைக்கவசம் பயன்படுத்துறீங்களா? சரிங்க. கண்டிப்பா தலைக்கவசத்தையும் பயன்படுத்துங்க. முயற்சிக்கு நன்றி. இணைப்பில் இணையும் நேயர், வருக. வணக்கம்.
12: தகடூர் அன்மலைக்கு இனிமையான காலை வணக்கம்.
10: காலை வணக்கம். யாருங்கிறது?
12: ஐயம்பதூர் கலைச்செல்வி.
10: கலைச்செல்விமா, சொல்லுங்க.
12: நலமா இருக்கீங்களா?
10: நல்லா இருக்குமா.
12: நீங்க நான் சொல்ல வந்ததை நீங்களே சொல்லிட்டீங்க. தலைக்கவசம் கண்டிப்பா முக்கியம். அது இல்லாம நம்ம கைபேசி பேசிக்கிட்டு வண்டியில போறாங்க ஒரு சிலர், அது எனக்கு ரொம்ப பிடிக்கிறது இல்ல. நம்ம கைபேசி பேசிக்கிட்டு எல்லாம் போகும் பொழுது பாத்தீங்கன்னா நம்ம கவனம் வந்து கைபேசியில போயிடும், ரோட்ல போகாது.
10: சரிமா. இப்போ நீங்க கைபேசி
12: விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு. அதனால முக்கியமா அப்படி கைபேசி நீங்க பேசினா கூட ஒரு ஓரமா மரத்து நிழல்ல நிறுத்திட்டு வண்டிய பொறுமையா பேசிட்டு அப்புறமா போங்க.
10: வண்டி நிறுத்திட்டு கைபேசி வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் போலான்னு சொல்ல வரீங்க?
12: கண்டிப்பா அதுதான் முக்கியம். ஏன்னா நம்ம வேகமா போவோம், இதை பேசிட்டு போகும்போது நமக்கு அங்க ஏதாவது பிரச்சனை இருக்கும், கவனச்சிதறல் ஏற்படும், விபத்து கண்டிப்பா ஏற்படும்.
10: நிச்சயமா. அந்த கவனச்சிதறல் பாத்தீங்கன்னா வாகனம் ஓட்டும் போது ஒரே நிலைப்பாடோட இருந்தா மட்டும்தான் வந்து சாலை பாதுகாப்பு வந்து கடைபிடிக்க முடியும்.
12: வீட்டுல அது இல்லாம வீட்டுல வெளியில போகும்பொழுது வீட்டுல உள்ளவங்க பெண்கள் வந்து கொஞ்சம் அவங்களோட இனிமையா பேசி சரி நல்லபடியா போயிட்டு வாங்க அப்படி சொன்னாங்கன்னா அவங்களும் நல்லா ஒரு மகிழ்ச்சியா போவாங்க. போகும்பொழுது
10: டென்ஷன் இல்லாம வந்து வாகனத்தை செலுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
12: டென்ஷன் படுத்தி விடக்கூடாது. வீட்டுல உள்ளவங்க அவங்க டென்ஷனோடய போனாலுமே ஏதாவது விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
10: நீங்க அந்த மாதிரி ஒரு நல்ல செயல்கள்லாம்

0: நாங்கெல்லாம் நல்லா தாங்க பேசுவோம். வீட்டில் உள்ளவங்க போகும்பொழுதெல்லாம் நல்ல ஒரு மகிழ்ச்சியாக தாங்க அனுப்புவோம்.
1: சரிங்கம்மா, இப்போ வந்து நீங்கள் செல்போன் வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்கள் கடைபிடிக்கிறீங்களா?
0: கண்டிப்பாங்க, நாங்கள் சொல்லி அனுப்புவோம் போகிறவங்கிட்ட எல்லாம், வீட்டில் உள்ளவங்ககிட்டே ஆகட்டும் இல்லை வெளியில் தெரிஞ்சவங்ககிட்டே ஆகட்டும், கட்டாயமாக நீங்கள் வண்டியில் போகும்பொழுது வாகனத்தில் கைபேசி பேசாதீங்க. அப்படியே ஏதாவது அடித்தால் கூட எடுத்து ஒரு ஓரமாக நின்று, மரத்து ஓரத்தில் அல்லது ரோடு ஓரமாக நின்று பேசிட்டு
1: சரி அப்படின்னு சொல்லியிருக்கேன். நல்ல ஒரு தகவல்.

0: அப்படியே ஏதாவது அடித்தால் கூட எடுத்து ஒரு ஓரமா நின்று மரத்துவாரத்துல அல்லது ரோடு ஓரமா நின்று பேசிட்டு
1: நல்ல ஒரு தகவலை சொல்லிருக்கீங்கம்மா, வாழ்த்துக்கள்மா,
0: ரொம்ப நன்றிங்க.
1: இணைப்பில் இணையம் நேயர் வருக, வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம். பன்னந்தோளுன்னு
1: ராஜஸ்வரிமா சொல்லுங்க. சாலை பாதுகாப்பு நீங்க எப்படி எல்லாம் கடைபிடிக்கிறீங்க? அப்படிங்களா?
2: வில்லேஜ்ல கூட பாருங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஒரு 15-16 வயசு இருக்கும், அவங்க எல்லாம் 4 பேர் உட்காந்துக்கிறாங்க அந்த வண்டியில. ஒரு வேகம் இவ்வளவுதான், வேகம் தெரியல, அப்படி கண்ணை மூடி கண்ணை தேங்கத்துல இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட்டுக்கு போறேன் சார். ஆனா சவுண்ட், என்ன சவுண்ட் அந்த வண்டி! அந்த மாதிரிலாம் போலாமா? பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் பிள்ளைங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணுங்க.
1: கண்டிப்பா நம்ம பிள்ளைகளுக்கு நாமளும் வந்து சொல்லி வளர்க்கணும் இல்லைங்களா? நம்ம பிள்ளைகளாகட்டும் கணவராகட்டும் இருசக்கர வாகனத்தில் வந்து வீட்டிலிருந்து கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா 2 நபர்கள் மட்டும் பயணித்தால் வந்து சிறப்பாக இருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கவசத்தோடு வந்து பயணிக்கணும் இல்லைங்களா?
2: தலைக்கவசமே போடுறது கிடையாதுங்க இந்த பிள்ளைங்க, தலைக்கவசமே போடுறது கிடையாது. 4 பேர், 4 அப்படி எப்படி உட்காந்துட்டு போறாங்க தெரியுங்களா? அப்படியே பார்க்கும்போது கஷ்டமா இருக்குது.
1: கண்டிப்பா அதனுடைய சாலை பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிச்சுமாவே இதனுடைய இன்னல்களை வந்து தவிர்க்கலாம் இல்லைங்களா? நாம தான் வந்து அதை கடைபிடிக்கிறதுல. கண்டிப்பா அதற்கான முயற்சிகளை வந்து இனி வரும் காலங்கள்ல, இனி வரும் நேரங்கள்ல எடுக்கலாம் சரிங்களா? சரிம்மா, முயற்சிக்கு நன்றிமா. விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: நாகப்பாம்பு போன்ற விஷக்கடிகள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து விஷ முறிவுகளுக்கும் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும்.
5: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், வாருங்கள் எங்களிடம். TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
6: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
7: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012339999.
1: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, சி.கே. சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
2: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. வைஷ்யா காலேஜ், அயோத்தியப்பட்டினம், சேலம்.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
5: ஸ்ட்ரோக், ஹெட் இன்ஜுரி, ஸ்பைன் இன்ஜுரி, மூளை மற்றும் முதுகெலும்பு கட்டிகள், முதுகெலும்பு குறைபாடுகள் மற்றும் முதுகு வலியால கஷ்டப்படுறீங்களா? விம்ஸ் தான் சரியான வழி. இப்ப நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 4,500 ரூபாய் மதிப்புள்ள சிறப்பு பரிசோதனைகள் 999 ரூபாய் மட்டுமே. மேலும் MRI ஸ்கேன் 50% ஆஃபரில். நரம்பியல் சார்ந்த சிறந்த சிகிச்சைகளுக்கு விம்ஸ் மருத்துவமனை, சீரகப்பாடி, சேலம்.
6: என்ன
7: சொல்றீங்க, புரியலையே.
6: இல்ல தம்பி, இந்த ரோட்ல போற நிறைய பேர் நம்ம கஸ்டமருங்க தான். உங்களை இப்பதான் முத தடவையா பாக்குறேன். அதான் இந்தாங்க, டீ குடிங்க.
7: என்னமோ சொல்றீங்க, சரி குடுங்க.
6: டீ எப்படி?
7: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
6: சரி தம்பி, நம்ம கஸ்டமர் ஆயிட்டீங்க. உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்.
7: என்ன விஷயம்னா?
6: நீங்க அந்த தொப்பூர் மலைப்பாதை வழியா தானே போக போறீங்க?
7: ஆமா. ஏன் அப்படி கேக்குறீங்க? ஒருவேளை இப்படி இருக்குமோ?
6: என்ன தம்பி யோசிக்கிறீங்க, சொல்றத கவனிங்க.
7: அண்ணா சொல்லுங்கண்ணே, பதறது இல்ல.
6: தொப்பூர் மலைப்பாதையில் போகிற வண்டிங்க 30 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணுமா? அங்கே ஏதோ மிஷின்லாம் வச்சுருக்காங்களாம். 30 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி போனால் அபராதம் வேற போடுறாங்களாம். பார்த்து போங்க.
7: ஹோபா, இதான் விஷயமா? அண்ணா நான் ஆசைப்பட்டா கூட என் வண்டி அவ்வளோ வேகம் போகாது. நான் வரேன்.
6: இந்த வழியாக அடுத்த வாட்டி வரும்போது நம்ம கடைக்கே டீ குடிக்க வாங்க. வடையும் போட்டு வச்சிட்றேன்.
7: இப்போ கொடுத்த வடையே போதும்ண்ணே.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தலைக்கவசம் அணிவோம், தலைமுறையை காப்போம் என்ற விழிப்புணர்வு வாசகத்தோடு இணைந்து

0: இருக்கிறோம். வானொலியில் வசந்தம். இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியின் தலைப்பு சாலை பாதுகாப்பு. நிகழ்ச்சியில் இனிப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம். ஐயா வணக்கம்.
1: ஐயா வணக்கம். காலை வணக்கம் கூறுவது மலையனூர் கண்ணப்பண்ணாயிரம்ல இருந்து கண்ணாடித்தங்கராஜ் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, சாலை பாதுகாப்பு நீங்க எப்படி கடைபிடிக்கிறீங்க?
1: நாங்க கடைபிடிக்கணும் அந்த சாலைக்கு பாதுகாப்புங்க, நமக்கு நாம ஒரு கொடுத்துக்கிற பாதுகாப்பு. அதனால சாலையில போகும்போது அந்த சாலை விலையில கரெக்டாக கடைபிடிச்சு, டூ வீலர்ல போறவங்க வந்து தலைக்கவசம், கார்ல போறவங்க பெல்ட் போடுறது கடைபிடிச்சா நல்லா ஒரு நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்.
0: கண்டிப்பா. அதோட கூடவே பாத்தீங்கன்னா இந்த வாகன இடைவெளி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா?
1: ஆமாங்க.
0: அந்த வாகன இடைவெளி விட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயணம் பண்ணணும். டூ வீலரில் போகும்போது இந்த ஒட்டிட்டு போறது அப்படின்னாலும் இருக்கக்கூடாது. எப்பயுமே பாத்தீங்கன்னா சாலை போக்குவரத்துல பாத்தீங்கன்னா விதிமுறைகள் அப்படின்ற இடத்துல வந்து இந்த வாகன இடைவெளி அப்படின்ற ஒரு இடைவெளி விட்டு தான் வந்து இருக்கணும். நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து ஒட்டியே நிறுத்துவோம். அது மாதிரி தவிர்த்தமா வந்து பாத்தீங்கன்னா பல விபத்துகளை வந்து தடுக்கலாம் இல்லைங்களா?
1: கண்டிப்பா.
0: நன்றிங்கய்யா. இனிப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. ஏறுகோடி விட்டு எம் ராஜஸ்ரீங்க.
0: ராஜஸ்ரீமா சொல்லுங்க.
2: சாலை பாதுகாப்பு கேட்டிருக்கீங்க. பாதுகாப்பு வண்டி ஓட்டிட்டு போறவங்க பின்னாடி உட்காந்துட்டு போறவங்களும் பாதுகாப்பா போகணுங்கய்யா. அவங்க போகும்போது என்ன பண்றாங்க, இந்த புடவை கட்டிட்டு முந்தி எல்லாம் பின்னாடி விட்டுட்டு போகும்போது இந்த வண்டியில சக்கரத்துல வந்து பின்னாடி சுத்துற வழியா, புடவை சுத்துற வழி கீழே விடுற வழியா அவங்களுக்கு தெரியுது இல்ல, அந்த மாதிரி முந்தி விட்டுறாங்க. பின்னாடி உட்காந்துட்டு போறவங்க ரொம்ப சேஃபா போகணுங்க, உட்காந்துட்டு போகணும்.
0: எந்த வந்து இடையூறும் பண்ணாலும் வந்து போகணும்.
2: கொஞ்சம் இப்ப நான் பின்னாடி பின்னாடி வண்டி போனா ஒரு ஒரு ஒரு ரெண்டு கிலோ ரெண்டு மீட்டர் ஆனும் வித்தியாசம் விட்டு தூரம் போகலாம். ஓட்டிட்டு வண்டி ஓட்டுறதா நீங்க பண்ண மாதிரி தெரிய வேண்டாதுங்க.
0: சரிங்கம்மா, வாழ்த்துக்கள்மா. இனிப்பில் இனியும் நேயர் வருக, வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்மா, யார் எங்க இருந்து?
3: வணக்கம், பெரியாம்பட்டையில இருந்து சாந்தி பேசுறேங்க.
0: சாந்திமா சொல்லுங்க.
3: மூணு பிள்ளைங்க நாலு பிள்ளைங்க போகும்போது நான் சின்ன பிள்ளைங்களதான் கூப்பிட்டு அடிச்சிடுவோங்க. இந்த மாதிரி போனா உளுந்தா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க உங்களை, இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து இந்த மாதிரி பண்ணிட்டாக்கா அடிப்பட்டாலும் கஷ்டம் அவங்க தான் பாக்கணும், கண்ணுல நாங்களும் பாக்குறோம், இந்த மாதிரி எல்லாம் போகக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஹெல்மெட் போடாதவங்களாம் நான் போட்டுட்டு போக சொல்லுவாங்க எங்க பிள்ளைங்களே கூட.
0: கண்டிப்பாக பிள்ளைங்கள்னாவே எல்லாருமே ஒன்று தான். கண்டிப்பாக வெளியில் போகும்போது பெற்றோர்களாகட்டும் இல்லை வந்து உறவினர்களாகட்டும் வண்டியில் போகும்போது பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் ஹெல்மெட்டோடு போகணும். அது இல்லாமல் குறிப்பிட்டு போனீங்கன்னா இரண்டு பேர்கள் மேலே வந்து டூ வீலரில் வந்து பயணம் பண்ணக்கூடாது இல்லைங்களா?
3: நாலு பேர் போவாங்க, பார்த்தா எனக்கு அவ்வளோ சங்கடமாக இருக்கும்.
0: அதெல்லாம் நாம தான் எடுத்து சொல்லணும்.
3: நான் சொல்லுவாங்க.
0: அது இல்லாம வந்து
3: நிறைய போவாங்க,
0: நிறைய நல்ல விஷயங்களோட வந்து பாத்தீங்கன்னா அந்த சாலை பாதுகாப்பு விதிமுறைகளையும் வந்து சொல்லி கொடுக்கணும். அப்படி சொல்லி கொடுக்கும் போதுதான் வரும் தலைமுறைகளும் வந்து அதை கடைபிடிச்சு வந்து போவாங்க இல்லைங்களா? சரிங்கம்மா, நன்றிம்மா.
3: நன்றிங்க.
0: இனிப்பில் இனியும் நேயர் வருக, வணக்கம்.
4: காலை வணக்கத்தோடு சேலம் தனபணியா.
0: தனபணியா சொல்லுங்க. நீங்க
4: சாலை சாலையெல்லாம் பாதுகாப்பா போட்டு வச்சிருக்காங்க.
0: அதை நாம தான் பயன்படுத்துறது அப்படின்ட்டு
4: நாம தான் வந்து பயன்படுத்துறதுல வாகனம் வந்து நிலை தடுமாறும் போதுதான் அந்த விபத்து உள்ளாகும். அந்த நிலை தடுமாறாம நாம வந்து கவனமாக வாகனம் செலுத்தணுங்கிறத ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட அந்த போக்குவரத்து விதிமுறைகள் அந்த பலகை எல்லாம் இருக்கும், அந்த சிக்னலுடைய பலகை என்ன குறியீடுங்கிறத பலருக்கு தெரியறது இல்ல.
0: விழிப்புணர்வு
4: விபத்து பகுதியில் போட்டிருக்காங்க, அது கூட தெரியும். இந்த கருப்புல வெள்ளை போட்டு வளைவா இருக்கும் பாலம் வருது, இந்த மாதிரியான குறியீடுகள்லாம் வந்து அந்த எட்டு போட்டு லைசன்ஸ் வாங்க அப்பவே இதெல்லாம் வந்து கத்து கொடுக்குற மாதிரியான கத்துக்கிட்டு போற மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டுதான் உங்களுக்கு லைசன்ஸே கொடுக்கணும் நான் நினைக்கிறேன்.
0: எல்லா வந்து விதிமுறைகளின் படிதாங்க வந்து ஓட்டுநர் உரிமம் கொடுக்குறாங்க. நாம என்ன பண்ணணும்னா போகும்போது கவனமா வந்து போகணும். எப்பவுமே வந்து பயணிக்கும் போது வாகனத்துல பயணிக்கும் போது நம்மளுடைய சிந்தனை வந்து ஒரே சிந்தனையா இருக்கணும் இல்லைங்களா? இப்ப இடையில வந்து ஸ்பீட் பிரேக்கர் அப்படின்னு வந்து இருக்குன்னா அதுக்கு முன்னாடியே வந்து பலகைகள் வச்சிருப்பாங்க, விழிப்புணர்வு பலகைகள் வந்து வச்சிருப்பாங்க வேகத்தடிக்கு. அந்த மாதிரி போகும்போது முன்னாடியே நம்ம அதெல்லாம் வந்து கவனிச்சு போனோமா வந்து அதனுடைய விபத்துகளை வந்து தடுக்கலாம் இல்லைங்களா?
4: கண்டிப்பா. அது அந்த மாதிரி எல்லாம் அதாவது எதுக்க எந்த காரணத்துக்கு வந்து கவனம் தேவை. கவனம் இல்லாம நம்ம வாகனம் ஓட்டினோம்னா விபத்து, நம்ம சரியா ஓட்டினாலும் எதுக்கால வர்றவங்க கூட கவனக்குறைவா வந்தா நமக்கு தான் ஆபத்து தான்.
0: கண்டிப்பா. வாகனத்துல போது வந்து வேகமா போகாத மித வேகத்துல போனோமா எந்த ஒரு பிரச்சனையாலும் நம்மளுடைய சமாளிக்கிற திறமை வந்து நம்ம கிட்ட இருக்கும் இல்லைங்களா?
4: ஆனா விபத்தை யாரும் விரும்புறது இல்லைங்க, ஆனா ஏற்படுத்திக்க

0: போதுதான் அது வேதனைக்குரிய விஷயமாக இப்ப வரும்போது சமீபத்தில் ஞாயிற்றுக்கிழமை கூட தொப்பூர் தலைமையில் ஒரு விபத்து நடந்து ஒரு 2 கிலோமீட்டர் பக்கமா வாகனம் தேங்கி நின்னது. தமிழ்நாட்டிலேயே அதிகமா உண்டான அதிக விபத்துகள் அந்த பக்கம் நடக்கிறதுனால சாலை பாதுகாப்புகள் நிறைய பாலங்களை கட்டிட்டு இருக்கிறாங்க.
1: கண்டிப்பா நிறைய விதிமுறைகளும் வந்து அவங்க போட்டுட்டே தான் இருக்காங்க. சாலை போக்குவரத்து பாதுகாப்புகளும் வந்து கடைபிடிச்சுதான் வராங்க. கண்டிப்பா குறைந்த வேகத்துல வந்து குறிப்பிட்ட இடத்துல வந்து குறைந்த வேகத்துல 20 கிலோமீட்டர் வேகத்துல தான் செல்லணும்னு வந்து பலகைகளும் இது வச்சிருப்பாங்க, பதாகைகளும் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பின்பற்றி போனோமோ எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காது இல்லைங்களா?
0: கனரக வாகனங்கள் மிகுந்த கவனத்தோட போனக பிரச்சனை இல்லை.
1: நன்றிங்கய்யா.
0: நன்றியா.
1: விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.
2: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
5: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
4: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி சேலம். தொடர்புக்கு 9524936156.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
7: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
8: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
9: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
8: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
9: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
8: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
9: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
8: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
10: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.

0: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலைவாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
1: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மத்தூர், அபாகஸ் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீட், JEE கிளாஸ், AI அண்ட் ஸ்டெம் லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. LKG முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
3: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
4: நிகழ்ச்சியின் நிறைவு தருவாய்க்கு வந்துட்டோம். இன்றைய வானொலியில் வசதம் நிகழ்ச்சியில் சாலை பாதுகாப்பு குறித்து பல்வேறு கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டார்கள். சாலை பாதுகாப்பு விதிமுறைகளை எப்படி வந்து கடைபிடிக்கணும், எந்த மாதிரிலாம் கடைபிடிச்சா வந்து விபத்துகளை தடுக்கலாம் அப்படின்றத வந்து நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டாங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் என்ற நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம்.
1: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
6: ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை எரப்பட்டி பஸ் ஸ்டாண்ட் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் தருமபுரி. 24 மணி நேரமும் பிரசவ சேவை, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், எக்ஸ்ரே, ECG, கர்ப்பப்பை வாய் பரிசோதனை, கர்ப்பப்பை கட்டிகள் மற்றும் அனைத்து மகளிர் சிறப்பு சேவைகளும் தரமாக குறைந்த கட்டணத்தில் வழங்கப்படுகிறது. உங்கள் நலமே எங்கள் மகிழ்ச்சி. ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை,
1: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவடையப்பன் அவர்கள்.
7: எல்லாவற்றையும் பேசி தீர்த்து கொள்ளலாம் என்றால் பிரச்சனையே பேசுறதுல தானே இருக்கு. இதை எங்க போய் தீர்த்துக்கிறது? புரிந்து கொண்டே வந்தார் நண்பர் புகழ்மதி. பேச்சை குறைத்தால் பிரச்சனை தவிர்க்கலாம், அமைதியாக சொன்னேன் புகழ்மதியிடம். நீங்களும் நல்லாத்தான் சொல்றீங்க, நானும் சரியாத்தான் பேசுறேன், ஆனா எதுக்கெடுத்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்னே சொல்றாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? சலித்து கொண்டார் நண்பர் புகழ்மதி. இரு நண்பர்களுக்குள் சண்டையா? பேசி தீர்த்து கொள்ளலாம். கணவன் மனைவி இடையே மனஸ்தாபமா? பேசி தீர்த்து கொள்ளலாம். இரண்டு நாடுகளுக்குள் கருத்து வேறுபாடா? பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். நிர்வாகத்திற்கும் அலுவலர்களுக்கும் இடையே தாவாவா? பேசி ஒரு கருத்தை எட்டலாம். நிலம் வீடு வாங்குவதில் பிரச்சனையா? உரிமையாளரும் வாங்குபவரும் உட்கார்ந்து பேசி ஒரு விலையை முடிவு பண்ணலாம். பங்காளிகளுக்குள் சொத்து தகராறா?

0: உட்கார்ந்து பேசி சமாதானம் செய்து கொள்ளலாம். இப்படி எத்தனை விதமான பிரச்சனைகள் வந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளலாம் என்பதை மட்டுமே ஒரே பதிலாக நாம் வைத்திருக்கிறோம். பேச்சுவார்த்தைகள் மூலம் பல தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் அவிழ்க்க முடியா முடிச்சுக்களையும் சரி செய்து விடலாம் என்பதே இதுவரை இருந்து வந்திருக்கிற நியதி. பழங்காலத்திலிருந்து இக்காலம் வரை நாடுகளுக்கிடையே தூதர்களை நியமிப்பதும் தூது அனுப்புவதும் பேச்சுவார்த்தைகள் மூலம் சுமூக உறவை ஏற்படுத்தவே ஆகும். நடக்கின்ற பேச்சுவார்த்தைகள் பிரச்சனைகளை வளர்க்காதவையாக இருக்க வேண்டும். ஆனால் பல பேச்சுவார்த்தைகள் எரிகிற நெருப்புக்கு தண்ணீராக இருக்காமல் எண்ணெயாக இருந்து பிரச்சனைகளை வளர்ப்பவையாகவே அமைந்து விடுகின்றன. கோளாறு பேச்சுவார்த்தைகளிலா இல்லை பேசும் மனிதர்களிடமா? நண்பர் புகழ்மதியிடம் கேட்டேன், பேச்சு பேச்சை வளர்க்குமா இல்லை பேச்சை குறைக்குமா? அவர் என்னிடம் திரும்ப கேட்டார், அது பேசும் மனிதர்களை பொறுத்தது. என்னை கேட்டால் பேசி தீர்ப்பதை விட பேசாமல் தீர்ப்பதே மேல் எனப்படுகிறது என்றேன் நான். அவர் அமைதியாக இருந்து விட்டார். தூதர்களாக இருப்பவர்களுக்கும் சமாதானம் செய்து வைப்பவர்களுக்கும் நிறைய தகுதிகள் தேவைப்படுகின்றன. தேவைப்படும் போது பேசுவது, பெரும்பாலான நேரங்களில் பேசாமல் கண்களால் சைகைகளால் அங்க அசைவுகளால் தகவல்களை தெரிவிப்பது, இதன் மூலம் பிரச்சனைகளை தீர்க்க முடியும். இலக்கணத்தில் விடாப்பிடியாக உள்ள ஒரு புலவர் ஒரு குளத்தில் மூழ்கி கொண்டிருந்தார். அந்த வழியாக ஒரு முதியவர் சென்றார். ஐயா ஐயா, என்னை காப்பாற்றுங்கள், எனக்கு நீச்சல் தெரியாது, எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று புலவர் கூப்பாடு போட்டார். உடனே முதியவர் குளக்கரை அருகில் சென்றார். ஐயா கொஞ்சம் பொறுங்கள், எனக்கு நீச்சல் தெரியாது, யாராவது நீச்சல் தெரிஞ்ச ஆம்பளை இருந்தா கூப்பிட்டு வர்றேன் என்று மூழ்கி கொண்டிருந்த புலவரிடம் கூறினார். உயிருக்கு போராடி கொண்டிருந்த புலவர் அந்த நேரத்திலும் கூறினார், ஐயா பெரியவரே, நீங்கள் பேசியதில் இலக்கண புழை இருக்கிறது. ஆம்பளை என்று கூறக்கூடாது, ஆண் பிள்ளை என்றுதான் கூற வேண்டும். என்னை உடனடியாக குளத்திலிருந்து வெளியே கொண்டு வாருங்கள், ஆம்பளை பொம்பளை அனைத்திற்கும் அருமையான சொற்களை கற்றுத்தருகிறேன் என்றார். ஆம்பளையாவது பொம்பளையாவது ஆளவிடு சாமி என்று புறப்பட்டு போய்விட்டார் முதியவர். பேச்சு சில நேரங்களில், அதுவும் ஆபத்தான நேரங்களில் நிச்சயம் பிரச்சனைகளை வளர்க்கும். நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
2: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி சாதாரண மாணவர்களையும் சாதனையாளர்களாக்கும் பள்ளி. ஒழுக்கம் மற்றும் பாதுகாப்புடன் கூடிய கல்வி முறை, சிறந்த ஆசிரியர்கள், தரமான ஆய்வக வசதிகள், விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய பள்ளி. கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, மத்தூர், கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500 8420.
8: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
9: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்கு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம் எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
8: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க. மங்களன்

0: நீங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
1: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் FK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம்.
4: நீங்கள் கிடவை நேர்கள், உங்களுக்கு விருப்பமான பாடலை உங்களுடைய குரல்லையே கேட்கக்கூடிய நிகழ்ச்சி. ஆமாங்க, உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பெயர், உங்க ஊர் பெயரை, உங்களுடைய குரலை உங்களுடைய வாட்ஸ்அப்ல இருந்து வாய்ஸ் மெசேஜா அனுப்புங்க. 043-42-24-40-30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்ல இருந்து உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பெயர், உங்க ஊர் பெயரை வாய்ஸ் மெசேஜா அனுப்புங்க. உங்களுக்கு விருப்பமான பாடலை உங்களுடைய குரலையே கேட்கலாம். நிகழ்ச்சியில முதல் பாடல கேட்டிருக்காங்க.
5: வணக்கம் மேடம், நாங்க பாப்பாரப்பட்டி பாடியில இருந்து பேசுறோம். எங்களுக்கு 3 படத்துல இருந்து ஏதாவது ஒரு சாங் போடுங்க. என்னோட பேர் மகேஸ்வரி.

0: கிருஷ்ணகிரி ஐசிஐசிஐ வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
1: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
4: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
3: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
4: பர்னிச்சருக்குன்னு
3: மற்றும் விட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
5: நேரம் சரியா 10:15. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடலை கேட்டுக்காங்க.
6: வணக்கம், என் பெயர் சுவாசிகா விதர்சனா. எனக்கு விஸ்வாசம் படத்திலிருந்து கண்ணான கண்ணே பாடல் வேண்டும்.

0: மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
1: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
5: நேரம் சரியா 10:20. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடலை கேட்டிருக்காங்க.
6: தபாலா தர்மபுரி. எனக்கு கிரீடம் படத்துல இருந்து அக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் நீ.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த முப்படைகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் படை வீரர்கள், தங்களின் சிறார்கள் பிளஸ் டூ

0: தேர்வில் தேர்ச்சி பெற்று பல்வேறு உயர்கல்வியில் சேர்வதற்கு தமிழ்நாட்டில் உள்ள அரசு கல்லூரிகள் மற்றும் அரசின் சுயநிதி கல்லூரிகளில் கல்வி வாரியாக சிறப்பு இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இச்சலுகையினை பெற்று இடஒதுக்கீட்டின் கீழ் கல்லூரிகளில் சேர்வதற்கு முன்னாள் படைவீரரின் மகன் மகள் என சார்ந்தோர் சான்று வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த சான்றினை பெறுவதற்கு கல்லூரியில் சேர்வதற்கான விண்ணப்ப படிவம், பிளஸ் டூ மதிப்பெண் சான்றிதழ், பத்தாம் வகுப்பு மாற்று சான்றிதழ், படை விலகல் சான்று, அடையாள அட்டை, குடும்ப ஓய்வூதிய ஆணை, ஆதார் கார்டு பார்ட் இரண்டிற்கான ஆர்டர், தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்தான் என்பதற்கு உரிய ஆதாரம் ஆகிய ஆவணங்களுடன் தருமபுரி பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூடுதல் கட்டிடம் தரைத்தளத்தில் இயங்கி வரும் முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தினை அணுகி விண்ணப்பித்து சிறப்பு இடஒதுக்கீட்டின் கீழ் கல்லூரியில் சேர்ந்து பயனடையலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். மற்றும் திருச்சி மங்களர் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களர் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சீதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டு வச்சிட்டு இருக்கோம். அடுத்ததாக நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில பாடலை கேட்டக்கூடிய நேயர்
1: குட் மார்னிங் மேம், காலை வணக்கம். நான் எடப்பாடியிலிருந்து பூமி பேசுகிறேங்க மேம். எனக்கு ரோஜா படத்துலேருந்து சின்ன சின்ன ஆசை அந்த பாட்டு வேணும். நன்றி.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கோமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள். தரமான கல்வியுடன் வேலை வாய்ப்பை வழங்கும் கல்வி நிறுவனம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடலை கேட்டுக்காங்க.
4: வணக்கம் மேடம், மேனகா பேசுறேன், பள்ளப்பட்டுல இருந்து பேசுறேன். எனக்கு துள்ளாத மாம் துள்ள ஒரு சாங் போடுங்க.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி, நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: பாம்புக்கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி, மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள், இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
8: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
9: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
10: சொல்லுங்க.
9: KYC அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
10: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல KYC அப்டேட் பண்ணணும்.
9: ஆனா அத எப்படி பண்ணணும்?
10: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ATM அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் BC இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
9: அப்படியா?

0: ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
1: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து KYC அப்டேட் செய்யலாம்.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்.
0: புரிஞ்சிடுச்சு.
1: KYC அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: RBI சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: பெண்ணகரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் அவர்களிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு. பெண்ணகரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 12 வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் tngasa.in என்ற இணையதள முகவரியில் பெண்ணகரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி குறியீட்டு எண் 10-31-016 என்ற எண்ணை பயன்படுத்தி இம்மாதம் 29 தேதி வரை சேர்க்கை விண்ணப்பத்தினை பதிவேற்றம் செய்யலாம். பெண்ணகரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் BA தமிழ், BA ஆங்கிலம், BCOM வணிகவியல், BSc கணிதவியல், BSc கணினி அறிவியல் ஆகிய பாடப்பிரிவுகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. இணையதளம் மூலம் தாமாக விண்ணப்பிக்க முடியாதவர்கள் கல்லூரியில் செயல்படும் உதவி மையம் மூலம் காலை 10 முதல் மாலை 5 வரை மாணவர்கள் நேரடியாக வந்து விண்ணப்பிக்கலாம். கல்லூரி மூலம் விண்ணப்பிக்க விரும்பும் மாணாக்கர்கள் 10, 11 மற்றும் 12 வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ்கள், ஜாதி சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் 2 மின்னஞ்சல் முகவரியுடன் வந்து விண்ணப்பிக்கலாம் என பெண்ணகரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார். திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள். நேரம் 10:45. நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம்
6: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 நிகழ்ச்சி தொடரில் இன்று மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் ஓய்வு பெற்ற வானிலை அதிகாரி ER சுகுமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் சார்.
7: வணக்கம்.
6: சிறிய வயதுல நீங்க வானொலியை ரசிச்சு பார்த்ததுக்கும் அதுக்கப்புறமா நிறைய வானிலை அறிக்கை கொடுக்கும் போது வானிலையை வந்து நீங்க எப்படி பாத்தீங்க, அதை பத்தி கொஞ்சம்.
7: சின்ன வயசுல வந்து பாட்டு கேட்கறது ரொம்ப பிடிக்கும். வீட்டுல எல்லாரும் கேட்பாங்க, நாங்களும் கேட்டுட்டு இருப்போம். குடும்பத்தோட ஒட்ட உறவாடுற மாதிரி இருக்கும் பாடல்கள். அதுக்கு சில பாடல்கள் வந்து உருக்கமா இருக்கும், சிலது கண்ணில் தண்ணி வர மாதிரி இருக்கும். அதனால அந்த பாடல்லாம் திருப்பி கேட்கணுங்கிற எண்ணத்தை உருவாக்கும். அப்படி அறிந்து மரியாதை பருவத்துல இது மாதிரி விஷயங்கள் கேட்டுட்டு இருந்தோம். கல்வி நிகழ்ச்சிகள், நாடகங்கள், பொது விஷயங்கள் இதை பற்றியெல்லாம் கேட்குறப்போ ஆக்கமா நல்ல ஜெனரல் நாலேஜை பற்றி அதை கொடுக்குறப்போ அதெல்லாம் கேட்கணும் ஆர்வம் இருக்கும். சின்ன சின்னதாக கேட்டுட்ருப்போம். நமக்கு பள்ளி பருவத்தில் படிக்கிறப்போ எது கேட்கணும் எது கேட்கக்கூடாதுன்னு தெரியாது. எது நமக்கு பிடிச்சிருக்கோ அதை கேட்டு பழகிட்டு வந்திருப்போம். படிப்பெல்லாம் முடிஞ்சு ஒரு காலேஜ் எல்லாம் முடிஞ்சு வேலைக்குன்னு வர்றப்போ வானிலை துறையில் சேர்ந்த உடனே எனக்கு வந்து தமிழ் ஆர்வம் உண்டு. ஏன்னா நான் வந்து பெரும்பாலும் பெரிய பெரிய ஆளுகள்லாம் மீட்டிங் போடுறது, சொற்பொழிவு இதெல்லாம் போய் கேட்பேன். அப்போ அவங்கெல்லாம் எப்படி பேசுகிறாங்க, என்ன பேசுனா கை தட்டுறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் பழக்கப்படுத்திக்கிட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே என்ன கேட்பாங்க, என்ன பேசுனாங்க, என்ன சொல்லணும், அது ஏதோ ஒரு ஆர்வமாக அதை பற்றியான விளக்கமாக சொல்லுவேன். அது அவங்களும் என்னை ஊக்கப்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு ஏதோ கொஞ்சம் விஷயம் தெரியும் போல இருக்கு.
6: வணக்கம் சார்.
7: வணக்கம்.
6: சிறிய வயதுல நீங்க வானொலியை ரசிச்சு பார்த்ததுக்கும் அதுக்கப்புறமா நிறைய வானிலை அறிக்கை கொடுக்கும் போது வானிலையை வந்து நீங்க எப்படி பாத்தீங்க, அதை பத்தி கொஞ்சம்.
7: சின்ன வயசுல வந்து பாட்டு கேட்கறது ரொம்ப பிடிக்கும். வீட்டுல எல்லாரும் கேட்பாங்க, நாங்களும் கேட்டுட்டு இருப்போம். குடும்பத்தோட ஒட்ட உறவாடுற மாதிரி இருக்கும் பாடல்கள். அதுக்கு சில பாடல்கள் வந்து உருக்கமா இருக்கும், சிலது கண்ணில் தண்ணி வர மாதிரி இருக்கும். அதனால அந்த பாடல்லாம் திருப்பி கேட்கணுங்கிற எண்ணத்தை உருவாக்கும். அப்படி அறிந்து மரியாதை பருவத்துல இது மாதிரி விஷயங்களை கேட்டுட்டு இருந்தோம்.

0: பள்ளி நிகழ்ச்சிகள், நாடகங்கள், பொது விஷயங்கள் இதை பற்றியெல்லாம் கேட்குறப்போ ஆக்கம் நல்ல ஜென்ரல் நாலேஜை பற்றி எதாவது கொடுக்குறப்போ அதெல்லாம் கேட்கணும் ஆர்வம் இருக்கும். சின்ன சின்னதாக கேட்டுட்ருப்போம். நமக்கு பள்ளி பருவத்தில் படிக்கிறப்போ எது கேட்கணும் எது கேட்கக்கூடாதுன்னு தெரியாது. எது நமக்கு பிடிச்சிருக்கோ அதை கேட்டு பழகிட்டு வந்திருப்போம். படிப்பெல்லாம் முடிஞ்சு ஒரு காலேஜ் எல்லாம் முடிஞ்சு வேலைக்குன்னு வர்றப்போ வானிலைத்துறையில் சேர்ந்த உடனே எனக்கு வந்து தமிழ் ஆர்வம் உண்டு. ஏன்னா நான் வந்து இப்போ பெரும்பாலும் பெரிய பெரிய ஆளுகெல்லாம் மீட்டிங் போடுறது, சொற்பொழிவு இதெல்லாம் போய் கேட்பேன். அப்போ அவங்க எல்லாம் இப்படி பேசுறாங்க, என்ன பேசுனா கை தட்டுறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் பழக்கப்படுத்திட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே என்ன கேட்பாங்க, என்ன பேசுனாங்க, என்ன சொல்லணும், இது ஏதோ ஒரு ஆர்வமாக அதை பற்றியான விளக்கமா சொல்லுவேன். அது அவங்களும் என்னை ஊக்கப்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு ஏதோ கொஞ்சம் விஷயம் தெரியும்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: சிறிய வயதுல நீங்க வானொலியை ரசிச்சு பார்த்ததுக்கும் அதுக்கப்புறமா நிறைய வானிலை அறிக்கை கொடுக்கும் போது வானிலை
0: பத்தியெல்லாம் கேட்கறப்போ ஆக்கம் நல்ல ஜெனரல் நாலேஜை பத்தி ஏதாவது கொடுக்கறப்போ அதெல்லாம் கேட்கணும் ஆர்வம் இருக்கும். சின்ன சின்னதா கேட்டுட்டு இருப்போம். நமக்கு பள்ளி பருவத்தில் படிக்கிறப்போ எது கேட்கணும் எது கேட்கக்கூடாதுன்னு தெரியாது. எது நமக்கு பிடிச்சிருக்கோ அதை கேட்டு பழகிட்டு வந்திருப்போம். படிப்பெல்லாம் முடிஞ்சு ஒரு காலேஜ் எல்லாம் முடிஞ்சு வேலைக்குன்னு வர்றப்போ வானிலைத்துறையில் சேர்ந்த உடனே எனக்கு வந்து தமிழ் ஆர்வம் உண்டு. ஏன்னா நான் வந்து இப்போ பெரும்பாலும் பெரிய பெரிய ஆளுகெல்லாம் மீட்டிங் போடுறது, சொற்பொழிவு இதெல்லாம் போய் கேட்பேன். அப்போ அவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்க, என்ன பேசுனா கை தட்டுறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் பழக்கப்படுத்திட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே என்ன கேட்பாங்க, என்ன பேசுனாங்க, என்ன சொல்லணும், அது ஏதோ ஒரு ஆர்வமாக அதை பற்றியான விளக்கமாக சொல்லுவேன். அது அவங்களும் என்னை ஊக்கப்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு ஏதோ கொஞ்சம் விஷயம் தெரியும்.
1: வணக்கம் சார்.
0: ஒரு காலேஜ் எல்லாம் முடிஞ்சு வேலைக்குன்னு வர்றப்போ வானிலைத்துறையில் சேர்ந்த உடனே எனக்கு வந்து தமிழ் ஆர்வம் உண்டு. ஏன்னா நான் வந்து இப்போ பெரும்பாலும் பெரிய பெரிய ஆளுகெல்லாம் மீட்டிங் போடுறது, சொற்பொழிவு இதெல்லாம் போய் கேட்பேன். அப்போ அவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்க, என்ன பேசுனா கை தட்டுறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் பழக்கப்படுத்திட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே என்ன கேட்பாங்க, என்ன பேசுனாங்க, என்ன சொல்லணும், அது ஏதோ ஒரு ஆர்வமாக அதை பற்றியான விளக்கமாக சொல்லுவேன். அது அவங்களே என்னை ஊக்கப்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு ஏதோ கொஞ்சம் விஷயம் தெரியும்.
1: வணக்கம் சார்.
0: அப்படி அறிந்தும் அறியாது தமிழ் ஆர்வம் உண்டு. ஏன்னா நான் வந்து இப்போ பெரும்பாலும் பெரிய பெரிய ஆளுகெல்லாம் மீட்டிங் போடுறது, சொற்பொழிவு இதெல்லாம் போய் கேட்பேன். அப்போ அவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்க, என்ன பேசுனா கை தட்டுறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் பழக்கப்படுத்திட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே என்ன கேட்பாங்க, என்ன பேசுனாங்க, என்ன சொல்லணும், அது ஏதோ ஒரு ஆர்வமாக அதை பற்றியான விளக்கமாக சொல்லுவேன். அது அவங்களே என்னை ஊக்கப்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு ஏதோ கொஞ்சம் விஷயம் தெரியும். கேட்டுருப்போம். நமக்கு பள்ளி பருவத்தில் படிக்கிறப்போ எது கேட்கணும் எது கேட்கக்கூடாதுன்னு தெரியாது. எது நமக்கு பிடிச்சிருக்கோ அதை கேட்டு பழகிட்டு வந்திருப்போம். படிப்பெல்லாம் முடிஞ்சு ஒரு காலேஜ் எல்லாம் முடிஞ்சு வேலைக்குன்னு வர்றப்போ வானிலைத்துறையில் சேர்ந்த உடனே எனக்கு வந்து தமிழ் ஆர்வம் உண்டு. ஏன்னா நான் வந்து இப்போ பெரும்பாலும் பெரிய பெரிய ஆளுகெல்லாம் மீட்டிங் போடுறது, சொற்பொழிவு இதெல்லாம் போய் கேட்பேன். அப்போ அவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்க, என்ன பேசுனா கை தட்டுறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் பழக்கப்படுத்திட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே என்ன கேட்பாங்க, என்ன பேசுனாங்க, என்ன சொல்லணும், அது ஏதோ ஒரு ஆர்வமாக அதை பற்றியான விளக்கமாக சொல்லுவேன். அது அவங்களே என்னை ஊக்கப்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு ஏதோ கொஞ்சம் விஷயம் தெரியும்.
1: வணக்கம் சார்.
0: மனித பருவத்தில் இது மாதிரி பிடிச்சிருக்கோ அதை கேட்டு பழகிட்டு வந்திருப்போம். படிப்பெல்லாம் முடிஞ்சு ஒரு காலேஜ் எல்லாம் முடிஞ்சு வேலைக்குன்னு வர்றப்போ வானிலைத்துறையில் சேர்ந்த உடனே எனக்கு வந்து தமிழ் ஆர்வம் உண்டு. ஏன்னா நான் வந்து இப்போ பெரும்பாலும் பெரிய பெரிய ஆளுகெல்லாம் மீட்டிங் போடுறது, சொற்பொழிவு இதெல்லாம் போய் கேட்பேன். அப்போ அவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்க, என்ன பேசுனா கை தட்டுறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் பழக்கப்படுத்திட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே என்ன கேட்பாங்க, என்ன பேசுனாங்க, என்ன சொல்லணும், அது ஏதோ ஒரு ஆர்வமாக அதை பற்றியான விளக்கமாக சொல்லுவேன். அது அவங்களே என்னை ஊக்கப்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு ஏதோ கொஞ்சம் விஷயம் தெரியும்.

நேர்கள் இதுவரை வானொலிக்கு 90 நிகழ்ச்சி கேட்டீர்கள். தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு, சேலம் மார்க்கத்திலிருந்து தர்மபுரி புதிய பேருந்து நிலையம் செல்லும் பேருந்துகள் தற்போது ஒட்டப்பட்டி அவ்வைவழி சாலையில் திரும்பி செல்வதால் இரவு நேரங்களில் அரசு தர்மபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 4 ரோடு செல்லும் பயணிகளுக்கு பொதுமக்கள் மற்றும் பெண்களுக்கான வசதிகளை மேம்படுத்துவதற்காக சேலம் மார்க்கத்திலிருந்து தர்மபுரி நோக்கி வரும் பேருந்துகள் நாளை முதல் இரவு 9 மணி முதல் காலை 7 மணி வரை ஒட்டப்பட்டி மாவட்ட

ஆட்சியர் அலுவலகம், அரசு தர்மபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நான்கு ரோடு வழியாக புதிய பேருந்து நிலையம் சென்றடைந்து அதே மார்க்கத்தில் சேலம் நோக்கி செல்ல வேண்டும். அரூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கடத்தூர், பொம்மிடி, பாப்பிரெட்டிப்பட்டி செல்லும் பேருந்துகள் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து கிளம்பி பழைய பேருந்து நிலையம் சென்று பின்னர் வழக்கமான வழித்தடத்தில் இயக்கப்பட வேண்டும் என தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளாா்.

கிருஷ்ணகிரி மாவட்டம் தளியில் செயல்பட்டு வரும் தோட்டக்கலை ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையத்தில் 2026-2027 ஆண்டிற்கான தோட்டக்கலை பட்டயப் படிப்பிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. இதற்கு மொத்தம் 50 இடங்கள் உள்ளன. கணிதம், அறிவியல், ஒகேஷனல் பாடப்பிரிவுகளில் பிளஸ் டூ முடித்த மாணவ மாணவியர் இதற்கு விண்ணப்பிக்கலாம். தோட்டக்கலை பட்டய படிப்பிற்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி வருகின்ற ஜூன் மாதம் 8 தேதி. விண்ணப்பிக்க விருப்பமுள்ளவர்கள் tnau.ucanapply.com மற்றும் tnau.ac.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுக்கு 7358-7858-72 என்ற எண்ணிலோ 7200-7831-22 ஆகிய எண்களிலோ தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டு விண்ணப்பித்து பயன்பெறலாம். திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள். தரமான கல்வியுடன் வேலை வாய்ப்பை வழங்கும் கல்வி நிறுவனம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேர்களுக்கும் நிகழ்ச்சியில் பாடலை கேட்ட நேர்களுக்கும் நன்றிகள். மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்த்தி. நன்றி நேர்களே. நேரம் முற்பகல் 11 மணி. இனி கேட்கலாம்.

0: இனிமை, வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில முட்டை சேமியா தோசை எப்படி செய்யலான்னு கேட்க போறோம். வாங்க. அது என்ன முட்டை சேமியா தோசை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நம்ம வீட்டு செல்ல குட்டீஸுங்க தோசைனா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனா சேமியாவோ உப்மாவோ செஞ்சா நோ நோ நோ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுவே சேமியாவையே நம்ம ஒரு தோசை மாதிரி செஞ்சு கொடுத்து அவங்கள சாப்பிட வைக்க தான் ஒரு வித்தியாசமான டிஷ் தான் இந்த முட்டை சேமியா தோசை. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, மூணு முட்டை எடுத்துக்கோங்க, ஒரு கப் சேமியா. நீங்கள் பாயாசத்துக்கு போடுவோம் இல்லைங்களா, அந்த சேமியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இல்லை அது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நார்மலாக வீட்டில் இருக்கிற சேமியா எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன், பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. தக்காளி ஒன்று எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன், சோம்புத்தூள் அரை டீஸ்பூன், மிளகுத்தூள் அரை டீஸ்பூன், சீரகத்தூள் அரை டீஸ்பூன், மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, தண்ணி இதெல்லாம் தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியில் உப்பு போட்டு அதை சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் நாம் எடுத்து வச்ச சேமியாவை போட்டு ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு தண்ணியை வடிகட்டிட்டு ஜில் வாட்டரில் ஒரு முறை அலசி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணு.

0: எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு அதை பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிட்டு வாங்க. கூடவே தக்காளியை சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சோலிங்களா அந்த மசாலாத்தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள், சோம்புத்தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கிய கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து இறக்கி வச்சுருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் மூணு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதில் நம்ம வதக்கி வச்ச இந்த மசாலாவை சேர்த்துட்டு வேக வச்ச சேமியாவையும் அது கூடவே சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு கம்மியாக இருந்தால் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறமா இப்போ அடுப்பில் தோசைக்கல்லை வச்சுட்டு அது சூடானதுக்கப்புறம் நாம் மிக்ஸ் பண்ண இந்த கலவையை தோசை மாதிரி நல்லா பரப்பி விட்டுட்டு எண்ணெயை விட்டு முன்னும் பின்னுமா வேக வச்சு எடுத்தீங்கன்னா சுவையான முட்டை சேமியா தோசை தயார். சேமியா சாப்பிடாத குழந்தைங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தா தோசைன்னு சட்டுன்னு சாப்பிட்டுருவாங்க. அதனால இதை நான் சொன்ன மாதிரி அப்படியே செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு புதுமையான ஒரு டிஷ்ஷான இந்த முட்டை சேமியா தோசையை செஞ்சு குழந்தைங்களை மட்டும் இல்லைங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுத்து அசத்திடுங்க. நாவின் சுவையை செவி சுவையாக கேட்டு ரசித்த உங்க எல்லோருக்கும் எனது நன்றிகள்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பெண் பூவே, பாவையர் விருப்பமாக. நிகழ்ச்சியில் அறிமுக சகோதரிகள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0342 என்ற முன்னணிப்போடு 24 40 30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற சகோதரிகள் 24 40 31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் அழைத்து பங்கு பெறலாம். பூவே பெண் பூவே, பாவையர் விருப்பமாக.

0: மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
2: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
3: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
6: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
5: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
0: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
8: தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
9: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
10: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
11: வயிறு மற்றும் கல்லீரல் நலனில் விம்ஸ் ஹாஸ்பிட்டல். ரத்த அழுத்தம், HCV, HBSAG, கல்லீரல் செயல்பாட்டு திறன் சோதனை, அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், உணவியல் வல்லுநர் ஆலோசனை, இரப்பை மற்றும் குடல் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை என அனைத்தும் சிறப்பு சலுகையில். 999 ரூபாய் மட்டுமே. உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம்.
12: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
13: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
14: ஸ்ரீனி சார், நீங்களா?
13: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
15: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
13: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
16: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல்,
17: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
8: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பெண் பூவே பாவையர் விருப்பமாக நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி வருக. வணக்கம்.
18: வணக்கம் ஐயா.
8: வணக்கமா, யார், எங்கிருந்து?
18: நாங்க நாகனூர்ல இருந்து பிரபாவதி பேசுறேங்க.
8: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்?
18: பாடல் போடுங்க.
8: நன்றிம்மா.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல் எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல் எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடல் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டு கால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
5: என்னமா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
6: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன்க்கா. எந்த ஹாஸ்பிட்டல் போறதுன்னு ஒரே குழப்பமா.

0: இருக்கு. இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா குடுக்கறாங்க.
1: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
0: குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
2: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
3: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதி
4: சங்கம் சார்பாக இலவச செயற்கை கால் மற்றும் செயற்கை கை முகாம் சேலத்தில் இம்மாதம் கடைசி வாரத்தில் நடைபெற உள்ளது. முன்பதிவு கட்டாயமாகும். முகம் மற்றும் துண்டிக்கப்பட்ட கை கால்கள் தெளிவாக தெரியும் வண்ணம் புகைப்படம், ஆதார் அட்டையின் புகைப்படம் இருபுறமும், பயனாளியின் அலைபேசி ஆகியவற்றை வாட்ஸ்அப் மூலம் அனுப்ப வேண்டும். அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 76 03 95 02 50 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்ப வேண்டும். பதிவு செய்த பயனாளிகளுக்கு அவர்களின் அலைபேசியில் கூடுதல் தகவல்கள் வழங்கப்படும். இந்த இலவச முகாம்களில் பங்கு பெற்று பயன்பெறலாம்.
5: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
7: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
8: நம்ம ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் டிசைனிங், கிளினிக்கல் லேப் டெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, BCOM IT நிறைய கோர்ஸ் இருக்குமா? அங்கதான் அட்மிஷன் ஃபார்ம் வாங்கிருக்கேன்.
9: சூப்பர்பா, நானும் அந்த காலேஜ்ல தான் சேரணும்னு நினைச்சேன்.
10: ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், நல்லம்பள்ளி. போன் 9944532060.
11: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
12: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
4: பூவி பெண் பூவி நிகழ்ச்சியில் இனிப்பில் இணையும் சகோதரி, வருக வணக்கம்.
13: அன்பு செல்வா அவர்களுக்கு இனிமையான முற்பகல் வணக்கம்.
4: வணக்கமா, யார் இங்கிருந்து?
13: மேட்டூர் வட்டம் ஐமுதூர்ல இருந்து கலைச்செல்வி.
4: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்?
13: தளபதி படத்துல இருந்து சுந்தரி கண்ணால் ஒத்தேதி, அனைவருக்காகவும்.
4: நன்றிமா, இனிப்பில் இருந்தமைக்கு நன்றி.
13: நன்றிங்க.
14: பனி பொழியும் காடை வணக்கம், நான் தர்மபுரியின் சுரேஷ் பேசுகிறேன்.

0: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
1: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் சிபிஎஸ்இ பள்ளி, மத்தூர். யோகா, கராத்தே, செஸ் ஃப்ளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. எல்கேஜி மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க. மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டன் ஏர் டூ வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டன் ஏர் டூ வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு.

0: பரப்பன்மலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
1: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரீமியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரீமியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
3: தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு. பாலக்கோடு அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. 2026-27 கல்வியாண்டில் நேரடி 2ஆம் ஆண்டு மற்றும் 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கையானது www.tnpoly.in என்ற இணையதளம் வாயிலாக இம்மாதம் 4ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். டிப்ளமோ வகுப்பிற்கு தகுதியுள்ள 12ஆம் வகுப்பு ஐடிஐ 2 ஆண்டு தேர்ச்சி பெற்றோர் நேரடி 2ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கும், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, 11ஆம் வகுப்பு இடைநின்றவர், 12ஆம் வகுப்பு தோல்வி அடைந்தோர் ஆகியோர் 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம். இத்தகவலை பாலக்கோடு அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
7: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள். தரமான கல்வியுடன் வேலைவாய்ப்பை வழங்கும் கல்வி நிறுவனம்.
8: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566-723-823.
0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: நெஞ்சு வழியா விம்ஸ் தான் சரியான வழி. ஆமாங்க, நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 24 மணி நேர அவசர ஆஞ்சியோ பிளாஸ்டி, ஃபேஸ் மேக்கர் மற்றும் பைபாஸ் அறுவை சிகிச்சை வசதியும் உண்டு. எம்ஆர்ஐ ஸ்கேன் 50% தள்ளுபடியில், இருதய பரிசோதனைகள் ₹999, ஆஞ்சியோகிராம் ₹9999. நெஞ்சு வழியிலிருந்து வருமுன் காப்போ. விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம்.
6: பூவி பெண் பூவி நிகழ்ச்சியில் இனிப்பில் இணையும் சகோதரி வருக. வணக்கம். வணக்கம் அம்மா. வணக்கம். பூவி பெண் பூவி பாவையர் விருப்பமாக கிருஷ்ணகிரியிலிருந்து தேன்மொழி கேட்டிருக்கும் பாடல் ரெக்க எனும் திரைப்படத்திலிருந்து.

0: IMA இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் கல்லூரி ஓசூர் அனைத்து வகையான மருத்துவம் சார்ந்த டிப்ளமா கோர்ஸ்கள் வேலை வாய்ப்புடன் கூடிய பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443466 49.
1: உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
4: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
9: தர்மபுரி பண்பலை 102.

0: 5 ஏற்காடு பண்பலை 103.7 பூவி பெண் பூவி பாவையர் விருப்பமாக. நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி, வருக வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்மா. யார் எங்கிருந்து?
1: பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: முதல் மரியாதை படம். அந்த நிலா கையில பிடிச்சன்ற பாட்டு அனைவருக்காகவும் உங்களுக்காகவும்.
0: நன்றிம்மா.
1: நன்றிங்க.

0: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்த கல்வி நிறுவனங்கள் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்த கல்வி நிறுவனங்கள்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
3: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரியை பத்தி சொன்னாங்க. சின்ன வடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
4: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
5: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி, வருக வணக்கம்.
7: வணக்கம். ஏற்காடு எம் ராஜேஸ்வரிங்க.
1: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்?
7: ஊதா பூங்க படம்.
1: சரிங்கம்மா,
7: நல்ல மன வாழ்க்க அந்த பாட்டு கொடுங்கய்யா.
1: நன்றிம்மா, இனிப்பில் இருந்து
7: நன்றிங்க. நன்றி.

0: ஸ்ட்ரோக், ஹெட் இன்ஜுரி, ஸ்பைன் இன்ஜுரி, மூளை மற்றும் முதுகெலும்பு கட்டிகள், முதுகெலும்பு குறைபாடுகள் மற்றும் முதுகுவலியால கஷ்டப்படுறீங்களா? விம்ஸ் தான் சரியான வழி. இப்ப நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 4,500 ரூபாய் மதிப்புள்ள சிறப்பு பரிசோதனைகள் 999 ரூபாய் மட்டுமே. மேலும் MRI ஸ்கேன் 50% ஆஃபரில். நரம்பியல் சார்ந்த சிறந்த சிகிச்சைகளுக்கு விம்ஸ் மருத்துவமனை, சீரகப்பாடி, சேலம்.
1: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
3: பூவி பெண் பூவி நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி வருக. வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் சார்.
3: வணக்கம்மா. யார் எங்க இருந்து?
4: கமலபட்டில இருந்து தங்கம்மா பேசுறேன் சார்.
3: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்?
4: புது புது அர்த்தங்கள் பாடம் சார், கல்யாண மாலை என்ற பாடல் படம் சார்.
3: நன்றிம்மா, இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி.
4: நன்றிங்க சார்.

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் பாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.
2: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் என்ற நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் தரமான கல்வியுடன் வேலைவாய்ப்பை வழங்கும் கல்வி நிறுவனம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று வளம் வரும் நிகழ்ச்சிகள். இன்று பகல் 1:10 நேயர் விருப்பம், பகல் 2 விவசாய அரங்கம், செமறையாட்டு இனங்கள் அவற்றின் உற்பத்தி பண்புகள், சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கோழியின அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர்கே பிரேமவல்லி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 திரை இசை, இன்று பகல் 3 கட்சவியில் கலக்கல் பாடல்கள், மாலை 4 விடைதேடும் வினாக்கள், மாலை 5 மாலை தென்றல், மாலை 6 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 பாட்டுத்தான், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் கடைவீதி கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸ், தருமபுரி ஜேஎன் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இன்று 7 திரை இசை, 7:10 மாவட்ட செய்திகள், அதனைத் தொடர்ந்து தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக. இன்று 7:25 வயல்வெளி, பன்றி வளர்ப்பில் ஒருங்கிணைந்த பண்ணையம், சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன இணைப்பேராசிரியர் டாக்டர் கே செந்தில்குமார் அவர்களின் உரையினை கேட்கலாம். தொடர்ந்து சிறப்பான சின்ன வெங்காயம் சாகுபடி ஈரோடு சென்னம்பட்டி குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று 8 இளந்தென்றல், இன்றைய எழுந்தென்ற நிகழ்ச்சியின் தலைப்பு என் பாட்டு எசப்பாட்டு. 9:30 இடைவிடாத இசைமலை, 10 சுகமான ராகங்கள், சேலம் மாவட்ட நேயர்கள் பங்கு பெறும் சுகமான ராகங்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

இன்று இரவு 7:25 வயல்வெளி பன்றி வளர்ப்பில் ஒருங்கிணைந்த பண்ணையம் சேலை கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன இணைப்பேராசிரியர் டாக்டர் கே செந்தில்குமார் அவரின் உரையினை கேட்கலாம். தொடர்ந்து சிறப்பான சின்ன வெங்காயம் சாகுபடி ஈரோடு சென்னம்பட்டி குமார் அவருடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று இரவு 8 மணிக்கு இளந்தென்றல். இந்த இளந்தென்றல் நிகழ்ச்சியின் தலைப்பு என் பாட்டு இசப்பாட்டு. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பகல் 12:10.
1: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டணம், சேலம்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. உங்கள் களம் புதிய தடம் நிகழ்ச்சியில் காளான் வளர்ப்பு குறித்து தருமபுரியைச் சேர்ந்த சந்தியா அவர்களுடன் நேர்முகம்.
6: வணக்கம்மா.
7: வணக்கம் சார்.
6: சிப்பி காளான் வளர்ப்பு, சிப்பி காளான் வளர்த்து நீங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா?
7: ஆமாங்க சார்.
6: சரி, எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க, எத்தனை மாதங்களா பண்ணிருக்கீங்க இந்த தொழில?
7: சார், நாங்கள் வந்து ஒரு வருஷமாக இப்போ போயிட்டு இருக்கோங்க சார். ரன்னிங்கில் இருந்துட்டு தான் இருக்குது. ஒரு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம்.
6: ஒரு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க.
7: ஆமாம்.
6: சரி, இதுக்கான பயிற்சியெல்லாம் எங்கே எடுத்தீங்க?
7: கேவிகே பாப்பரப்பட்டி வேளாண்மை அறிவியல் நிலையம், அங்கே வந்து எடுத்துகிட்டு இருந்தேன்.
6: இந்த காளான் வளர்ப்பு குறித்த எத்தனை நாள் பயிற்சி நீங்கள் போனீங்க அதுக்கு?
7: 26 நாள் பயிற்சி, ஒரு மாதம் கணக்குக்கு வந்து நாங்கள் போனோங்க சார்.
6: சரி, இந்த பயிற்சி எடுக்கணும், இந்த காளான் வளர்ப்பில் நாங்கள் ஈடுபடணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இப்போ ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு இளங்கலை பட்டதாரின்னு சொன்னீங்க, இளங்கலையில் ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்க இல்லையா? சரி, அப்படி இருக்கும்போது எப்படி இந்த காளான் வளர்ப்பில் உங்களுக்கு ஒரு ஈடுபாடு வந்துச்சு?
7: சார், நாங்கள் ஃபஸ்ட்டு குரூப் 4 வந்து படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் உடம்பு இஷ்யூ வந்ததுனால வந்து அது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். வீட்லேயே இருக்கிறதுக்கு வந்து நல்லா இல்லை, சைடு பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுன்னு எங்கள் வீட்டுக்கார் சொன்னாங்க. அவங்க சொல்லி தான் சரி சிப்பிக்காளன் வந்து கற்றுக்கிட்டு அதில் போகலாம் அப்படின்றனால சிப்பிக்காளன் வந்து கற்றுக்கிட்டாங்க சார் கிளாஸ்க்கு.
6: சரி, அப்போ கேவிக்கையில் அந்த அறிவிப்பு வரும்போது நீங்கள் போய் கற்றுக்கிட்டீங்க
7: இல்லையா
6: சார்? சரி, இந்த காளானில் என்னென்ன வகைகள் இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
7: காளானில் வந்து ஒரு 4 வகை இருக்குங்க சார். சிப்பி காளான், மொட்டு காளான், பால் காளான், நிறைய வெரைட்டி இருக்குது. மக்கள் சாப்பிட்ற அளவுக்கு வந்து ஒரு 4 வகையான காளான் மட்டும்தாங்க சார் சாப்பிட்றாங்க. அது வந்து மேக்ஸிமம் ரன்னிங்கில் போகிறது வந்து மொட்டு காளான் மெயினாக போதுங்க சார். அதுக்கப்புறம் சிப்பி காளான், இப்போ தான் சிப்பி காளான் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பால் காளான் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதுவும் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த அரிசி காளான்னு ஒன்று சொல்கிறாங்க, அதுவும் நல்லா போகுதுங்க சார். 4 வகை மக்கள் வந்து விரும்புகிறாங்க.
6: சரி, நிறைய வகைகள் காளான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் இந்த முக்கியமாக நீங்கள் குறிப்பிட்ட அந்த 4 வகையில் அதிகமாக மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக இருக்குது இல்லையா?
7: ஆமாம்.
6: இந்த காளான் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ ஃபஸ்ட்டு நீங்கள் முதலீடு போட்டீங்க?
7: நாங்கள் வந்து ட்ரையலுக்காக வீட்டில் மட்டும்தாங்க சார் போட்டுருந்தோம். அப்போ வந்து ஒரு 6000 ரூபாய் 7000 ரூபாய் தேவைப்படுதுங்க சார். இப்போ நாங்கள் பெரிய அளவில் நிறைய ஒரு 20 கிலோ ஒரு நாளைக்கு எடுக்கணுன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் ஷெட்

0: மட்டும் வந்து பெருசாக இருக்கணும். அதனால் வந்து அதுக்காக முதலீடு பண்ணது வந்து நாங்கள் ஒரு 2.5 லட்சம் ரூபாய் ஈடுபாடு பண்ணோங்க சார். அதை வந்து இந்த ஷெட்டுக்கு, அதுக்கப்புறம் உள்ள அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிறதுக்கு எல்லாம் கொஞ்சம் பெரிய அளவில் பண்ணியிருக்கோம்.
1: அதை 2.5 லட்சம் ரூபா சொன்னீங்க முதலீடு போட்டிருக்கிறதா, இது நீங்கள் வந்து உங்களுடைய கை காசுலேருந்து போட்டிருக்கீங்களா இல்லை ஏதாவது மானியம் இந்த கடன் அந்த மாதிரி வாங்கியிருக்கீங்களா, அரசு சார்ந்த நிதி நிறுவனங்களில் வாங்கியிருக்கீங்களா இல்லை வங்கியில் ஏதாவது கடன் வாங்கியிருக்கீங்களா?
0: இது வந்து நாங்கள் போட்டதுக்கு அப்புறம் தாங்க சார் கேட்டிருக்கோம், இன்னும் மானியம் எதுவும் வரல.
1: சரி,
0: அதனால் வந்து எங்கள் கை காசு தாங்க சப்போர்ட் பண்ணியிருக்கோம்.
1: சரி, இளம் தொழில் முனைவோருக்கு நிறைய திட்டங்கள் இருக்குது, அரசு சார்ந்த திட்டங்கள் இருக்குது, மானியத்துடன் கூடிய கடன் உதவி தராங்க. இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க 2.5 லட்சம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு முதலீடு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளம் தொழில் முனைவோராக இருந்து கண்டிப்பாக நீங்கள் அரசாங்கத்தை நீங்கள் அணுகி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரியா?
0: ஆங்க சார், எழுதி போட்டிருக்கோங்க சார், அப்ளை பண்ணியிருக்கோம், கூடிய சிகிச்சையில் வந்துடும் சொல்லியிருக்காங்க.
1: சரி சரி, இப்போ காளான் வளர்ப்பு அதனுடைய படிநிலைகள்லாம் என்ன, என்னென்ன பண்ணணும், காளான் எப்படி வளர்க்கலாம் அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: ஃபஸ்ட்டு வந்து ரூமை ஃபியூமிகேஷன் பண்ணுங்க சார், அதாவது வந்து உள்ளே இருக்க நுண்கிருமிகள் வந்து அழிக்கிறதுக்கு வந்து ஃபியூமிகேஷன் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பில்லு, தரமான பில்லு, காஞ்ச பில்லாக எடுக்கணும். காஞ்ச பில்லை வந்து ஊற வைக்கணுங்க சார், ஃபஸ்ட்டு வந்து ஊற வைக்கணும் பில்லை.
1: சரி, பில்லு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, எந்தெந்த பில்லுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வைக்கோல் எந்த ரக வைக்கோலை பயன்படுத்தலாம்?
0: வைக்கோல் பொறுத்தவரை எல்லாமே பயன்படுத்தலாங்க சார், வைக்கோல் பயன்படுத்தலாம், கரும்பு சக்களை பயன்படுத்தலாம், மக்காச்சோள அந்த அதோட சக்கை அதாவது அதுவும் பயன்படுத்தலாம், தட்டு சோள தட்டு அதுலேயும் பயன்படுத்தலாம்.
1: சரி, இந்த மூன்று வகையான எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான், எப்படி இது என்னென்ன என்ன ஃபார்மேஷனில் சொன்னீங்க சொல்லுங்கள், இதெல்லாம் எப்படி நம்ம பயன்படுத்தி எப்படி செய்யலாம் அதை சொல்லுங்களேன்.
0: வைக்கோலில் வந்து அது வந்து எல்லா காலநிலைக்குமே நம்ம தமிழ்நாட்டில் வந்து வைக்கோல் வந்து நிறைய கிடைக்குதுங்க சார், கம்மி ரேட்டில் வந்து கிடைக்குது, அதனால் வந்து எல்லாருமே வைக்கோலில் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க, மெயின் வந்து வைக்கோலில் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா அது கம்மி ரேட்லேயும் கிடைக்குது, ஈஸியாக எல்லா மாவட்டத்துலேயுமே ஈஸியாக கிடைக்குது, அதனால் வந்து வைக்கோலில் தேர்ந்தெடுக்கிறாங்க. கரும்பு சக்கையும் ஈஸியாக கிடைக்குது, அதில் வந்து சுகர் கண்டென்சி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கனால அது வந்து யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, ஒரு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அந்த இதில் போனோன்னா அதில் எவ்வளோ காளான் வந்து ஹீல்டு எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி வேற இன்னும் ரெண்டுமே அதே மாதிரி தாங்க சார், மெயின் வந்து வைக்கோலில் பண்ணால் நல்லா எடுக்கலாம், ஹீல்டு வந்து நல்லா வரும்.
1: சரி, அப்போ வைக்கோலை பயன்படுத்தி எந்தெந்த மாதிரியான படிநிலைகள்லாம் என்னென்ன செய்யணும், என்ன விஷயங்கள் கடைபிடிக்கணும்?
0: வைக்கோல் வந்து ஃபஸ்ட்டு காஞ்சிருக்கணுங்க சார், அதில் நல்லா காய்ந்த வைக்கோலை எடுத்துக்கணும்.
1: சரி,
0: அதுக்கப்புறம் அதை வந்து ஊற வைக்கணுங்க சார், வைக்கோலை வந்து ஊற வைக்கணும்.
1: அதுக்குன்னு ஏதாவது தனி நேரம் இருக்கா, எத்தனை நேரம், இவ்வளோ மணி நேரம் வந்து வைக்கோலை ஊற வைக்கணும்னு சொல்லி?
0: ஊற வைக்கணும், அதாவது வந்து ஒரு 6 மணி நேரம் ஊற வைக்கணுங்க சார். அதுக்கப்புறம் அது இயற்கை முறையில் பண்ணுறதா இருந்தால் அதை வேக வைக்கணுங்க சார்.
1: சரி,
0: ஒரு அதாவது வந்து தண்ணி கொதித்ததுக்கு அப்புறம் பில்லை எடுத்து போட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து அது அது வாசம் வருங்க சார், அது வெந்ததுக்கு அப்புறம் 1 மணி நேரம் வேக வைக்கணுங்க சார்.
1: சரி,
0: அதுக்கப்புறம் அந்த தண்ணியை இது பண்ணிட்டு வெயிலில் காய வச்சு நம்ம பெட் போட ஆரம்பிக்கலாங்க சார்.
1: சரி, இந்த இயற்கை முறை இல்லாம மற்ற முறையில செயல்படுத்த முடியுமா?
0: ஆங்க சார்,
1: அது என்ன முறை?
0: வேதியியல் முறைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து ஃபார்மலினும் பெவஸ்டினும் தேவைப்படுதுங்க சார்.
1: என்னென்ன வேதிப்பொருள் சொன்னீங்க?
0: ஃபார்மலின், பெவஸ்டின், ரெண்டு வேதிப்பொருள் வந்து தேவைப்படுதுங்க சார். இது வந்து தண்ணியில ஊற வச்சு 100 லிட்டர் தண்ணியில ஊற வச்சு கலந்து அதுல வந்து வைக்கோல் போட்டு ஊற வைக்கணுங்க சார்.
1: அது அது உடனே செஞ்சிடலாமா? நீங்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் நம்ம வந்து இயற்கை முறையில் செய்யும்போது 1 மணி நேரம் வந்து வேக வச்சு அதுக்கப்புறம் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமிங்லாம் சொன்னீங்க, உலர்த்தணும் அப்படிங்கிறது, இதெல்லாம் உடனடியாக செஞ்சிடலாமா அந்த வேதியியல் முறையில் செய்யும்போது?
0: வேதியியல் முறை என்றும்போது 16 மணி நேரம் நம்மளுக்கு தேவைப்படுங்க சார், 12 to 16 மணி நேரம். ஏன்னா அதில் இருக்க பாக்டீரியா, கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகள் எல்லாமே அழியணும்னா இந்த 2 வேதிப்பொருள் வந்து செயல்பட்டு அதை வந்து அதில் இருக்க எல்லாமே கிருமியெல்லாம் அழிச்சிட்டு அது வந்து தரமான நிலைக்கு பெட் போடுற நிலைக்கு வந்து ஆகுங்க சார். 12 to 16 மணி நேரம் வரை ஊற வைக்கணும்.
1: சரி, இதெல்லாம் பண்ணிட்டோம், அடுத்ததான் நம்ம என்ன பண்ணால் ஒரு சிறந்த அறுவடையை நம்ம எடுக்க முடியும், அந்த படிநிலைகள்லாம் சொல்லுங்களேன்.
0: ஊற வச்சதுக்கு அப்புறங்க சார் நம்ம வந்து அதை வந்து ட்ரை பண்ணுங்க சார், ஒன்று வெயிலில் போட்டு பண்ணலாம், இல்லைன்னா ட்ரையர் மிஷின் வந்து செகண்ட் ஹேண்டில் வந்து கிடைக்குதுங்க சார். நம்ம வந்து அதிக நிறைய ஒரு 20 கிலோ எடுக்கிறோன்னா அதுக்கு வந்து நம்ம ட்ரையரில் போட்டால் கொஞ்சம் நம்மளோட டைம் வந்து சேவ் ஆகும். வெயில் காலம், மழை காலத்தில் வந்து ட்ரையர்

0: வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அதில் போட்டு காய வச்சு எடுத்து உடனே நம்ம பெட் போட ஆரம்பிக்கலாம். தரமான பெட்டு வந்து போட்டுட்டதுக்கு அப்புறம் வந்து எடுத்து, அதாவது வந்து இந்த ஷெட்டுக்குள்ளே வைக்கணுங்க சார். வச்சு ஒரு 24 நாளில் வந்து நம்ம அறுவடைக்கு வந்து தயாராகிறோம்.
1: இதுக்கான விதைகள்லாம் நீங்கள் எங்கே வாங்குறீங்க? ஒரு 100 கிராம் விதை அப்படிங்கிறது எவ்வளோ விலை?
0: 100 கிராம் வந்து நம்மளுக்கு கிடைக்காதுங்க சார். 1/2 கிலோ 1 கிலோ பேக்கெட் வந்து வரும்.
1: சரி, 1 கிலோ விதை எவ்வளவுக்கு விற்பனை செய்யறாங்க, எங்க வாங்குவீங்க?
0: 1 கிலோ விதை வந்து 120 ரூபாங்க சார். கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டிலயும் கிடைக்குது,
1: அங்கேயும் பல்கலைக்கழகத்திலயும் கிடைக்குது.
0: ஆமா, கோயம்புத்தூர் பல்கலைக்கழகம்.
1: வேளாண் பல்கலைக்கழகத்துல இருந்து நீங்க வந்து அதை வாங்கணும் அப்படின்னா எந்த முறையில வாங்குவீங்க? நேரடியா வாங்குவீங்களா இல்ல ஆர்டர் ஏதாவது போடணுங்களா?
0: ஆர்டர் போட்டாக்கா அவங்க டெலிவரி பண்ணிடுறாங்க சார்.
1: சரி சரி, அப்ப இங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே, அதாவது இந்த காளான் வளர்ப்புல ஈடுபட்டு இருக்கக்கூடிய முன்னணியா இருக்கக்கூடியவங்கிட்ட நீங்க வாங்கிப்பீங்க, அப்படி இல்லாட்டி நீங்க பல்கலைக்கழகத்துல நேரடியா வாங்கிப்பீங்க?
0: ஆமா, நேரடியா வாங்கிக்கலாம்.
1: எத்தனை ஒரு 1 கிலோ விதையில வந்து பாத்தீங்கன்னா எத்தனை அந்த பாக்கெட் அப்படின்னு
0: 1 கிலோ எடுக்கலாம். அதுக்கு மேல ஃபர்ஸ்ட் ஈல்டு, செகண்ட் ஈல்டு, 3 ஈல்டு, அதாவது 3 டைம் வருங்க சார் காலன் வந்து ஒரு பேக்ல இருந்து.
1: சரி,
0: அந்த 3 டைம் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறப்பயே நம்ம போட்ட முதலீடும் அதுக்கான லாபமும் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் வர செகண்டு, தேர்டு, அந்த 2 ஹீல்டுமே சேர்த்து நம்மளுக்கு இன்னும் லாபமாக தான் இருக்குங்க சார்.
1: சரி, ஓகே. இப்போ இதில் என்னென்ன பராமரிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும்? அந்த தண்ணீர் தெளிப்பெல்லாம் பண்ணுவாங்க, அந்த சீதோஷண நிலையெல்லாம் சரியான நேரத்தில் வச்சுக்கணும் அப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்போ வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை நம்ம வந்து நம்ம செக் பண்ணணும், எப்பெல்லாம் செக் பண்ணணும் இதெல்லாம்?
0: இதை வந்து தினமும் செக் பண்ணுங்க சார். இது வந்து நம்ம தினமும் கண்காணிச்சுட்டே இருக்கணும். பேகையும் நம்ம பார்க்கணும் தினமும். அதில் வந்து நிறைய கண்டாமினேஷன் ஆகும், நிறைய அதுலேயும் பாதிப்புகள் இருக்குது. சாதகங்கள் மட்டும் பார்த்துட்டா பாதிப்பும் பார்க்கணும் இல்லையா? அதனால் வந்து அதை டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். 80% வந்து அதுக்கு ஈரப்பதம் தரணும், 28% வந்து வெப்பநிலை தரணும், காற்றோட அளவு வந்து ஒரு 85% இருக்கணும். அது கார்பன் டை ஆக்சைடு வந்து அது மொட்டு வெளியிடுறப்ப மலரும் போது வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து நிறைய ஃபார்ம் ஆகும், அது வெளியே போகணும். வெளியே போனால் மட்டும்தான் காளான் வந்து நல்லா அழகாக வளரும், அதுக்கு அதோட தரமா நல்லா இருக்கும்.
1: இப்போ இந்த 80% வந்து பார்த்தீங்கன்னா நீர், அதாவது பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கொடுக்கணும், 28% வெப்பநிலை கொடுக்கணும், இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான விஷயங்களை கையாளணும்?
0: தண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபாகர் செட் பண்ணியிருக்கோங்க சார். ஃபாகர் இருக்குது, டெம்பரேச்சர் பார்க்குற மிஷின் வச்சுருக்கோம், அது கம்மி ரேட் தாங்க சார்.
1: ஆன்லைன் ஃபாகர்லாம் எவ்வளோ தேவைப்படும்? இப்போ ஒரு 10 கிலோ நீங்கள் வந்து நீங்கள் உற்பத்தி செய்கிறதுக்காக போடுறீங்க விதை, அப்படின்னா அதுக்கு எத்தனை ஃபாகர் தேவைப்படும்? அந்த ஃபாகருடைய மூலதனம் எவ்வளோ, அதுக்கு எவ்வளோ தேவைப்படும் பணம்?
0: ஒரு 4 ஃபாகர் இருந்தால் போதுங்க சார். அதுக்கு மோட்ரு அதெல்லாம் செகண்ட் ஹேண்ட்லேயும் கிடைக்குது, நம்ம புதுசாக வேணும்னா புதுசாகவும் வாங்கிக்கலாங்க சார்.
1: சரி சரி சரி. இப்போ டோட்டலாக மிஷினரி அப்படிங்கிற போது இந்த காளான் வளர்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மிஷினரிஸ் அதிகமாக தேவைப்படும்? இப்போ ஃபாகர்னு சொன்னீங்க இல்லையா, வேற என்ன மிஷினரிஸ் தேவைப்படுது அதுக்கு
0: சார்? இயந்திரங்கள்ன்ற மாதிரி எதுவும் தேவையில்லைங்க சார். நம்மளுக்கு வந்து ஃபாகர் இருந்தால் மட்டும் போதும். நம்ம ஃபஸ்ட்டு நான் ஆரம்பித்த புதுசில் வந்து கையில் தான் தெளிச்சிட்டு இருந்தேன், அதை வந்து கையில் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தோம் ஒரு இது வச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கப்புறம் ஃபாகர் செட் பண்ணுங்க சார்.
1: சரி சரி, இந்த பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க, எந்தெந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும்? நம்ம அறுவடை செஞ்சு இப்போ நம்ம ஒரு முழுமையாக எல்லா விஷயங்களும் கொடுத்துட்றோம், கொடுத்துட்டு அறுவடைக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம போட்ட முதலீடை வந்து பார்த்திங்கன்னா வியாபார ரீதியாக எடுக்க போகிறோம். இதில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், அந்த பாதிப்புகளை எப்படி நம்ம களையலாம்?
0: பாதிப்புன்னு பார்த்துக்கிட்டாக்க அதாவது வந்து பேக்கில் வந்து ஒரு 3 வெரைட்டி வந்து கலர் சேஞ்ச் ஆகுங்க சார். ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் மோல்டுன்னு ஒன்று இருக்குங்க சார், அது வந்து பேக்கில் வரவே கூடாது. அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர், அதாவது ஆரஞ்சு கலர் புளூ மாதிரி ஒன்று வைக்கும், அதுவும் வரக்கூடாது. அதுக்கப்புறம் ஒயிட் கலர், அது குச்சி மாதிரியே காலனுக்குள்ளேயே வளருங்க சார், அந்த பேகுக்குள்ளேயே குச்சி மாதிரி வளரும். இந்த 3 அதில் இருக்குங்க சார். அந்த 3 நம்ம பார்த்து கண்காணிச்சிட்டே இருக்கணும்.
1: சரி, இதெல்லாம் வர்றதுக்கான காரணம் என்ன? இந்த கிரீன் மோல்டு, ஆரஞ்சு, அந்த மாதிரி குச்சியெல்லாம் வருதுன்னு சொன்னீங்க, இதுக்கெல்லாம் வர்றதுக்கான காரணங்கள் என்ன இருக்கும்? நம்ம சரியாக பார்த்துக்கலையா இல்லை ஏதாவது சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது அந்த மாதிரி விஷயங்கள்னால ஏற்படுமா?
0: இது மெயின் வந்து வைக்கோல் வந்து தரமான வைக்கோல் இருந்தால் மட்டும்தாங்க சார் இந்த பிரச்சனை வந்து எதுவும் வராது. ஏன்னா வை

0: கோள்ல வந்து நம்மளுக்கு தெரியாத கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாக்கள் நிறைய இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா? அது நம்ம ஸ்டெர்லைஸ் அதாவது வந்து நம்ம வேதியியல் முறையில் பண்ணுறப்பவும் சரி இயற்கை முறையில் பண்ணுறப்பவும் சரி அது அது தாண்டி வர்றது வந்து நிறைய இருக்குங்க சார். அந்த வைக்கோல்லையே அது தாண்டி வந்து நிறைய கிருமிகள் வந்து வளர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு.
1: சரி,
0: அதனால வந்து கிரீன் மோல்டு, ஆரஞ்சு மோல்டு, ஒயிட் கலர் மோல்டு வந்து வரும் சார். அப்படி இல்லைன்னா டெம்பரேச்சர், காற்றோட ஈரப்பதம் இதெல்லாம் கரெக்டாக இல்லாமல் இருந்தால் இது மாதிரி வரும் சார்.
1: சரி, இப்போ நீங்கள் அறுவடை செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் நீங்கள் செய்யப்பட்ட அந்த அறுவடை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அறுவடை கிடைக்கிறதுக்குலாம், இல்லை வேதியியல் முறையில் நம்ம செய்யப்பட்ட அந்த காளான் வளர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிக அறுவடை தருதா? எது உங்களுக்கு அதிகமான லாபகரமான விஷயமா இருக்குது?
0: லாபகரம்னு பார்த்தோன்னா அதாவது வந்து வேதியியல் முறை பண்ணுறது தாங்க சார் லாபம் அதிகமாக தரும். ஏன் சொல்கிறேன்னா அதில் வந்து நம்மளோட நேரமும் கம்மியாகும், அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட பாதுகாக்கிற அதாவது வந்து அதுக்கு எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணோம்னா அதோட டைம் வந்து நம்மளுக்கு கம்மியாகும் சார். அதிக முதலீடும் தரும். வேதி அதாவது வந்து வேக வச்சு பண்ணுறோன்னா அதுக்கு டைம் வந்து அதிகமாக எடுக்குங்க சார். வேக வைக்கிறது வந்து நம்ம அதிக நேரம் வேக வைக்கிற மாதிரி இருக்குங்க சார்.
1: சரி சரி, அதுக்கு நேரமும் அதிகமாக எடுக்கும், நமக்கு கிடைக்கிற காளானுடைய அறுவடையும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் இயற்கை முறையில் அப்படிங்கிறது நம்ம வாடிக்கையாளர்கள் வந்து எது அதிகமாக விரும்புகிறாங்க, இயற்கை முறையில் இல்லை வேதியியல் முறையில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குறாங்களா, இல்லை மொத்தமாக காளான் அப்படிங்கிறத வாங்கிக்கிறாங்களா?
0: காளான் அப்படின்னாவே வாங்கிக்கிறாங்க சார். அதாவது வேதியியல்ன்றது வந்து அது வந்து நார்மலாக நம்ம காய்கறிக்கு வந்து மருந்து அடிக்கிறாங்க இல்லையா, சேம் அதே தான். நம்ம வந்து காளானுக்கு அடிக்கிறது இல்லை.
1: சரி,
0: பில் வைக்கோல் வந்து அதில் இருக்க கிருமி சாவறதுக்காக மட்டும்தான் அது அடிக்கிறாங்க. மற்றபடி அது வேதியியல்னு எடுத்துக்க முடியாதுங்க சார், அந்த காளான்னு சொல்ல முடியாது.
1: சரி, அதாவது நம்ம சாப்பிட்ற பொருள் மேலே அடிக்கிறது இல்லை.
0: ஆமாம் ஆமாம்,
1: அது முன்னாடி அந்த நம்ம ஆரம்ப காலத்தில் அந்த வைக்கோல்லாம் சரி பண்ணுற இடத்துல தான் நம்ம அதை பயன்படுத்துகிறோம் வேதிப்பொருள். அதனால வந்து உற்பத்தியில ஒன்றும் தொந்தரவு இல்லை, சாப்பிடலாம் அப்படின்னு.
0: ஆ, சாப்பிடலாம், நல்ல காளான் சார்.
1: சரி, இந்த காளான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான மதிப்புக்கூட்ட பொருட்களாக வந்து வியாபாரம் செய்கிறாங்க? இப்போ காளான் அப்படிங்கிறது எல்லா இப்போ திருமண கூடங்கள்லையும் சரி வைபவங்கள்லையும் சரி நிறைய விசேஷங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காளான் ரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேவரட்டாக போயிருக்கு. இப்போ இந்த சிப்பி காளான் அப்படிங்கிறத எந்த மாதிரி மதிப்புக்கூட்ட பொருளாக நம்ம செஞ்சிட்ருக்காங்க வாடிக்கையாளர்களுக்கு?
0: அதாவது வந்து ஒரு ஒருத்தர் இப்போ நாங்கன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 20 கிலோ நாங்கள் உற்பத்தி பண்ணுறோங்க சார், 15 கிலோ சேல் பண்ணிட்டோம், இன்னும் 5 கிலோ மிச்சமாக இருக்குன்னா அந்த 5 கிலோ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தா அப்போ வந்து மதிப்பு கூட்டுதலுக்கு போகிறோங்க சார். அப்போ வந்து நம்ம காளான் ஊறுகாய் பண்ணலாங்க சார். அதுக்கப்புறம் சூப், மெயினாக சூப் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. காளான் வந்து நம்ம சூப்பாக எடுத்துக்கிறது வந்து அந்த அதில் இருக்க எல்லா சத்துக்களுமே நார் சத்து, இரும்பு சத்து, நீர் சத்து இந்த மூணுமே அதில் நிறைய இருக்குங்க சார். அந்த சத்துக்கள் ஃபுல்லாக இந்த சூப்புனால நிறைய கிடைக்குதுங்க சார். அதுக்கப்புறம் பஜ்ஜி போடலாம், நிறைய ஊறுகாய், அதுக்கப்புறம் பஜ்ஜி, அதுக்கப்புறம் சூப்பு, சில்லி போடுறாங்க, பிரியாணிக்கும் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் நிறைய போடுறாங்க சார்.
1: இந்த மாதிரி பல மதிப்பு கூட்டு பொருளாக நம்ம இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இல்லையா? சரி, மருத்துவ நலன்கள் அப்படின்னா என்ன? இந்த காளானால் மருத்துவ நலன்கள் ஏதாவது இருக்கா?
0: மருத்துவ நலன்கள் அதுக்காக அது மருந்து தயாரிக்கிறது மருத்துவ காளான், அதுக்குன்னு தனியாக காளான் இருக்குங்க சார். அதுக்கும் உற்பத்தி பண்ணுறாங்க. சாம்பிளுக்கு சொல்லணுன்னா மறக்காது காளான்னு ஒன்று இருக்குது, அதுலேயே இன்னும் நிறைய வெரைட்டிங்க இருக்குங்க சார். அதெல்லாம் அதை வந்து அது மருத்துவ சம்மந்தப்பட்ட தொழிலுக்காக மட்டுமே யூஸ் பண்ணுறாங்க சார். அது வந்து இது நம்ம சிப்பி காளான் வந்து சாப்பிட்றதுக்கு இதுகளையும் மருத்துவ குணம்னு இருக்குதுங்க சார். அதுதான் நார் சத்து, இரும்பு சத்து, புரத சத்து மெயினாக இருக்குங்க சார். அதுக்கப்புறம் நீர் சத்து இது எல்லாமே இருக்குது. இது வந்து மெயின் வந்து சுகர் பேஷண்ட் வந்து அதிகமாக எடுத்துக்கலாங்க சார்.
1: சரி,
0: சுகர் பேஷண்ட் வந்து நல்ல யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, சாப்பிட்டுட்டு சொல்லியிருக்காங்க.
1: சரி, மருத்துவ குணங்களில் சர்க்கரை வியாதி இருக்கக்கூடியவங்களும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருளாக,
0: இருதய நோய் இருக்கிறவங்களும் சாப்பிடலாங்க சார்.
1: அப்படியா?
0: ஆமாம்.
1: சரி சரி, இருதய நோயாக இருக்கிறவங்களும் ஹார்ட் பேஷண்ட்டுக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு ஆகாரமாக இருக்குது இல்லையா, ஒரு பொருளாக இருக்குது. சரி, ஓகே, இப்போ எல்லாம் பண்ணிடுறீங்க, நல்லா வந்து அறுவடை பண்ணிவிட்டு அதை எங்கே நீங்கள் வியாபார ரீதியாக நீங்கள் கொடுக்குறீங்க?
0: எங்கள் வீட்டுக்கார் வந்து தர்மபுரி பத்திரப்பதிவு ஆஃபீஸ்க்கு முன்னாடி வந்து ஸ்டால் போட்டு டெம்பர் கிளாஸ் ஸ்டால் போட்டு பண்ணுறாங்க சார். அதுக்கு பக்கமே நாங்கள் இதுவும் ஸ்டால் போட்டு சேல் பண்ணிடுறோங்க சார், டைரெக்டாக மக்கள்கிட்டேயே சேல் பண்ணிடுறோம்.
1: சரி. அது எவ்வளோ விலைக்கு விற்கிறீங்க? என்ன ஒரு பாக்கெட்னா எவ்வளோ, எத்தனை கிராம் இருக்கும், அந்த

0: விலை என்ன?
1: ஒரு பேக்கெட் வந்து நாங்கள் 200 கிராம் வந்து 50 ரூபாய் போடுவோங்க சார்.
0: ம்,
1: 100 கிராம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா 3 பேக்கெட் 100 ரூபான்னு போடுவோங்க சார்.
0: 3 பேக்கெட்
1: 100, 100 கிராம், 150 கிராம் வந்து 100 ரூபான்னு போடுவோங்க சார். 3 பேக்கெட்டு
0: 200 கிராம் பாக்கெட் வந்து 50 ரூபா.
1: ஆமாங்க சார்.
0: சரி, இது நம்ம அறுவடை பண்ணிடுறோம், அதை எத்தனை நாள் சேமிக்கலாம்? இப்போ வியாபாரம் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுறீங்க, ஒருவேளை வியாபாரம் ஆகலை அப்படின்னா அதுக்கு மதிப்பு கூட்ட பொருளாக கூட நம்ம பண்ணிக்கலாம். அதை எத்தனை நாளைக்கு அதை நம்ம அப்படியே சேமித்து வச்சு வியாபாரம் பார்க்கலாம்? இல்லை எத்தனை நாளைக்குள்ளே அது வந்து பார்த்தீங்கன்னா டீகான்டமினேஷனோ இல்லை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆகும்?
1: காளான் வந்து 3 நாள் வரையும் ஃப்ரிட்ஜில் வந்துச்சா 3 நாள் வரையும் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குங்க சார். மற்றபடி வெளியே வச்சா 2 நாள் வரையும் அதே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க சார். அதுக்கப்புறம் வச்சு யூஸ் பண்ணால் அது வந்து உடம்புக்கு அந்த சத்துக்கள் வந்து கிடைக்காது.
0: கிடைக்காது.
1: ம்,
0: கரெக்டாக ஒரு 3 நாள் வரைக்கும் நம்ம அறுவடை பண்ணதுக்கப்புறம் வச்சு வியாபாரம் பார்த்துக்கலாம்.
1: வச்சு வியாபாரம் பண்ணலாம்.
0: வியாபாரம் ஆகலைன்னா அது மறுபடியும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இல்லை வாங்கிட்டு போகிற வாடிக்கையாளர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திட்டு மீதி ஆகிறத நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட அடுத்த நாள் கூட பயன்படுத்திக்கலாம்
1: இல்லையா?
0: சரி, இப்போது நீங்கள் இங்கே இல்லாமல் வேறு எங்கெங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரத்துக்கு கொடுக்குறீங்க? இப்போ தனியாக நீங்களே ஸ்டால் போட்டு வியாபாரம் பண்ணிடுறீங்க, மற்ற இதை கடைகளுக்கு வந்து நீங்கள் சப்ளை பண்ணுறீங்களா?
1: ஆமாங்க சார், கடைக்கும் சப்ளை பண்ணிட்டு இருந்தோங்க சார். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இங்கே நல்லம்பள்ளியில் வந்து சிப்பி சில்லி கடை போடுறாங்க சார். சிற்பி காளான் சில்லி போடுறாங்க, அங்கே வந்து தந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து வெளியிலையும் கேட்டுட்டு இருக்காங்க சார். ஈரோடு சைட்லலாம் கேட்குறாங்க அதிகமாக, அங்கேயும் தந்துட்டு இருக்கோங்க சார்.
0: சரி, இப்போ அதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் அந்த இப்போ ஈரோட்லேருந்து கேட்குறதா சொல்கிறீங்க, இப்போ அங்கே இருக்கக்கூடிய தேவைப்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி அங்கே தெரிஞ்சுக்கிறீங்க? என்ன உங்களுக்கு ஏதாவது ஒரு இணையதளம் மூலமாக இருக்கீங்களா, இல்லை ஏதாவது வாட்ஸ்அப் அந்த மாதிரி குழுவில் இருக்கீங்களா?
1: எங்கள் சித்தி வந்து அந்த ஊர் தாங்க சார்.
0: ஆ,
1: அவங்க சொல்கிறாங்க, அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. என்கிட்ட வந்து கிளாஸ் எடுத்து அவங்களும் அங்கே போய் பண்ணிட்டு இருக்காங்க.
0: சரி,
1: அவங்க பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்களால முடியாத பட்சத்தில் இங்கே ஆர்டர் தராங்க சார்.
0: ஓ, அங்கே வந்து ஆர்டர் தேவைப்படும் போது நீங்கள் கொடுத்து விட்ருவீங்க?
1: ஸோ
0: எந்த பஸ்ஸில் கொடுத்து விடுவீங்களா, எந்த மாதிரி விஷயத்தில் கொடுத்து விடுவீங்க?
1: பஸ்ஸில் தாங்க சார்.
0: சரிம்மா, நீங்கள் ஒரு இளங்கலை பட்டதாரி, அது ஒரு வரலாறு படிச்சிருக்கக்கூடிய ஒரு மாணவியாக இந்த தொழில் சிறப்பாக செஞ்சிட்ருக்கீங்க. இந்த கடைகளுக்கு நீங்கள் சப்ளை பண்ணுறதா சொன்னீங்க இல்லையா, சிப்பி காலன் சில்லியெல்லாம் போடுறாங்களே, நீங்கள் ஸ்டால் போடுறதா சொன்னீங்க. இது வந்து நீங்கள் அதே நீங்கள் மேம்படுத்தப்பட்டு ஒரு மாலை நேரங்களில் சில்லி கூட போடலாம்ல, அதுக்கான உந்துதல்கள் இருக்கா உங்களுக்கு?
1: சார், இது வந்து நாங்கள் சில்லி போடுறதா இருந்தால் எங்களுக்கு எங்களோட டைம் வந்து நாங்கள் இதுவே ஊற வச்சு அதுக்கான டைமே நிறைய ஆகுங்க சார். அதனால் வந்து மிச்சம் இருக்க டைமில் வந்து நாங்கள் இன்னொரு பிஸ்னஸும் பண்ணுறோம், சைடு பிஸ்னஸும் இன்னொன்றும் பண்ணுறோம்.
0: சரி,
1: அதனால் அந்த பிஸ்னஸ் பார்க்குறதுனால இது பண்ண முடியறது இல்லைங்க,
0: நேரம் ஒதுக்க முடியல இல்லையா?
1: ஆமாம்,
0: இல்லைன்னா செஞ்சுருவீங்க.
1: ஆமாங்க சார்.
0: சிறப்புமா, பரவாயில்ல. இவ்வளோ நேரம் வந்து காளான், அதாவது சிப்பி காளான் வளர்ப்பு குறித்து நிறைய விஷயங்கள், எந்தெந்த முறையில் நீங்கள் நம்ம வந்து செயல்படுத்தணும், அதை எப்படி வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க, நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. இந்த சிப்பி காளான் வளர்ப்பு குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்களை அணுகி கேட்கலாமா?
1: கேட்கலாங்க சார்.
0: உங்களுடைய தொலைபேசி என்ன சொல்லுங்களேன்?
1: 6384948649.
0: 63-84-94-86-49. ரொம்ப அழகாக சிப்பி காளான் வளர்ப்பு குறித்து அதை எப்படிலாம் முதலீடு பண்ணி எந்த மாதிரி வியாபாரம் பண்ணலாம்னு சொல்லிட்டு தெளிவாக சொன்னீங்கம்மா. நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
1: தேங்க்யூ சார்.
2: நேயர்கள், இதுவரை காளான் வளர்ப்பு குறித்து சந்தியா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

0: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
1: ஸ்ரீனி சார், நீங்களா?
0: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
2: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
0: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
3: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
4: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.

வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினத்தையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். அசாமில் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான பிஜேபி அரசு இன்று மீண்டும் பதவியேற்றது. நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பணி நியமன முறைகேடு புகாரின் பேரில் மேற்கு வங்க முன்னாள் அமைச்சர் திரு சுஜித் கோஸ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினத்தையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். இத்தாலியில் பிறந்து செவிலியர் பணியில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலின் பிறந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே 12ஆம் தேதி சர்வதேச செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு செவிலியர் தினம் நமது செவிலியர்கள் நமது எதிர்காலம் என்ற கருப்பொருளில் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சிறப்பாக செயலாற்றிய செவிலியர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். இந்நாளை முன்னிட்டு மத்திய அமைச்சர்கள் செவிலியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிரை காப்பாற்றுவதில் முக்கிய பங்காற்றுவதாக தெரிவித்துள்ளார். சுகாதார அமைப்புகளை வலுப்படுத்தி மக்களின் நல்வாழ்வை உறுதி செய்வதன் மூலம் தேசத்தின் முன்னேற்றத்திலும் அவர்கள் பங்காற்றுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தன்னலமின்றி செயல்படும் செவிலியர்களை மக்கள் போற்ற வேண்டும் என்றும் திரு J.P. நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை தூணாக செவிலியர்கள் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். செவிலியர்களின் அர்ப்பணிப்பும் தன்னலமற்ற சேவையும் ஆரோக்கியமான இந்தியாவிற்கான அடித்தளத்தை அமைப்பதாக திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாகாலாந்தின் கோஹிமாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பாக செயல்பட்ட செவிலியர்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு நெப்யூரியோ விருதுகளை வழங்கி கௌரவித்தார். தமிழகத்தில் நெல்லை, தூத்துக்குடி, திருப்பூர் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் நெல்லை மற்றும் திருப்பூர் செவிலியர்கள் பங்கேற்ற பேரணி நடைபெற்றது. தூத்துக்குடியில் உள்ள அரசு செவிலியர் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பாக பணியாற்றிய செவிலியர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் நினைவு பரிசுகளை வழங்கினார். அசாமில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 3வது முறையாக இன்று பதவியேற்றது. திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தொடர்ந்து 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். குவஹாத்தியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவருக்கு ஆளுநர் திரு லட்சுமண் பிரசாத் ஆச்சாரியா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதலமைச்சருடன் திரு ரமேஸ்வர் தேலி, திரு அதுல் போரா, திரு சரண் போரா, திரு அஜந்தா நியாக் ஆகிய 4 அமைச்சர்களும் பதவியேற்றனர். நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்களும் பங்கேற்றனர். அறிவியல் மற்றும் கணிதத்தில் இந்தியாவின் பங்களிப்பு அளப்பரியது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஐநாவில் நடைபெறும் கணிதத்துறையில் இந்தியாவின் பங்களிப்பு குறித்த கண்காட்சியை அவர் தொடங்கி வைத்து பேசினார். 3ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் உருவான கணித முறையே தற்போதைய டிஜிட்டல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அடித்தளமாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். சர்வதேச அளவில் அரசியல் மற்றும் பொருளாதார சூழலில் அறிவியல் மற்றும் கணிதம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு மாநாடு இத்துறையில் இந்தியா வலுவாக உள்ளதை எடுத்துக்காட்டியதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார்.

நாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களை உலக தரத்திற்கு மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். குஜராத்தின் கெவாடியாவில் இத்தொடர்பான 2 நாள் பயிலரங்கை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். சுற்றுலா தலங்களை மேம்படுத்த மத்திய அரசுடன் மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பயிலரங்கில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி, சுற்றுலா தலங்களின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு மேற்கொண்டுள்ள பல்வேறு நடவடிக்கைகளை பட்டியலிட்டார். இந்த பயிலரங்கின் 2ஆம் நாளான இன்று தமிழகம், கர்நாடகா, சத்தீஸ்கர் மாநிலங்களின் சுற்றுலா மேம்பாடு தொடர்பான பிரத்யேக அமர்வுகள் இடம்பெறுகின்றன. நிலக்கரி உற்பத்தியை அதிகரிக்க தொடர்ந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் முக்கிய திட்டங்களின் செயலாக்கம் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இத்துறையின் செயல்பாட்டை மேம்படுத்தும் வகையிலான சீர்திருத்தங்களை விரைவுபடுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா ஹோண்ட்ராஸ் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு யாசர் ஹண்டல் கர்க்கமருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். 4 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ஆம் கட்டமாக ஹோண்ட்ராஸ் சென்ற அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் 2 நாடுகளுக்கிடையே கலை, திரைத்துறை, யோகா மற்றும் கலாச்சார பரிமாற்றங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இந்த தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக எழுந்த புகாரை அடுத்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், மறு தேர்வு நடத்தப்படும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தேசிய தேர்வு முகமையின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்கத்தில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டு அரசு திட்டங்களின் பலன்கள் மக்களை தடையின்றி சென்றடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அம்மாநிலத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அரசு பதவியேற்ற பின்னர் மேற்கொண்ட அமைச்சரவை முடிவுகளை பிரதமர் பாராட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை மேற்கு வங்கத்தில் செயல்படுத்துவது என்ற முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் மக்களின் நலனுக்கு புதிய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக அவர் கூறியுள்ளார். அரசின் இந்த முடிவால் உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டுத் திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் பயன்கள் இனி மேற்கு வங்க மாநில மக்களையும் சென்றடையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் அனைத்து திட்டங்களும் இனி தடையின்றி மாநிலத்தில் செயல்படுத்தப்படும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. பணி நியமன முறைகேடு புகாரின் பேரில் மேற்குவங்க முன்னாள் அமைச்சர் திரு சுஜித் போஸை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. கடந்த 2014 முதல் 2016ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் தெற்கு டம்டம் நகராட்சியில் மேற்கொள்ளப்பட்ட பணி நியமன முறைகேட்டில் அவருக்கு தொடர்பு இருந்ததாக புகார் எழுந்தது. இதனையடுத்து சுமார் 10 மணி நேரம் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் பண மோசடி புகாரில் திரு சுஜித் போஸை கைது செய்தனர். இன்று அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் காவல்துறையினருக்கான புதிய குடியிருப்புகளை கட்ட 1768 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட காவலர்களுக்கு குடியிருப்புகள் கட்டப்படும் என்று கூறியுள்ளார். மக்களை பாதுகாக்கும் காவலர்களின் நலனுக்காக மாநில அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான அறிவிப்பை சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத்தலைவர் திரு கருப்பையா பேரவையில் இன்று வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து பேரவைத் தலைவர் மற்றும் துணைத் தலைவருக்கு முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்து அவையில் உரையாற்றினர். ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கின் ஒருசில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அசாம், மேகாலயா, மேற்குவங்கம் மற்றும் சிக்கிம் மாநிலங்களின் ஒருசில பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், பீகார், உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஒருசில பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ராக்கி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர்

26 கிலோ எடைப்பிரிவில் அரையிறுதி ஆட்டத்தில் அவர் சீனாவின் யெட்டிங் ஜாங்கை வென்றார். 48 கிலோ எடைப்பிரிவில் குஷி சந்தும் 57 கிலோ எடைப்பிரிவில் நவ்யாவும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினத்தையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். அசாமில் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான பிஜேபி அரசு இன்று மீண்டும் பதவியேற்றது. நாடு முழுவதும் கடந்த 3 தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பணி நியமன முறைகேடு புகாரின் பேரில் மேற்கு வங்க முன்னாள் அமைச்சர் திரு சுஜித் போஸ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
4: வருது வருது, கதவை சாத்துங்க, கதவை சாத்துங்க.
5: ஐயோ என்னமாச்சு, பாம்பு ஏதாவது வந்துடுச்சா?
4: சே, கொசு வந்துடுச்சுங்க. பாருங்க எப்படி எல்லாம் கடிச்சு வச்சுடுச்சு. இந்த கொசு தொல்லை தாங்க முடியல.
5: கொஞ்ச நேர தொல்லையே தாங்க முடியலன்னு சொல்ற ஆம்பளைங்க நாங்க ஆயுசுக்கும் எவ்வளவு அனுபவிக்கிறோம்.
4: என்னத்த சொல்றீங்க?
5: கொசுவ சொன்னமா, சாயந்தர நேரத்துல வெளியில இருக்காதுன்னு எத்தனை முறை சொல்றேன் உனக்கு.
4: எப்ப பாரு என்ன குறை சொல்லலன்னா உங்களுக்கு தூக்கமே வராது. தா இப்பதான் வெளியில போனேன், அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்கல்ல.
5: எது இப்பதானா? வெளியில போகும்போது டைம் என்னன்னு தெரியுமா?
4: அப்ப என்ன, ஒரு 5 மணி இருக்கும்.
5: இப்போ என்ன நேரம்னு தெரியுமா?
4: ஏன் தெரியாம 6:30 ஒன்லி.
5: இங்கிலீஷுக்கு ஒன்றும் குறை இல்லை. சாயந்தர நேரத்தில் வீட்டை மூடி வைன்னு எத்தனை முறை சொல்கிறது பாரு. எவ்வளவு கொசு, கொசுவால் எவ்வளவு வியாதி பரவுதுன்னு உனக்கு தெரியுமா?
4: ஏன் தெரியாம? டெங்கு காய்ச்சல் அதனால தானே வருது. அது பகலில் தான் கடிக்கும்னு சொன்னாங்க, ஆனால் இப்போ தான் இருட்டிடுச்சே, கடிக்காதுன்னு நம்பி போனேன். என்ன அது ஏமாற்றி பிடிச்சி பாருங்களேன். இதுக்கு என்ன திட்டுறீங்க? சட்டப்படி நீங்கள் கொசுவை தான் திட்டணும்.
5: எது கொசுவை திட்டணுமா? நான் எந்திரன் சிட்டியும் இல்லை, நீ ஐஸ்வர்யாராயும் இல்லை, மறந்துடாதாத.
4: அது வேணா உண்மைத்தான். என் தலைவர் அழகுக்கும் அவர் நடந்து வர ஸ்டைலுக்கும்
5: உன் வாயில கொசுதான் போயிட்டு வரும்.
4: திரும்ப கடிக்குது. ஏங்க, பகல விட சாயங்கால நேரத்திலயும் அதே மாதிரி காலையில நேரத்திலயும் தான் அதிகமா கடிக்குது. என்னவா இருக்கும்?
5: சரியா சொன்ன, அந்த நேரத்தில் புறவுதா கதிர்வீச்சு அதிகமாக இருக்குமா, அதனால கொசுக்கள் ரொம்ப ஆக்டிவாக செயல்படுமா. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடும் இது கூட கொசுக்களோட சுறுசுறுப்புக்கு காரணமாக இருக்குமா, இதனால தான் அந்த நேரத்தில் அதிகமாக கொசு கடிக்குது.
4: ஓ, அப்படியா விஷயம்.
5: அது மட்டும் இல்லாமல் கியூலக்ஸ் வகை இனம் இரவிலும் கடிக்குமா, இதனால யானைக்கால் நோய் வருமா. இது வயல்வெளி சாக்கடை போன்ற இடங்களில் தான் அதிகமாக உற்பத்தி ஆகுமா. அதே மாதிரி கொசுக்கள் கிட்டத்தட்ட 210 மில்லியன் ஆண்டுகள் பழமையான பூச்சி இனம், தெரியுமா உனக்கு?
4: அடியாத்தி, அவ்வளவு காலமாவா இந்த பூமியில இது இருக்கு?
5: சரியா புரிஞ்சுக்கிட்ட. அதே மாதிரி உலகத்துல ரொம்ப ஆபத்தான உயிரினமும் இந்த கொசுதான், அதனாலதான் அதுகிட்ட இருந்து பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்றது.
4: அதுவும் சரிதாங்க. கொசு கிட்ட இருந்து தப்பிக்கிற வழிய கூட கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா உங்க கிட்டயும் உங்க அட்வைஸ் கிட்டயும் இருந்து தப்பிக்கிற வழிதான் தெரியல.
6: வயிறு மற்றும் கல்லீரல் நலனில் விம்ஸ் ஹாஸ்பிட்டல். ரத்த அழுத்தம், HCV, HBSAG, கல்லீரல் செயல்பாட்டு திறன் சோதனை, அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், உணவியல் வல்லுநர் ஆலோசனை, இரப்பை மற்றும் குடல் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை என அனைத்தும் சிறப்பு சலுகையில் 999 ரூபாய் மட்டுமே. உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம்.
7: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
8: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7 மணிக்கு நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.

பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். செம்மறியாடு இனங்களும் அவற்றின் பண்புகளும். சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கோழியின அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் கே பிரேமவல்லி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

0: நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்கள்.
1: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
0: தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.

இனிமையான மதிய வணக்கம் அன்பு நேர்களே. காலையிலேருந்து பரபரப்பாக எல்லா வேலையும் செஞ்சுட்டு இப்போ லேசாக அப்படியே கண்ணு சுக்கிற நேரம், இந்த நேரத்தில் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டுட்டே ரசிக்கலாமே. நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் முதல் பாடலுக்கு யார் கடிதம் எழுதியிருக்காங்கன்னா, கடத்திக்குட்டை பகுதியிலிருந்து சிவகாமி மாணிக்கம் கேட்டிருக்காங்க, கட்டபொம்மன் திரைப்படத்தில் இருந்து.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254-00159.
2: पता है, न्याय विभाग भारत सरकार ने गरीब और जरूरतमंदों को न्याय दिलाने की प्रक्रिया को किया और भी आसान।
3: हाँ बिल्कुल, टेलीलॉ और न्याय बंधु सेवाओं का हो गया है एकीकरण।
2: अब चाहे टेलीलॉ के माध्यम से मुफ्त कानूनी सलाह लेनी हो
3: या न्याय बंधु में पंजीकृत वकीलों से कोर्ट में निःशुल्क कानूनी सहायता के लिए जुड़ना हो,
2: अब दोनों एक ही ऐप पर उपलब्ध। डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी सीएससी सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी।
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், எம்பிஏ, எம்சிஏ மேலாண்மையியல், பிஎட், எம்எட் கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788 544 17.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல் எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடல் எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
2: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
1: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
0: மிஸ்டர் கோல்டு 100% கடல் எண்ணெய்.
3: தர்மபுரி பண்பலையின் 102.5, ஏற்காடு பண்பலையின் 103.7. இந்த மதிய நேரத்தில் உச்சியில் சூரியன் இருக்க, உள்ளத்தில் அமைதியில் நிழல் தேடும் பறவைகள், நித்திரை கொள்ளும் பூமி, காற்றின் மெல்லிசை தாளாட்டு, கனவுலகில் சில நிமிடங்கள், மதியத்தின் மௌனத்தில் மனம் கொள்ளும் நிம்மதி. இந்த தருணத்தில் இனிமையான பாடலை கேட்டிருக்காங்க நாமக்கல் மங்களாபுரம் பகுதியிலிருந்து ராஜசேகர். காற்றலையில் உங்கள் செவியோரம் தர்மபத்தினி திரைப்படத்தில் இருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
1: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்,
6: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
5: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
7: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
9: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
10: முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
6: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
11: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
12: சரி சரி.
13: நேர்களே, உங்களுடைய விருப்ப பாடலும் இந்த பண்பலையில பாடணும் அப்படின்னா ஒரு லெட்டர்ல உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களோட பேரு, உங்களோட ஊரை எழுதி நிலைய இயக்குனர் அகில இந்திய வானொலி, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேயர் விருப்பம் பகுதி, அதியமான்கோட்டை அஞ்சல், தருமபுரி என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பினீங்கன்னா காற்றலையில் உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெறும். நேர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு யார் கடிதம் எழுதியிருக்காங்கன்னா கரூர்ல இருந்து செல்வராஜ் பெரியநாயகி எழுதியிருக்காங்க. 1000 ஒருவன் என்ற திரைப்படத்தில் இருந்து

0: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
1: பல குருவிகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சலாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும் என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும் நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
0: சிந்திப்போம். இயற்கையின் அழகு மரம், உயிர் காக்கும் மரங்களின் உயிரை அழிக்காதீர்கள்.
2: மரம் வளர்ப்போம், மண் வளத்தையும் மனித வளத்தையும் காப்போம்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
2: நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு. பாலக்கோடு அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் செயல்படும் 145 அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியின் 2026-2027 கல்வியாண்டில் நேரடி இரண்டாம் ஆண்டு மற்றும் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கையானது www.tnpoly.in என்ற இணையதளத்தின் வாயிலாக 4/5/2026 முதல் விண்ணப்பிப்பதற்கு தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. டிப்ளமோ வகுப்பிற்கு தகுதியுள்ள 12 வகுப்பு, ITI 2 ஆண்டுகள் தேர்ச்சி பெற்றோர், நேரடி 2 ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கும் மற்றும் 10 வகுப்பு தேர்ச்சி, 11 வகுப்பு இடைநின்றவர், 12 வகுப்பு தோல்வியடைந்தவர் ஆகியோர் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கும் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் என்றும், அனைத்து மாணாக்கர்களும் இந்த வாய்ப்பின்

0: பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார்.
1: தகடூரி நண்பலை, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியெல்லாம் அடுத்ததான் யார் கடிதம் எழுதியிருக்காங்கன்னா, மேட்டூர் காளியனூர் பகுதியிலிருந்து பி. ரங்கசாமி எழுதியிருக்காங்க. காதல் ஓவியம் திரைப்படத்தில் இருந்து.

விழிகளில் துளிகள் வடியுமோ, அது சுடுவதை தாங்க முடியுமோ? கனவினில் எந்த உயிர் உறவாகி விடுகையில் இன்று அழுது பிரிவாகி தனிமையில் எந்த இதயம் சரு

0: நிகழ்ச்சியின் நிறைவுபாடலுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க பெரியம்பட்டியிலிருந்து சாந்தி, கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து.
1: பச்சமலப்பூவு நீ உச்சி மலத்தேன்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று பொறுப்பேற்றனர். பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் காக்கும் பொறுப்பு பேரவைத் தலைவருக்கு உள்ளதாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் கூறியுள்ளார். செவிலியர்களும் சுகாதார பணியாளர்களும் தேச நலனிற்காக அளப்பரிய சேவையாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டினார். இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் சமையல் எரிவாயு உற்பத்தி 54,000 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளது என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். துணைத்தலைவர் திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வானார். தமிழக சட்டப்பேரவை இன்று கூடியதும் தற்காலிக சபாநாயகர் திரு கருப்பையா, பேரவைத் தலைவர் பதவிக்கு திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத்தலைவர் பதவிக்கு திரு ரவிசங்கரும் மனு தாக்கல் செய்துள்ளதாக குறிப்பிட்டார். இவர்கள் இருவரையும் தவிர வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் போட்டியின்றி ஒருமனதாக இருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து அவை முன்னவர் திரு செங்கோட்டையனும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினும் பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு ஜே சி டி பிரபாகரை கைப்பிடித்து அழைத்து சென்று இருக்கையில் அமர வைத்தனர். பின்னர் அவை நடவடிக்கைகளை தொடங்கிய திரு ஜே சி டி பிரபாகர் பேரவைத் தலைவரையும் துணைத் தலைவரையும் முதலமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களும் வாழ்த்தி பேசுவார்கள் என்று அறிவித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் காக்கும் பொறுப்பு சட்டப்பேரவைத் தலைவருக்கு உள்ளதாக குறிப்பிட்டார். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் சீராக செம்மையாக நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், ஒரு கட்சியில் ஒரு உறுப்பினர் இருந்தாலும் அவரது கருத்துக்கு மதிப்பளிக்கப்படும் என்றார். பின்னர் வாழ்த்தி பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், பேரவைத் தலைவர் நடுநிலைமையுடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்றும், பேரவையில் ஆரோக்கியமான விவாதங்களுக்கு இடமளிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். அஇஅதிமுக சார்பில் திரு எடப்பாடி கே பழனிசாமி, திரு எஸ் பி வேலுமணி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர். காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மதிமுக, கொங்கு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, பாமக, தேமுதிக சார்பில் அக்கட்சியின் சட்டமன்ற தலைவர்கள் வாழ்த்தி பேசினர். இதனைத் தொடர்ந்து பேசிய அவைத்தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், சட்டப்பேரவையில் ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் சம வாய்ப்பும் உரிமையும் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். அவையின் மாண்பை பாதுகாத்து தரமான விவாதங்களுக்கு இடமளிப்பதன் முக்கியத்துவத்தையும் அவர் எடுத்துரைத்தார். வாழ்த்துரை வழங்கிய அனைவருக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். துணைத் தலைவர் திரு ரவிசங்கரும் வாழ்த்தி அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். இதனிடையே தமிழக சட்டப்பேரவையில் தாவிக அரசின் மீது நம்பிக்கை கோரும் தீர்மானம் நாளை இடம்பெறுகிறது. தமிழ்நாட்டில் பொதுமக்கள் நலன் கருதி வழிபாட்டு தலங்கள், கல்வி நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே 500 மீட்டர் வரை அமைந்துள்ள 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை 2 வாரங்களுக்குள் மூடுமாறு முதலமைச்சர் திரு விஜய் ஆணை பிறப்பித்துள்ளார். தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகத்தால் செயல்படும் 4,765 மதுபான கடைகளில் இவற்றை கண்டறிந்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அசாம் மாநில முதலமைச்சராக பிஜேபி மூத்த தலைவர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தொடர்ந்து 2வது முறையாக இன்று பதவியேற்றார். குவஹாட்டியில் நடைபெற்ற விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. செவிலியர்களும் சுகாதார பணியாளர்களும் தேச நலனிற்காக அளப்பரிய சேவையாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார். சர்வதேச செவிலியர் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை சிறப்பாக செயலாற்றிய செவிலியர்களுக்கு இன்று வழங்கி பேசிய அவர், சவாலான தருணங்களில் தன்னலம் கருதாது தரமான மருத்துவ சேவையை வழங்குவதில் செவிலியர்கள் இன்றியமையா பணியாற்றுவதாக குறிப்பிட்டார். நோயாளிகளை கருத்துடனும் அயர்வின்றியும் அர்ப்பணிப்புடனும் கவனித்து உத்வே

0: மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்கள்.
1: நிறைவு பெற்றது நேயர் விருப்பம். பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.

0: சந்தேகத்துடன் செயலாற்றும் அனைத்து செவிலியர்களையும் குடியரசுத் தலைவர் பாராட்டினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் கீழ் பணியாற்றும் செவிலியர்களுக்கும் தன்னார்வ அமைப்பை சேர்ந்தவர்கள் உள்ளிட்டோருக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. செவிலியர்களுக்கு 1,00,000 ரூபாய் பரிசுத் தொகையுடன் பாராட்டு சான்றிதழும் விருதுகளும் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு JP நட்டா, இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் செவிலியர்கள் மருத்துவர்கள் இணைந்து மெழுகுவர்த்தி ஏந்தி இத்தினத்தை உற்சாகத்துடன் கொண்டாடினர். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்ற பேரணியில் 500க்கும் மேற்பட்ட செவிலியர் பங்கேற்று மெழுகுவர்த்தி ஏந்தி ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தியதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: மருத்துவ சேவையில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றும் செவிலியர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பேரணி நடைபெற்றது. பேரணியில் 500க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டனர். ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் உருவப்படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏந்தியும் அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பேரணி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்திலிருந்து புறப்பட்டு மருத்துவமனை வளாகத்தை சுற்றி மீண்டும் மருத்துவமனை முதல்வர் மறை முன்பு நிறைவு பெற்றது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: திருப்பூரில் செவிலியர்களின் சேவையை போற்றும் வகையில் உறுதிமொழி ஏற்கப்பட்டு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்ட செவிலியர் பயிற்சி பள்ளி மாணாக்கர் இதில் பங்கேற்றனர். தூத்துக்குடி அரசு செவிலியர் பயிற்சி பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜன், 90% நோயாளிகளை செவிலியர்கள்தான் கவனிப்பதாக எடுத்துரைத்தார். செவிலியர்களின் குறைகளை களைய மாவட்ட நிர்வாகம் தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தேசிய தேர்வு முகமை சார்பில் கடந்த 3ஆம் தேதி நடத்தப்பட்ட இளநிலை மருத்துவ சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. வினாத்தாள் கசிந்ததாக கூறப்படும் புகார்களை தொடர்ந்து மாணாக்கரின் நலன் கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. இவ்விவகாரம் குறித்து மத்திய புலனாய்வு முகமையின் விரிவான விசாரணைக்கு பரிந்துரைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக கூறியுள்ள இம்முகமை, இந்த விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளது. நீட் மறுதேர்விற்கான தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று கூறிய தேசிய தேர்வு முகமை, இதற்கான பதிவு, தேர்வு தொடர்பான தகவல்கள், தேர்வு மையங்கள் போன்றவற்றில் எந்த மாற்றமும் இருக்காது என்றும் கூறியுள்ளது. மறுதேர்விற்காக யாரும் மீண்டும் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியுள்ள தேசிய தேர்வு முகமை, கூடுதல் தேர்வு கட்டணமும் பெறப்படாது என்று அறிவித்துள்ளது. உள்நாட்டில் சமையல் எரிவாயு உற்பத்தி 36,000 மெட்ரிக் டன்னிலிருந்து 54,000 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளது என்று மத்திய பெட்ரோலியம் எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். புதுடெல்லியில் வருடாந்திர வர்த்தக உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், மேற்காசிய நெருக்கடியின் மத்தியில் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதியை சாராமல் இந்நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். மதுரை மாவட்டத்தில் தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி வாகனங்களின் பராமரிப்பு குறித்த ஆய்வை ஆட்சித்தலைவர் திரு பிரவீன் இன்று தொடங்கி வைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஒவ்வொரு பள்ளி வாகனத்துக்கு கூட நம்ம அரசாணை கிணங்க ஒரு 16 அம்சங்கள் நான் வச்சிருக்கோம். போதுமான அளவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபெசிலிட்டிஸ் அந்த பள்ளி வாகனத்துல இருக்க, ஏதாவது ஒரு சின்ன சம்பவம் நடத்தினா ஓட்டுநர்கள் உடனடியாக கொடுக்கறதுக்கு போதுமான அளவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் ஐட்டம்ஸ்கள், பேண்டேஜ் இருக்கட்டும், பேண்ட் எய்ட் இருக்கட்டும், டீச்சர் போன்ற பொருள்கள் எல்லாமே இருக்கான்றதான் உறுதி பண்றோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சம்பவம் நடக்கும் போது மாணவர்களுக்கு பாதுகாப்பு ரீதியில பள்ளி வாகனத்திலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கான அந்த எமர்ஜென்சி நல்லபடியா இருக்கா கூட நான் இந்த கூட்டாய்வுல நான் உறுதி செய்ய போறோம்.
0: நாகை நெல்கடை மாரியம்மன் கோவில் செவில் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: நாகப்பட்டினம் நகராட்சி மையப்பகுதியில் அமைந்துள்ள 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற நெல்லுக்கடை மாரியம்மன் கோவிலின் செடி உற்சவம் சிறப்பாக நிறைவடைந்தது. குழந்தைகளின் செடில் மரத்தில் ஏற்றி தங்கள் நேர்த்திகளை நிறைவேற்றியுள்ளனர். செடிலில் எழுந்தருளியுள்ள காத்தவராயன் நாகப்பட்டினத்தின் 4 வீதிகளிலும் பக்தர்கள் முழக்கத்துடன் வீதி விழா எடுத்து செல்லப்பட்டார். வீதி விழா நிறைவில் கோவிலை வலம் வந்து திரும்பினார்கள். இந்த ஆண்டு 5,000-க்கும் மேற்பட்ட குழந்தைகள் செடில் உற்சவத்தில் பங்கேற்று செடில் சுற்றி வந்தது தங்கள் நேர்த்திகளை நிறைவேற்றிக்கொண்டனர். 4 வீதிகளிலும் பக்தர்கள் காத்தவராயனுக்கு அவள் பொறிகடலை உள்ளிட்ட பொருட்களை வைத்து அர்ச்சனை செய்து பக்தியுடன் இறைவனை வழிபட்டு நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: தென்மேற்கு பருவமழை, தெற்கு வங்கக்கடல், அந்தமான் கடல் பகுதிகள், நிக்கோபார் தீவு பகுதிகள் இந்த வார இறுதியில் தொடங்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்பு

0: செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று பொறுப்பேற்றனர். பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் காக்கும் பொறுப்பு பேரவை தலைவருக்கு உள்ளதாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கூறியுள்ளார். செவிலியர்களும் சுகாதார பணியாளர்களும் தேச நலனிற்காக அளப்பரிய சேவையாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் சமையல் எரிவாயு உற்பத்தி 54,000 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளது என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் மதியம் 1:56. நேர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. பதிவான மழையளவு தஞ்சாவூர், அதிராமப்பட்டினம் தலா 7 சென்டிமீட்டரும், மதுகூரில் தலா 5 சென்டிமீட்டர் மழையளவும், பட்டுக்கோட்டையில் தலா 4 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியுள்ளது. திருவாரூர், முத்துப்பேட்டை, திருநெல்வேலி, ஊத்து, நாலுமுக்கு பகுதியில் தலா 3 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி, நெய்யூர், திருநெல்வேலி, காக்காச்சி, கன்னியாகுமரியில் தலா 2 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. ராமநாதபுரம் மண்டபம், திருநெல்வேலி மாஞ்சோலை, கன்னியாகுமரி பேச்சிப்பாறை, ராமநாதபுரம் தங்கச்சி மடம், பரமக்குடியில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு இடங்களில் 4 முதல் 6 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு இடங்களில் இயல்பை விட மிகவும் குறைவாகவும், ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும் உள்ளது. ஏனைய தமிழகத்தில் இயல்பை ஒட்டியே இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை வேலூரில் 37.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. மதுரை 22 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. கொடைக்கானலில் 11.6 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னெச்சரிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் லேசான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதுவரை கேட்டீர்கள் வானிலை அறிக்கை.
3: வாமா வாமா ராசாத்தி, பங்கனுக்கு எவ்வளவு நேரத்துக்கு தான் வரதா?
4: தான் வரேன். பரவாயில்ல, என்ன வீடு சூப்பரா கட்டிருக்கியே.
3: ஏதோமா என்னால முடிஞ்சது. வீடு எல்லாம் எப்படிமா இருக்கு?
4: சூப்பரா இருக்குண்ண. ஆனா ஒரு சின்ன விஷயம்.
3: என்னமா அது?
4: அந்த EB மெயின் போர்டுல இருந்து எல்லா சுவிட்சுக்கும் டைரக்டா கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்கு போல இருக்கே.
3: அதனால என்னமா?
4: அட என்னண்ணா இப்படி சொல்லிட்ட. எப்பவுமே மெயின் போர்டுல இருந்து எர்த் லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கருக்கு தனியா ஒரு கனெக்ஷன் கொடுத்து அதுல இருந்து தானே நம்ம வீட்டுக்குள்ளார கனெக்ஷன் எடுக்கணும். சரி, மிக்ஸி கிரைண்டர்லாம் வாங்கலான்னு இருப்பியே.
3: என்னம்மா இதுல சந்தேகம், கண்டிப்பா வாங்கி ஆகணும்.
4: அதெல்லாம் வாங்கும் போது ISI முத்திரை, நட்சத்திர குறியிட்ட மின் சாதனங்களை மட்டுமே வாங்கின. இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம பார்த்து பார்த்து செய்யற ஒவ்வொரு விஷயமும் மின் கசிவால் ஏற்படக்கூடிய விபத்துகளை நம்மளால தவிர்க்க முடியும்.
3: நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறம்மா. நட்சத்திர குறியீடு இருக்கக்கூடிய மின்சாதன பொருளையே நான் வாங்கிறேன். அதே மாதிரி சர்க்கியூட் பிரேக்கரையும் உப்பையே பொறுத்து சொல்றேன்.
4: அப்படி சொல்லுன. அப்போ எப்பவுமே நம்ம வீடு ஆனந்தம் விளையாடும் வீடுதான்.
5: ஆனந்தம் விளையாடும் வீடு, இது ஆனந்தம்.
1: எச்சரிக்கையுடன் இருப்போம், மின் விபத்துகளை தவிர்ப்போம்.

0: தகடூரின் அன்பளை தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை சிக்கும் நேரம் மதியம் 2 மணி.
1: நெஞ்சு வலியா? விம்ஸ் தான் சரியான வழி. ஆமாங்க, நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 24 மணி நேர அவசர ஆஞ்சியோபிளாஸ்டி, ஃபேஸ் மேக்கர் மற்றும் பைபாஸ் அறுவை சிகிச்சை வசதியும் உண்டு. MRI ஸ்கேன் 50% தள்ளுபடியில். இருதய பரிசோதனைகள் ₹999, ஆஞ்சியோகிராம் ₹9,999. நெஞ்சு வலியிலிருந்து வருமுன் காப்போ. விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம். 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. வைஷ்யா காலேஜ், அயோத்தியப்பட்டினம், சேலம்.
0: நேர்களை இனி கேட்கலாம் விவசாய அரங்கம்.
2: முத்தழகு, முத்தழகு, வீட்டுல இருக்காளான்னு தெரியலையே. இவ வேற எந்நேரமும் பரபரப்பா வேலையாவே இருப்பா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஒரு போன் பண்ணிட்டு வந்திருக்கணும் போல இருக்கு.
3: என்ன பட்டக்கா, என் பேரை ஏலம் விட்டுபிட்டு இப்படி வாசல்ல நின்னு தனியா முணுமுணுத்துட்டு இருக்கீங்க?
2: அப்பாடா, வீட்டில் தான் இருக்கியா? நான் எங்க இருக்க மாட்டியோன்னு நினச்சிட்டேன்.
3: ஆமாம் பட்டக்கா, நீங்க ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இருந்திருக்க மாட்டேன். நல்ல வேலை வந்தீங்க.
2: அடாடா, கடவுளை கூட போய் பார்த்துடலாம் போல இருக்கு. உன்னை பார்க்கறது தான் அம்புட்டு கஷ்டமா இருக்கு.
3: என்னக்கா பண்ண சொல்றீங்க? இன்னைக்கு காலகட்டத்தில் சும்மா பம்பரமா சுத்தினாதான் நல்லா சம்பாதிச்சு குடும்பத்தை முன்னேற்ற முடியும்.
2: அது என்னமோ சரிதான். ஆனாலும் உன்னை ரொம்பவே பாராட்டணும் புள்ள. ஆடு மாடு கோழி இப்படி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பராமரிச்சு கஷ்டப்பட்டு உழைக்கிறியே.
3: ஆமாமா, அது இருக்கட்டும். சரி, நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க.
2: அது சரி, உனக்கும் நேரமாகுது போல. அது ஒன்றும் இல்லை முத்தழகு, ஊரில் என் தம்பி ராமு இருக்கான்ல, அவன் செம்மறியாடு வளர்க்க போகிறதா என்கிட்ட சொன்னான். யாரோ சொன்னாங்களாம் செம்மறியாடு வளர்ப்பில் நல்ல லாபம் இருக்குன்னு.
3: ஆமாக்கா, செம்மறியாடு வளர்ப்பு உண்மையாகவே லாபம் தரக்கூடிய தொழில் தான்.
2: ஆனால் அது பற்றி அவனுக்கு எந்த முன்னனுபவமும் இல்லை பிள்ள. நீ செம்மறியாடு வளர்க்குற விஷயத்த அவங்கிட்ட சொன்ன, அவன் உன்கிட்ட விவரங்களை கேட்டுட்டு வர சொல்லி அனுப்புனான் பிள்ள.
3: அக்கா, நல்ல நேரத்துக்கு தான் இங்கே வந்திருக்கீங்க. வாங்க, இப்படி வந்து இங்கே உட்காருங்க.
2: என்ன முத்தழகு சொல்ற?
3: இப்போ வானொலியில செம்மறி ஆட்டு இனங்களும் அவற்றின் உற்பத்தி பண்புகளும் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கோழி இன அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் கே பிரேமவல்லி அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. நாம கவனமா கேட்போம்.
4: செம்மறியாடு வளர்ப்பானது நம்ம காலங்காலமாக நம்ம முன்னோர்களால் கிராமப்புறங்களில் சிறிய அளவில் நம்ம வளர்த்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தொழில் தான். இந்த தொழிலில் வந்து நம்ம சிறு தொழிலாக இருந்த இந்த செம்மறியாடு வளர்ப்பானது இப்போது பெரிய தொழிற்சாலை அளவுக்கு வளர்ந்துட்டு வந்து கொண்டிருக்கிறது. இதில் வந்து யாரெல்லாம் இந்த தொழிலில் ஈடுபடுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம வந்து ஏழை விவசாயிகள், எளிய மக்கள், படித்த இளைஞர்கள், மகளிர்கள் மற்றும் பெரிய தொழிலதிபர்கள் கூட இதில் ஆர்வம் காட்டி வராங்க. ஏன் இதுக்கு இவ்வளோ பெரிய தேவை இருக்கிறது, இந்த தொழிலை ஏன் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த ஆட்டிறைச்சி தேவை அதிகரித்து கொண்டே உள்ளதால் பொருளாதார மேம்பாடு மட்டுமின்றி மனிதனுடைய அன்றாட புரத தேவையை நிறைவேற்றுவதில் இந்த செம்மறியாடு வளர்ப்பு தொழிலானது முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்போ செம்மறியாடு எதுக்காக வளர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைச்சிக்காக வளர்க்கணும், இல்லை அதுலேருந்து கிடைக்கக்கூடிய உரோமம் வந்து நமக்கு கிடைக்கும், அது ஒரு பயனுள்ள பொருளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாணத்திற்காக நம்ம வந்து வளர்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த இதனோட தோல் வந்து இந்த லெதர் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, தோல் சம்மந்தப்பட்ட பொருட்கள், கைவினைப் பொருட்கள் ஆகட்டும், வீட்டு உபயோகப் பொருட்கள் ஆகட்டும், அதெல்லாம் செய்வதற்கு இந்த தோல் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கெடா சண்டைன்னு ஒன்று புதுசாக வந்திருக்கு. அது புதுசு இல்லை, பழைய பழங்காலத்துலேருந்து இந்த கெடா சண்டை விடுறது, பண்டிகை காலங்களில் விடுற, ஒரு திருவிழா போது விடுற மாதிரி இந்த கெடா சண்டைக்காகவும் இந்த செம்மறி ஆடுகளை வந்து நிறைய பேர் வளர்த்துட்டு வரோம். செம்மறி ஆட்டு இனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து உலக அளவில் செம்மறி ஆட்டு இனங்கள் எந்த அளவுக்கு பிரபலமாக இருக்கிறது அப்படின்றது குறித்து பார்க்க போகிறோம். அதுக்கடுத்தது இந்தியாவில் செம்மறி ஆட்டினங்கள் என்னென்ன இனங்கள் இருக்கிறது என்பது குறித்து பார்க்க போகிறோம். மூன்றாவதாக தமிழகத்தில், தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான செம்மறி ஆட்டு இனங்கள் வந்து வளர்க்கப்படுகின்றன அப்படின்றத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்தியாவில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா, மொத்தம் வந்து 44 வகையான செம்மறி ஆட்டினங்கள் வந்து இருக்கிறது. அதில் தமிழகத்தில் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா 8 வகையான வரையறுக்கப்பட்ட செம்மறி

ஆட்டினங்கள் இருக்குது, ரெண்டு வரையறுக்கப்படாத செம்மறி ஆடுகள் இருக்குது. ஆக மொத்தம் 10 செம்மறி ஆடுகள் தமிழ்நாட்டில் வந்து இருக்கிறது. இப்போ இறைச்சிக்காக வளர்க்கக்கூடிய வெளிநாட்டு இனங்கள் எதெல்லாம் பிரபலமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த டார்செட்டுன்ற ஒரு வகை இருக்குது, கோரிடோல்ன்றிருக்கு, அவாசி இருக்குது, டார்பர், சப்போக் மற்றும் டமாரா. இப்போ அதுக்கடுத்தது நம்ம பார்க்கணும் கம்பளிக்காக வளர்க்கக்கூடிய இனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மெரினோ, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மெரினோ. இதில் அந்த மெரினோவில் வந்து ரெண்டு வகையான மெரினோ இருக்குது, ஒன்று வந்து ஸ்பானிஷ் மெரினோ அப்படின்பாங்க, இன்னொன்று ஆஸ்திரேலியா மெரினோ அப்படிம்பாங்க. மற்றும் வந்து ராம்புல்லட்டுன்றது இன்னொரு கம்பளிக்கான ஒரு வகை. அடுத்தது இந்த மென்மயிருக்காக நம்ம வளர்க்கக்கூடிய ஃபைன் வுல்லுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்காக வளர்க்கக்கூடிய வெளிநாட்டு இனம் என்ன அப்படின்னா காரசூல் அப்படின்ற ஒரு இனம் இருக்குது. இப்போ இந்தியாவில் பார்த்தோன்னா மொத்தம் 44 வகையான செம்மறி ஆடுகள் இருக்குன்னு நான் சொன்னேன். இந்தியாவில் பகுதி வரையாக நம்ம வந்து பார்க்கலாம். வடமேற்கு பகுதியில் என்னென்ன மாதிரியான ஆடுகள் இருக்குன்னு பார்த்தா சோக்லான் இருக்குது, வெண்மை நிறத்தில் இருக்கும், முகத்தில் ரோமமே இருக்காது, கொம்புகள் வந்து இந்த ஆடுகளுக்கு கொம்புகளே இருக்காது, பெட்டைக்கும் இருக்காது, கெடாக்கும் வந்து இருக்காது. இது நல்ல உரோமத்தை கொடுக்கக்கூடிய ஆடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெரிய உடல் எடையை வந்து கொண்ட ஆடுகளாக இருக்குது. அடுத்தது இது நாளின்ற ஒரு ஆடு இருக்கு, இது ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளது. இது வந்து என்னன்னா இளம் பழுப்பு நிறத்தில் காணப்படும், சில ஆடுகள் வெள்ளை நிறத்திலும் இருக்கு. கம்பளம் இதுவும் ரோமத்திற்காக தான் நமக்கு வந்து வளர்க்குறோம். அடுத்தது ஜெய்சால்மேரி அப்படின்ற ஆடு வந்து ரொம்ப ரொம்ப மிக மிக பிரபலமான ஒரு ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த ஒரு ஆடாகும். இந்த ஆடுகளில் வந்து பழுப்பு நிறம் மாதிரி வந்து இருக்கும், முகத்தில் வந்து கருமை வந்து இருக்கும், வெண்ணிறமான ஆடு தான் இது. இது கம்பள ரோமத்திற்காக தான் வளர்க்கப்படுகிறது. இது ஆடுகள்லேயே நமக்கு வந்து மிகப்பெரிய ஆடு, இந்திய ஆடுகளிலே மிகப்பெரிய ஆடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜெய்சால்மேரி தான். அது மட்டும் இல்லாமல் தெற்கு பகுதிகளில் என்னென்ன ஆடுகள் காணப்படுகிறதுனா டெக்கானின்றது, இது எங்கன்னா மகாராஷ்டிரா, ஆந்திரா, அப்புறம் வந்து கர்நாடகா மாநிலத்தில் இது காணப்படுது. அப்புறம் இந்த பெல்லாரின்றது வந்து நம்ம பெல்லாரின்ற ஊர், அது கர்நாடகத்துலேருந்து இருக்குது. இது வந்து ரோம வகையை சார்ந்தது. நெல்லூர் ஆடு, இது வந்து நெல்லூர்னாவே தெரியும் நமக்கு, ஆந்திராலேருந்து வந்திருக்கு இந்த நாடு. இந்த ஆடு தான் நம்ம இந்த ஆந்திராவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு பகுதியில் எல்லாம் இந்த பக்ரீத் பண்டிகைக்காக நம்ம வந்து நெல்லூர் ஆடுகளுக்கு இன்னொரு பேர் பக்ரீத் ஆடுகள். இதில் வந்து ரெண்டு வகையான ஆடுகள் இருக்குது, ஒன்று வந்து பல்லா வகை ஆடுகள்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து ஜோடி வகையான ஆடுகள், அதாவது ஜோடிம்புன்னு சொல்லுவாங்க. இன்னொரு மூணாவது வகையான ஆடுகள் வந்து டோரா வகையின. டோரா ஆடுகள்னாவே ஃபுல்லாவே எல்லாமே பழுப்பு நிறத்திலே இருக்கும். இந்த மூணு வகையான ஆடுகளுமே நெல்லூர் ஆடுகள் தான். ஏன் இந்த ஆடுகள் இவ்வளவு பிரயோஜனம்? அதிக உடல் எடையை கொடுக்கக்கூடியது, அது மட்டும் இல்லாம இறைச்சி வந்து மிகவும் சுவையாக இருக்கும். அதனால இது வந்து தமிழ்நாட்டில் நம்ம வந்து எந்தெந்த பகுதியில் வளர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர், திருவண்ணாமலை, திருவள்ளூர் அந்த மாதிரி பகுதிகளில் இந்த ஆடுகளை வந்து ரொம்ப பிரபலமாக வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கொட்டில் முறையில் நம்ம ஆடுகளை வளர்க்கலான்றது இப்போ பிரபலமாகிட்டு வருது. அந்த கொட்டில் முறையில் வளர்க்குவதற்கு மிகச்சிறந்த ஆடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நெல்லூர் இன ஆடுகள். அப்புறம் மாண்டியான்றது வந்து கர்நாடகத்தில் இருக்குது, அதே போல் ஹாசன் இன ஆடுகள் வந்து இருக்கிறது, கெங்கூரி ஆடுகள்லாம் கர்நாடகாவில் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டு இனங்களுக்கு வருவோம். தமிழ்நாட்டு இனங்கள் மொத்தம் வந்து 10 வகையான செம்மறியாட்டு இனங்கள் இருக்கிறது. அதில் 8 வந்து வரையறுக்கப்பட்ட இனங்கள், 2 வரையறுக்கப்படாத இனங்கள் அப்படின் இருக்குது. இது என்னென்ன இனங்கள்னா, அப்போ நீலகிரி நமக்கு தெரியும், நீலகிரினா ஊட்டி, ஊட்டியில் இருக்கக்கூடிய ஆடுகள் நீலகிரி ஆடு, அப்புறம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய குறும்பாடு, மேச்சேரியில் இருக்கக்கூடிய மேச்சேரி ஆடுகள், சென்னை சிவப்பு ஆடு, திருச்சி கருப்பு ஆடு, ராமநாதபுரம் வெள்ளை, கீழக்கரிசல், அப்புறம் வேம்பூர் கச்சை கட்டி கருப்பு, செவ்வாடு, இது எல்லாமே தமிழ்நாட்டு இனங்கள். இந்த நீலகிரி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது வந்து எதுக்காக வளர்க்குறோம் அப்படின்னாவே கம்பளிக்காக தான் இது பெரும்பாலும் நம்ம வளர்க்குறோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் வந்து குட்டி போடும் திறன் வந்து இந்த நீலகிரி ஆட்டுக்கு அதிகம். அதில் வந்து 20% ஆடுகள் வந்து 2 குட்டிகளை போடக்கூடிய திறன் பெற்ற, பொதுவாக செம்மறி ஆடுன்னா ஒரு குட்டின்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் இந்த நீலகிரி ஆட்டில் மட்டும் ஒரு 20% ஆடுகள் வந்து 2 குட்டிகளை போடக்கூடிய திறனை வந்து கொண்டுள்ளது. இது வந்து ஃபைன் உள்ளுன்னு சொல்கிறோம் இல்லையா, மிக மிருதுவான கம்பளத்திற்காக நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய ஆடுகள் தான் இந்த நீலகிரி ஆடுகள். ஒரு ஆடுலேருந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வந்து அந்த மிருதுவான கம்பளம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும். இது வந்து நம்ம தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் ஒரு பண்ணை வந்து இருக்குது. இது வந்து ஊட்டியில் இருக்கக்கூடிய நீலகிரியில் இருக்கக்கூடிய சாண்டி நெல்லான்ற இடத்துல அமைந்துள்ளது. அதே போல் 2வது இனம் வந்து பார்த்தோம்னா கோயம்புத்தூர், இது குறும்பாடுன்னு சொல்லுவாங்க.
குறும்பை ஆடு, குறும்பாடு, சூளுர் ஆடு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இது வந்து கோயம்புத்தூர்

பகுதிகள்லையும் பழனி, திண்டுக்கல் அந்த மாதிரி பகுதிகளில் இது அதிகமாக கிடைக்குது. இது வந்து வெண்ணிற ஆடு தான். முகம் காது கழுத்து பகுதிகள் மட்டும் கருப்பு நிறத்தில் இருக்கும். இது வந்து கிடா ஆடுகளில் வந்து ஒரு 40% ஆடுகளுக்கு கொம்புகள் வந்து இருக்கும். இது கிடா ஆடுகளுக்கு, மற்ற ஆடுகளுக்கு வந்து இருக்காது. இதனோட ரோமமும் கம்பளி செய்ய நமக்கு வந்து பயன்படுது. இது வந்து விருப்பு கம்பள ரோமம் செய்வதற்கு, இது வந்து உற்பத்தி செய்வதற்கு இது பயன்படுகிறது. அடுத்தது சேலம் மாவட்டம், மேச்சேரி, கொளத்தூர், நங்கவல்லி, ஓமலூர், தாரமங்கலம் அந்த பகுதிகளையும், ஈரோடு மாவட்டத்தில் பவானி, பெருந்துறை, ஊத்துக்குளி, காங்கேயம், சென்னிமலை, வெள்ளைக்கோயில் அந்த மாதிரி பகுதிகளையும், தர்மபுரி மாவட்டத்தில் பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், மொரப்பூர், பாலக்கோடு, பெண்ணாகரம், தர்மபுரி அந்த இடத்துகள்லையும், நாமக்கல், கரூர், திருச்சி, திண்டுக்கல் இந்த மாதிரி ஏரியாவில் இந்த மேச்சேரி ஆடுகள் மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. இந்த இதில் வந்து இளம்பருப்பு நிலம் கொண்டது. இது வெள்ளை நிற திட்டுக்கள் அங்கங்கே இருக்கும். இது முன்னேற்றி கொஞ்சம் புடைத்து காணப்போம். இந்த ஆடுகளுக்கு கழுத்தில் 2 மணிகள் வந்து இருக்கும். வால் வந்து ரொம்ப சின்னதாக குட்டையாக வந்து இருக்கும். இவன் வந்து ரோமம் வந்து சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருக்கும், உடலோட இது வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். இது மேச்சேரி ஆடுகள் வந்து என்னென்னா, குட்டிகள் வந்து அதிக எடையுடன் பிறக்கக்கூடிய குட்டிகள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேச்சேரி ஆட்டினுடைய குட்டிகள் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடுக்கான ஆராய்ச்சி நிலையமானது நமது மேச்சேரி என்ற ஊரில், நம்ம தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தினுடைய ஆராய்ச்சி நிலையமானது அமைந்துள்ளது. அடுத்தது சென்னை சிவப்பு. இது சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இது காணப்படுகிறது. இது பழுப்பு நிறத்தில் இருக்கும். இதில் வந்து வெண்ணிற புள்ளிகள் வந்து சில இடங்களில் காணப்படலாம். இதில் கழுத்தில் இதுலேயே 2 மணிகள் மாதிரி தொங்கிட்டு இருக்கும். நீண்ட காதுகள் வந்து இருக்கும். இது காஞ்சிபுரம் மாவட்டத்துலேயும் இருக்குது. அதே போல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் காட்டுப்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பண்ணையான கால்நடை ஆராய்ச்சி நிலையத்திலும் இந்த இவ்விதமான ஆடுகள் வந்து வளர்க்கப்படுகின்றன. திருச்சி கருப்பு. இது திருச்சி கருப்புன்றது திருச்சி கருங்குறும்பை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சின்ன கால் வந்து இருக்கும். இது குட்டையான வால், கால் மட்டும் கிடையாது, வாலும் குட்டையாக வந்து இருக்கும். இது வந்து கருப்பு நிறத்தில் இருக்கும். கம்பளை வகையை சார்ந்தது. இது 1 வருஷத்துக்கு வந்து 1/2 கிலோ ரோமம் வந்து இது வந்து கிடைக்கும். இது வந்து 26 கிலோ கிடா ஆடுகளும், பெட்டை ஆடுகள் வந்து சராசரியாக 19 கிலோ உடல் எடையுடன் இது வந்து இருக்கும். அடுத்தது ராமநாதபுரம் வெள்ளை. இது ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை, திருநெல்வேலி இந்த மாவட்டத்தில் இது வந்து இருக்கும். இது வந்து கருப்பு நிறத்தில் வந்து இருக்கும். கண்ணு மற்றும் வாளை சுற்றி வளையமாக நமக்கு வந்து தோணும் இது. அதே போல் இதில் வந்து மூக்கு வந்து மேல் நோக்கி முன்னோக்கி, ரோமன் மூக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மூக்கு இந்த ராமநாதபுரம் வெள்ளைக்கு வந்து இருக்கும். இது வந்து கொஞ்சம் உயரமான எடையை கூடிய இது ராமநாதபுரம் வெள்ளை ஆடுகள் வந்து இருக்கும். அதே போல் கீழே கரிசல் அப்படின்றது கருவை, கீழ்குருவை, ராமநாடு கருவை, கரிசல், அடிக்கரிசல் அப்படின்ற மாதிரியான பெயர்களை இதை வந்து குறிப்பிடுவாங்க. இது வந்து ராமநாதபுரம், மதுரை, தஞ்சாவூர், திருநெல்வேலி மாவட்டங்களில் காணப்படுகிறது. இது வந்து அடிவயிற்றில் கருப்பு நிறம் இருக்கிறதுனால இதுக்கு பேர் கீழக்கரிசல் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இந்த ஆடுகளை குறிப்பாக இந்த நீல நாக்கு நோயெல்லாம் இது இந்த ஆடுகளை தாக்காது. இது இந்த கிடா ஆடுகள் வந்து திருகிய கொம்புகள் வந்து இருக்கும். கிடா ஆடுகள் சராசரியாக 30 கிலோவும், பெட்டை ஆடுகள் 21 கிலோவும் இருக்கும். அடுத்தது வேம்பூர். இது வந்து கரந்தை அப்படின்ற பெயரால் அழைக்கப்படுது. தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இது ரொம்ப பிரபலமாக இருக்குது. அதுக்கடுத்தது விருதுநகர் மாவட்டத்துலேயும் இது வந்து இருக்குது. அதுக்கடுத்தது கச்சை கட்டி கருப்பு. இது கச்சை கட்டி கருப்புன்றது வந்து சட்டை ஆடுகள்னு நம்ம அழைக்கிறோம். இது மதுரை மாவட்டம், வாடிப்பட்டி வட்டம், கச்சை கட்டி என்ற ஊரில் இந்த இடம் இருக்கிறதுனால இந்த இனம் வர்றதுனால இது பேர் வந்து கச்சை கட்டி கருப்பு. இந்த ஆடுகளுக்கு காதுகளை இருக்காது. இந்த பெட்டை ஆடுகளுக்கு வந்து கொம்புகள் இருக்காது. கிடா ஆடுகளுக்கு கொம்புகள் வந்து இருக்கும். இது வந்து 5-10% பெட்டை ஆடுகளுக்கு வந்து கொம்புகள் வந்து, பெட்டை ஆடுகளுக்கு கூட கொம்புகள் வந்து இருக்கு 10%, அவ்வளோதான். இது வந்து இறைச்சிக்காகவும் நம்ம வந்து வளர்க்கலாம். இந்த கச்சை கட்டி ஆடுகள் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, குறிப்பாக அந்த சண்டை விடுறதுக்கு, கிடா சண்டைக்காக நமக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆடு. செவ்வாடுன்றது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடியது. இது செவ்வாடுனாவே இளம் பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடு. இது வந்து என்னென்னா, கிடா ஆடுகள் 26 கிலோவும், பெட்டை ஆடுகள் 21 கிலோவும் இருக்கும். இந்த ஆடுகள் வந்து அதிகமாக வந்து இறைச்சிக்காகவும் நம்ம வந்து வளர்க்குறோம். கிழக்கு பகுதியில் காணப்படக்கூடிய, அதாவது கிழக்கிந்தியாவில் இருக்கக்கூடிய ஆடுகள்னா, சோட்டா நாக்பூர் இருக்கு, சஹாபாடி இருக்கு, பலங்கீர் இருக்கு, கஞ்சம், டிபேத்தான், போன்பலா, கரோல் அந்த மாதிரி இருக்கு. இந்த கரோல்ன்ற ஆடுகள் வந்து இந்தியாவிலே குறிப்பா மிக மிக பிரபலமான ஆடு எதுன்னா இந்த கரோல் ஷீப். இந்த கரோல் ஆடு வந்து மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள சந்தர்பன் வளைகுடா பகுதியில் அதிகமாக காணப்படுகிறது. இதுக்கு பேடான்னு பேர், இன்னொன்று மேடான்னு கூப்பிடும்.

0: வாங்க. இதில் வந்து என்னென்னா 97% பெட்டை ஆடுகளுக்கு கொம்புகள் வந்து இதில் இருக்காது. காதுகள் ரொம்ப சின்னதாக இது வந்து காணப்படும். இதில் மிகவும் முக்கியமான பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% ஆடுகள் 3 குட்டிகளை போடும். நிறைய ஆராய்ச்சிகள் இந்த கரோலில் செம்மறி ஆட்டில் தான் பண்ணியிருக்காங்க. மேலும் இவை வந்து மிகுந்த நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ஆடுகளாக இருக்கிறதுனால இதற்கு மக்களிடையே பண்ணையாளர்களிடையே பெரும்பான்மையான வரவேற்பு இருக்கிறது. இது இந்தியாவில் உள்ள ஆடுகளிலேயே மிக மிக சிறந்த செம்மறி ஆட்டு இனமாக கருதப்படுகிறது. இப்போ தமிழ்நாட்டில் என்னென்ன கலப்பின ஆடுகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சாண்டினோ இனன்றது நீலகிரியில் நம்மளோட ஆராய்ச்சி நிலையம் இருக்கு இல்லைங்களா, அங்கே நீலகிரி சிந்தட்டிக் அப்படின்ற சொல்லக்கூடிய சாண்டினோ இனம் வந்து நமக்கு வந்து உற்பத்தி செய்கிறோம். இது வந்து கம்பளிக்காகவும் நம்ம வந்து வளர்க்கலாம், இறைச்சிக்காகவும் நம்ம வந்து வளர்க்கலாம். அதே போல் நீலகிரியும் டார்செட்டும் சேர்ந்து உருவாக்கிய நீலகிரி டார்செட் கலப்பினம் அதுவும் நம்ம வந்து ஊட்டி ஆராய்ச்சி நிலையத்தில் கிடைக்கும். அது காட்டுப்பாக்கம் சிவப்புன்றது வந்து நம்ம காட்டுப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி நிலையத்தில் நமக்கு வந்து கிடைக்கிறது. இந்த 3 வகையான கலப்பின ஆடுகள் நமது தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய ஆடுகள். ஆக மொத்தம் ஒரு பண்ணையாளர் நமக்கு வந்து இறைச்சிக்காக நம்ம செம்மறி ஆடுகளை வளர்க்கணும்னா சென்னை சிவப்பு நம்ம நீங்கள் வளர்க்கலாம், ராமநாதபுரம் வெள்ளை அது நீங்கள் வளர்க்கலாம், அப்புறம் மேச்சேரி ஆடுகளை வளர்க்கலாம், வெம்பூர் ஆடுகளை வளர்க்கலாம், செவ்வாடுகளை வளர்க்கலாம். அதெல்லாம் வந்து நிறைய இறைச்சிகளை கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்த நிலையில் நம்ம எது வளர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த நீலகிரி, அதுக்கடுத்தது செவ்வாடு, அப்புறம் கோயம்புத்தூர் குறும்பை, கீழக்கரிசல் அந்த மாதிரி ஆடுகளையும் நம்ம வளர்க்கலாம். நம்ம வந்து எல்லா பர்பஸுக்கும் அனைத்து விதமான உபயோகத்துக்கும் நம்ம ஆடுகளை வளர்க்கணும் அப்படின்னு பார்க்க போனால் நமக்கு அதில் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறது எதுன்னா இந்த மேச்சேரியும் அப்புறம் வந்து இந்த செவ்வாடு, இந்த ராமநாதபுரம் வெள்ளை, இந்த ஆடுகளை நம்ம வந்து எல்லா விதமான உபயோகத்திற்காகவும் பண்ணையாளர்கள் தேர்ந்தெடுத்து வளர்த்து பயன்பெற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
1: என்ன பட்டக்கா, செம்மறி ஆட்டு இனங்களும் அவற்றின் உற்பத்தி பண்புகளும் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கோழியின அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் கே பிரேமவல்லி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
2: முத்தழகு, செம்மறியாடு வளர்ப்ப தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இவங்க சொன்ன தகவல்கள் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்.
1: ஆமாங்கா, எந்தெந்த வகை செம்மறி ஆட்டினங்கள் இருக்கு, குறிப்பா தமிழ்நாட்டில் எந்தெந்த வகை செம்மறி ஆட்டினங்கள் வளர்க்குறாங்க, அதோட பண்புகள் பத்தியும் தெளிவா சொன்னாங்க.
2: ஆமா, இறைச்சிக்காக, கம்பளிக்காக, பாலுக்காக எந்தெந்த வகை செம்மறி ஆட்டை தேர்ந்தெடுத்து வளர்த்தா லாபம் பார்க்கலாம்னு புரிய வச்சுட்டாங்களே.
1: அப்புறம் என்ன பட்டக்கா, இந்த தகவல்களை உங்க தம்பி கிட்ட எடுத்து சொல்லுங்க. செம்மறி ஆடு வளர்ப்பு நிச்சயம் லாபம் தரக்கூடியதான்னு.
2: கண்டிப்பா முத்தழகு, நிச்சயம் சொல்லிடுறேன்.

0: அடுத்து வருவது வேளாண் செய்திகள். எள்ளில் பூவிதழ் நோய் கட்டுப்பாடு. தமிழ்நாட்டில் எள் பயிர் விழுப்புரம், தஞ்சாவூர், ஈரோடு, கரூர், கடலூர், சேலம், திருவண்ணாமலை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் மிக அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் கார்த்திகை பட்டம், மாசி பட்டம் மற்றும் சித்திரை பட்டத்தில் விவசாயிகள் எள்ளை பயிரிட்டு பயனடைகின்றனர். எள்ளில் வேரழுகல் நோய், சாம்பல் நோய், கருகல் மற்றும் இலைப்புள்ளி நோய், பூவிதழ் நோய் அல்லது பூவிழை நோய் உண்டாகி பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. இவற்றில் பூக்கள் அனைத்தும் இலைகளாக மாற்றமடைந்து மலட்டு தன்மையை உண்டாக்கி முடிவில் எள் விதைகள் உருவாகாமல் முழுவதுமாக இலைகளாகவே காட்சி அளிக்கக்கூடிய பூவிதழ் நோய் தமிழ்நாட்டில் எள் பயிரிடக்கூடிய அனைத்து இடங்களிலும் மிக அதிக அளவில் பாதிப்பை உண்டாக்குகின்றன. இந்நோயை உண்டாக்கக்கூடிய நுண்ணுயிரி பாக்டீரியாவுடன் தொடர்புடைய கேண்டிடஸ் ஃபைட்டோபிளாஸ்மா என்று அழைக்கப்படுகிறது. இந்நோய் பாதிக்கப்பட்ட செடியின் பூக்கள் பச்சை இலைகளாக மாறி சிறிதாக காணப்படும். இலைகள் சிறுத்தும், பூக்கள் உருமாற்றம் அடைந்தும் மலட்டுத்தன்மை உடைய பூக்களாக காணப்படும். நோய் பாதிக்கப்பட்ட மகரந்தம் அனைத்தும் பச்சையாக காணப்படும். கணு மற்றும் கணுவிடை பகுதியின் அளவுகள் குறைந்து நோய் பாதிக்கப்பட்ட செடிகள் ஒரு புதர் போன்று தோற்றமளிக்கும். எள் செடியின் வெள்ளை நிற பூக்கள் பச்சை நிறமாக மாறி காணப்படும். எள் செடியின் பூ மொட்டு வீங்கி உருமாற்றம் அடைந்து காணப்படும். நோய் பாதிக்கப்பட்ட செடியில் எள் விதைகள் முதிர்ச்சி அடைவதற்கு முன்னரே காய்களில் விரிசல் உண்டாகும். இந்நோய் பூ பூக்கும் முன்னரே செடியை பாதித்தால் அனைத்து பூக்களுமே இலைகளாக உருமாற்றமடைந்து காட்சியளிக்கும். ஒரு சில அரிதான தருணங்களில் நோய் பாதிக்கப்பட்ட செடிகளில் உள்ள விதைகள் அறுவடைக்கு முன்னரே முளைக்க ஆரம்பித்துவிடும். இந்நோயை தத்து பூச்சிகள் அதிக அளவில் பரப்பும். இந்த பூச்சிகள் இலைகளில் பச்சையத்தை உறிஞ்சி இலைகளை முழுவதுமாக பழுப்பு நிறமாக மாற்றிவிடும். இலைகள் நுனிப்பகுதி சுருண்டு காணப்படும். இதற்கான ஒருங்கிணைந்த நோய் கட்டுப்பாடு பற்றி தெரிந்து கொள்வோம். வேப்ப எண்ணெயை 1 லிட்டர் தண்ணீருக்கு 30 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிப்பதன் மூலம் நோயை பரப்பக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். மிதைல் டெமடான் அல்லது குயின்லாஃபாஸ் என்ற பூச்சிக்கொல்லி மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிப்பதன் மூலம் இந்நோயை பரப்பக்கூடிய தத்து பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். நோய் பாதிக்கப்பட்ட செடிகள் வயலில் தென்பட்டால் அவற்றை முழுவதுமாக அகற்றிவிடுவது நல்லது. எள் செடியுடன் ஊடுபயிராக துவரையை பயிரிடுவதன் மூலம் இந்நோயை கட்டுப்படுத்தலாம். டெட்ராசைக்ளின் என்ற மருந்தை 10 லிட்டர் தண்ணீருக்கு 5 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிப்பதன் மூலம் இந்நோயை கட்டுப்படுத்த முடியும். ஆனால் இந்த மருந்து தெளிக்கப்பட்ட இடங்களில் 25 நாட்களுக்கு பிறகு இந்நோயின் அறிகுறிகள் மறுபடியும் தோன்றும். அவ்வாறு தோன்றும் பட்சத்தில் மறுபடியும் இந்த மருந்தை மாதத்திற்கு 1 முறை தெளிக்கலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா
1: அப்பா,
0: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
2: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
3: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
7: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
10: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கை

0: பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: தகடூரி நண்பலை, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் மதியம் 2:30. இனிமையான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் திரை இசை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் முதல் பாடல் பையா திரைப்படத்தில் இருந்து.

காற்றலையில் உங்கள் செவியோரும் இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திரை இசை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கோவில் திரைப்படத்தில் இருந்து.

நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு. பாலக்கோடு அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் செயல்படும் 145 அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியின் 2026-2027 கல்வியாண்டில் நேரடி இரண்டாம் ஆண்டு மற்றும் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கையானது www.tnpoly.in என்ற இணையதளத்தின் வாயிலாக 4-5-2026 முதல் விண்ணப்பிப்பதற்கு தொழில்நுட்ப

நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு. பாலக்கோடு அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் செயல்படும் 145 அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியின் 2026-2027 கல்வியாண்டில் நேரடி இரண்டாம் ஆண்டு மற்றும் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கையானது www.tnpoly.in என்ற இணையதளத்தின் வாயிலாக 4/5/2026 முதல் விண்ணப்பிப்பதற்கு தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. டிப்ளமோ வகுப்பிற்கு தகுதியுள்ள 12 வகுப்பு, ஐடிஐ 2 ஆண்டுகள் தேர்ச்சி பெற்றோர், நேரடி 2 ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கும் மற்றும் 10 வகுப்பு தேர்ச்சி, 11 வகுப்பு இடைநின்றவர், 12 வகுப்பு தோல்வியடைந்தவர் ஆகியோர் 1 ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கும் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் என்றும் அனைத்து மாணாக்கர்களும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார். உங்கள் அபிமான பண்பலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது இதே இதமாக்கும் பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் திரை இசை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பாய்ஸ் திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காங்க கபிலன், இசையமைச்சிருக்காங்க ER ரகுமான், கார்த்திக் மற்றும் சித்ரா சிவராமன் குரலில். இது

0: அம்மா, ஸ்கூல்ல என்னோட டீச்சர் சொன்னாங்க, யாராவது என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாலோ, தப்பா என்ன தொட்டாலோ, உடனே அம்மா அப்பா கிட்ட, வீட்டுல இருக்க பெரியவங்கள்ட்ட, அப்படி இல்லனா ஸ்கூல்ல டீச்சர்கிட்ட அதை பத்தி சொல்லணும்னு சொன்னாங்க. இப்போ அம்மா உன்னை தொட்டு குளிப்பாட்டுறேன், அப்பா உன்னை செல்லமா கொஞ்சுறாரு, தாத்தா பாட்டி உன்னை கட்டி அணைச்சுக்கிறாங்க, மாமாத்த உன்னை பாசமா தொட்டு பேசுறாங்க. அதே போல உனக்கு உடம்பு சரியில்லாத போது டாக்டர் உன்னை பரிசோதனை செய்யும் போது நீ எப்படி உணர்ற? நான் ரொம்பவே பாதுகாப்பா உணர்வேன், எந்த பயமும் தயக்கமும் எனக்கு இருக்காது. அதுதான், ஒருத்தவங்க உன்னை தொடும் போது நீ பாதுகாப்பா உணர்ந்தேனா, அது சரியான தொடுதல். யாராவது உன்னை அடிச்சாலோ கிள்ளுனாலோ, உன்னை தொடும் போது ஒரு தயக்கமோ பயமோ உனக்கு ஏற்பட்டாலும், நீ அந்த நபரிடம் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதை உணர்ந்தாலும், அது தவறான தொடுதல். குழந்தைகளிடம் தவறாக நடந்து கொள்பவர்கள் கட்டாயம் தண்டிக்கப்படுவார்கள். குழந்தைகளிடம் இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது பெற்றோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் கடமையாகும். பொதுநலன் கருதி வெளியிடுவது தர்மபுரி பண்பலை 102.5.
1: உங்கள் அபிமான பண்பலை தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. காற்றலையில இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திரை இசை நிகழ்ச்சியில. வண்டியே ஓடிட்டு இருந்தா தாங்க மதிப்பு. அந்த மாதிரிதான் வாழ்க்கையில நம்மளும் எந்த முயற்சியும் எடுக்காம ஒரே இடத்துல இருக்கக்கூடாது, எப்பயுமே பயணிச்சுட்டே இருக்கணும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தீராத விளையாட்டு பிள்ளை என்ற திரைப்படத்தில் இருந்து.

தேனிசை தென்றல் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. காற்றோடு கானங்களின் இசையாக திரை இசை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உனக்கும் எனக்கும் திரைப்படத்தில் இருந்தது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7,
1: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் கட்சபியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வியுடன் வேலைவாய்ப்பை வழங்கும் கல்வி நிறுவனம்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் நேர்கள் நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் கைபேசியில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற திரைப்படத்தின் பெயர், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை டைப் செய்து 043-42-24-40-30 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அனுப்புங்கள். உங்கள் விருப்ப பாடலும் நிகழ்ச்சியில் இடம்பெறும். கட்சவியில் கலகல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் அரசம்பட்டி பகுதியிலிருந்து அருள் கேட்டிருக்கும் பாடல் பாஷா எனும் திரைப்படத்திலிருந்து.

பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனி.

0: கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை. வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: கர்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் தர்மபுரியிலிருந்து சுரேஷ் கேட்டிருக்கும் பாடல் தென்றலை எனை தொடு எனும் திரைப்படத்திலிருந்து.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் கட்செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்செவியில் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் தருமபுரியைச் சேர்ந்த பாலா கேட்டிருக்கும் பாடல் காக்க காக்க எனும் திரைப்படத்திலிருந்து.
3: ஒன்று ரெண்டு ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா?

0: நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள். தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ மகாலட்சுமி
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
2: தருமபுரி.
4: ஒசூர் சிப்காட் ரோட்டரி சங்கம் சார்பாக இலவச செயற்கை கால் மற்றும் செயற்கை கை முகாம் சேலத்தில் இம்மாதம் கடைசி வாரத்தில் நடைபெற உள்ளது. முன்பதிவு கட்டாயமாகும். முகம் மற்றும் துண்டிக்கப்பட்ட கை கால்கள் தெளிவாக தெரியும் வண்ணம் புகைப்படம், ஆதார் அட்டையின் புகைப்படம் இருபுறமும், பயனாளியின் அலைபேசி ஆகியவற்றை வாட்ஸ்அப் மூலம் அனுப்ப வேண்டும். அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7603-95-02-50 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்ப வேண்டும். பதிவு செய்த பயனாளிகளுக்கு அவர்களின் அலைபேசியில் கூடுதல் தகவல்கள் வழங்கப்படும். இந்த இலவச முகாம்களில் பங்கு பெற்று பயன்பெறலாம்.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவியில் கலக்கல் பாடல்கள். நேர்கள் நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் கைபேசியில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை 0434-2-24-40-30 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அனுப்புங்கள். உங்கள் விருப்ப பாடலும் நிகழ்ச்சியில் இடம்பெறும். அந்த வகையில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் சாம்பல்பட்டி பகுதியிலிருந்து சாகுல் அமித் கேட்டிருக்கும் பாடல் நம்ம வீட்டு பிள்ளை எனும் திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
6: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் கட்செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் தரமான கல்வியுடன் வேலை வாய்ப்பை வழங்கும் கல்வி நிறுவனம். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: கட்செவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் தருமபுரி பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஷ் கேட்டிருக்கும் பாடல் பாம்பே எனும் திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கயிறு ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் மோக்கல் நாயக்குப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சங்கீதா கேட்டிருக்கும் பாடல் இரட்டைவால் குருவி எனும் திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.

0: அதே மாதிரி சர்க்யூட் பிரேக்கரையும் உப்பையே பொறுத்து சொல்றேன்.
1: அப்படி சொல்லுன. அப்போ எப்பவுமே நம்ம வீடு ஆனந்தம் விளையாடும் வீடுதான். எச்சரிக்கையுடன் இருப்போம், மின் விபத்துகளை தவிர்ப்போம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் கோம்பை பகுதியிலிருந்து நந்தகோபால் கேட்டிருக்கும் பாடல் படையா பயணம் திரைப்படத்திலிருந்து.

0: வாமா வாமா ராசாத்தி, ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு நேரத்துக்கு தான் வரதா?
1: தா வரண்ணே. பரவாயில்ல அண்ணே, வீடு சூப்பரா கட்டிருக்கியே.
0: ஏதோமா என்னால முடிஞ்சது. வீடு எல்லாம் எப்படிமா இருக்கு?
1: சூப்பரா இருக்குண்ணே. ஆனா ஒரு சின்ன விஷயம்.
0: என்னமா அது?
1: அந்த ஈபி மெயின் போர்ட்ல இருந்து எல்லா சுவிட்சுக்கும் டைரக்டா கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்கு போல இருக்கே.
0: அதனால என்னமா?
1: அட என்னண்ணா இப்படி சொல்லிட்ட? எப்பவுமே மெயின் போர்ட்ல இருந்து எர்த் லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கருக்கு தனியா ஒரு கனெக்ஷன் கொடுத்து அதுல இருந்து தானே நம்ம வீட்டுக்குள்ள கனெக்ஷன் எடுக்கணும். சரி, மிக்ஸி கிரைண்டர்லாம் வாங்கலான்னு இருப்பியே.
0: என்னம்மா இதுல சந்தேகம், கண்டிப்பா வாங்கி ஆகணும்.
1: அதெல்லாம் வாங்கும் போது ISI முத்திரை, நட்சத்திர குறியிட்ட மின் சாதனங்களை மட்டுமே வாங்கின. இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம பார்த்து பார்த்து செய்யற ஒவ்வொரு விஷயமும் மின் கசிவால் ஏற்படும்.

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
5: கச்சேரியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் கமலாம்பட்டி பகுதியிலிருந்து பூங்கொடி கேட்டிருக்கும் பாடல் சின்ன தம்பி எனும் திரைப்படத்திலிருந்து.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட்செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. இதயத்தை

0: இனிய உற்சாகமான மாலை வணக்கம் அன்புடையர்களே, இது உங்கள் அபிமான அன்பலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 4:01. வணக்கம் கதிரொலி.
1: வணக்கம் லீலி வினோதன்.
0: என்ன ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க?
1: ஆமாம், நேர்களை சந்தித்து ரொம்ப நாள் ஆச்சா.
0: ம்,
1: அதனால் நேர்கிட்ட பேசணும் அப்படின்ட்டு ஆர்வமாக இருக்கிறேன்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக, அது நிறைய குறிப்புகளோடு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
1: குறிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி இப்போ வந்து
0: நிறைய செய்திகளும் ரெடியாக இருக்கா?
1: ம்,
0: கண்டிப்பாக நம்ம கேட்போம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழக்கு விடைதேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. ஒரே வெயிலா இருக்கே அப்படின்ட்டு நீங்க ஃபீல் பண்றது எனக்கு புரியுது கதிரொலி.
1: ஆமா, இப்போ வந்து சம்மர் டைம் இல்லைங்களா? உங்க பசங்களுக்கு எல்லாம் லீவ் விட்டுருப்பாங்க.
0: சம்மர் டைமா இல்ல சம்மர் டைமா?
1: சம்மர் டைம்.
0: கொஞ்சம் காது கேட்கலாமா? சரி.
1: இப்போ உங்க பசங்களுக்கு எல்லாம் லீவ் விட்டுருப்பாங்க.
0: ஆமா,
1: நிறைய டூருக்கு எல்லாம் போனீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன்.
0: கேள்வி தானே பட்டீங்க?
1: எங்கெல்லாம் போயிருக்கீங்க?
0: நான் நிறைய இடத்துக்கு போனோமா, அதெல்லாம் சொல்லணும்னா இப்போ ஒரு லைவே முடிஞ்சிடும், பரவாயில்லையா?
1: ஆனால் நான் சொல்கிற பிளேஸுக்கு மட்டும் நீங்கள் போயிருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த குறிப்புகள்லாம் கேட்ட பின்னாடி நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு இந்த பிளேஸுக்கு போயிட்டு வருவீங்க பாருங்க.
0: அடி அப்பா, அப்படி என்னம்மா குறிப்பு?
1: கொடுத்துடலாம்.
0: ஆனால் நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்களை சொல்லாமல் கொடுத்தா அவங்க எப்படி அழைப்பாங்க?
1: கண்டிப்பாக.
0: அன்புடையர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் புதிய நேர்களாக இருந்தால் 04342244404 என்ற எண்ணிலும், 94868110105 என்ற எண்ணிலும் மற்ற நேயர்கள்
1: 04342 என்ற முன்னெடுப்பு எண்ணுடன் 24431 என்ற எண்ணிற்கும் மற்றொரு 94 86 65 20 25 என்ற எண்ணிற்கு அழைக்கலாம்.
0: சரி, நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் வருக வணக்கம். சரிங்க, இது ஒரு சுற்றுலா தலம்.
2: சுற்றுலா தலம் ஒண்ணு.
0: இதன் அருகிலே ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் இருக்கிறது. சரிங்களா? அதே போல இதனுடைய அருகில் ஒரு அழகிய பூங்காவும் உள்ளது.
2: நன்றி.
0: அடுத்த நேயர் வருக வணக்கம். சரிங்க சித்தன், உங்களுக்கு ஒரு குறிப்பு சொல்லலாமா? மிக மிக எளிமையான குறிப்பு சொல்லலாமா?
1: இந்த சுற்றுலா தலம் வந்து படைப்பிடிப்புக்கு படப்பிடிப்புக்கு வந்து ஏற்ற இடம் அப்படின்னு கூட சொல்லலாம்.
0: இந்த சினிமா எல்லாம் எடுப்பாங்களே?
1: ஆமா ஆமா, கண்டிப்பா.
2: ஏற்காடு பூங்கா.
0: ஏற்காடு பூங்கா எப்படி சொல்றீங்க?
1: வனப்பகுதிக்கு நடுவே அமைஞ்சிருக்கு, அப்படியே ஃபேமிலியோட பிக்னிக் போறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் கூட சொல்லலாம். முயற்சிக்கு நன்றி, தொடர்ந்து நிகழ்ச்சியில் இருங்க. இனியும் நேயர் வருக வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: தென்னந்துறை நாகசம்பட்டம் பேசுறேங்க.
1: உங்க பேருங்க ஐயா?
3: நாகரசம்பட்டை.
1: குறிப்புகளை கேட்டீங்களா?
3: கேட்டேங்க. எனக்கு

0: குறிப்பு சொல்லுங்க.
1: உங்களுக்கான குறிப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு தேசிய நெடுஞ்சாலைக்கு நடுவே அமைஞ்சிருக்கு இந்த சுற்றுலாத்தலம்.
0: முதுமலைக்காடு.
1: முயற்சிக்கு நன்றியா, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, இப்படி தெரிஞ்சுக்கலாம். இனிப்பில் இனி மேயர் வர்க்க வணக்கம்.
2: மாலை வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, யார் இங்கேருந்து பேசுறீங்க?
2: நல்லமல்லி ஒன்று நாற்பத்தி என்ஆர் முத்து.
1: சரியா குறிப்புகளாக கேட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
2: கேட்டுக்கிறோம் மேடம்.
1: சரிங்க ஐயா, உங்களுக்கான குறிப்பு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நீர்வீழ்ச்சி.
2: சரி,
1: விடை சொல்லாமே.
2: சரி, வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
3: அடுத்த நேயர் வருக வணக்கம்.
4: மாலை வணக்கம் ஐயா.
3: வணக்கம், சொல்வது யார் இங்கிருந்து?
4: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்.
3: கோபாலையா, ஒரு குறிப்பு சொல்லலாமா?
4: கொடுங்க.
3: என்ன ரொம்ப மகிழ்ச்சியோட வந்திருப்பீங்க, சுற்றுலா தளம் போயிட்டு வந்திருக்கீங்களோ செம்மர்ல.
1: சரிங்க ஐயா, உங்களுக்கான குறிப்பு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஆன்மீகம், சாகச பயணம், இயற்கையை ரசிக்கிறதுக்கு ஒரு சிறந்த இடம் கூட சொல்லலாம். அது கொடுத்துட்டு உங்களுக்கு ரெண்டு குறிப்பாயிடுமே.
4: நல்ல
3: முயற்சி, வாழ்த்துக்கள். அடுத்த நேர் வருக வணக்கம்.
5: இருவருக்கும் வணக்கம்.
3: வணக்கம், யார் இங்கிருந்து?
5: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலேருந்து சந்திரசேகர்.
3: சரிங்க சந்திரசேகர், உங்களுக்கு ஒரு குறிப்பு சொல்லலாமா?
5: ஆமாம் ஆமாம், சொல்லுங்கய்யா, நான் கேட்டுகிட்டே தான் இருக்கேன். மேலும் ஒரு குறிப்பு எனக்காக கொடுங்க பார்ப்போம்.
3: இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இதுக்கு அருகில் ஒரு அணை இருக்கிறது.
5: இதற்கு அருகில் ஒரு அணை இருக்கா?
3: ஒரு அணை இருக்கு.
5: தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கா?
3: நம்ம சொல்லிருக்கோமே முன்னாடியே, குறிப்பு சொன்னமே.
5: இருக்கா? ஓகே, நான் மேட்டூர் அப்படினு சொல்றேன்.
3: நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
5: நன்றி வணக்கம்.
3: நேர்லே ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சுத்திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: எஸ்கே மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை 24 மணி நேரமும் அவசர சேவைகள், 3D டாப்ளர் ஸ்கேன், நவீன அறுவை அரங்கம், என்டோஸ்கோப், தீவிர சிகிச்சை பிரிவு, அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வு ஊதியர்களுக்கான மருத்துவ காப்பீடு வசதி. எஸ்கே மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை அரசு கலை கல்லூரி எதிரில், தருமபுரி.
4: கிருஷ்ணகிரியில் TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்பொழுது சென்னை பைபாஸில் விஷமுறிவு மற்றும் பாம்பு கடி சிறப்பு சிகிச்சை மையம் இந்த மருத்துவமனையில் உள்ளது. கண்ணாடி விரியன், கட்டு விரியன், சுருட்டை விரியன், நாகப்பாம்பு போன்ற விஷ பாம்புகளின் கடிக்கு சிகிச்சை அளிக்கப்படும். தூக்கில் தொங்கியோ அல்லது நீரில் மூழ்கியோ ஆபத்தான நிலையில் கொண்டு வரப்படும் நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சை மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து, விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்படும். வாருங்கள் எங்களிடம்,
5: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.

0: இது உங்கள் அபிமான அன்பளை தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைந்திருக்கிறோம். விறுவிறுப்பான குறிப்புகளோடு விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில அன்பினர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள்
1: அறிமுக நேயர்களாக இருந்தால் 043-42 என்ற முன்னெடுப்பினுடன், 24-40-30 என்ற எண்ணிற்கும், மற்றொரு 94-86-81-10-25 என்ற எண்ணிற்கு அழைக்கலாம். மற்ற நேயர்கள் 043-42 என்ற முன்னெடுப்பினுடன், 24-40-31 என்ற எண்ணிற்கும், மற்றொரு 94-86-65-20-25 என்ற எண்ணிற்கு அழைக்கலாம்.

0: சரிங்க கதிரொலி, இப்போ வந்து நிறைய சுற்றி விடுறீங்களே, சரி அடுத்த நேராவது பதில் சொல்கிறாருன்னு பார்ப்போம். வருங்க. வணக்கம். வணக்கம்.
1: ஆ வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்கேருந்து?
1: அரியலூர் மாவட்டம் வானதிரன் பட்டினத்தில் செந்தமிழ்ச்செல்வன் பேசுகிறேன்
0: சார். சரிங்க ஐயா, உங்களுக்கு ஒரு குறிப்பு சொல்லலாமா?
1: ஆ சொல்லுங்க சார்.
2: இது வந்து பார்த்தீங்கன்னாங்கய்யா, மூலிகை செடிகள் நிறைந்த காடுகளின் வழியே வரதுனால மருத்துவ குணம் கொண்ட நீர்வீழ்ச்சியா கருதப்படுது. முயற்சிக்கு நன்றியா. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
0: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார், எங்க இருந்து?
3: சரவணா. ஆமாங்க ஐயா.
0: சரி, உங்களுக்கான ஒரு குறிப்பு
3: ஐயா. திருமூர்த்தி மலை.
0: திருமூர்த்தி மலை எங்கயா இருக்குது?
2: உங்க பேருங்க ஐயா?
4: மணிகண்டன்.
2: சரிங்க, ஏ குறிப்புகள்லாம் கேட்டிங்களா?
4: ஆ கேட்டங்க.
2: விடை சொல்லாமே.
4: ஒகேனக்கல் மேடம்.
2: ஒகேனக்கல்ங்களா? ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சிங்களா?
4: ஆமாங்க மேடம்.
2: முயற்சிக்கு நன்றியா. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
0: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
5: வணக்கம். நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாமலத்து கோவிந்தசாமிங்க.
0: கோவிந்தசாமியா, உங்களுக்கு ஒரு குறிப்பு சொல்லாமா?
5: சொல்லுங்க.
2: இந்த நீர்வீழ்ச்சிக்கு அருகில் வந்து ஒரு அணைக்கட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லைங்களாங்கய்யா, அந்த அணைக்கட்டை சுற்றியும் தென்னந்தோப்புகள், சூரியகாந்தி தோட்டங்கள், வயல்வெளி நிறைஞ்ச ஒரு இயற்கை அழகோடு இருக்கக்கூடிய ஒரு அணைக்கட்டு பகுதின்னு கூட சொல்லலாம். முயற்சிக்கு நன்றியா. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, அப்படி தெரிஞ்சுக்கலாம்.
0: நன்றி. அடுத்த நேர்வருக்கு வணக்கம்.
6: ஹலோ.
2: வணக்கம். யார், இங்கிருந்து பேசுறீங்க?
6: சரியாம்பட்டியிலிருந்து சாந்திங்க. ரெண்டு பேருக்கும் வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம்மா, ஒரு குறிப்பு சொல்லலாமா?
6: சொல்லுங்க.
2: இந்த நீர்வீழ்ச்சிக்கு அருகில் இரண்டு சைவ தலங்கள் இருக்கு, அதாவது சிவன் கோயில் ரெண்டு கோயில் இருக்கு, அதுவும் புகழ்பெற்ற சிவாலயங்கள்.
6: கல்லணைன்னு சொல்லலாம் நினைச்சேன்.
2: என்னங்கம்மா?
6: கல்லணை.
2: முயற்சிக்கு நன்றிம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
6: நன்றி.
0: அடுத்த நேர் வருக. வணக்கம்.
2: இனிப்பில் இனியும் நேயர்.
7: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம். யார், இங்கிருந்து பேசுறீங்க?
7: செட்டிபாளையம் முருகேசன்.
0: முருகேசன் ஐயா, உங்களுக்கு ஒரு குறிப்பு சொல்லலாமா?
7: சொல்லுங்க.
0: நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த அமனலிங்கேஸ்வரர் கோயில் ஒன்று இருக்கு, அந்த கோயில் பேர் கூட நம்ம சொல்லிடுறோம்.
7: கோபு செட்டிப்பாளை கொடிவேரி அணைக்கட்டுங்க.
0: நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம் நேர்களே.
8: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
9: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
10: ஸ்ரீனி சார், நீங்களா?
9: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
11: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
9: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
12: சேலம் சண்முகா ஹாஸ்பிடல்,
13: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
14: கிருஷ்ணகிரி KMS மருத்துவமனை, பச்சிளம் குழந்தைகள் முதல் 18 வயது வரை ICU வசதியுடன் கூடிய பிரத்யேகமான மருத்துவமனை. ஆஸ்துமா, அலர்ஜி, காய்ச்சலுக்கு இன்சூரன்ஸ் மூலம் கட்டணமில்லா சிகிச்சை அளிக்கப்படுகிறது. KMS மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
15: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
8: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
16: நம்ம வீட்டிலேயே

0: எல்லாமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே? அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
1: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
0: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
0: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
3: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
4: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்,

0: நிகழ்ச்சி நேம் அடுத்த நேர்வர்கள். வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் புலியூருங்க சார்.
0: ஐயா உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
1: முருகனுங்க சார்.
0: ம், சரி முருகனையா, பதில் சொல்லலாமா?
1: கோவை மாவட்டம் கோவை.
2: என்னங்க ஐயா?
1: கோவை மாவட்டத்துக்கு கோவை சுற்றுலம்.
2: முயற்சிக்கு நன்றி ஐயா, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
0: அடுத்த நேயர், அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
3: அன்பான சகோதரருக்கும் மற்றும் சகோதரிக்கு வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: நீண்டாடலுக்கு அப்புறம் நேயர்கள் ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா சந்திக்கிறீங்க.
2: கண்டிப்பாங்க ஐயா.
3: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் குளஞ்சிநாதன்.
2: சரிங்க ஐயா, குறிப்புகளை கேட்டீங்களா?
3: எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், தப்பா இருந்தாலும் நேயர் ஏத்துக்கணும், நீங்களே ஏத்துக்கணும்.
2: கண்டிப்பா சொல்லுங்க.
3: திருக்குற்றாலமா இருக்கலாம் என்னுடைய கணிப்பு.
2: முயற்சிக்கு நன்றி ஐயா, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
0: அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
4: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
4: நான் தருமபுரி மாவட்டம் காரிமா மாவட்டம் சுண்ணாம்பட்டியில இருந்து பல்லாம் டெய்லர்.
2: சரிங்க ஐயா, உங்களுக்கு அன குறிப்பு கொடுத்துடலாமா? இந்த சுற்றுலாத்தலம் வந்து இந்த வசந்த காலத்துல நவம்பர்ல இருந்து ஜூன் வரைக்கும் போய் பாத்தீங்கன்னா அப்படியே பாக்குறதுக்கே இயற்கை காட்சியோட ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல தான் வந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வருவாங்க அந்த பிளேஸ்க்கு அப்படின்னு சொல்றாங்க.
4: கொல்லிமலையில இருக்கிற ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சின்னு சொன்னாங்களா?
2: முயற்சிக்கு நன்றியா, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
0: அடுத்த நேர்வர்கள் வணக்கம்.
5: இருவருக்கும் மாலை வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
5: அஞ்சட்டி வட்டம் கோட்டையூர்ல இருந்து ஆறுமுகம்.
2: ஆறுமுகம் ஐயா, விடை சொல்லாமே
5: சொல்றங்க பாருங்க. கர்நாடக மாநிலத்தில் உள்ள முத்தட்டி.
2: போயிருக்கீங்களா ஐயா அந்த பிளேஸ்க்கு?
5: சொல்லுமா,
2: அந்த இடத்துக்கெல்லாம் போயிருக்கீங்களா?
5: போயிருக்கீங்க.
2: போயிருக்கீங்களா? முயற்சிக்கு நன்றியா, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
5: நன்றிங்க.
0: அடுத்த நேயர் வருக, வணக்கம். நம்மளே ஒரு பதில சொல்லிடலாம்னு நினைக்கிறேன்.
2: கண்டிப்பா
0: வருங்க. வணக்கம்.
6: வணக்கம், நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் முருகன் பேசுறேங்க.
0: சொல்லுங்க முருகன்.
6: அது திருப்பூர் மாவட்டம் பஞ்சலிங்க அருவி சார்.
0: பஞ்சலிங்க
6: அருவி திருப்பூர் மாவட்டம்.
0: மிக சரியான பதில சொல்லிட்டீங்களே. கடைசி கடைசின்னு நாங்க சொல்லலாமான்னு இருக்கிறப்ப நீங்களே சொல்லிட்டீங்களே.
6: ஆமாங்க ஐயா.
0: சரிங்க, என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு?
6: உங்கள் பாடல்.
0: ஆமா பாடல்.
6: பண்பலை
0: சார்பாக வாழ்த்துக்கள், நன்றி.
6: வணக்கம்.
7: எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
8: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
7: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
8: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
7: இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
8: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
7: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
9: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
10: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
11: 35 ஆண்டுகளாக ஆரோரின் அடையாளம். IMS IPS கல்வி நிறுவனங்கள், மெட்ரிக், CBSE, BEd காலேஜிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. IMS கல்வி நிறுவனங்கள், அரூர்.
12: வாரியார் மேல்நிலைப்பள்ளி, பெண்ணகரம் மெயின் ரோடு, தருமபுரி.
13: தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
12: தொடர்ந்து 100% தேர்ச்சி.

0: நீட் JEE தேர்வுக்கு சிறப்பு பயிற்சி,
1: அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி,
0: முன்னணி மருத்துவக் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரியில் அதிக அளவில் மாணவர்கள் சேர்ந்து சாதனை.
1: வாரியார் மேல்நிலைப் பள்ளி, தருமபுரி.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
2: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
4: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டின் ஏர்2 வாட்டர் ஹீட் பம்ப்.
5: ஸ்டெர்வெட்டின் ஏர்2 வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
6: பொன்னான புன்னகையுடன் பொன் நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 916 HUID முத்திரையுடன் மற்றும் ஹால்மார்க் முத்திரையுடன் வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்திட MDV கிருஷ்ணா ஜுவல்லரி, 28 PR சீனிவாச ராவ் தெரு, தருமபுரி.
7: சொல்லுங்க கதிரொலி, அவர் வந்து அழகா சொல்லிட்டாரு, பஞ்சலிங்க நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது சரி, எந்த இடத்துல இருக்கு?
8: நம்ம தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே திருமூர்த்தி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது இந்த சுற்றுலாத்தலம், இந்த நீர்வீழ்ச்சி. இது மேற்கு தொடர்ச்சி மலையின் இயற்கை சூழலில் அமைதியான சூழலை விரும்பும் பயணிகளுக்கு ஏற்ற இடம் கூட சொல்லலாம்.
7: எவ்வளோ சிறப்பு வாய்ந்த நீர்வீழ்ச்சி தான், சுற்றுலாத்தலம் தான் பஞ்சலிங்க நீர்வீழ்ச்சி. முடிஞ்சால் ஒரு முறை நீங்கள் போயிட்டு வாங்க கதிரொலி.

0: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
1: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
2: ஸ்ட்ரோக், ஹெட் இன்ஜுரி, ஸ்பைன் இன்ஜுரி, மூளை மற்றும் முதுகெலும்பு கட்டிகள், முதுகெலும்பு குறைபாடுகள் மற்றும் முதுகுவலியால கஷ்டப்படுறீங்களா? விம்ஸ் தான் சரியான வழி. இப்போ நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 4,500 ரூபாய் மதிப்புள்ள சிறப்பு பரிசோதனைகள் 999 ரூபாய் மட்டுமே. மேலும் MRI ஸ்கேன் 50% ஆஃபரில். நரம்பியல் சார்ந்த சிறந்த சிகிச்சைகளுக்கு விம்ஸ் மருத்துவமனை, சீரகப்பாடி, சேலம்.
3: என்னமா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
4: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன்க்கா. எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
3: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா கொடுக்கறாங்க.
4: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
3: குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
2: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டணம், சேலம்.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன், மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
8: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
7: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேகுகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
9: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
10: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
11: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
12: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகை

0: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் விடை தேடும் விடாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்கள். சரிங்க கதிரொலி, ஒரு சுற்றுலாதலத்தை பத்தி கேட்டோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப ஒரு நீங்க வந்து ஒரு பறவை மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களே, என்ன விசேஷம்? வெயில் அதிகமானதுனால அப்படி ஆயிட்டீங்களா?
1: ஏன்னா இப்போ வந்து அந்த மாதிரியான குறிப்புகள் தான் நான் கொடுக்க போறேன், அதனாலதான் பறவை மாதிரி ரெக்கடிச்சு பறந்துட்டு இருக்கேன்.
0: அப்படியா?
1: இப்போ வந்து வலசை போற காலம் இல்லைங்களா? பறவைகள் எல்லாம் ஐரோப்பாவில இருந்து நம்ம இந்தியாவுக்கு நிறைய பறவைகள் வந்து வலசை வரும்.
0: சரி,
1: அப்படியே நீர்நிலைகள் பக்கம்லாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய அரிய வகை பறவை எல்லாம் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு அரிய வகை பறவையை பற்றின குறிப்புகள் தான் வந்து இப்போ கொடுக்க போகிறோம்.
0: பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம் இல்லையா? நிகழ்ச்சி நேயம் நேயர் வருக, வணக்கம். பறவைன்னு சொன்ன உடனே அவர் பறந்து போயிட்டார் லைன்ல இருந்து. சரி, அப்படி என்னமா அந்த பறவை இடத்துல அவ்வளோ ஒரு சிறப்பான சிறப்புகள் இருக்கு? ஏன்னா ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கும். அந்த பறவையினுடைய சிறப்புகள் என்னன்னா, வருக வணக்கம், அந்த நேயர் குறிப்பு சொல்லலாம்னா பொதுவாகவே குறிப்பு சொல்லிடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேட்டையாடும் பறவை அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வருக வணக்கம். அன்பு நேயர்கள், அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள்
1: அறிமுக நேயர்களாக இருந்தால் 043-42 என்ற முன்னெடுப்பெண்ணுடன், 24-40-30 என்ற எண்ணிற்கும் மற்றொரு 94-86-81 10-25 என்ற எண்ணிற்கு அழைக்கலாம். மற்ற நேர்கள் 043-42 என்ற முன்னெடுப்பெண்ணுடன், 24-40-31 என்ற எண்ணிற்கும் மற்றொரு 94-86-65-20-25 என்ற எண்ணிற்கு அழைக்கலாம்.
0: வருக வணக்கம்.
1: இனிப்பில் இணையும் நேயர் வருக வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் அந்தியூர் நல்லா மூப்பூர் தேவராஜ் பேசுறேங்க.
1: தேவராஜ் ஐயா, உங்களுக்கு அந்த குறிப்புகள் கொடுத்துடலாமா?
2: கொடுங்க.
1: இது வந்து ஒரு ஐரோப்பிய பறவை.
2: சரி,
1: ஒரு கொன்றுண்ணி பறவைன்னு கூட சொல்லலாம். இப்ப ஐரோப்பியாவில இருந்து நம்ம இந்தியாவுக்கு நிறைய பறவைகள் வந்து வலசை வரும் இல்லைங்களா, அந்த பறவை இனங்கள்ல இந்த பறவையும் ஒன்று.
2: ஆமாங்க,
1: நீங்க தான் விடை சொல்லணும்.
2: விடை
1: என்ன பறவையா இருக்கும் இது?
2: அடுத்த நேரம் வழிவிடுறேங்க.
0: நன்றி. நன்றிங்க.
2: நன்றி.
0: இனிநிலை ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
3: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500-84-8820.
5: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
6: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலை சிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
5: The Kaveri Polytechnic College, Mecheri, Salem. மேலும் விவரங்களுக்கு 9524936156.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ். உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி, பச்சமுத்து கல்லூரி.

0: கல்வியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500-84-8820.
4: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
5: சரிங்க கதிரொலி, ஏதோ பறவை, அது என்ன பறவை? வருக. வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம். யார், எங்கிருந்து?
6: நான் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்படி அடுத்த வள்ளிப்பட்டிலிருந்து சைக்கிள் கடை சரவணன் பேசுகிறேன்.
5: நலமா இருக்கும் சரவணையா. உங்களுக்கான ஒரு குறிப்பு, இந்த பறவையானது சிறகை விரித்தால் 180 சென்டிமீட்டர் வரை அகலம் கொண்டவையாக இருக்கிறது. அது சிறகு விரிச்சிச்சுன்னா அதனுடைய அகலம் வந்து 180 சென்டிமீட்டர் வரை இருக்குமா? கழுகு என்பது நல்ல முயற்சி. இணைப்பில் வந்த மிக நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
7: இணைப்பில் இருக்கீங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
8: வணக்கம் மேடம். வணக்கம் சார்.
5: வணக்கம். வணக்கமா, யார் இங்கிருந்து?
8: முத்துப்பட்டியில இருந்து சாந்தா பேசுறேங்க சார்.
5: சாந்தாமா, சரி, உங்களுக்கு குறிப்பு சொல்லலாமா?
8: சொல்லுங்க சார்.
5: உங்களுக்கான ஒரு குறிப்பு, இதனுடைய தலைப்பகுதி வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கம்மா. நிலையத்தில் நேரம் 4:38. அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து?
9: தருமபுரி மாவட்டம்
5: பாதங்களில் கூர்மையான முட்கள் போன்ற அமைப்பு இருக்கும்.
9: இது வந்து இந்த மீன் வகையில பிடிச்சி சென்ற வகை தானே இது?
5: என்ன பறவை சொல்லுங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஒரு என்ன பறவை பேர் மட்டும் சொல்லுங்க. அந்த பறவை அதான் அது, அது இது எது, அதான் அது மீன் கொத்தி பறவையா? நல்ல முயற்சி. இணைப்பில் வந்து நன்றிங்க, நல்ல முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
7: வருக. வணக்கம்.
10: இனிய மாலை நேர. வணக்கம் மேடம்.
7: வணக்கம் ஐயா. யார் இங்கிருந்து பேசுறீங்க?
10: திருப்பத்தூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
7: சரிங்க ஐயா, குறிப்புகள்ல கேட்டீங்களா?
10: கேட்ட மேடம், விட சொல்ற பாரு மேடம்.
7: சொல்லுங்க.
10: பொறிவள்ளூர்.
7: பொறிவள்ளூர் பறவைங்களா?
10: ஆமா மேடம்.
7: முயற்சிக்கு நன்றி. ஏன் தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
5: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
7: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
5: வணக்கம். யார் இங்கிருந்து?
11: காரிமங்கலம் வட்டம் கெங்கச்செட்டி பீமராஜன்.
5: பீமராஜன் ஐயா, என்ன விடையோட வந்திருக்கீங்க?
11: தெரிஞ்சது சொல்றேன்.
5: தெரிஞ்சது சொல்லுங்க, சரியா தவறான்னு நாங்க சொல்லிடுறோம்.
11: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
5: உங்களுக்கு குறிப்பா? நீங்க வர்றது பார்த்தாவே விடையோட வந்த மாதிரியே இருந்தது. அதான் சரிங்க. இவற்றின் உணவு வந்து பார்த்தீங்கன்னா 99% மீன்களை தான் சாப்பிடும்.
11: வெள்ளை வால் கழுகு.
5: வெள்ளை வால் கழுகு. நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
11: நன்றி.
5: அடுத்த நேயர் வருக. வணக்கம். அடுத்த நேயர்
7: வருக. வணக்கம்.
12: இனிய மாலை. வணக்கம் மேடம். இருவருக்கும்
5: வணக்கங்க ஐயா. யார் இங்கிருந்து?
12: அரசம்பட்டியிலிருந்து அருள் பேசுறேங்க ஐயா.
5: சொல்லுங்க அருள் ஐயா, பதில் சொல்லாமா?
12: சொல்றேன் பாருங்க ஐயா, சரியா இருக்கா பாருங்க. ஐரோப்பிய கழுகு ஆந்தை.
7: உங்க இனிப்பு சரியா இருக்கிற இடத்துல இருந்து பேசலாமே.
13: தருமபுரி

0: தனுஷ் பேசுறேன்.
1: தருமபுரி மாவட்டத்திலிருந்து யாருங்கய்யா பேசுறது?
0: தனுஷ் பேசுறேன்.
1: தனுஷ், தருமபுரி இருந்து தனுஷ். ரைமிங்கா சொல்லியிருக்காரு, பதில் சொல்லாமா
0: சார்? எனக்கு ஒரு குறிப்பு.
1: உங்களுக்கான ஒரு குறிப்பா? கண்டிப்பா சொல்றோம்.
2: இந்த பறவையோட விரல்கள் வந்து ரெண்டு முன்னும் ரெண்டு வந்து பின்னாடியும் திருப்பி கொள்ளக்கூடிய ஒரு தனித்துவமான அமைப்பு இருக்குமா இந்த பறவைக்கு?
1: என்னங்கய்யா?
2: முயற்சிக்கு நன்றியா, தொடர்ந்து நிகழ்ச்சிகள் இங்க இப்படியே தெரிஞ்சுக்கலாம்.
1: நன்றி. ஒரு சிறிய விளம்பர இடைவெளி பிறகு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். இனியர்களே,
3: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர், நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள், அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: வயிறு மற்றும் கல்லீரல் நலனில் விம்ஸ் ஹாஸ்பிட்டல், ரத்த அழுத்தம், HCV, HBSAG, கல்லீரல் செயல்பாட்டு திறன் சோதனை, அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், உணவியல் வல்லுநர் ஆலோசனை, இரப்பை மற்றும் குடல் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை என அனைத்தும் சிறப்பு சலுகையில் ₹999 மட்டுமே. உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம்.
5: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும்.

0: சோதனை, அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், உணவியல் வல்லுநர் ஆலோசனை, இரப்பை மற்றும் குடல் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை என அனைத்தும் சிறப்பு சலுகையில் 999 ரூபாய் மட்டுமே. உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் விம்ஸ் ஹாஸ்பிடல், சீரகாப்பாடி, சேலம்.
1: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
2: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா அப்பா, அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிடல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
3: சேலம் சண்முகா ஹாஸ்பிடல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
4: நவீன ஆய்வகம், GPS வசதியுடன் பேருந்துகள், படிக்கும் போதே வேலை வாய்ப்பை உருவாக்கும் கல்லூரி, ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், நல்லம்பள்ளி. போன் 9944532060.
5: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
6: உற்சாகமூட்டடக்கும் உங்கள் அன்பலை. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. விறுவிறுப்பான குறிப்புகளோடு விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இனியர்களே, நிகழ்ச்சியின் நேயர் வருக, வணக்கம். வணக்கம்மா, யார் இங்கிருந்து?
7: தருமபுரி மாவட்டம் பொம்மலூர்ல இருந்து
6: செல்விமா. உங்களுக்கு ஒரு குறிப்பு சொல்லலாமா?
7: மேல ஒரு குறிப்பிடுங்க.
6: நம்ம நிறைய குறிப்புகள் சொல்லிட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து 10 முதல் 40 மீட்டர் உயரத்தில் பறந்து மீன்களை உட்கொள்ளும். அப்படியே 10 முதல் 40 மீட்டர் உயரத்துல பறக்கக்கூடிய மீன்களை வந்து பறந்து அதை இறை தேடும். நல்ல முயற்சியமா இணைப்பில் வந்தீங்க, நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
8: வணக்கம் ஐயா.
6: வணக்கம், யார் இங்கிருந்து?
8: லட்சுமிமா,
6: சொல்லுங்க, பதில் சொல்லாமா?
8: இது வந்து கழுகு வகையை சார்ந்தது, நாரை வகையை சார்ந்தது.
6: இது வந்து பறவை வகையை சார்ந்தது. பறவை, பறவைனாவே அதுல எல்லாமே வந்துருது இல்லம்மா.
8: என்ன
6: நாரைமா?
8: செங்கல்
6: நாரை. செங்கல் நாரை, நல்ல முயற்சி. இணைப்பு வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
9: வணக்கம் சார்.
6: வணக்கங்க, யார் இங்க இருந்து? நலமா இருக்கும் சுரேஷ் ஐயா, பதில் சொல்லாமா?
9: என்ன
6: பறவைங்க? இல்லைங்கய்யா, நல்ல முயற்சி. இணைப்பு வந்தமைக்கு நன்றி, மகிழ்ச்சி. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
10: இருவருக்கும் மாலை வணக்கம்.
6: மகிழ்ச்சியோட மாலை வணக்கம் சொல்லும் இனிய உள்ளம் யார் இங்க இருந்து?
10: அத்தி மருத்துவர் அருண்.
6: அருண், பதில் சொல்லாமா?
10: மீன் கழுகுன்னு வருதுங்க.
6: மீன் கழுகுன்னு வருதா?
10: மீன், மீன் கழுகு,
6: மீன் கழுகு.
10: ஆஸ்திரே, பாண்டியன், பலாட்டியன் அப்படின்னு காட்டுதுங்க.
6: நல்ல முயற்சிங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி,
10: நன்றி,
6: நன்றி. அடுத்த நேர் வருக, வணக்கம்.
11: ஹலோ,
6: ஹலோ,
12: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
11: பிரியா பேசுறேன்.
6: பிரியா, என்ன படிக்கிறீங்க பிரியா? நீங்க
11: 8th
6: இப்ப போனா 7th பாஸ் 8th. கதிரவேலி, நீங்க என்ன 11th பாஸ் 12th நினைக்கிறேன்?
12: அண்ணா, நாங்க SSLC பாஸ்ங்க.
6: SSLC பாஸ் நான் 8th ஃபெயிலுமா? சரிமா, இப்ப என்ன பதில் சொல்றீங்க? ஏதோ குறிப்பு வேணுமா?
11: ஒயிட் பெகில்,
6: ஒயிட் பெகில், ஃபிகல், ஃபிகல் அப்படின்றாங்க. ஆனால் அது வந்து நல்ல நல்ல முயற்சி, ஆனால் நல்ல பதில் இல்லை. நன்றிம்மா, இணைப்பில் வந்தமைக்கு.
11: தேங்க்யூ சார்.
6: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் விடைதேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.

0: வணக்கம் ஐயா, யாரங்க இருந்து பேசுறீங்க? சரிங்க ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா? வெள்ளை நாரை முயற்சிக்கு நன்றியா தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
1: அடுத்த நேர் வருக வணக்கம்.
0: வணக்கம்
1: வணக்கம். யாரு, எங்க இருந்தீங்க பேசுறீங்க?
2: பாலக்கோடுல இருந்து அன்பு பேசுறேங்க ஐயா.
1: அன்பு ஐயா, பதில் சொல்லாமா?
2: இந்த பறவைய வீட்டுல வளர்க்கறாங்களா?
0: இல்லைங்க ஐயா, இது வந்து நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய ஒரு பறவை, பூங்காக்கள்லாம் காணப்படும்.
2: நான் மரங்கொத்தி பறவை சொல்லலாம்னு இருந்தேன்.
0: முயற்சிக்கு நன்றியா தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
1: அடுத்த நேர் வருக வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: நாங்க எலம்புல இருந்து பேசுறேங்க, சேலம் மாவட்டம்.
0: உங்க பேருங்க அம்மா?
3: வித்யா.
0: குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
3: கேட்டங்க. சாம்பல் நிற கொக்கு.
0: முயற்சிக்கு நன்றிமா தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
1: அடுத்த நேயர் வருக வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
4: திருப்பூர் மாநகர் மன்னரை பாறப்பிலிருந்து சேரங்கசாமி பேசுறேங்க.
1: ஐயா ரங்கசாமி, பதில் சொல்லாமா?
4: சிவப்புக்கால் தந்துறீங்களா?
1: நல்ல முயற்சிங்கய்யா, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. சரி, நன்றி. சரிம்மா, நீங்களே வந்து கதிரொலி சரியான பதிலை சொல்லிடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன், சொல்லுங்க பாப்போம்.
0: கண்டிப்பா, இது வந்து ஐரோப்பிய பறவை. இந்த பறவையோட பேர் வந்து ஆலா. நம்ம இந்தியர்கள், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, விரால் அடிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பறவையை.
1: சரி,
0: இது வந்து மீன்களை மட்டுமே உண்டுவாலும் ஒரு தனித்துவமான கொன்றுணி பறவை அப்படின்னு சொல்லலாம். உலக அளவில் நிறைய நீர்நிலைகளில் காணப்படும். இது பிரத்யேக மீன் உண்ணும் பறவைன்றதுனால இது வந்து நீருக்கு மேலே 10-40 மீட்டர் உயரத்தில் பறந்தே நீருக்குள்ளே இருக்கக்கூடிய மீன்களை கண்டறிஞ்சு தலைகீழாக பாய்ந்து வேட்டையாடக்கூடிய ஒரு பறவை அப்படின்னு சொல்லலாம்.
1: ரொம்ப டேஞ்சரான பறவையாக இருக்குது போல.
0: கண்டிப்பாக, இது பார்க்கறதுக்கு 60 சென்டிமீட்டர் நீளம் வரை இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதோட ரெக்கையை விரிச்சதுன்னா 180 சென்டிமீட்டர் சிறகடிக்கக்கூடிய ஒரு பறவை.
1: சரி, இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பறவை தான் வந்து ஒரு ஐரோப்பிய பறவையாக கருதப்படுகிற ஆலா பறவை. ஆலா பறவை என்பது மிக சரியான பதில். விளம்பரங்களை தொடர்ந்து, பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். அன்பினர்களே, பண்பலையோடு இணைந்திருங்கள், எப்போதும் மகிழ்ந்தே இருங்கள்.
5: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
6: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
5: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன், மற்றும் விட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
7: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
8: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
7: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
9: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
10: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
9: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
11: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேலணை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
2: நெஞ்சு வலியா? விம்ஸ் தான் சரியான வழி. ஆமாங்க, நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 24 மணி நேர அவசர ஆஞ்சியோபிளாஸ்டி, ஃபேஸ் மேக்கர் மற்றும் பைபாஸ் அறுவை சிகிச்சை வசதியும் உண்டு. MRI ஸ்கேன் 50% தள்ளுபடியில். இருதய பரிசோதனைகள் ₹999.

0: ஆஞ்சியோகிராம் 9,999 ரூபாய்க்கும். நெஞ்சு வழியிலிருந்து வருமுன் காப்போ விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம்.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
0: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org. தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்விட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்விட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervit.in.
3: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848820.
4: சிந்துவது தண்ணீர் அல்ல, எதிர்கால தலைமுறையினர் சிந்த இருக்கும் கண்ணீர்.
5: தண்ணீர் சிக்கனம் தேவை இக்கணம்.
6: இனி நேரிலே இன்று 7:25 வயல்வெளி பன்றி வளர்ப்பில் ஒருங்கிணைந்த பண்ணையம் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன இணைப்பேராசிரியர் டாக்டர் கே செந்தில்குமார் அவர்களின் உரை கேட்கலாம். சிறப்பான சின்ன வெங்காய சாகுபடி குறித்து ஈரோடு சென்னம்பட்டி குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்கள்.

சரிங்க கதிரொலி, வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பறவையை பற்றியும் சுற்றுலாத்தலத்தை பற்றியும் கேட்டோம். விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கு நன்றி. நிலையத்தில் நேரம் மாலை 5 மணி.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: ஸ்பைன் இன்ஜுரி, மூளை மற்றும் முதுகெலும்பு கட்டிகள், முதுகெலும்பு குறைபாடுகள் மற்றும் முதுகு வலியால கஷ்டப்படுறீங்களா? விம்ஸ் தான் சரியான வழி. இப்ப நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 4,500 ரூபாய் மதிப்புள்ள சிறப்பு பரிசோதனைகள் 999 ரூபாய் மட்டுமே. மேலும் MRI ஸ்கேன் 50% ஆஃபரில். நரம்பியல் சார்ந்த சிறந்த சிகிச்சைகளுக்கு விம்ஸ் மருத்துவமனை, சீரகப்பாடி, சேலம்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மனம் மயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் முதல் பாடல் ராஜபார்வை எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குருஜி மருத்துவமனை சேலம்.
2: The Kaveri Engineering College, Autonomous.
3: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 9524936156.

மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் விடியும் மறை காத்திரு எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: கிருஷ்ணகிரி ஐசிஐசிஐ வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி. வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
2: ஹே, தெரியுமா, நேற்று சுந்தர் சூயிசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டான். அச்சோ, அப்புறம் என்னாச்சு? TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனாங்க, இப்போ பொழைச்சுக்கிட்டான்.
3: கிருஷ்ணகிரி TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் இப்பொழுது சென்னை பைபாஸ் ரோடில். விஷக்கடிகள், நீரில் மூழ்கியோ ஆபத்தான நிலையில் கொண்டுவரப்படும் நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சையோடு பூச்சிக்கொல்லி மருந்து விஷ முறிவுகளுக்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.
2: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், வாருங்கள் எங்களிடம்.
3: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
4: மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
7: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: இந்தியாவின் நம்பர்

0: Viking Bunions and Briefs.
1: மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்ற நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் கழுகு எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.

0: வாழ்க்கின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஜெயன் மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில் தருமபுரி.
2: ஏரியூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு, 2026-27 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கை இம்மாதம் 7 முதல் இம்மாதம் 29 வரை www.tngasa.in என்ற இணையதளத்தில் விண்ணப்ப பதிவு செய்து கொள்ளலாம். எனவே மாணவர்கள் பெற்றோர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் இக்கல்லூரியில் குறியீட்டு எண் 10-31-0-22 என்ற எண்ணை பயன்படுத்தி BA தமிழ், BA ஆங்கிலம், BCom, BSc கணிதம், BSc கணினி அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் மாணவர்களின் சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய இக்கல்லூரியில் சேர்க்கை உதவி மையத்தை அணுகலாம். தொடர்புகளுக்கு 91-76-50-17-76 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 95-66-49-24-22 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். இத்தகவலை ஏரியூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார்.
3: மருத்துவ படிப்பு உங்க கனவா? நீட் இல்லாமலே இப்ப சாத்தியம். ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ்ல நர்சிங், பார்மசி, BPT, அலைட் சயின்ஸ்னு 4 படிப்பு, அதிநவீன ஆய்வக வசதிகள், மருத்துவமனை பயிற்சி, இன்டர்ன்ஷிப், 100% பிளேஸ்மெண்ட் சப்போர்ட். மருத்துவ துறையில உங்க கனவை நனவாக்குங்க. ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ், நல்லம்பள்ளி, பர்கூர். சேர்க்கைக்கு அணுகவும் 8438412150.
4: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
5: சொல்லுங்க.
4: KYC அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
5: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல KYC அப்டேட் பண்ணணும்.
4: ஆனா அத எப்படி பண்ணணும்?
5: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ATM அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் BC இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
4: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
5: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து KYC அப்டேட் செய்யலாம்.
4: அவ்வளவுதானா?
5: அவ்வளவுதான்,
4: புரிஞ்சிடுச்சு.
5: KYC அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
6: RBI சொல்கிறது,
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மனம் மயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் ரயில் பயணங்கள் எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
1: ஸ்ரீனி சார், நீங்களா?
0: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
2: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க?
0: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
3: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷியா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. வைஷியா காலேஜ், அயோத்தியா பட்டணம், சேலம்.
3: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்பட எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
5: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, எரப்பட்டி பஸ் ஸ்டாண்ட், அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில், தர்மபுரி.
8: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
9: பழக்கு

0: குருவிகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சலாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும் என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும் நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
1: சிந்திப்போம். இயற்கையின் அழகு மரம், உயிர் காக்கும் மரங்களின் உயிரை அழிக்காதீர்கள்.
2: மரம் வளர்ப்போம், மண் வளத்தையும் மனித வளத்தையும் காப்போம்.
3: வயிறு மற்றும் கல்லீரல் நலனில் விம்ஸ் ஹாஸ்பிட்டல். இரத்த அழுத்தம், HCV, HBSAG, கல்லீரல் செயல்பாட்டு திறன் சோதனை, அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், உணவியல் வல்லுநர் ஆலோசனை, இரப்பை மற்றும் குடல் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை என அனைத்தும் சிறப்பு சலுகையில் ₹999 மட்டுமே. உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம்.
4: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
5: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா
6: அப்பா,
5: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிடல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
7: சேலம் சண்முகா ஹாஸ்பிடல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்கள்.
2: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
3: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டன் ஏர் டூ வாட்டர் ஹீட் பம்ப்.
4: ஸ்டெர்வெட்டன் ஏர் டூ வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது.
1: மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் இன்று போய் நாளை வாயினும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99-99.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
3: தர்மபுரி பண்பலை 102.5 நாளையா நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயண பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடல் மௌன கீதங்கள் எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

மனமயங்கும் மாலை வேளையில் மாலைத்தென்றல் நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடல் இளமை காலங்கள் எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: மார்பக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
1: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர். அபாகஸ் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீட் JEE கிளாஸ், AI அண்ட் ஸ்டெம் லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. LKG முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.

தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தை.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை, குமுதா மருத்துவமனை. லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
6: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
7: நம்ம முதலாளி நல்ல முதலாளி, நல்ல மனம், நல்ல குணம் உள்ள முதலாளி.
8: அண்ணா, ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுங்க.
9: தம்பி, ஊருக்கு புதுசோ?
8: ஏன்னா அப்படி கேக்குறீங்க?
9: இல்ல, நம்ம கடைக்கு டீ குடிக்க வந்திருக்கீங்களே.
8: என்ன சொல்றீங்க, புரியலையே.
9: இல்ல தம்பி, இந்த ரோட்ல போற நிறைய பேர் நம்ம கஸ்டமருங்க தான். உங்களை இப்போதான் முதல் தடவையாக பார்க்குறேன். அதான், இந்தாங்க டீ குடிங்க.
8: என்னமோ சொல்கிறீங்க, சரி கொடுங்க.
9: டீ எப்படி?
8: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
9: சரி தம்பி, நம்ம கஸ்டமர் ஆகிட்டீங்க, உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்.
8: என்ன விஷயம்னா?
9: நீங்கள் அந்த தொப்பூர் மலைப்பாதை வழியாக தானே போக போகிறீங்க?
8: ஆமாம். ஏன்னு அப்படி கேட்குறீங்க? ஒருவேளை இப்படி இருக்குமா?
9: என்ன தம்பி யோசிக்கிறீங்க, சொல்றத கவனிங்க.
8: அண்ணா சொல்லுங்கண்ணே, பதறது இல்லை.
9: தொப்பூர் மலைப்பாதையில் போகிற வண்டிங்க 30 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணுமா. அங்கே ஏதோ மிஷின்லாம் வச்சுருக்காங்களாம். 30 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி போனால் அபராதம் வேற போடுறாங்களாம். பார்த்து போங்க.
8: ஹோபா, இதான் விஷயமா? அண்ணா, நான் ஆசைப்பட்டா கூட என் வண்டி அவ்வளோ வேகம் போகாது. நான் வரேன்.
9: இந்த வழியா அடுத்த வாட்டி வரும்போது நம்ம கடைக்கே டீ குடிக்க வாங்க. வடையும் போட்டு வச்சிடுறேன்.
8: இப்போ கொடுத்த வடையே போதும்னே.

மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் இடம்பெறும் நிறைவு பாடல் சட்டம் எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: நெஞ்சு வலியா? விம்ஸ் தான் சரியான வழி. ஆமாங்க, நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 24 மணி நேர அவசர ஆஞ்சியோபிளாஸ்டி, ஃபேஸ் மேக்கப் மற்றும் பைபாஸ் அறுவை சிகிச்சை வசதியும் உண்டு. MRI ஸ்கேன் 50% தள்ளுபடியில். இருதய பரிசோதனைகள் ₹999, ஆஞ்சியோகிராம் ₹9,999. நெஞ்சு வலியிலிருந்து வருமுன் காப்போம். விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்கள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம்.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
3: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், PR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
4: இனிமையான மாலை வணக்கம் அன்பு நேர்களே. இன்று நாம் தரிசிக்க இருக்கும் திருக்கோவில் சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகளும் அருள்பாலிக்கும் தலமாகவும், திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஆகிய மூவரது பாடல் பெற்ற தலமாகவும் விளங்கும் மகுடேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி அறிந்து கொள்ளலாம். ஈரோடு மாவட்டம் கொடுமுடி என்னும் இடத்தில் இந்த சிவன் கோவில் அமைந்துள்ளது. தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் 213வது தலமாகவும் இக்கோவில் போற்றப்படுகிறது. ஒரு சமயம் ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி எழுந்தது. இருவரும் மேருமலையை வைத்து தங்கள் பலத்தை நிரூபிக்க முயன்றனர். அதில் ஆதிசேஷன் தன் பலத்தை நிரூபிக்க மேருமலையை சுற்றி வளைத்துக் கொண்டார். வாயு பகவான் பலத்த காற்றை உருவாக்கி மேருமலையில் சுற்றியிருந்த ஆதிசேஷனை விடுவிக்க முயன்றார். அப்போது மேருமலை பல துண்டுகளாக சிதறி விழுந்தது. ஒவ்வொரு துண்டும் இரத்தினமாக மாறி சிவலிங்கமாக உருவானது. அப்படி உருவான சிவன் கோவில்களில் ஒன்றுதான் இந்த மகுடேஸ்வரர் திருக்கோவில். பிரம்மதேவர் இத்தலத்திற்கு வந்து வழிபட்டதால் பிரம்ம ரிஷி என்றும், திருமால் வழிபட்டதால் அரிஹரபுரம்

0: என்றும் கருடன் இத்தல இறைவனை வழிபட்டு தேவலோகம் சென்று அமிர்தம் கொண்டு வந்ததால் அமிர்தபுரி என்றும் பல பெயர்களில் இத்தலம் அழைக்கப்படுகிறது. கிழக்கு நோக்கி அமைந்துள்ள இந்த ஆலயம் 640 அடி நீளமும் 484 அடி அகலமும் கொண்டது. இந்த தலத்தில் சிவபெருமான் சுயம்புலிங்கமாக எழுந்தருளியுள்ளார். இந்த லிங்கம் சதுர வடிவில் காணப்படுகிறது. அதன் மீது விரல் தடயங்களை காணலாம். இது அகத்திய பூஜை செய்த போது ஏற்பட்ட தடயங்கள் என கூறப்படுகிறது. சுவாமி சன்னதிக்கு வலது புறத்தில் வடிவுடை நாயகி அம்மாள் சன்னதி காணப்படுகிறது. இத்தலத்தில் மும்மூர்த்திகளுக்கும் தனித்தனி கோபுரங்களும் தனித்தனி சன்னதிகளும் உள்ளன. மூலவர் சன்னதியில் தட்சிணாமூர்த்தி, துர்கை ஆகியோரை தரிசிக்கலாம். பிரம்மா கோவிலுக்கு வடமேற்கில் வீர நாராயண பெருமாள், திருமங்கை நாச்சியார், அனுமன் சன்னதிகளும் உள்ளன. இக்கோவிலில் காவிரி நதி, பிரம்மா தீர்த்தம், பரத்வாஜ தீர்த்தம், தேவ தீர்த்தம் என 4 தீர்த்தங்கள் உள்ளன. கோவில் முன்பாக வடக்கில் இருந்து தெற்காக ஓடும் காவிரி நதி கிழக்கு நோக்கி திரும்பி செல்கிறது. ஆலயத்துக்கு வரும் பக்தர்கள் காவிரி நதியில் நீராடிவிட்டு இத்தல இறைவனை வழிபடுகிறார்கள். மேலும் தேவ தீர்த்தம், பரத்வாஜ தீர்த்தத்தில் நீராடினால் தீராத நோய்கள், பில்லி சூனியம் போன்றவை குணமாகும் என்பது மக்களின் நம்பிக்கை. இக்கோவிலில் சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வன்னி மரம் அமைந்திருக்கிறது. அந்த வன்னி மரத்தின் அடியில் 3 முகம் கொண்ட பிரம்மதேவர் காட்சி தருகிறார். வேப்ப மரமும் அரச மரமும் இணைந்துள்ள மரத்தடியில் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான் அருள்பாலிக்கிறார். இவருக்கு காவிரியில் இருந்து தண்ணீர் கொண்டு வந்து அபிஷேகம் செய்து வழிபட்டால் திருமண வரமும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் என்பது மக்களின் நம்பிக்கை. இந்த ஆலயம் ஆதிசேஷனால் உருவானது என்பதால் இத்தல இறைவனை வழிபட்டால் நாகதோஷம் நீங்கும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. ஐப்பசி பௌர்ணமி, தைப்பூசம், ஆருத்ரா தரிசனம், சித்திரை பிரம்மோற்சவம் போன்ற விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மாகாள அமாவாசை அன்று இங்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வணங்குவது வழக்கமாக உள்ளது. இங்கு மும்மூர்த்திகளும் அருள் புரிவதால் இத்தலம் வந்து வழிபட்டால் 3 மடங்கு பலன் கிடைப்பதாக பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள். நேர்களே, நாமும் நம் வாழ்வில் ஒரு முறையாவது இத்தல மும்மூர்த்திகளை தரிசித்து அருள் பெறுவோம். நன்றி நேர்களே.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
2: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெலியஜலாக

தகடூரி நண்பலை, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் மாலை மயங்கும் நேரம் 6:10. செக்கு சிவந்த வானம், பறவைகள் வீடும் திரும்பும் நேரம், அமைதியின் ஆரம்பம், சூடான தேநீர் கோப்பை கூட ஜன்னலோர பார்வையில் மனம் அமைதியாகும். இந்த மாலை நேரத்தில் இணைகிறோம் பாட்டு தான் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் முதல் பாடல் வீட்டில் விசேஷம் திரைப்படத்தில் இருந்து.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி
3: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
4: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலை சிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ் மேச்சேரி சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
5: ஸ்ட்ரோக், ஹெட் இன்ஜுரி, ஸ்பைன் இன்ஜுரி, மூளை மற்றும் முதுகெலும்பு கட்டிகள், முதுகெலும்பு குறைபாடுகள் மற்றும் முதுகுவலியால கஷ்டப்படுறீங்களா? விம்ஸ் தான் சரியான வழி. இப்ப நம்ம விம்ஸ் மருத்துவம் 4,500 ரூபாய் மதிப்புள்ள சிறப்பு பரிசோதனைகள் 999 ரூபாய் மட்டுமே. மேலும் MRI ஸ்கேன் 50% ஆஃபரில். நரம்பியல் சார்ந்த சிறந்த சிகிச்சைகளுக்கு விம்ஸ் மருத்துவமனை, சீரகப்பாடி, சேலம்.
6: अब टेलीलॉ के माध्यम से ना सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं, बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
7: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप, अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी।
8: மாலை வேளையில் உங்கள் காதோரம் கவி

வடம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசையால் இணைகிறோம், இது பாட்டுதான் நிகழ்ச்சி. தங்கம் நிறமாக்கும் அந்தி நேரம், தனிமை தேடும் போதெல்லாம் அலைகள் பாடும் மாலை பாடல், அனைத்தையும் மறக்கச் செய்யும் ஒரு மந்திரம் இசை இல்லைங்களா? ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னே சொல்லலாம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கண்ணன் வருவான் திரைப்படத்தில் இருந்து.

0: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் சிபிஎஸ்இ பள்ளி மத்தூர். யோகா, கராத்தே, செஸ், ஃப்ளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. எல்கேஜி மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட் நிறைய கோர்சஸ் இருக்கு.
4: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். கான்டாக்ட் 9524936156.
5: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
6: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
7: கதிரவன் சாய்ந்து பறவைகள் பறந்து மேகங்கள் சிவந்து மனம் லேசாகும் மாலை நேரத்தில் இணைந்திருக்கிறோம். இது பாட்டுதான் நிகழ்ச்சி, இணைந்து இருங்கள். இது உங்கள் அபிமான அன்பலை, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பாட்டுதான் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஆதி திரைப்படத்தில் இருந்து.

உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 7:25 வயல்வெளி. இன்று நிகழ்ச்சியில் பன்றி வளர்ப்பில் ஒருங்கிணைந்த பண்ணையம் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன இணை பேராசிரியர் டாக்டர் கே செந்தில்குமார் அவர்களின் உரை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து சிறப்பான சின்ன வெங்காயம் சாகுபடி ஈரோடு சென்னம்பட்டி குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நமக்கு பிடிச்ச அந்த வேலைகளை ஈடுபட்டால் அந்த எல்லா ட்ரெஸ்ட்டுமே போயிடும். அதாவது உங்களுக்கு எப்பயாவது கவலையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டை போட்டு ஒரு டான்ஸ் ஆட்டு பாருங்களேன், அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே விடுபட்டுரும். சின்ன குழந்தைங்கிட்ட விளையாடுங்க, நிறைய புக்ஸ் படிங்க, பூக்கள் எல்லாம் ரசிக்க ஆரம்பிங்க. இந்த மாலை நேரம் மட்டும் இல்லை, எல்லா நேரமும் உங்களுடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லாமல் இருக்கும். ஒழித்த பாடலோடு நிறைவுபெற்றது இன்றைய பாட்டு தான் நிகழ்ச்சி. இணைந்தே இருங்கள். இது உங்கள் அபிமான பண்பலை தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தலைப்புச் செய்திகள். தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக அஇஅதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு நாளை பேரவையில் நம்பிக்கை கோருகிறது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி, டெல்டா மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக அஇஅதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக உள்ள முன்னாள் முதலமைச்சரும் கட்சியின் பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் 17 உறுப்பினர்களும், அஇஅதிமுகவின் மூத்த சட்டப்பேரவை உறுப்பினர் திரு எஸ் பி வேலுமணி தலைமையில் 30 சட்டப்பேரவை உறுப்பினர்களும் இரு பிரிவுகளாக செயல்படுகின்றனர். சட்டப்பேரவையில் நாளை பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டியிருப்பதால் ஆளும் தாவேக அரசுக்கு ஆதரவு அளிப்பதாக திரு எஸ் பி வேலுமணி தலைமை செயல்படும் பிரிவில் உள்ள முன்னாள் அமைச்சரும் மூத்த உறுப்பினருமான திரு சி வி சண்முகம் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், திரு எடப்பாடி பழனிசாமி அஇஅதிமுகவின் அடிப்படை கொள்கையை மாற்ற நினைப்பதாகவும், இது கட்சியின் வருங்காலத்திற்கு நல்லதல்ல என்றும் கருதி இந்த முடிவை மேற்கொண்டதாகவும் கூறினார். திமுகவை எதிர்க்கவே அஇஅதிமுக உருவாக்கப்பட்டதாக கூறிய அவர், திரு எடப்பாடி பழனிசாமி தாம் முதல்வராக நியமிக்கப்படுவதற்கு திமுகவின் ஆதரவை தேட முயற்சித்ததாக குற்றம் சாட்டினார். இதனை எதிர்த்து அஇஅதிமுகவின் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று தாம் வலியுறுத்தியதாகவும், அது தொடர்பாக அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்க

0: காலம் தாழ்த்தியதாகவும் இதன் காரணமாகவே அவரது தலைமையை ஏற்க மறுப்பதாகவும் திரு சி வி சண்முகம் தெரிவித்தார். இதனிடையே திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இயங்கும் பிரிவின் மூத்த தலைவர் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அஇஅதிமுகவில் பிளவு ஏற்படவில்லை என்றும் சட்டப்பேரவையில் நாளை நடைபெறும் பலப்பரீட்சையில் தாவேக அரசுக்கு ஆதரவாக செயல்படுகிறவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், திரு எஸ் பி வேலுமணி தலைமையிலான அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களை திரு சி வி சண்முகத்தின் இல்லத்தில் சந்தித்தார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக தாவேக உறுப்பினர் திரு ஜே சி டி பிரபாகர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பேரவையின் துணைத் தலைவராக தாவேக உறுப்பினர் திரு ரவிசங்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இடைக்கால சட்டப்பேரவைத் தலைவர் திரு கருப்பையா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. திரு ஜே சி டி பிரபாகர் இன்று முறைப்படி பொறுப்பேற்று அவை நடவடிக்கைகளை நடத்தினார். உறுப்பினர்கள் புதிய சட்டப்பேரவைத் தலைவரை வரவேற்று பேசினர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பேசுகையில், சட்டப்பேரவை விவாதங்களில் அனைத்து கட்சியினருக்கும் சம வாய்ப்பு அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக உறுப்பினருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அரசு நிர்வாகத்திலும் மக்கள் பணியிலும் தமிழ்நாடு முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்று கூறினார். அஇஅதிமுக தரப்பில் திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு எஸ் பி வேலுமணியும் பேரவைத் தலைவரை வரவேற்று பேசினர். பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், புதிய அரசு மத்திய அரசோடு ஒருங்கிணைந்து செயல்பட்டு மாநிலத்தில் நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று கூறினார். அமமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் திரு எஸ் காமராஜ், தாவேக அரசுக்கு தாம் ஆதரவு அளிக்கப் போவதாக கூறினார். இறுதியில் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், தாம் சமநிலையோடு செயல்பட்டு அனைத்துக் கட்சி உறுப்பினர்களுக்கும் சம வாய்ப்புகளை அளிக்க உள்ளதாக உறுதிபட தெரிவித்தார். நாளை நடைபெறும் பேரவைக் கூட்டத்தில் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு தனது பெரும்பான்மையை நிரூபிக்க உள்ளது. இதனிடையே திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திரு சீனிவாச சேதுபதி நாளை நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்யப்பட்டுள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இலங்கை சிறைகளில் ஏற்கனவே உள்ள 54 மீனவர்கள் மற்றும் அவர்களின் 264 படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து இலங்கை அரசை அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் மூலம் தொடர்பு கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்குமாறும் திரு ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். பள்ளிகள், கல்லூரிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் உள்ள 717 டாஸ்மாக் மதுவான கடைகளை மூட முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகத்தில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடைகளில் குறிப்பிட்ட 717 கடைகள் கல்வி நிலையங்களுக்கும் வழிபாட்டு தலங்களுக்கும் 500 மீட்டருக்குள் அமைந்திருப்பதாகவும், 2 வாரங்களுக்குள் இந்த கடைகளை மூட வேண்டும் என்றும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அனைத்து மாவட்டங்களிலும் குடிநீர் விநியோகத்தில் உள்ள இடர்பாடுகளை போர்க்கால அடிப்படையில் களைந்து சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். கோடை காலத்தில் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யும் நோக்கில் உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர், லாரிகள் மூலமாகவும் புதிய ஆழ்துளை கிணறுகள் அமைத்தும் மாற்று ஏற்பாடுகளை செய்து சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் திங்கட்கிழமைதோறும் குடிநீர் விநியோகத்தை ஆய்வு செய்து உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். எதிர்வரும் மழைக்காலத்தை கருத்தில் கொண்டு தூர்வாரும் பணிகளையும் வெள்ளத்தடுப்பு பணிகளையும் துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்று உள்ளாட்சி அமைப்புகளுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் வரும் 4 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
1: நேற்று வடக்கு இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 8:30 மணி அளவில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது. அடுத்த 48 மணி நேரத்தில் இது மேலும் வலுப்பெறக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பு ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஒரு

0: அளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை. அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். மதுரையில் போக்குவரத்து துறை சார்பில் பள்ளி வாகனங்களின் வருடாந்திர கூட்டாய்வு பணிகளை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளி பேருந்துகளை பாதுகாப்பாக விபத்தின்றி இயக்குவது குறித்து ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் தலைமையில் பள்ளி பேருந்து ஓட்டுநர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வட்டார போக்குவரத்துத்துறை சார்பில் தனியார் பள்ளிகள் பயன்படுத்தும் 332 பள்ளி பேருந்துகளை ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லி இன்று ஆய்வு செய்தார். இம்மாவட்டத்தில் சட்டவிரோத கடத்தல்களை தடுக்கவும் வாகனங்களை கண்காணிக்கவும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அருகில் உள்ள பகுதிகளை கண்காணிக்கும் வகையிலும் காவல்துறை சார்பில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டன. மயிலாடுதுறையில் நடைபெற்ற கோடைக்கால சிறப்பு கலைப்பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவ மாணவியருக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-23, 21-10 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் முஹ்புத்ரா பகாஸ் மௌலானா இணையை வென்றது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ராபா லுவாங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் இர்ஃபான் மஜீத்தை வென்றார். இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் துஷார் சுவீரையும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன்பகான் அணி இன்று இன்டர்காஷி அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக அஇஅதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு நாளை பேரவையில் நம்பிக்கை கோருகிறது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி, டெல்டா மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

இது உங்கள் அபிமான அன்பலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:40.

இனிநேர்களே, நாம் இணைகிறோம் வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில். இந்திய ராணுவத்தில் காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மொத்த இடங்கள் 190 இடங்கள். கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு. வயது வரம்பு 18 முதல் 25 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை, இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 31/5/2026 ஆகும். மேலும் விவரங்களுக்கு indianarmy.nic.in என்ற இணையதள முகவரியை பார்க்கவும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி. இந்திய அணுசக்தி துறையின் கீழ் செயல்படும் டாடா ஆராய்ச்சி மையத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மொத்த இடங்கள் 11 இடங்களாகும். கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு. ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ என பதவிக்கு ஏற்ப கல்வி தகுதி மாறுபடுகிறது. வயது வரம்பு 18 முதல் 28 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை, ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் 16/5/2026 ஆகும். மேலும் விவரங்களுக்கு tifr.res.in என்கின்ற இணையதள முகவரியை பார்க்கவும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி. உயிரியல் மையத்தில் டெக்னீசியன் வேலைவாய்ப்பு காத்திருக்கிறது. மொத்த இடங்கள்

28, கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, ஐடிஐ, எம்எஸ்சி, வயது வரம்பு 18 முதல் 28 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் 500 ரூபாய். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 26/5/2026 ஆகும். மேலும் விவரங்களுக்கு ccmp.res.in என்ற இணையதள முகவரியை பார்க்கவும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி. இராணுவ கவச வாகன நிறுவனத்தில் ஒப்பந்த பணிக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மொத்த இடங்கள் 9. கல்வி தகுதி பிஃபார்ம் பிஎஸ்சி, வயது வரம்பு 18 முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு, நேர்முக தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 12/5/2026 ஆகும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி. இந்திய

முப்பது வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, சான்றிதழ் சரிபார்ப்பு, நேர்முக தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை, இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 12/5/2026 ஆகும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி. இந்திய விமானப்படையில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மொத்த இடங்கள் 47 இடங்கள். கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு அல்லது +2. வயது வரம்பு 18 முதல் 25 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை, இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் 31/5/2026 ஆகும். மேலும் விவரங்களுக்கு indianairports.nic.in என்கின்ற இணையதள முகவரியை பார்க்கவும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி. யுரோனியம் கார்பரேஷன் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு காத்திருக்கிறது. கல்வி தகுதி, வேதியியல் இளங்கலை பட்டம் முடித்திருக்க வேண்டும். வயது வரம் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை, ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் ₹500. SC/ST பிரிவினருக்கு, பெண்களுக்கும் கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 23/5/2026 ஆகும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி. யூனியன் வங்கியில் 1865 அப்ரண்டிஸ் காலி பணியிடங்களுக்கு வேலைவாய்ப்பு காத்திருக்கிறது. கல்வி தகுதி, பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 20 முதல் 28 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை, இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் ₹944. SC/ST பிரிவினருக்கு ₹236. விண்ணப்பிக்க கடைசி நாள் 19/5/2026 ஆகும். மேலும் விவரங்களுக்கு unionbankofindia.bank.in என்ற இணையதள முகவரியை பார்க்கவும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி. மத்திய ரயில்வே அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ரயில் நில மேம்பாடு ஆணையத்தில் ஒப்பந்த பணிக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மொத்த இடங்கள் 40. கல்வி தகுதி BE BTech முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 45 வயதுக்குள் இருக்க வேண்டும். தொடர்புடைய பிரிவில் பணி அனுபவம் அவசியம். தேர்ச்சி முறை, சான்றிதழ் சரிபார்ப்பு, மாத ஊதியம் ₹76,000. விண்ணப்பிக்கும் முறை, இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து RIDA indianrailways.gov.in என்ற இமெயிலுக்கு அனுப்ப வேண்டும். விண்ணப்ப கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 22/5/2026 ஆகும். மேலும் விவரங்களுக்கு RIDA indianrailways.gov.in என்கின்ற இணையதள முகவரியை பார்க்கவும். நிறைவுக்கு வருகிறது இன்றைய வேலை காத்திருக்கு நிகழ்ச்சி. இனி நேரிலே நாம் இணைகிறோம் வேலை காத்திருக்கு.

தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவுகிறது. பதிவான அதிகபட்ச மழையளவு ஆழியார் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 47.4 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 டிகிரி முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை. தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும், ஏனைய தமிழகத்தில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 38 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21.4 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதியான கொடைக்கானலில் 12.5 செல்சியஸும் வெப்பநிலை காணப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கடலோர தமிழகத்தில்

0: ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். இன்று மற்றும் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்தகவலை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேயர்கள், இனி கேட்கலாம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உள்ளூர் உலா. உள்ளூர் உலா நிகழ்ச்சியில் முதல் செய்தியாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. குழந்தை பிறந்து 21 நாட்களுக்குள் பெயருடன் பிறப்பு பதிவு செய்து இலவச பிறப்புச் சான்றிதழை பெறலாம். குழந்தையின் பிறப்புச் சான்றிதழ்களில் பெயரின்றி பதிவு செய்திருந்தால் 12 மாதங்களுக்குள் பெற்றோர் அல்லது காப்பாளர் எழுத்து வடிவிலான உறுதிமொழியை சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளரிடம் அளித்து இலவசமாக பெயர் பதிவு செய்து கொள்ளலாம். ஓராண்டுக்கு மேல் பெயரினை பதிவு செய்யாதவர்கள் உரிய தாமத கட்டணம் செலுத்தி 15 ஆண்டுகளுக்குள் பிறப்புச் சான்றிதழ் பெறலாம். ஒருமுறை குழந்தையின் பெயரை பதிவு செய்த பின் எக்காரணம் கொண்டும் மாற்ற இயலாது. எனவே குழந்தையின் பெயரை இறுதியாக முடிவு செய்த பின் சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளரை அணுகி உறுதிமொழி படிவம் அளித்து பதிவு செய்து கொள்ளலாம். 1/1/2000 முன்னர் பதிவு செய்த பிறப்புகளுக்கும் அதன் பிறகு பதிவு செய்த பிறப்பு பதிவுகளுக்கும் பிறப்பு சான்றிதழின் குழந்தையின் பெயரை பதிவு செய்வதற்கான கால அவகாசம் வரும் 26/9/2026 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. குழந்தையின் பெயரை பதிவு செய்து பிறப்பு சான்று பெற ஊராட்சிகளில் கிராம நிர்வாக அலுவலரையும் நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் துப்புரவு ஆய்வாளர், அரசு மருத்துவமனை, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு சுகாதார ஆய்வாளர் ஆகியோரை தொடர்பு கொண்டு பிறப்புச் சான்றிதழை பெற்றுக் கொள்ளலாம். பிறப்புச் சான்றிதழில் பெயர் பதிவின்றி விடுபட்டவர்கள் பெயருடன் கூடிய பிறப்புச் சான்றிதழ் பெறுவதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். இத்தகவலை தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த செய்தியாக, ஒசூர் சிப்காட் ரோட்டரி சங்கம் சார்பாக இலவச செயற்கைக்கால் மற்றும் செயற்கைக்கை முகாம் சேலத்தில் இம்மாதம் கடைசி வாரத்தில் நடைபெற உள்ளது. முன்பதிவு கட்டாயமாகும். முகம் மற்றும் துண்டிக்கப்பட்ட கை கால்கள் தெளிவாக தெரியும் வண்ணம் புகைப்படம், ஆதார் அட்டையின் புகைப்படம் இருபுறமும், பயனாளியின் அலைபேசி எண் ஆகியவற்றை வாட்ஸ்அப் மூலம் அனுப்ப வேண்டும். அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7603-95-02-50 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்ப வேண்டும். பதிவு செய்த பயனாளிகளுக்கு அவர்களின் அலைபேசியில் கூடுதல் தகவல்கள் வழங்கப்படும். இந்த இலவச முகாம்களில் பங்கு பெற்று பயன்பெறலாம். அடுத்த செய்தியாக, இந்தியன் ரயில்வே RRBயில் உதவி லோகோ பைலட் 11,127 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பணிகளுக்கு ITI, டிப்ளமோ, BE, BTEC முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 18 முதல் 30 வரையும். அரசு விதிகளின்படி தளர்வுகள் உண்டு. விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 400 ரூபாயும் SC ST பிரிவினருக்கு 250 ரூபாயும் செலுத்த வேண்டும். இந்த பணிகளுக்கு கணினி அடிப்படையில் தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்க தொடங்கும் நாள் இம்மாதம் 15 தேதி. விண்ணப்பிக்க கடைசி நாள் 14/6/2026. விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் www.rrbchennai.gov.in. அடுத்த செய்தியாக, ஏரியூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. 2026-27 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கை இம்மாதம் 7 தேதி முதல் இம்மாதம் 29 தேதி வரை www.tngasa.in என்ற இணையதளத்தில் விண்ணப்ப பதிவு செய்து கொள்ளலாம். எனவே மாணவர்கள், பெற்றோர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் இக்கல்லூரியில் குறியீட்டு எண் 10-31-022 என்ற எண்ணை பயன்படுத்தி BA தமிழ், BA ஆங்கிலம், BCOM, BSc கணிதம், BSc கணினி அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் மாணவர்களின் சந்தேகங்கள்

0: நிவர்த்தி செய்ய இக்கல்லூரியில் சேர்க்கை உதவி மையத்தை அணுகலாம். தொடர்புகளுக்கு 91 76 50 17 76 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 95 66 49 24 22 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். இத்தகவலை ஏரியூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார். இதுவரை கேட்டீர்கள் உள்ளூர் உலா.
1: இது உங்கள் அபிமான பண்பலை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை.
2: தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன், அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்ட் அருகில், தருமபுரி.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். சமீபத்துல ஆயிஷா நடராஜன் அவர்கள் வந்து இருந்த ஒரு செய்தியை பார்த்தேன். அதாவது ஒரு நூலாசிரியர் ஜொனாதன் கைட் அப்படிங்கிற அவருடைய அந்த நூல்லிருந்து சில செய்திகளை போட்டிருந்தார். படிச்சு பார்த்தா கொஞ்சம் அதிர்ச்சியாக கூட இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, அதில் சொல்லப்படுற செய்தி இன்றைய தலைமுறை பற்றிய செய்தியாக இருக்குது. உதாரணமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தலைமுறையை அவங்க எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா, ஜென் ஆல்ஃபா அப்படிங்கிறாங்க. பதற்றமான தலைமுறை, ஆன்சியஸ் ஜென்ரேஷன். இதெல்லாம் என்னங்க இப்படி நீங்க இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்கீங்களா? ஒன்றும் புரியல அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, முழு காப்பி கொடுக்க கூட நேரம் இல்லை, அவ்வளோதான். மினி காப்பி சாப்பிட்டுட்டு இருந்தோம், முழு காப்பி குடிச்சுட்டு இருந்தோம், பெரிய திரையில பார்த்துக்கிட்டு இருந்தோம், சின்ன திரைக்கு வந்தோம், இப்ப தொடுதிரை கைத்திரைக்கு வந்துட்டோம். இதுலயுமே அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, 3 நிமிடத்துக்கு குறைவாக ஓடக்கூடிய செய்தியை தான் பார்க்குறாங்களாம் இன்னைக்கு இருக்கிற தலைமுறை. பாருங்க, அதை கேட்கவே பயமா இருக்குது. இப்ப நானே இந்த செய்தியை 3 நிமிஷத்துக்குள்ள முடிச்சாகணும். ஏன்னா 3 நிமிஷத்துல நீங்க முடிங்கிற விஷயத்த நான் 3/4 மணி நேரம் பேசணுவீங்க, நீங்க யாரும் கேட்க போறதில்ல. இந்த சூழல்ல இதுதான் இன்றைய கவன ஈர்ப்புங்கிறாங்க.
5: எனக்கும் புரியல
4: எப்படி அப்படின்னா, இந்த குறுந்திரை குறுகிய கவனம், அதாவது இப்படி வச்சுக்கங்களேன், இந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ் முழுசா பேசுற செய்திய கேட்க நேரம் இல்லைன்னா, அப்படி அவ்வளவுதான், ஸ்நாக்ஸ் அவ்வளவுதான், இந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. இப்ப இதனால என்ன நஷ்டம் தெரியுங்களா? நாம வகுப்பறை நேரங்கிறது கல்லூரியில 1 மணி நேரம், பள்ளிக்கூடத்துல 40 நிமிஷம். இந்த 40 நிமிஷமும் அந்த மாணவர்களை ஈர்த்து உட்கார வைக்க முடியுமா? என்ன செய்யணுமா? இதுக்கு ஒரு வழி இருக்குங்கிறாங்க. 3 நிமிஷத்துக்கு ஒருக்க நம்முடைய பேச்சிலேயோ மற்றதுலயோ கவனத்தை, தலைப்பையோ கவனத்தையோ மாற்ற மாதிரி ஏதாவது ஒண்ண சட்டு கொண்டு வரணுமா? இப்ப நீங்க இந்த மர்ம கதை பாத்துக்கிட்டு இருக்கப்ப ஒவ்வொரு கதவை திறக்கிற போதும் உள்ள ஒரு ஆச்சரியமும் அதிசயமும் இருக்கும் இல்லையா? அது போல ஒரு வகையான ஒரு வேகம் இருக்கணுங்கிறாங்க. சரி, இப்படியே படிச்சுட்டு இருந்தா அவன் அடுத்த தலைமுறை எப்படிங்க பெரிய பெரிய காப்பியங்கள் மற்றதெல்லாம் படிக்கும்? என்ன பண்ண முடியுங்க? காப்பியங்கள் படைக்கிற காலங்கள் மாறினது எப்போ தெரியுமா? பேரரசுகள் வீழ்ந்த போது, குறுநில மன்னர்கள் வந்தபோது பெரும் காப்பியங்கள் படைக்க முடியலைங்க. அப்போ தாங்க சிற்றிலக்கியம் வந்துச்சு, அதுக்கு பிறகு உரைநடை வந்துச்சு, அதுக்கு பிறகு புதுக்கவிதை வந்துச்சு, அப்புறம் ஹைக்கு வந்துச்சு. இன்னைக்கு ஒரு வரியில் கவிதை எழுதுனா போதுங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்படி எழுத முடியுமா? முடியும். லிங்குசாமியினுடைய லிங்கு கவிதையில ஆசை ஆசையாய் வாங்கினேன் புத்தர் சிலையை. அப்ப இன்றைய தலைமுறை ஜென் ஆல்பா தலைமுறைக்கு, பதற்றமான தலைமுறைக்கு நாம என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, செய்திகளை சுருக்கி தர வேண்டியிருக்கு. சுருங்க சொல்லல், விளங்க வைத்தல். இதுல நமக்கு தலைவன் யார் தெரியுங்களா? திருவள்ளுவன் தாங்க. ஏழே சொல்ல வச்சுட்டு நம்மளை இன்னைக்கு வரைக்கும் அப்படி மடக்கி பிடிச்சு

0: கட்டி வச்சுருக்கார். அதனால் சுருங்க சொல்லுவோம், விளங்க வைப்போம், ரசிக்க வைப்போம். அதுதான் நம்முடைய எதிர்கால திட்டமாக வைத்துக்கொள்ள வேண்டும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, ஜே என் மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, ஜே என் மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம்.
7: நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சலாக

0: 7:10 ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். எழுதியவர் எல் ராமதாஸ், வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.
1: தமிழக சட்டப்பேரவையின் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரனும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் போட்டியின்றி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டனர். இன்று பேரவை கூடியதும் தற்காலிக பேரவைத் தலைவர் திரு கருப்பையா இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். இவர்கள் இருவரை தவிர வேறு யாரும் போட்டியிட மனு தாக்கல் செய்யாததால் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும், தேர்ந்தெடுக்கப்பட்ட பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரனை அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையனும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினும் அழைத்து வந்து இருக்கையில் அமர வைப்பார்கள் என்று கூறி தமது பொறுப்பு இத்துடன் முடிவடைவதாக கூறி விடைபெற்றார். இதனைத் தொடர்ந்து அவை முன்னவரும் எதிர்க்கட்சித் தலைவரும் திரு ஜே சி டி பிரபாகரனின் இரண்டு கரங்களையும் பிடித்து வந்து பேரவைத் தலைவர் ஆசனத்தில் அமர வைத்தனர். உடனே திரு ஜே சி டி பிரபாகரன் அவை உறுப்பினர்களுக்கு கரம் கூப்பி நன்றி தெரிவித்தார். அப்போது உறுப்பினர்கள் மேஜையை தட்டி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து பேரவைத் தலைவர் அவை நடவடிக்கைகளை மேற்கொண்டார். பேரவைத் தலைவருக்கும் துணைத் தலைவருக்கும் வாழ்த்து தெரிவித்து முதலமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட அனைத்துக் கட்சித் தலைவர்களும் பேசுவார்கள் என்று கூறி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு ராஜேஷ்குமாரை பேசும்படி அழைத்தார். காங்கிரஸ் கட்சி சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்த அவர், ஆளும் தரப்பிற்கும் எதிர்த்தரப்பிற்கும் சம உரிமைகள் வழங்க வேண்டும் என்று கூறியதோடு மதச்சார்பின்மையை கடைபிடிக்க வேண்டும் என்றும், மக்கள் நலனில் அக்கறை காட்டுவதாக பேரவையில் விவாதங்கள் அமைய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் வெற்றி பெற்ற அமமுக உறுப்பினர் திரு எஸ் காமராஜ் பேசியபோது அரசுக்கு தமது ஆதரவை தெரிவித்துக் கொண்டார். முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்தில் 3 அறிவிப்புகளை வெளியிட்டது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் பாராட்டினார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி பேசியபோது மதச்சார்பற்ற அரசாக இந்த அரசு செயல்படுவதோடு சமத்துவம், சமூக நலன் ஆகியவற்றில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு வன்னியரசு முன்னாள் முதலமைச்சரை இன்றைய முதலமைச்சர் சந்தித்தது பாராட்டுக்குரியது, இதுபோன்ற நல்லிணக்கம் தொடர வேண்டும் என்றும், சிறுபான்மை மக்களின் குரல் எதிரொலிக்க வேண்டும் என்றும், இன்று காலை 717 மதுக்கடைகள் மூடுவதாக முதலமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பை பாராட்டி அரசு 5 காலம் நீடிக்க வேண்டும் என்றும், அதற்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் என்றும் உறுதியளித்தார். அடுத்து பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு ராமச்சந்திரன், 1967 முதலமைச்சராக பொறுப்பேற்ற அறிஞர் அண்ணா திரு காமராஜரை சந்தித்து வாழ்த்து பெற்றது போல இன்றைய முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர்களை சந்தித்து

ஆசி பெற்ற சம்பவம் உள்ளது என்று சுட்டிக்காட்டினார். புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தி ஆட்சிக்கு வந்த தமிழக வெற்றிக்கழக அரசின் முதலமைச்சர் மக்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று திரு ராமச்சந்திரன் கேட்டுக் கொண்டார். மதிமுக உறுப்பினர் திரு ராஜேந்திரன் பேசியபோது பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரன் மறைந்த திரு எம்ஜிஆரின் மாணவர் என்றார். விவாதத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டும் குறைகளை நிவர்த்தி செய்வதோடு அவர்களின் கோரிக்கையையும் நிறைவேற்றித் தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மனிதநேய ஜனநாயக கட்சி உறுப்பினர் திரு தமிமுன் அன்சாரி பேசியபோது எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற சமத்துவ ஜனநாயகத்தை அரசு கடைபிடிக்க வேண்டும் என்றும் சிறிய கட்சி பெரிய கட்சி என்ற பாகுபாடு இல்லாமல் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவையில் சம உரிமை வழங்க வேண்டும் என்றார். பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் பேசியபோது மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்றும் தேசத்தின் நலனுக்கு முக்கியத்துவம் அளித்து அரசு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கொங்கு மக்கள் தேசிய கட்சி உறுப்பினர் திரு நித்யானந்தன் பேசியபோது பொள்ளாச்சி தொகுதியில் தமது வெற்றிக்கு பாடுபட்ட அனைவருக்கும் வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கும் நன்றி தெரிவிப்பதோடு அவையில் பேசுவதற்கு அனைத்து உறுப்பினர்களுக்கும் சமவாய்ப்பு அளிக்க வேண்டும் என்றார். மனிதநேய மக்கள் கட்சி உறுப்பினர் திரு ஜவாஹிருல்லா பேசியபோது பேரவைத் தலைவரும் துணைத் தலைவரும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டது பாராட்டுக்குரியது என்று தெரிவித்தார். ஏற்கனவே அவையில் உறுப்பினராக இருந்து அனுபவம் பெற்ற பேரவைத் தலைவர் அவையின் மரபுகளை நடுநிலையோடு கடைபிடித்து ஒரு கட்சி சார்பாக மட்டுமல்லாமல் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாமக உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி பேசியபோது அனைத்துக் கட்சி உறுப்பினர்களுக்கும் வணக்கம் தெரிவித்து தமது உரையை தொடங்கினார். 1967 ஆண்டு அண்ணா முதலமைச்சராக இருந்த காலத்தில் எதிர்க்கட்சி வரிசையில் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவராக இருந்த தமது தாத்தா திரு கே விநாயகம் அவர்களுக்கும் முதலமைச்சருக்கும் இடையே நடந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டினார். யுவர் டேஸ் ஆர் நம்பர்டு என்று திரு விநாயகம் கூறியதற்கு பதிலளித்த அன்றைய முதலமைச்சர் திரு அண்ணா மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டு என்று கூறியதை சுட்டிக்காட்டி இந்த அவையில் அதுபோன்ற ஆரோக்கியமான ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டும் என்றார். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுக்கும் இன்றைய கட்சித் தலைவர் டாக்டர் அன்புமணிக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். தேமுதிக உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பேசியபோது இந்த அவையின் மாண்பும் மரபும் மாறாமல் தராசு முள் போல நடுநிலையுடன் பேரவைத் தலைவர் செயல்பட வேண்டும் என்றும் அனைவருக்கும் சமவாய்ப்பு அளிக்க வேண்டும் என்றும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அஇஅதிமுக சார்பில் திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு எஸ் பி வேலுமணியும் பேசியது வியப்பளித்தது. ஒரே கட்சி சார்பில் இரண்டு பேர் பேசியது கட்சி பிளவுபட்டுள்ளது மறைமுகமாக தெரிவித்தது. முதலில் பேசிய திரு எடப்பாடி பழனிசாமி தமது கட்சி சார்பில் பேரவைத் தலைவருக்கும் துணைத் தலைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எந்த பக்கமும் சாயாமல் நடுநிலையோடு தராசு போல பேரவைத் தலைவர் செயல்பட வேண்டும் என்றும் மக்கள் பிரச்சினையில் தமது கட்சி ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் தெரிவித்தார். திரு எஸ் பி வேலுமணி பேசியபோது பேரவைத் தலைவர் எம்ஜிஆரின் அன்பை பெற்றவர் என்றும் அரசுக்கு தமது கட்சி ஆதரவளிக்கும் என்றும் ஏற்கனவே பேரவையில் உறுப்பினராக இருந்து அனுபவம் பெற்றதால் நடுநிலையோடு செயல்படுவார் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசியபோது இரண்டாவது முறையாக தாம் வெற்றி பெற வாக்களித்த சேப்பாக்கம் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்ததோடு திமுகவுக்கு 1,54,00,000 வாக்களித்த மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட அனைத்துக் கட்சித் தலைவர்களையும் சந்தித்து வாழ்த்தை பெற்ற அரசியல் நாகரீகம் தொடர வேண்டும் என்று அவர் கூறினார். சட்டப்பேரவையில் எதிரிக் கட்சியாக இல்லாமல் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக திமுக செயல்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பண்பாட்டு ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இந்தியாவே திரும்பி பார்க்கும் வகையில் திமுக அரசு செயல்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி தாவேக அரசும் அவ்வாறு செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அரசியலில் திமுக முதலமைச்சருக்கு சீனியர் கட்சி என்று கூறிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவையில் உங்களை கோபப்படுத்த மாட்டோம் என்று தமது பெருந்தன்மையை வெளிப்படுத்தினார். தமிழ்தாய் வாழ்த்துக்கு அனைத்து அரசின் நிகழ்ச்சியிலும் முதலிடம் தர வேண்டும் என்று வலியுறுத்தினார். இறுதியாக பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், ஜனநாயகத்தின் இதயமாகவும் மூளையாகவும் பேரவை செயல்பட வேண்டும் என்றும் அதற்கான பண்பை பெற்றுள்ளவரையே தமிழக வெற்றிக் கழகம் பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுத்துள்ளது என்றும் கூறினார். அவையில் அனைவரும் சமம் என்றும் ஒரு உறுப்பினரை கொண்ட கட்சிகள் இங்கு இடம்பெற்றிருந்தாலும் அனைவரும் சமமாகவே மதிக்கப்பட வேண்டும் என்றும் நல்லவை ஏற்கப்பட்டு அல்லாதவை நிராகரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பேரவைத் தலைவரும் துணைத் தலைவரும் சாதாரண குடும்பத்திலிருந்து மக்கள் பணியாற்ற வந்தவர்கள் என்று பெருமிதத்தோடு முதலமைச்சர் தெரிவித்தார். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் எனும் வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப சட்டப்பேரவை நடவடிக்கைகள் சீராக செம்மையாக அமைதியாக நடைபெறுவதோடு ஜனநாயக
ஜனநாயக பண்புகள் நெறிமுறைகளை பேணி பாதுகாக்கும் வகையில் பேரவைத் தலைவரும் துணைத் தலைவரும் பெருமை சேர்ப்பார்கள் என்று முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். பாராட்டுக்கு நன்றி தெரிவித்து பேசிய பேரவை துணைத் தலைவர் திரு ரவிசங்கர், கடந்த காலங்களைப் போல அல்லாமல் அவையின் மரபுகள் காக்கப்படும் என்றும் அமைதியாக அவை நடைபெறுவதற்கு அனைத்து உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்

0: கேட்டுக் கொண்டார். அனைவரின் பாராட்டுதலுக்கும் நன்றி தெரிவித்து பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரன், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்ற புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் பாடலை உரத்த குரலில் பாடி தமது உரையை தொடங்கினார். தமிழ்தாய் வாழ்த்துக்கு பேரவையில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவையின் மரபு உரிமைகள் காப்பாற்றப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். கடினமான ஆயிரம் விளக்கு தொகுதியில் தாவேக தலைவர் வந்து பிரச்சாரம் செய்ததால் தான் தாம் வெற்றி பெற முடிந்தது என்றும் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார். அரசியலில் தமக்கு மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் தான் வாத்தியார் என்று பெருமிதத்தோடு கூறிய அவர், தமக்கு ஒரு மகள் இருந்திருந்தால் திரு ஜே சி டி பிரபாகரனுக்குதான் திருமணம் செய்து கொடுத்திருப்பேன் என்று 1984 ஒரு கூட்டத்தில் எம்ஜிஆர் பேசியதை சுட்டிக்காட்டி அவரது அன்பை தான் பெற்றதை கூறினார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வாழும் எம்ஜிஆர் என்றும், விஜய் அலை விசில் அலை வீசியதால் தான் தாவேக ஆட்சிக்கு வந்தது என்றும், மக்கள் நிறைய எதிர்பார்ப்பதாகவும் அதனை முதலமைச்சரால் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும் என்றும், வைரக்கல் போன்ற பேரவைத் தலைவர் பொறுப்பை வழங்கிய முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும், எந்த கட்சிக்கும் ஆதரவாக இல்லாமல் நடுநிலையோடு செயல்படுவேன் என்றும், முன்மாதிரியான பேரவைத் தலைவராக கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் திரு ஜே சி டி பிரபாகரன் உறுதியளித்தார். பேரவையின் இன்றைய நடவடிக்கைகள் எந்தவித ஆரவாரத்திற்கும் அமளிக்கும் இடம் கொடுக்காமல் சுமூகமாக முடிவடைந்ததற்கு பேரவைத் தலைவரும் முதலமைச்சருமே முழுமுதல் காரணம் என்றால் மிகையாகாது.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் எல் ராமதாஸ், வாசித்தவர் வடிவழகி கபிலன்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:10. ஆகாஷ்வாணி தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள். வழங்குபவர் ஆர். நந்தகோபால்.
1: உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்ட வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தஞ்சாவூர் பெரிய கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா 18 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அதேபோல இந்த ஆண்டும் கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கி பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்ட வைபவம் அன்று கமலாம்பாள் தியாகராஜர் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். சிவகணங்கள் மற்றும் வான வேடிக்கையுடன் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தியாகராஜா பெருவுடையாரை என பக்தி கோஷத்துடன் தேரினை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றானதும் 7 ஆழ்வார்களால் மங்களாசனம் செய்யப்பட்ட புனித ஸ்தலமாக விளங்கும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருள்மிகு சாரங்கபாணி ஆலயத்தின் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தின் 3வது பெரிய தேராக கருதப்படும் இத்தேரோட்டம் திருவாரூர் மற்றும் திருவல்லிபுத்தூர் தேர்களுக்கு அடுத்தபடியாக சிறப்பிடம் பெற்றுள்ளது. சுமார் 550 டன் எடையும் 110 அடி உயரமும் கொண்ட இந்த பிரம்மாண்ட தேர் 4 பெரிய குதிரைகள் இழுக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டது. ஸ்ரீதேவி பூதேவி சமேத சாரங்கபாணி சுவாமி தேரில் எழுந்தள்ளி பக்தர்களுக்கு அருள்பாளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாரங்கா சாரங்கா என பக்தி முழக்கமிட்டு தேரினை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். முருகக்கடவுளின் அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடாக விளங்கும் சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் வள்ளி தேவானையுடன் ஆறுமுக சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாளித்தார். இந்த ஆண்டு வேளாண் வளம் சிறக்க வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் மா, பலா, வாழை உள்ளிட்ட பல்வேறு விளைபொருட்கள் தேரில் அலங்கரிக்கப்பட்டிருந்தது சிறப்பு அம்சமாக அமைந்திருந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே அமைந்துள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வீரமாமுனிவரால் கட்டப்பட்டதும் பெசிலிக்கா அந்தஸ்து பெற்றதுமான இந்த பேராலயத்தில் ஆண்டுதோறும் ஆண்டு பெருவிழா நடைபெற்று வருகிறது. அதன்படி மாதா உருவம் பொறிக்கப்பட்ட கொடி ஊர்வலமாக முக்கிய வீதிகள் வழியாக எடுத்து வரப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. கொடியினை கும்பகோணம் மறை மாவட்ட ஆயர் திரு ஜீவானந்தம் புனிதம் செய்து ஏற்றி வைத்தார். கொடியேற்றத்தில் பங்கேற்ற ஏராளமான மக்கள் மரியே வாழ்க என்று பக்தி கோஷமிட்டு வழிபட்டனர். விழாவின் முக்கிய நிகழ்வான நாளைய மறுதினம் அலங்கரிக்கப்பட்ட தேரில் மாதா தேர்பவனி நடைபெற உள்ளது. தஞ்சாவூர் மாவட்ட அளவிலான விவசாயிகள் குறைத்திருக்கும் கூட்டம் நாளைய மறுதினம் வியாழக்கிழமை நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் விவசாயிகளுக்கு புதிய தொழில்நுட்பங்கள் குறித்த திட்ட விளக்கங்கள் அளிக்கப்பட உள்ளது. மேலும் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் அனைவரும் வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை,

0: வேளாண்மை பொறியியல் துறை, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம், கூட்டுறவு, நீர்ப்பாசனம், கால்நடை, மின்சாரம் போன்ற விவசாயம் தொடர்புடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியங்கா பங்கஜம் கேட்டுக் கொண்டுள்ளார். சட்டமன்ற பேரவை தேர்தல் முடிவுற்றதை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டது. எனவே தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமை அன்று நடைபெற்று வரும் பொதுமக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் மற்றும் இதர சிறப்பு குறைதீர்க்கும் கூட்டங்கள் இனி தொடர்ந்து நடைபெறும் என்று தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியங்கா பங்கஜம் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே அமைந்துள்ள பூண்டி மாதா புனித பேராலயத்தில் ஆண்டு பெருவிழா நடைபெற்று வரும் சூழ்நிலையில் அது சமயம் திருவிழாவிற்கு வரும் பக்தர்கள் கொள்ளிடம் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. இதனை மீறுபவர்கள் மீது காவல்துறையினர் மூலம் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். 206வது செவிலியர் தினத்தை முன்னிட்டு தஞ்சாவூர் அரசு ராசா மிராசுதார் மருத்துவமனையில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மருத்துவமனையில் பணியாற்றி வரும் செவிலியர்கள் ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரின் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் மெழுகுவர்த்தி ஏந்தி செவிலியர் தின உறுதிமொழியை அவர்கள் எடுத்துக்கொண்டனர். 17வது சட்டமன்ற பொதுத் தேர்தல் வாக்கு எண்ணும் பணி தஞ்சாவூர் மாவட்டத்தில் 3 இடங்களில் நடைபெற்றது. தஞ்சாவூர், கும்பகோணம், பட்டுக்கோட்டை என 3 இடங்களில் நடைபெற்ற வாக்கு எண்ணும் பணி காலை 8 மணி முதல் தொடங்கி மாலை 7 மணி வரை நடைபெற்றது. திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் திமுகவை சேர்ந்த முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் வெற்றி பெற்றார். திருவிடைமருதூர், திருவையாறு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, ஒரத்தநாடு ஆகிய தொகுதிகளை திமுக கைப்பற்றியது. தஞ்சாவூர் மற்றும் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதிகளை தமிழக வெற்றி கழகம் கைப்பற்றியது. பாபநாசம் சட்டமன்ற தொகுதியை இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி கைப்பற்றியது. காலை 8 மணி முதல் தொடங்கி மாலை 7 மணி வரை நடைபெற்ற இந்த வாக்கு எண்ணும் பணியானது அமைதியான முறையில் நடைபெற்றது.
1: தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர். நந்தகோபால். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் முழுமையான இணைய பாதுகாப்பை கொண்டுவர பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நீதிமன்றங்களை நவீனமயமாக்குவதற்கான வரைவு திட்டத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையிலான குழு தயாரிக்க தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உத்தரவிட்டுள்ளார். அனைத்து தரப்பு தொழிலாளர்களையும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். கடந்த 11 ஆண்டுகளில் 2,800 கோடி ரூபாயில் எய்ம்ஸ் மருத்துவ கட்டமைப்பு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ரபா லூவாங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் முழுமையான இணைய பாதுகாப்பை கொண்டுவர பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இணையதள குற்றங்கள் ஒருங்கிணைந்த கண்காணிப்பு மையமும் ரிசர்வ் வங்கியின் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான மையமும் இணைந்து சட்டவிரோத போலி வங்கிக் கணக்குகளை தடுப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இன்று கையெழுத்திட்டுள்ளதாக சமூக வலைதளத்தில் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வங்கிகள் முழுமையான மின்னணு பண பரிவர்த்தனை கட்டமைப்பில் செயல்பட்டு வருவதால் இணையதளங்களை பயன்படுத்தி நிதி முறைகேடுகள், சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடைபெறுவதாகவும் இதனை தடுக்க திறன்மிக்க ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு அமைப்பு அவசியமாகிறது என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்திய சமூக அறிவியல் கவுன்சிலின் 58வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் பாரம்பரிய அறிவுசார் தகவல்கள், தாய்மொழி வழி கல்வி, ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை தொடர்ந்து ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். புதிய சமூக அறிவியல் கவுன்சில் புதிய கோணங்களில் சமூக அறிவியல் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கலாச்சாரம், ஆன்மீகம், அறிவாற்றல், சமூக பொறுப்புணர்வு ஆகியவற்றை ஒட்டுமொத்தமாக கொண்டிருப்பது இந்தியா என்றும் அவர் கூறினார். சோம்நாத் ஆலயம் புனரமைக்கப்பட்டது நாட்டின் பெருமையை உயர்த்தியிருப்பதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். அனைத்து தரப்பு தொழிலாளர்களையும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார்.

உள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்திய தொழில்கள் கூட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், தொழிற்சாலைகளில் பணியாற்றுவோரின் இன்னல்களை குறைக்கும் வகையில் நலத்திட்டங்கள் அமைந்துள்ளதாக கூறினார். 10 ஆண்டுகளுக்கு முன் 29 கோடி தொழிலாளர்களுக்கு அரசு திட்டங்களின் சலுகைகள் அளிக்கப்பட்டதாகவும், தற்போது 94 கோடி தொழிலாளர்கள் திட்ட பயன்களை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சியையும் தொழிலாளர் நலனையும் மையப்படுத்தி சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டு அதற்கான தொழிலாளர் நடைமுறை சட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். ஏழை எளிய விவசாய மற்றும் தொழில்துறையில் பணியாற்றுவோருக்கென அதிக திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அஞ்சலகங்களின் சேவையை மேம்படுத்துவதற்கான தொழில்நுட்பம் குறித்து மத்திய தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த தொழில்நுட்பத்தை நடைமுறைப்படுத்த அதிகாரிகளிடையே உரையாற்றிய அவர், அஞ்சலகங்கள் மூலம் நிகழ்நேர சேவைகளை அளிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். உள்ளூர் மக்களின் தேவைகள், அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் மற்றும் பொருளாதார நடவடிக்கையை உள்ளூர் அஞ்சலகங்கள் மூலம் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதற்கான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அஞ்சல் துறை கட்டமைப்பு மூலம் மேலும் பல சேவைகளை வழங்குவது குறித்தும் திரு சந்திரசேகர பெம்மசாணி ஆய்வு செய்தார். நாட்டில் உள்ள நீதிமன்றங்களை நவீனமயமாக்குவதற்கான வரைவு திட்டத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையிலான குழு தயாரிப்பதற்கு தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உத்தரவிட்டுள்ளார். இந்த திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு 40 முதல் 50 கோடி ரூபாய் வரை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். நீதித்துறை கட்டமைப்பு ஆலோசனைக் குழு நீதிமன்றங்களில் மேற்கொள்ள வேண்டிய கட்டமைப்பு திட்டங்களுக்கு போதிய நிதியை அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையில் அமைய உள்ள உயர் அதிகாரம் கொண்ட இந்த குழுவில் நீதிபதிகள் திரு தேவாங்சு பாசக், திரு அஸ்வினிகுமார் மிஸ்ரா, திரு சோமசேகர் சுந்தரேசன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நாட்டின் மருத்துவ கட்டமைப்பின் ஆதாரமாக புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனை திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற எய்ம்ஸ் மருத்துவக் கல்வி நிறுவனத்தின் 51வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், நவீன மருத்துவ வசதிகளுடன் நோயாளிகளுக்கு உயர்தரத்திலான சிகிச்சையை எய்ம்ஸ் வழங்கி வருகிறது என்று கூறினார். ஆண்டுக்கு 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வெளி நோயாளிகளுக்கு இந்த மருத்துவமனை மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். உயர்தர சிகிச்சை வழங்குவதில் எய்ம்ஸுக்கு ஈடு இணையில்லை என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா, மருத்துவத்துறையில் எய்ம்ஸுக்கு உள்ள சிறப்பான இடத்தை எந்த நிறுவனமும் பெற முடியாது என்று கூறினார். மருத்துவ கல்வி நிறுவனங்களுக்கு முன்னோடியாகவும் இது திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த 11 ஆண்டுகளில் 2800 கோடி ரூபாயில் எய்ம்ஸ் மருத்துவ கட்டமைப்பு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு நாட்டில் 7 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் மட்டுமே செயல்பட்டு வந்ததாகவும், தற்போது இதன் எண்ணிக்கை 23ஆக உயர்ந்துள்ளது என்றும் அவர் கூறினார். நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 390 825 உயர்ந்துள்ளது என்றும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். தங்கம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள அழைப்பை பிஜேபி வரவேற்றுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு கௌரவ் பாட்டியா, வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டிருப்பது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்று கூறினார். பிரதமரின் இந்த கோரிக்கைக்கு மக்களும் எதிர்க்கட்சித் தலைவர்களும் செவிசாய்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டில் தற்போது அத்தியாவசியப் பொருட்கள் தட்டுப்பாடு இல்லை என்றும், இதற்காக மத்திய அரசு சிறப்பான நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்காசிய போர் சூழலை அடுத்து உலகின் பல நாடுகளில் பெட்ரோலிய பொருட்களின் விலை உச்சத்தை தொட்ட போதிலும் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படவில்லை என்று கூறினார். பெட்ரோலிய பொருட்கள் விஷயத்தில் காங்கிரஸ் மக்களை திசை திருப்பும் வகையில் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் திரு கௌரவ் பாட்டியா தெரிவித்தார். NCERT மற்றும் CBSE பாடத்திட்டங்களில் செயற்கை நுண்ணறிவு பாடங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய பள்ளிக் கல்வித்துறை செயலர் திரு சஞ்சய்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில், இப்பாடத்திட்டங்களில் 3ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை முதல்கட்டமாக இந்த பாடம் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மாணவர்களின் சிந்தனை திறனை மேம்படுத்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் பாடமும் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான NCERT பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கான பாடப்புத்தகங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் திரு

0: குமார் தெரிவித்தார். தமிழகத்தின் கொடைக்கானல் பூங்காவில் உள்ள மலர் படுகைகளில் 1500 வகையான வண்ண ரோஜா மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இதனை சுற்றுலாப் பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமான ரோஜா பூங்கா தற்பொழுது வண்ணமயமாக காட்சியளிக்கிறது. இங்குள்ள 16,000-க்கும் மேற்பட்ட செடிகளில் கவாத்து பணிகள் முடிந்து தற்பொழுது சன்கோல்டு, ஈஃபில் டவர், சம்மர் ட்ரீம் உள்ளிட்ட 1500 வகையான ரோஜாக்கள் பூத்து குலுங்குகின்றன. சமவெளி பகுதியின் வெப்பத்தை தவிர்க்க இங்கே வரும் சுற்றுலா பயணிகள் குளுமையான சூழலில் இந்த மலர் படுக்கைகளை கண்டு வியப்பதுடன் ஆர்வத்துடன் செல்ஃபி மற்றும் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்கின்றன. ஒரே இடத்தில் இத்தனை வகையான ரோஜாக்களை காண்பது தங்களுக்கு புத்துணர்ச்சி அளிப்பதாக சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ரபா லூவாங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் இர்ஃபான் மஜீத்தை வென்றார். இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் துஷார் சுபீரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-23, 21-10 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷிய இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் ஹைதராபாத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி இன்று இண்டர்காஷி அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் முழுமையான இணைய பாதுகாப்பை கொண்டுவர பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நீதிமன்றங்களை நவீனமயமாக்குவதற்கான வரைவு திட்டத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையிலான குழு தயாரிக்க தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உத்தரவிட்டுள்ளார். அனைத்து தரப்பு தொழிலாளர்களையும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். கடந்த 11 ஆண்டுகளில் 2,800 கோடி ரூபாயில் எய்ம்ஸ் மருத்துவ கட்டமைப்பு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ரபா லூவாங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் 7:25. நேர்கள் இனி கேட்கலாம் வயல்வெளி. வயல்வெளி
3: ஏபிள தமிழு, என்ன பண்ணிட்டு இருக்கிற?
4: சொல்லு செல்வி,
3: எங்கேயாச்சும் கூட்டிட்டு போக போறியா என்ன? வந்ததும் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குற?
4: ஆமா பிள்ள, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், சீக்கிரம் ரெடி ஆகுன்னு சொன்னேன். நீ என்ன இன்னும் ரெடியான பாடே இல்ல?
3: ஓ, அளவுக்கு மேக்கப் பண்ணி ரெடியாக என்னால முடியாது. நான் ரெடியாத்தான் இருக்கேன். பார்த்தா உனக்கு அப்படி தெரியலையா?
4: தெரியல தெரியல, நான் ஃபுல் மேக்கப் போட்டனா? நீ சிம்பிளா இருக்கியா, அதான் தெரியல. சரி கிளம்புவோமா?
3: சரி சரி கிளம்பலாம். எங்க கூட்டிட்டு போக போற?
4: அதுவா, நம்ம ஒரு தொழில் தொடங்கலான்னு சொன்னல, அந்த தொழில எப்படி தொடங்கலாம், எப்படி நம்ம கத்துக்கலாம், என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் ஒருத்தர் நமக்கு சொல்ல இருக்காங்க. அதுதான் கேட்க போறோம்.
3: தொழில் தொடங்கலான்னு சொன்னேன், ஆனா என்ன தொழில்னு சொல்ல மாட்டியே. சரி, உன் கூட வந்தாதான் தெரியும் போல. வேறசா போறப்படு, போயே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இரு, கொஞ்சம் அந்த நோட்டையும் பேனாவையும் எடுத்துட்டு வந்துடுறேன். குறிப்பெடுத்துக்கிட்டா நமக்கு தானே யூஸ்.
4: ஏபுல, நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தல பன்றி வளர்க்கலான்னு சொல்லிட்டு. அதை பத்தி தான் இன்னைக்கு நிறைய தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம போக போறோம். அதை பத்தி சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரியோட இணை பேராசிரியர் கே செந்தில்குமார் அவங்க தான் சொல்ல இருக்காங்க. சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிருவாங்க. உட்காரு, அந்த நோட்டு பேனாலாம் எடு, குறிப்பெடுத்து வச்சுப்போம்.
3: சரி சரி, நோட்டு பேனாலாம் இந்தா நீ வச்சுக்கோ, அந்த நிலக்கடலை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு.
5: பன்றி வளர்ப்பில் ஒருங்கிணைந்த பண்ணையம். சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன இணை பேராசிரியர் டாக்டர் கே செந்தில்குமார் அவர்களின் உரை கேட்கலாம்.
6: ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னா, ஒரு

கால்நடை வளர்ப்பில் கிடைக்கக்கூடிய உபரியினை வந்து பிற கால்நடைகளுக்கோ அல்லது விவசாயத்துக்கோ பயன்படுத்துறது தான் ஒருங்கிணைந்த பண்ணைன்னு சொல்கிறோம். இதில் என்ன முக்கியமான விஷயம் என்னென்னா, இதன் மூலம் குறைந்த செலவில் பல மடங்கு லாபம் ஈட்டலாம். உதாரணமாக நம்ம இப்போது ஒரு பண்ணை வச்சுருக்கோம் அப்படின்னா, பன்றி பண்ணை மட்டும் வச்சுருக்கோம் அப்படின்னா, அதுலேருந்து வரக்கூடிய வருவாய் குத்து மதிப்பாக ஒரு 10 பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, வருட வருமானம் வந்து ஒரு 2 லட்சம் அப்படி அதுலேருந்து வருது அப்படின்னா, அதை ஒருங்கிணைந்த பண்ணை மூலம் செஞ்சோம்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு அதை வந்து மேலும் ஒரு 25% வருமானம் அதிகரிக்கும். அதாவது கிட்டத்தட்ட வந்து அது ஒரு 2,50,000 அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு. அதுதான் ஒருங்கிணைந்த பண்ணையத்தோட முக்கியமான அம்சம். இதுல நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒருங்கிணைந்த பண்ணையத்துல பன்றி வளர்ப்போட சேர்ந்து எப்படி ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்ண போறோம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். கால்நடை வளர்ப்பு தொழில வந்து பன்றி வளர்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப பிரபலம் அடைஞ்சிட்டு வர ஒரு தொழில். இது மற்ற கால்நடைகளை விட ரொம்ப சீக்கிரமா வளரக்கூடிய தன்மை கொண்டது. அது மட்டும் இல்லாம ரொம்ப சிறந்த தீவன மாற்றுத்திறன் கொண்டது. அதாவது 3 கிலோ தீனி சாப்பிட்டதுன்னா 1 கிலோ இறைச்சி அது உண்டு பண்ணும். மற்றதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு இறைச்சிகளை உண்டு பண்ணாது. அந்த மாதிரி உதாரணத்துக்கு சொல்ல, அந்த மாதிரி தீவன மாற்றுத்திறன் வந்து மிக அதிகமாக கொண்டவை. ரொம்ப குறைந்த சினை காலம். இந்த பன்றி பண்ணைகள் எடுத்துக்கிட்டனா, பன்றி வந்து ஒரு வருடத்துல 2 முறை குட்டி போறோம். ஒரு சினையான பண்ணி வந்து கிட்டத்தட்ட 3 வாரங்கள் 3 நாட்கள், 114 நாட்கள் குட்டி போடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இடத்துக்கு 2 முறை குட்டி போறோம். அது மாதிரி இது வந்து 1 வருஷத்தில் 2 டைம் குட்டி போடுறதுனால மிகவும் அதிக எண்ணிக்கையில் நம்ம குட்டி, 1 டைம் குட்டி போடும் போதே அது வந்து 10 லிருந்து 12 குட்டி போடும். அப்போ ஒரு இடத்துக்கு ஒரு பன்றியிலேருந்து கிட்டத்தட்ட 20 குட்டிகளை எடுக்க முடியும். அந்த 20 குட்டிகளையும் வளர்த்து விற்பனைக்கு செஞ்சோம்னா மிக அதிகமான அளவுக்கு லாபம் வரும். அதனாலதான் வந்து வெண்பன்றி வளர்ப்புங்கிறது குறைந்த முதலீட்டில் அதிக லாபத்தினை ஈட்டி தரும் தொழிலாகவும் நம்ம சொல்றோம். இத பன்றி பண்ணையில கொட்டகை கழுவுவதற்கு அதிக அளவு தண்ணீர் உபயோகப்படுத்தி வருகிறது. அதான் முக்கியமான விஷயம். பன்னி வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், பார்த்தோம்னாலே பன்னி வந்து ஒரு அசுத்தமான விலங்கு மாதிரி தெரியும். ஆனா இருக்கிறதுல ரொம்ப சுத்தமான விலங்கு, வீட்டு வளர்ப்பு விலங்குகளை சுத்தமான விலங்கு பன்றி தான். அதோட கழிவு எங்க செய்தோ அந்த இடத்துக்கு அது வந்து போய் படுக்கவே படுக்காது, வேற இடத்துல தான் போய் படுக்கும். அந்த மாதிரி ஒரு குணமுடையது இந்த பன்றிகள். அப்படி ஒரு சுத்தமான இருக்கிறதுக்கு நம்ம வந்து அதை 1 நாளைக்கு 2 முறை கழுவ வேண்டியது மிக மிக அவசியம். அப்பனா எவ்வளவு தண்ணி தேவைப்படும் பாருங்க. அவ்வளவு தண்ணி தேவைப்படுறதுனால அந்த தண்ணீர்கள்லாம், கழுவிய தண்ணீர்கள்லாம் வெளியில வந்து வேஸ்டா போயிடும். அதனால வந்து இந்த தண்ணீரை பயன்படுத்தி ஒருங்கிணைந்த பண்ணையமா அமைக்கலாம். அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்துல பன்றிகளை வைத்து கிட்டத்தட்ட 5 மாதிரிகள் இருக்குது. ஒன்று வந்து பன்றியுடன் மீன் வளர்ப்பு, இன்னொன்று வந்து பன்றி மீன் மற்றும் பழமரங்கள் மற்றும் மேய்ச்சல் நிலம் ஆடு, இது ஒரு மாதிரி. இன்னொன்று வந்து பன்றி வளர்ப்பு தீவனப்புல் மாடு உயிர் எரிவாயு மண்புழு உரம், இது ஒரு மாதிரி. அடுத்தது பன்றி மண்புழு உரம் பழமரங்கள் மற்றும் காய்கறி செடிகள். அடுத்து கடைசியா பன்றி அசுத்த நீர் சுத்திகரிக்கும் அமைப்பு மற்றும் மீன் வாத்து. இந்த மாதிரி ஒரு 5 மாதிரி இருக்கு. இதை பத்தி ஒன்னு பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்க போது பன்றியுடன் மீன் வளர்ப்பு. ஒருங்கிணைந்த பண்ணை முறையில பன்றிகளோட மீன் வளர்ப்பானது ஒரு சிறந்த முறை. இதுல வந்து மீன் வளர்ப்பு குளத்துக்கு அருகிலேயே பன்னிகளை வளர்க்கலாம். அப்படி வளர்க்கும் போது பன்றிகளுக்கு குளக்கரையில் மீதோ அல்லது குளத்தின் நீர்ப்பகுதி மேலோ சின்ன ஒரு கொட்டா மாதிரி போட்டு அதுல வந்து பன்னிகளை வச்சோம்னா, பன்றி போடக்கூடிய கழிவுகள் நேராக குளத்துல வந்து உரமா பயன்படும். அது மட்டும் இல்லாம பண்ணையில வளர்க்கப்படும் இந்த கால்நடைகள் குடிப்பதற்கும் அவற்றின் கொட்டகையை கழுவிடுவதற்கும் குளத்து நீரை கூட நம்ம பயன்படுத்தலாம். பன்றிகளின் கழிவு மிகவும் உரச்சத்து மிக்கவை. அதோட சாணத்துல 0.5-0.8% தழைச்சத்து, 0.45-0.6% மணிச்சத்து, 0.35-0.5% சாம்பல் சத்து உடையது இந்த பன்றியோட கழிவுகள். அதனால வந்து பன்றிகளுடைய சிறுநீர்ல இன்னும் அதிகமான தழைச்சத்து இருக்கு. அதுல வந்து 0.3-0.5% தழைச்சத்து, 0.07-0.15% மணிச்சத்து, 0.2-0.7% சாம்பல் சத்து மற்றும் 2.5% அங்கக பொருட்கள் நிறைந்துள்ளது. 1 ஹெக்டேர் குளத்துல வந்து 30 பன்றிகள் வரை வளர்க்கலாம். இது மூலம் 6 டன் மீன் உற்பத்தியும் 4.2 டன் பன்றி இறைச்சியும் உற்பத்தி செய்யலாம். ஒரு பன்றிக்கு 1.5-3 சதுர மீட்டர் வரையிலான கான்கிரீட் தளம் அமைக்க அவசியம். மேலும் பன்றி தொழுவம் குளக்கரையிலிருந்து 1.5 மீட்டர் சுற்றுச்சூழல் எழுப்பி சாய்த்தளம் அமைத்து கழிவுகள் நேரடியாக குளத்தில் விழுறபடி செய்யலாம். இல்லனா பன்றி கழிவுகளை வந்து ஒரு இடத்தில் தேக்கி பின் மெதுவாக குளத்தினுள் விடலாம். இவை மீன்களுக்கு நல்ல உணவாக மாறுது. இதனால மீன்களுக்கான உணவு செலவு மிகவும் குறையுது. இந்த மாதிரியோட பயன்கள் என்னன்னு பார்த்தோம்னா, பன்றிகளின் கழிவு மீன்களுக்கு உணவாவது, குளத்து நீர் பன்றிகளுக்கு குடிக்கவும் கொட்டகையை சுத்தம் செய்வதற்கும் உதவுகிறது. ரொம்ப எளிய பராமரிப்பு, அதிக வருவாய், அது மட்டும் இல்லாம குறைந்த மீன் உற்பத்தி செலவு. இப்ப 2வது மாதிரி எடுத்துட்டோம்னா, பன்றி மீன் பழமரங்கள் மற்றும் மேய்ச்சல் நிலம் ஆடு மற்றும் பன்றி. இந்த மாதிரியில வந்து பண்ணையில கிடைக்கக்கூடிய திட மற்றும் திரவ கழிவினை மீன் குளத்திற்கு நேரடியாக பயன்படுத்துறது பழைய மாதிரி மாதிரிதான். இதன் மூலம் மீன்களுக்கு வளர்ச்சிக்கு தனியா உணவு போட தேவையில்லை. அது மட்டும் இல்லாம மீன் தொட்டி

0: இருக்கும் தண்ணியை வந்து பாசனத்திற்காக மேய்ச்சல் மற்றும் பழமரங்களுக்கு உபயோகப்படுத்தலாம். மேய்ச்சல் நிலத்தில் வந்து வெள்ளாடுகளை விட்டு நம்ம வளர்க்கலாம். இது வந்து இரண்டாவது மாதிரி. மூன்றாவது வந்து பன்றி, தீவனப்புல், கறவை மாடு, உயிர் எரிவாயு மற்றும் மீன் வளர்ப்பு. இந்த மாதிரி ஒரு மூன்று விலங்குகள், அதாவது பன்றி, மாடு மற்றும் மீன், மூன்றையுமே சேர்த்து நம்ம செய்யறது மூன்றாவது மாதிரி. இதுல வந்து பன்னி பண்ணிலிருந்து வெளியில வரக்கூடிய திரவ கழிவினை வந்து சுத்திகரிப்பு செய்யணும். அதுக்கும் தனியா ஒரு ஆலை அமைத்தோ இல்ல நேரடியாக நல்ல நீரோடு சேர்த்து தீவனப்புல் உற்பத்திக்கு பயன்படுத்தலாம். நேரா வந்து நம்ம இந்த தண்ணியை வந்து தீவனப்புல்ல போட்டோம்னா கருகி போயிடும். அதனால வந்து இதை வந்து நல்ல நீரோட மிக்ஸ் பண்ணி ரெண்டையும் கலந்து அது விடுறது மூலம் அந்த தீவனப்புல் வந்து நல்ல அளவுக்கு விளைச்சலை கொடுக்கும். விலையின் தீவனப்புல்ல வந்து மாடுகள் வளர்த்து மாட்டிலிருந்து கிடைக்கப்பெறும் சாணத்தை வந்து உயிர் எரிவாயு, அதாவது பயோகேஸ், அதை வச்சு நம்ம உற்பத்தி செய்யலாம். இது நான் வந்து சமையலுக்கு எரிவாயாக பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம மின் விளக்குகள், இந்த பண்ணி பண்ண மாட்டு பண்ணைக்கு மின் விளக்குகள் எரியவும் இந்த கேஸை வந்து நம்ம உபயோகப்படுத்தலாம். உயிர் எரிவாயு எடுத்துக்கிட்டோம்னா அதுலேருந்து வரக்கூடிய கூழமானது மீன்களின் வளர்ச்சிக்கு உதவுகிறது. இதில் பிஓடி அளவு வந்து சாணத்தில் இருக்க அளவை விட ரொம்ப குறைவு. இதுதான் வந்து மிக அதிகமான அளவுக்கு மீன் வளர்ச்சியை உண்டு செய்யுது. அதாவது அந்த பயோகேஸ்லேருந்து வரக்கூடிய கழிவு, அதுலேருந்து வரக்கூடிய கேஸ் வந்து சமையலுக்கும் அதில் இந்த பண்ணைகளில் லைட் எரியறதுக்கும் இதை வந்து உபயோகப்படுத்துகிறோம். அது உயிர் வாழ்வு வந்து அந்த இதுல பயோகேஸ் வந்து அதுல வரக்கூடிய இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பயோகேஸ் வந்துன்னா ஒரு ஐந்து நபர்களுக்குரிய குடும்பத்துக்கு சமைக்கிறதுக்கு உபயோகமா இருக்கும். உற்பத்தி திறன் வந்து 2 கனமீட்டர் நாள் ஒன்றுக்கு, தேவையான மாட்டு சாணம் 60 கிலோ, தேவையான கால்நடைகள் 3 கால்நடைகள், உயிர் எரிவாயு உற்பத்தி 730 கனமீட்டர் ஒரு வருடத்துக்கு. நான்காவது மாதிரி பன்றி, மண்புழு உரம், பழமரங்கள் மற்றும் காய்கறி செடிகள். இதுல என்னன்னா பன்னி சாணத்தை வச்சுட்டு மண்புழு உரம் தயாரிக்கலாம். மண்புழு வந்து உரம் வந்து ரொம்ப ரொம்ப உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து வெர்மி கம்போஸ்ட் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அந்த மண்புழு உரத்தில வந்து காய்கறி செடிகளுக்கும் பழமரங்களுக்கும் இயற்கை உரமாக உபயோகப்படுத்துவதன் மூலம் செலவு குறையும். அது மட்டும் இல்லாம நமக்கு மருந்தில்லா கரிம உணவு கிடைக்கிறது. அதனால வந்து இதை வந்து மிக அதிகமான அளவுக்கு உற்பத்தி செஞ்சு இப்ப என்ன பண்றாங்கன்னா நம்மளோட நிலத்துல போடுறோமோ இல்லையோ பல இடங்கள்ல மண்புழு உரம் வெளியே பாக்கெட்ல வைக்கிறாங்க. அதே மாதிரி மண்புழு உரம் உலகில் வந்து 160 மில்லியன் ஆண்டுகளா இருந்துட்டு வருது. மண்புழு உரம் மண்ணின் தன்மையை வந்து உயர்த்துது. மண்புழு உரம் உழவனின் நண்பன். மண்புழு உரம் பயன்படா கரிம பொருட்களை உட்கொண்டு சத்தான உணவனை மற்றும் தாவரம் மற்றும் உயிரினங்களுக்கு வழங்குகிறது. இந்த மாதிரி மிகவும் பயனுள்ளது இந்த மண்புழு உரம். அடுத்தது மண்புழு உரம் ஒரு இயற்கை உரமாகும். மண்புழுக்கள் உண்ணும் உணவு பொருட்களில் 5-10% மட்டுமே உடல் வளர்ச்சிக்கும் இனப்பெருக்கத்துக்கும் பயன்படுத்தும். மீதம் உள்ள பொருட்கள் மக்கிய கழிவா வெளியேற்றப்படும். ஐந்தாவது வந்து பன்றி அசுத்த நீர் சுத்திகரிப்பு அமைப்பு மற்றும் மீன் வாத்து. இந்த முறை இதுல பாத்தீங்கன்னா கொட்டகை கழுவ நீரை வந்து நம்ம நேரடியாக மீன் குளத்துல பயன்படுத்தலாம். இவ்வாறு செய்வதன் மூலம் மீன்களுக்கு தேவையான உணவு சாணம் அப்புறம் எஞ்சியுள்ள தீவனம் கிடைக்கப்பெறுவதுடன் இயற்கை கிருமி நாசினியாகவும் உதவுகிறது. மீன் குளத்தில் உள்ள நீரினை மாற்றும் போது மோட்டார் பம்ப் செட் வச்சு நேர நல்ல நீரோட கலந்து விவசாயத்தை உபயோகப்படுத்தலாம். மீன் குளத்துல வாத்துகளை வளர்க்கலாம். வாத்திலேருந்து வரும் கழிவு வந்து வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா மீன்களுக்கு உணவாக கிடைக்கப்படும். மேலும் வாத்துகள் நீந்தி செல்லும் போது நீரில் ஆக்சிஜன் அளவு அதிகரிக்கிறது. இதே மாதிரி திரவ கழிவினை வந்து ஒரு தொட்டியில சேகரிச்சு கால்வாய் அமைச்சு கால்வாய் இறுதியில வந்து கழிவு நீர் சேகரிப்பு தொட்டிக்கு முன்னதாகவே சல்லடையை பொருத்துவதன் மூலம் சாணம் மற்றும் இதர பெரிய குப்பைகளை நீக்கிவிடலாம். அதுக்கு பின்னாடி திரவ கழிவானது தொட்டியின் உள்ள உழும். அது விழுந்த பிறகு திரவ கழிவில் எஞ்சியுள்ள சிறிய கழிவுகளை தொட்டியின் அடிப்பகுதியில் தங்கிடும், திடக்கழிவாயிடும். இந்த திடக்கழிவினை குறிப்பிட்ட கால இடைவெளிகள் அகற்றி அதை வந்து உரமாக உபயோகப்படுத்தலாம். மேல்பகுதியில் தேங்கியுள்ள நீரை திரவ கழிவினை அசுத்த நீர் சுத்திகரிப்பு அமைப்பினர் செலுத்தி சுத்திகரித்து அதை வந்து பழமரங்கள் மற்றும் காய்கறி செடிகளுக்கும் மற்றும் விவசாயத்துக்கும் பாசனத்துக்கும் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி இந்த 5 மாதிரிகளை செய்வதன் மூலம் நம்ம மிக அதிகமான அளவுக்கு உற்பத்தியை வந்து நம்ம பெருக்கலாம். சரி, இப்ப இந்த ஒருங்கிணைந்த பண்ணையோட நன்மைகள் என்னன்னு பார்த்தோம்னா அசுத்த நீரை சுத்திகரிப்பதன் மூலம் விவசாய நிலத்திற்கு பயன்படுத்தலாம். அடுத்தது ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் மூலம் பன்றி மட்டுமல்லாமல் மீன், வேலி மசால், முயல் மசால் மற்றும் பழ வகைகள் மூலமும் வருடம் முழுவதும் வருமானம் கிடைக்கும். அடுத்தது கழிவுகளை முறையாக சுத்திகரித்து பயன்படுத்துவதன் மூலம் மண்வளம் அதிகரிக்கிறது, பசுமை இல்ல வாயுக்களின் வெளியேற்றத்தை குறைக்கிறது, கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் சொல்லும் அதை வந்து ரொம்ப குறைக்குது, இயற்கை முறை விவசாயத்தை ஊக்குவிக்கிறது, குடும்ப வருமானத்தை பல மடங்காக அதிகரிக்கிறது, தரிசு மற்றும் மானாவரி நிலத்தை சீராக்க பயன்படுத்தலாம். இவ்வாறு பல்நோக்கு பயன் நிறைந்த பன்றிகளுடன் ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பினை மேற்கொள்வதன் மூலம் பண்ணையின் உற்பத்தி செலவை குறைத்து நிகர லாபத்தை அதிகரித்து வாழ்வில் வெற்றி பெறலாம். நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் இதுவரை பன்றி வளர்ப்பில் ஒருங்கிணைந்த பண்ணையம், சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன இணைப்பேராசிரியர் டாக்டர் கே. செந்தில்குமார் அவர்களின் உரை கேட்டீர்கள்.

0: என்ன செல்வி, ஐயா சொன்னதெல்லாம் கரெக்டா குறிப்பு எடுத்துக்கிட்டியா?
1: தமிழ் பிள்ள, நான் எல்லாத்தையும் குறிப்பு எடுத்துக்கிட்டேன். நீ தான் நிலக்கடலைய சாப்பிட்டுட்டு பாரு, கீழே அப்படியே தொக்க கொட்டி கிடக்குற. வந்து அதை எடு. அடுத்து இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னொரு தகவலும் சொல்ல இருக்காங்க, அதையும் கேட்க தயாராகணும். பன்றி வளர்ப்புல இவ்வளவு லாபம் பார்க்கலான்றத ஐயா சொல்லிதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒருங்கிணைந்த பண்ணையும் எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னு தெளிவா சொல்லிவிட்டாரு. இனிமே அதை நடைமுறைப்படுத்தினா வேலை முடிஞ்சு.

0: நல்லா வரும். புரட்டாசியில் போடுறது வந்து ஈல்டு வரும், கம்மியாக வரும், அதில் பாதி தான் வரும், 4 டன் தான் வரும் ஏர்க்ராஃப்ட்.
1: சரி, அப்போ ஒரே இல்லை ஒரு படத்தில் தான் போடுறாங்களா இல்லை ரெண்டு படமும் போடுறாங்க?
0: ஒரு பட்டம் தான்.
1: சரி சரி, தண்ணி வசதியெலாம் எப்படிங்க?
0: தண்ணி வசதி பரவாயில்ல,
1: ஓரளவு தண்ணி வசதி பரவாயில்ல.
0: ஆற்று தண்ணி
1: எவ்வளோ இடம் இருக்குது?
0: அவங்களுக்கு 5 ஏக்கர்.
1: என்னென்ன பயிரெலாம் பண்ணுறீங்க அதில்?
0: அதில் வாழை, மக்காச்சோளம், குச்சிக்கிழங்கு, சின்ன வெங்காயம்.
1: சரி, இப்போ தண்ணிக்கு என்ன பண்ணுறீங்க? பாசனத்தை பாசனம் மாதிரி வச்சுருக்கீங்களா இல்லை சொட்டு நீர் மாதிரி?
0: சொட்டு நீர் தான்.
1: சரி சரி, எவ்வளோ நல்லா சொட்டு நீர் பயன்படுத்துறீங்க?
0: ஒரு 5 வருஷமாக பயன்படுத்துறேன்.
1: 15 வருஷமாக பயன்படுத்துறீங்க. இப்போ அதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்ததுங்க? வறட்சியாக தான் இருந்தது அந்த சைடு எப்படிங்க?
0: இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வறட்சியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ ஆத்து தண்ணி வந்து ஒரு 4 வருஷம் ஆகுது, அதிலிருந்து தண்ணி.
1: இந்த சொட்டு நீர் போடுறதுல நமக்கு என்னங்க நன்மைன்னு நினைக்கிறீங்க நீங்கள்?
0: ஆள் பிரச்சனைனால தான் சொட்டு நீர் அதிகம். அப்புறம் உரம் விடுறது அதுலேயே விட்டுக்கலாம்.
1: சரிங்க,
0: இப்போ நம்ம வாய்க்கையில் விட்டோம்னா உரம் கரைச்சி கரைச்சி விடணும். இதாக இருந்தால் டெய்லியும் ஒரு 10 கிலோ அந்த ரேஞ்சு நம்ம என்ன ஃபீல்டு பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உரத்தை கரைச்சி விட்டுக்கலாம்.
1: ரெண்டாவது களைகள் ஏதாவது குறையுதுங்களா இதில் நமக்கு?
0: களை வந்து அதிகமாக வராது. அந்த தண்ணி
1: தண்ணி
0: இருக்குது, தண்ணி பாயிற இடத்துல தான் அதிகமாக களை வரும். தண்ணி இல்லாத இடத்துல களை வர்றதில்லை.
1: சரி, இப்போ அந்த சொட்டு நீர் வந்து இப்போ அதிலே உரம் அது எல்லாமே கொடுக்குறோம், தண்ணியில் உப்பும் இருக்கும். அப்போ ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு ரொட்டி அதை வந்து ஏதாவது சுத்தப்படுத்தணும் அது மாதிரி இருக்குங்களா? அது
0: இருக்கும், ஆசிட் இருக்கும். அது வந்து நம்ம ஒரு 3 இன்ச் பைப்பில் 2 பைப் ஜாயின் பண்ணி ஒரு 40 அடிக்கு இந்த ஓசை ஆசிட் ஊற்றி இழுத்தோம்னா நல்லா கிளியராக வந்துடுது.
1: இப்போ ஒரு வாட்டி போட்டோம்னா எத்தனை வருஷத்துக்கு பயன்படுத்தலாங்க இந்த சொட்டு நீரை?
0: ஒரு 10 வருஷம் வரும்.
1: அது போட்டது
0: 7 வருஷத்துல ஒரு டைம் குடுக்குறாங்க, மானியம்
1: கொடுக்குறாங்க
0: 7 வருஷத்துக்கு ஒரு டைம்.
1: சரி,
0: நல்ல முறையா வச்சிருந்தோம்னா நம்ம தண்ணியை பொறுத்து, உப்பு தண்ணியா இருந்தா கொஞ்சம் சீக்கிரம் இதாயிரும், தண்ணி நம்ம கிணத்தண்ணி ஓட்டணும்னா கொஞ்சம் இன்னொரு 2 வருஷம் சேர்ந்து வரும்.
1: பொதுவாக இப்போ ஊர் பிரகாரம் எல்லாருமே இந்த இதுதான் சொட்டு நீர் தான் பயன்படுத்துறாங்களா?
0: 90% சொட்டு நீர் தான்.
1: சரி, இப்போ மரவள்ளி போடுறோம் அப்படின்னீங்க, மரவள்ளிலாம் எந்த படத்தில் போடுவீங்க?
0: மரவள்ளியெல்லாம் பட்டமில்லையும் காடு ஒரு வாழைக்கடப்பு வைகாசியில் ஓட்டணும்னா இப்போ இதில் இருந்து இன்னும் 1 மாதம் காட்டு ரெஸ்ட் விட்டு போட்டு விட்டுறது.
1: இப்போ ஒரு ஒவ்வொரு காட்டுலேயும் எந்த பயிர் போடுறோமோ அடுத்த வாட்டி அதே பயிரை போட மாட்டீங்க?
0: ஆ, மாற்றி தான் பண்ணுவோம்.
1: சரி, ஏங்க அது மாதிரி மாற்றி நம்ம போட வேண்டியதாக இருக்குது?
0: ஒரே பயிர் போட்டோம்னா அந்த ஈல்டு வரதில்லைங்க, எல்லாம் ஒரு அந்த வேர் வந்து சீக்கிரம் இதாகிறதில்லை, அந்த பழைய வேர் இருக்கிறனால கொஞ்சம் ஈல்டு வரதில்லை, அது சரியாக வரதில்லை.
1: சரி, இப்போ நம்ம பொதுவாகவே வந்து நிறைய பேர் இந்த கோடை உழவு இது மாதிரிலாம் பண்ண சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் அது மாதிரிலாம் செய்வீங்களா? கோடை உழவு மாதிரி பயிர் போடுறதுக்கு முன்னாடி இந்த கோடை சமயத்தில் சித்திரை மாதத்தில் உழவு விட்டுறது அந்த இதெல்லாம் பண்ணுவீங்களா நீங்கள்?
0: பழதானியங்களை வச்சுட்டு ஒரு 2 மாதம் காட்டை ரெஸ்ட் விட்டு
1: அப்படிங்களா? சரி சரி, அது என்ன மாதத்தில் செய்வீங்க
0: அது? அது இப்போ வாழை வைக்கிறதுக்கு இப்போ மாசியில் வைக்கிறோம்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே ஓட்டி விட்டுருவோம். லொட்டாட்டர் போடுவோம், அப்புறம் 5 கலப்பையில் 2 அளவு ஓட்டிட்டு, அப்புறம் நம்ம தொழுவுரம் மாட்டுச்சனி ஆட்டாம்புழுக்க இந்த மாதிரி கிடைச்சா வாங்கி கொட்டிட்டு, அப்புறம் திருப்பி ஒரு அளவு ஓட்டி லொட்டாட்டர் பண்ணி அப்புறம்
1: அதுக்கப்புறம் தான் வாழையெல்லாம்
0: வாழையெல்லாம் வைக்கிறோம்.
1: சரி, இந்த சின்ன வாங்காயம் சொன்னீங்கல்ல, சின்ன வாங்காயத்தை பொறுத்தவரைக்கும் என்ன ரகம் போடுறீங்க இல்லை முன்னாடிலேருந்து போட்டுட்டு இருக்கிறத தான் போட்டுட்டு இருக்கீங்களா?
0: சின்ன வெங்காயம் வந்து இந்த பெரம்பலூர் காயின்னு விதைக்காய் அங்கே போய் எட்டு வரும்.
1: பெரம்பலூர் தான் ஃபேமஸ், அங்கேருந்து
0: எட்டு வரும் விதைக்காய். அது ஒரு ஏக்கராவுக்கு ஒரு 450 கிலோ
1: வரும். எவ்வளோ போடுவீங்க நீங்கள் போடுறதுன்னா?
0: 3 ஏக்கர் அந்த டைம் போட்டிருந்தேன்.
1: விலை பரவாயில்லையா இந்த வாட்டி? விலை ரொம்ப கம்மியாக தானே இருக்கு இந்த வருஷம்.
0: இந்த வருஷம் ஒரு நான் 3 பேட்சாக போட்டிருந்தேன்.
1: சரிங்க,
0: ஒரு பேட்ச்சு நல்ல விலைக்கு விற்றுது.
1: சரி,
0: ஒரு 2 பேட்சு கொஞ்சம் விலை கம்மி தான், 10 ரூபா 12 ரூபாய்க்கு தான்
1: போய். 3 பேட்சுனா ஒன்று ஒவ்வொரு பீரியட் ஒவ்வொரு மாதத்தில் போட்டிருந்தீங்களா இல்லை?
0: ஒரு 20 நாள் கேப்
1: போட்டீங்க.
0: அதில் 1 பேட்சு ரேட் இருந்தது, அப்புறம் மீதி 2 பேட்சு ரேட் இல்லை.
1: சின்ன வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை உழவு ஓட்டிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இதை நடுவீங்க? அது
0: சின்ன வெங்காயம் போல காடு வந்து நல்லா பொதுப்பாக பண்ணும், நல்லா வரல ஏரத்தில் ஓட்டக்கூடாது, காடு நல்லா பொதுப்பாக இருக்கும்போது ஓட்டி போட்டோம்னா ஒரு 2 அளவுங்கிறது 300 அளவு சேர்த்து ஓட்டி போடணும்னா நல்லா வருது.
1: இதெல்லாம் ஓட்டத்துக்கு டிராக்டர்லாம் நீங்களே வச்சுருக்கீங்களா இல்லை வாடகைக்கு எடுத்துக்கிறீங்களா?
0: வாடகைக்கு இருக்குது, எங்களுக்கும் சொந்த டிராக்டரும் இருக்குது. அப்புறம் சொந்த டயர் வச்சிருக்கிறேன், சொந்த டயர் ஓட்டிக்கிறோம். இப்போ வாடகைக்கு ஓட்டுறதுல இங்கே போகுது.
1: சரி, நல்லா ஓட்டிட்டு இப்போ நம்ம விதை நடுறதுன்னா என்ன வருஷ நடவா நடுவீங்களா எப்படி நடுவீங்க?
0: கிராஸ் கிராஸாக.
1: ஏன் அந்த மாதிரி நடுறீங்க?
0: கேப் கிடைக்கும் நம்மளுக்கு, அந்த பயிர் வரும்போது அந்த காத்தோட்டம் கிடைக்கும்.
1: ஆள் வச்சு தான் நடுறது? ஆள். எவ்வளோ கூலிங்க அவங்களுக்கு ஒரு நாளைக்கு?
0: அது வந்து ஏக்கராவுக்கு 6000 ரூபாங்க.
1: மொத்தமாக பேசி விட்டுறதா? எத்தனை நாள் நடுறாங்க அதெல்லாம்?
0: அது நம்ம ஆள் பொறுத்து, ஆள் 10 ஆள் வந்தாங்கன்னா ஒரே நாள் நட்டுருவாங்க. ஆள் ஒரு

0: நாலு பேர் அஞ்சு பேர் நட்டாங்கன்னா 2 நாள் நம்ம தண்ணி எப்படி பாயுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நட்டு போயிடும். சொட்டு நீருங்கிறதுனால நம்ம ஒரே நாள் அந்த பெட்டு ஏகமாக ஓடாது, 3 அடி பெட்டு.
1: சரிங்க.
0: அது ஓடுறது வந்து மழை பெஞ்சு ஈரமாக இருந்தால் ஓடிடும், வரலா இருந்தால் தண்ணி ஓடுறதுக்கு 2 நாள் ஆயிரும். அது விட்டு விட்டு தான் நடணும்.
1: ஓ சரி, அந்த மாதிரி நடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க?
0: ஒன்றும் பிரச்சனை இல்லை.
1: சரி, இப்போ நட்டு முடிச்சதுக்கு அப்புறங்க அதில் களை எடுக்கிறதுனா எத்தனை அடி களை எடுக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு? அதில்
0: நம்ம காட்டில் களை பழைய பூடு வீடு எதுவும் இல்லாமல் இருந்ததுன்னா ஒரு 2 களையாக நின்றுரும். ஃபஸ்ட்டு வந்து களை அதிகமாக இருந்ததுன்னா ஒரு 4 களை எடுக்க வேண்டியது இருக்கும்.
1: 4 களை வரைக்கும் எடுக்கணும். எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும்?
0: அது நம்ம ஒரு 20 நாளைக்கு ஒரு டைம் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் களைக்கொல்லி அடிச்சிருவோம்.
1: ஃபர்ஸ்ட் டைம் அடிச்சிருவீங்களா?
0: காய் நட்டோன்னே கோல்டு ஸ்டாம்பஸ்டா இந்த மாதிரி கலந்து ஒரு 2 நாள் அடிச்சிருவோம். அப்புறம் அதுல இருந்து 1 மாசத்துக்கு எதுவும் வராது, களைங்கிறதே வராது. அதுக்கப்புறம் வர்றது 2 களை எடுத்தோம்னா போதும், கோல்டு ஸ்டாம்பஸ்டா அடிச்சிட்டோம்.
1: எவ்வளவு கலந்து அடிப்பீங்க? அதெல்லாம் கேட்டுக்குவீங்களா? அளவு கேட்டுக்குவீங்களா?
0: அளவு கேட்டுக்கும்.
1: இது பவர் இதில் அடிப்பீங்களா ஸ்ப்ரேயர்ல? எப்படிங்க
0: பவர் ஸ்ப்ரேயர்?
1: ஆள் நீங்க கூலி போட்டு அடிக்கிறதா? இது
0: நாங்களே சொந்தமாக அடிச்சுக்கிறோம், மிஷின் இருக்குது, சொந்தமாக அடிச்சுக்கிறோம்.
1: சரிங்க. இப்போ களையை பொறுத்தவரைக்கும் இப்படி பண்ணிடுறீங்க, உரம் அதுக்கு வேற என்ன ஏதாவது உரம் கொடுக்கணுமா அதுக்கு?
0: உரம் நம்ம 3 அடி பெட்டு ஓட்டிடுவோம். டேட்டு சின்ன டேட்டு ஓட்டி 3 அடி பெட்டு ஓட்டி அதுலேயே உரம் போட்டுருவோம். ஃபஸ்ட்டு அடி உரம் வந்து டிஏபி ஏக்கராவுக்கு 2 மூட்டை போட்டு போட்டு விட்டு தான்
1: காய் உரமாக கொடுக்கறது,
0: காயை நடுறதுக்கு ஆரம்பிப்போம். அப்புறம் அதுலேருந்து நம்ம பயிர் வரதை பொறுத்த அளவுக்கு நம்ம உரத்தை கொடுத்துக்கிறோம்.
1: பயிர் வர்றதுனா என்ன அறிகுறி தெரிஞ்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி உரத்தை மாத்திப்பீங்க?
0: 10 நாள் வேலையே பயிர் உங்களுக்கு நேராக வந்ததுன்னா நார்மலாக உரம் கொடுப்போம். இல்லைன்னா மருந்து ஃபர்ஸ்ட் கீராக்ரான்னு இந்த மாதிரி லைட்டாக ஒரு டோஸ் கொடுத்து எடுத்துட்டு 20 இந்த மாதிரி போட்டு விடுவோம்.
1: சரி, இப்போ ஏதாவது சந்தேகம்னா ஏதாவது பக்கத்தில் யார்ட்டே கேட்டுப்பீங்களா என்ன பண்ணலாம்?
0: கடையிலேயே அப்புறம் ஃபீல்டுக்கு அக்ரிங்கே வருவாங்க.
1: சரி,
0: அவங்க வந்து சொல்லுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி உரத்தை மாற்றி மருந்தை மாற்றி அடிச்சுக்கணும்.
1: இப்போ இதில் சின்னவங்கத்தில் என்ன நோய் பிரச்சனை என்ன பெருசாக வருதுங்க இப்போதைக்கு? என்ன அந்த அழுகி போகிறது?
0: மழை காலமாக இருந்தால் அழுகு வரும். அப்புறம் தண்ணி வந்து நம்ம அதிகமாக காய் ஒரு 60 நாள் 55 நாள் 60 நாளுக்கு மேலே நம்ம தண்ணி லிமிட்டாக விட்டுக்கணும்.
1: சரிங்க.
0: தண்ணி கொஞ்சம் எச்சா போச்சுனாவே அந்த சருகு அந்த காயிலிருந்து அடி சருகு வந்ததுனாவே அதுலேயே அந்த அழுகு வந்துடும்.
1: அழுகு இல்லாமல் வேற என்ன பிரச்சனை வருதுங்க?
0: அழுகு இல்லாமல் இந்த ஒரு கோழிக்கால் நோவும் விடுவோம், சாம்பிராணி நோவு மாதிரி. அது இந்த டைம் எதுவுமே இல்லைங்க இந்த ஏரியாவில்.
1: ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி வரலாம். அது
0: ஒவ்வொரு டைம் உழுவதும் ஒவ்வொரு டைம் வரதில்லை. அது நம்ம பேன் அதிகமாக வரும். அது பேனுக்கு அப்பப்போ மருந்துடுச்சுங்க.
1: அதுவும் பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த மாதிரி அடிச்சுக்கோ.
0: அது 2 நாளைக்கு வரைக்கும் நம்ம காட்டில் பார்த்துக்கணும்.
1: என்ன ரகம் அந்த இது நீங்க இதுலேருந்து வாங்கிட்டு வரதா? பெரம்பலூர்லேருந்து
0: வாங்கிட்டு வரோம். கொடிமுடி காயின்ட்டு அங்கே கொடிமுடி மஞ்சக்காட்டு காயின்ட்டு அது கொஞ்சம் ஈல்டு சிறுவட்டை வரும். நம்ம விதைக்காய்க்கு ஒரு 50 கிலோ கம்மியாக எடுத்தால் போதும் நம்ம நடுறது. அது கல்குலி காய் எடுத்தோம்னா காய் பெருவட்டாக இருக்கும், ஒரு 50 கிலோ 100 கிலோ சேர்ந்து பிடிக்கும்.
1: இது விற்கிறதுக்கெல்லாம் எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க நீங்கள்?
0: அங்கேயே நம்ம காற்றுலேயே அப்படியே ஒட்டுறது. வியாபாரிங்க அங்கேயே வந்து அவங்களே அரிஞ்சிக்கிறது.
1: வியாபாரிங்கள்ட்டே கொடுத்துட்றீங்க மொத்தமாக? அது நமக்கு கட்டுப்படி ஆகுங்களா அவங்கள கொடுக்குற ரேட்டு?
0: கட்டுப்படி ஆகுது.
1: நம்ம செலவெல்லாம் போக ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கு அவங்க கொடுக்குற ரேட்டு?
0: நான் இப்போ நாம் என்ன செலவாகுதோ அதிலிருந்து ஒரு 2 ரூபா அவங்க கம்மியாக கேட்பாங்க. நம்ம காட்டிலே விட்டோம்னா ஒரு 2 நாளில் காட்டை காலி பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்புறம் அங்கேயே விட்டுறது. ஆள் பிரச்சனை, நாம் கூப்பிட்டு அறிய முடியாது.
1: நமக்கு அந்த எந்த வேலையுமே இல்லை. அவங்களே எல்லாத்தையும் அவங்களே பார்த்துக்கிறாங்க.
0: அவங்களே ஆள் கூட்டிகிட்டு வந்து அவங்களே பார்த்துக்கிறேன். நம்ம எடையை பார்க்கறதோட சரி, வெயிட் பார்த்துட்டா வேலை முடிஞ்சுது.
1: சரி, இப்போ இந்த பகுதியில் வேறு என்னென்ன விஷயம் நம்ம கவனத்தில் வச்சுட்டோம்னா நல்லா வருங்க நமக்கு? சின்ன வெங்காயத்தை பொறுத்த என்னென்ன விஷயம் ஆபத்தில் வச்சுக்கணுங்க?
0: சின்ன வெங்காயத்தை பொறுத்தளவுக்கு நம்ம பயிர் வந்து நம்ம இந்த சுருண்டுட்டு வரும் தளவு, அது வந்து சுருண்டாமல் நம்ம பார்த்துட்டு வரணும். அந்த பயிர் அடிப்பயிர் பழுப்பு வரும், அதையெல்லாம் கவனிச்சுக்கணும் ஸ்டார்டிங்ல இருந்து.
1: அந்த மாதிரி எதுவும் நோய் வராது எதுவும் அறிகிட்டு தெரிஞ்சுன்னா நம்ம இது
0: பண்ணணும், மருந்து இந்த மாதிரி எதனா பண்ணணும்.
1: இப்போ கரெக்டாக இப்போ பட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேறு என்னென்ன பட்டத்தில் இதை போட்டால் சரியாக இருக்குங்க? இப்போ நீங்கள்
0: பசியில் போடலாம், ஐப்பசி கார்த்தியில் போட்டால் 10 டன்னும் வருதும் 11 டன்னும் வருதும். புரட்டாசியில் போட்டோம்னா ஒரு 4 டன்
1: விலை வருமா? அவ்வளோ உற்பத்தி இருக்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்குமா அது?
0: புரட்டாசி மொத பட்டம் போட்டோம்னா விலை இருக்குது, ஆனால் ஈல்டு வராது. கார்த்திகை பட்டம் போட்டோம்னா விலை ஒவ்வொரு டைம் இருக்குது, ஒவ்வொரு டைம் சுத்தமாக டவுன் ஆயிருது. 5 ரூபாய்க்கும் அரியராக இதெல்லாம் இருக்குது, ஒவ்வொரு டைம் வந்துருச்சு.
1: வேற ஏதாவது மாடு கண்ணு ஏதாவது வச்சிருக்கீங்களா?
0: ஆ, மாடு ஒரு 4 இருக்குது.
1: என்ன ஜெர்சியா எச்எஃப் வச்சிருக்கீங்க?
0: ஜெர்சி தான்.
1: இப்போ அந்த மாட்டிலேருந்து இது பண்ணுறது ஏதாவது இதெல்லாம் நீங்கள் இதுக்கு தொழுவுறதுக்கு
0: தான்
1: யார் பார்த்துக்கிறான் மாட்டெல்லாம் நீங்களே பார்த்துக்கிறீங்க?
0: அப்பா அம்மா அவங்க பார்க்குறாங்க, நாங்களே எல்லாம் கலந்து தான் பார்த்துக்கிறோம். எல்லாம் தோட்டத்தில்

0: இருக்கிறதுனால எல்லாம் மாத்தி மாத்தி பார்த்துக்கிறோம்.
1: சரி ஓகே. உங்க அனுபவத்தெல்லாம் யாராவது கேட்டால் உங்களுக்கு சொல்லுவீங்களா நீங்கள்?
0: ஆ சொல்லுங்க.
1: உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க.
0: 93 42 50 61 49.
1: நன்றிங்க.
0: நன்றி.
2: நிகழ்ச்சியில் இதுவரை சிறப்பான சின்ன வெங்காயம் சாகுபடி சென்னம்பட்டி குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். பரவாயில்லையே செல்வி, நிறைய தகவலை சொல்லிவிட்டாரு. சின்ன வெங்காயம் எப்படி லாபகரமாக சம்பாதிக்கலாம், என்னென்ன அதுக்கு நோய் தாக்குதல் வரும், என்னென்ன வழிமுறையெல்லாம் செய்யலாம் அப்படின்ற நிறைய தகவலை சொல்லிவிட்டாங்க. எனக்கு வந்ததுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. நீ குறிப்பெடுத்ததும் எனக்கு உபயோகமாக போச்சு. சரி கிளம்பலாமா? அப்படியே போகிறப்ப அந்த பேக்கரியில் ஏதாச்சும் ஐஸ்கிரீம் அது வாங்கி கொடுப்பியா?
3: உன்னை கூட்டிகிட்டு வந்து என் காசெல்லாம் செலவானது தான் மிச்சம், ஆனால் நிறைய தகவலும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் உனக்கு நன்றி தான் சொல்லணும். எல்லாம் வாங்கி தரேன், வாங்கி நல்லா சாப்பிட்டு அடுத்து இந்த வேலையெல்லாம் பார்க்கணுமாக்கும். நீ தான் எனக்கு உறுதுணையாக கூட இருந்து இதுக்கெல்லாம் வழி சொல்லணும்.
2: ஏ பிள்ளை, நான் கேட்டதெல்லாம் நீ வாங்கி மட்டும் கொடு, வேலையை நான் ஜோராக பார்ப்பேன். தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
6: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
5: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
7: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன் இதையும் கேளுங்கள்.
8: பல குருவிகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சலாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும் என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும் நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
7: சிந்திப்போம். இயற்கையின் அழகு மரம், உயிர் காக்கும் மரங்களின் உயிரை அழிக்காதீர்கள்.
9: மரம் வளர்ப்போம், மண் வளத்தையும் மனித வளத்தையும் காப்போம்.
10: விவசாயிகளுக்கு ஒரு இனிய செய்தி, வேளாண் இயந்திரங்கள் கருவிகளை குறித்த நேரத்தில் வாடகைக்கு பெற வேண்டுமா? இன்றே உழவர் செயலியில் உள்ள இ வாடகை 2.0 முன்பதிவு செய்யுங்கள். அரசு வேளாண் இயந்திரங்கள் மட்டுமல்லாமல் கூட்டுறவுத்துறை மற்றும் தனியாருக்கு சொந்தமான இயந்திரங்களை வாடகைக்கு பெற்று பயன்பெறுங்கள். தனியார் வேளாண் இயந்திர உரிமையாளர்களும் இ வாடகை 2.0 பதிவு செய்து தேவைப்படும் விவசாயிகளுக்கு இயந்திரங்களை வாடகைக்கு வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது.

0: சிந்துவது தண்ணீர் அல்ல, எதிர்கால தலைமுறையினர் சிந்த இருக்கும் கண்ணீர்.
1: தண்ணீர் சிக்கனம் தேவை இயக்கணம்
2: நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு. தருமபுரி விதை பரிசோதனை நிலைய விதை பரிசோதனை அலுவலரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தருமபுரி விதை பரிசோதனை நிலையம் விவசாய பெருமக்களுக்கு தரமான சான்றளிக்கப்பட்ட விதைகள் கிடைப்பதை உறுதி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இப்பரிசோதனை நிலையத்தில் இப்பகுதியில் பயிரிடப்படும் முக்கிய பயிர்களான நெல், உளுந்து, பருத்தி மற்றும் மக்காச்சோளம் ஆகியவற்றின் முளைப்பு திறன் பரிசோதனை செய்ய தேசிய தரச்சான்று அங்கீகாரம் பெறப்பட்டுள்ளது. இதன் மூலம் இங்கு பரிசோதனை செய்யப்படும் பயிர்களின் விதைகளுக்கு இந்தியாவில் மட்டுமின்றி உலக அளவில் விற்பனை பிரதிநிதித்துவம் கிடைக்கிறது. எனவே விதை உற்பத்தியாளர்களும் விதை விற்பனையாளர்களும் விவசாய பெருமக்களுக்கு விதை மாதிரிகள் நெல் 100 கிராம், உளுந்து 150 கிராம், மக்காச்சோளம் 200 கிராம் மற்றும் பருத்தி

கிராம் என்ற அளவுகளில் எடுத்து ஒரு விதை மாதிரிக்கு ரூபாய் 80 செலுத்தி தங்களது விதை ரகங்களை தருமபுரி விதை பரிசோதனை நிலையத்தில் பரிசோதனை செய்து பயன்பெறுமாறு தருமபுரி விதை பரிசோதனை நிலைய விதை பரிசோதனை அலுவலர் கேட்டுக் கொண்டுள்ளார்.

0: இது உங்கள் அபிமான அன்பலை தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இளந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைகிறோம். இனி நேர்களே, இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என் பாட்டு எசப்பாட்டு. நேர்கள் நேரலையில் பங்கேற்கலாம். புதிய நேர்களாக இருந்தால் 0-3-4-2-2-4-4-0-3-0 என்ற எண்ணிலோ, 9-4-8-6-8-1-1-0-2-5 என்ற எண்ணிலும், மற்ற நேர்கள் 0-3-4-2-2-4-4-0-3-1 என்ற எண்ணிலும், 9-4-8-6-6-5-2-0-2-5 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். நிகழ்ச்சி இணைய முதல் நேயர் வருக, வணக்கம்.
1: இரவு வணக்கம்.
0: யாருங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: பீமராஜன்.
0: சரிங்க. என் பாட்டு எசப்பாட்டுக்கு ரெடியா இருக்கீங்களா? பாட்டு பாட
1: என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேன்.
0: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. 4 வரிகளாவது பாடணும் சரிங்களா? 2 வரி பாடக்கூடாது. ரெடியா? 1, 2, 3 சொல்லலாமா?
1: ரெடிங்க.
0: சரி,

0: वाह
1: वाह वाह,
0: वाह वाह वाह।
1: वाह भैया, वाइफ नंदी है।
0: நன்றி. அடுத்த நேயர்வர்க வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: நாகலாபுரம் சமீபம்.
0: கன்னியப்பனையா? உங்களுக்கான இசை கீற்று ஒலிக்க விடலாமா?
2: கொடுங்க.

0: போ, இப்போ இல்லாட்டி எப்போன்ற மாதிரி இப்போ
1: போ.
0: போ, ஆமா. எது வரலையா? வெறும் காத்து தான் வருது, பாட்டு வர மாட்டிருக்கா? சரி, நன்றி. அடுத்த நேயர் வருங்க. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார், எங்க இருந்து?
2: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகர், இதோ உங்களுக்கான இசை கீற்று.

0: ஏதாச்சோ. ஏ எழுத்துல பாடுங்க.
1: ஏவா ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. அந்த பாட்டியா?
0: அந்த பாட்டு கரெக்டுங்க, எனக்கும் தெரியுது. அதுக்கப்புறம் பாடுங்க. ரெண்டு வரி தானே பாடிருக்கீங்க?
1: ரெண்டு வரியும் இந்த பாட்டு பழைய பாட்டு படிச்சது பெருசையா நீங்க.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம் வணக்கம்.
2: யார் மாவட்டம்?
0: பேர் என்னங்க?
2: கோவிந்தசாமிங்க.
0: கோவிந்தசாமி, இது உங்களுக்கான இசை கீற்று.

0: 우어.
1: 우리
0: 왕, 우리 봄이, 우리 문, 우리 내륙부. 솔직히 말해.
1: 우리 아만 sir.
0: 아직 메일 왔을리나?
1: 왔을리
0: sir. 난데 왈트칼. நேயர்கள் வந்து முயற்சி செய்கிறாங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம் இனியர்களே.
2: வயிறு மற்றும் கல்லீரல் நலனில் விம்ஸ் ஹாஸ்பிட்டல். ரத்த அழுத்தம், HCV, HBSAG, கல்லீரல் செயல்பாட்டு திறன் சோதனை, அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், உணவியல் வல்லுநர் ஆலோசனை, இரப்பை மற்றும் குடல் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை என அனைத்தும் சிறப்பு சலுகையில். 999 ரூபாய் மட்டுமே. உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சீரகப்பாடி, சேலம்.

0: நிகழ்ச்சி நிலையம் மாவட்ட நேயர் வருக. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: பாலகோட்ல இருந்து ரேவதி பேசுறேங்க.
0: ரேவதி பேசுறீங்க, உங்களுக்காக ஒரு இசை கேட்டு விடலாமா?

0: கேட்டீங்களாமா?
1: கேட்டேங்க சார்.
0: ஓ எழுத்துல பாடுங்க. ரொம்ப மௌனமா இருக்கீங்களே. ஆமா, ஓ விளக்கு வைப்போம் அப்படின்னு வந்துச்சு இல்லையா, ஓ எழுத்து இம்மு வருது, இருந்தாலும் ஓன்னு சொல்றோம். ஆஹா, மாலெல்லாம் பாடக்கூடாதுமா. பாடுங்க, ஓல எவ்வளவு பாட்டு இருக்கு.
1: நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
2: ஐயா வணக்கம்.
0: வணக்கங்க ஐயா, யார் எங்கிருந்து?
2: ஐயா நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்குங்க ஐயா, நீங்க?
2: ஐயா நான் இங்க மதிகன் பாளையம் ராமகாயர் இருந்து 1வது வந்து என்னச்சுன்னு பேசுறேங்க ஐயா.
0: லட்சுமணன் ஐயா.
2: கொடுங்க ஐயா.
0: கொடுத்துடலாமா? அவர் இசைக்கிட்டுரு
2: கொடுங்க, முயற்சி பாட்டா கொடுங்க ஐயா, ஏதோ தெரிஞ்சு போலாம்.
0: என்ன எப்படி கேட்டீங்க, உங்களுக்காக அற்புதமான பாட்டுலாம் கொடுத்துட்டு இருக்கோம். இதை கேளுங்க பாருங்க, அப்படியே புன்னகையோட அந்த இசைக்கிட்டுரை கேளுங்க பார்ப்போம்.

0: மறந்து விட்டு. டூ எழுத்துல பாடுங்க. ரொம்ப கடுமையா
1: இருக்கு.
0: வாழ்த்துக்கள். அடுத்த நேர் வருங்க. வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து? குருநாதன் ஐயா. ரெடியா? ரெடியா இருக்கீங்களா? சரி, உங்களுக்கான ஒரு இசை கீற்று கேளுங்க.

வே. வே வே எழுத்து வே, வேண்டும் அப்படின்னு இல்லைங்களா, வே. நன்றி, நன்றிங்க.

0: இனி நேரிலே ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
1: எஸ்கே மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை 24 மணி நேரமும் அவசர சேவைகள், 3D டாப்ளர் ஸ்கேன், நவீன அறுவை அரங்கம், என்டோஸ்கோப், தீவிர சிகிச்சை பிரிவு, அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வு ஊதியர்களுக்கான மருத்துவ காப்பீடு வசதி. எஸ்கே மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை அரசு கலைக்கல்லூரி எதிரில் தர்மபுரி.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்விட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
5: ஸ்டெர்விட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervit.in.
6: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848420.
8: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
9: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
10: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
0: நிகழ்ச்சி நேயம் நேர் வருக வணக்கம். என்பாட்டு எசப்பாட்டு என்ற இளந்த நிலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து?
11: வணக்கம் சார், நான் எடப்பாடியிலிருந்து பூமி பேசுறேன்.
0: சரிங்க, எடப்பாடியிலிருந்து பூமிங்களா?
11: ஆமாம்.
0: சரி, உங்களுக்கான ஒரு இசை கீற்று ரெடியா இருக்கீங்களா?
11: ஆ, ரெடியா இருக்கேன்.

0: அதாவது வே எழுத்து. ஒரு மூணு வரி வந்துட்டீங்க, கஷ்டப்பட்டு ஒரு வரி பாடக்கூடாதா? வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றிமா. அடுத்த நேர் வருக. வணக்கம் வணக்கம். யார் எங்கிருந்து? மேட்டூர்ல இருந்து பேசுறீங்க. நவரஞ்சனி, என்ன படிக்கிறீங்க நவரஞ்சனி? நீங்க
1: 10th.
0: 10th, சரிங்க. இதோ உங்களுக்கான ஒரு இசை கீற்று கேளுங்க.

முடிக்கல அப்படின்னு வந்துரு. லா எழுத்துல பாடுமா? லா. ஆ ரொம்ப யோசிக்கிறீங்களே. ரொம்ப நிறைய போதுமா. நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.

0: வருக. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம். யார் இங்கிருந்து?
1: நான் திருப்பூர் மாவட்டம் புள்ளிகட்டிலிருந்து கஸ்தூரி பேசுறேன்.
0: கஸ்தூரிங்களா ஐயா? உங்கள் பேர் நம்பரை சொல்லுங்க.
1: கஸ்தூரிங்க என் பேர்.
0: கஸ்தூரி, சரிங்க. இதோ உங்களுக்கான ஒரு இசை கீற்று.
2: மல்லியே சக்கர வள்ளியே, மல்லியே சந்தன மல்லியே, மல்லியே பங்கன பள்ளியே.
0: வா, எழுத்துல பாடுங்க.
1: வாங்களா?
0: வா
1: வா. நெடிலா குறிலா?
0: வா, நீ எதுலாலும் பாடுங்க.
1: வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. வான்மதி மீனும் கடல் காட்டும் மலரும் மண்ணும் ஒட்டும் சோலை நதியும் மாறவில்லை. மனிதன் மாறிவிட்டான், அவன் உடத்தில் ஏறிவிட்டான். இந்த நாள் முதல் இந்த நாள்
0: சூப்பர் ஐயா, சூப்பர் சூப்பர் ஐயா, அற்புதம். பாருங்க அடுத்த இசை கேட்டு.
2: நமக்கு

0: தங்காதே.
1: காயெழுத்து படைங்க, கண்களில் முடிஞ்சது. கா ஐயா இணைப்பில் இருக்கீங்களா?
2: ஹலோ
1: ஐயா இணைப்பில் இருக்கீங்களா?
2: ஐயா
1: ஐயா கா அடுத்த பாடலுக்கு கா
2: அடுத்த பாடல் காவலில் பாடுறது.
1: ஆமாம் காவலில் பாடுங்க.
2: கடவுளே கல்லானால் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே, கடவுளே கல்லானால் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே.
1: ரெண்டு வரி தான் பண்ணீங்க, அடுத்தது
2: அடுத்த வரிங்களா?
1: ம், நன்றிங்க, நிறைய யோசிக்கிறீங்க, வாழ்த்துக்கள், மறந்துட்டீங்க நினைக்கிறேன். நன்றி நன்றி
2: நன்றிங்க.
1: இனிய ஒரு இனிய பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.

0: மதுரை பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
0: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
2: பொன்னான புன்னகையுடன் பொன் நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 916 ஐடி முத்திரையுடன் மற்றும் ஹாய்மார்க் முத்திரையுடன் வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்திட MDV கிருஷ்ணா ஜுவல்லரி, 28 PR சீனிவாசராவ் தெரு, தர்மபுரி.
0: மருத்துவ படிப்பு உங்க கனவா? நீட் இல்லாமலே இப்ப சாத்தியம். ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ்ல நர்சிங், பார்மசி, BPT, அலைட் சயின்ஸ் 4 படிப்பு, அதிநவீன ஆய்வக வசதிகள், மருத்துவமனை பயிற்சி, இன்டர்ன்ஷிப், 100% பிளேஸ்மெண்ட் சப்போர்ட். மருத்துவ துறையில உங்க கனவை நினைவாக்குங்க. ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெடிக்கல் கேம்பஸ், நல்லம்பள்ளி, பர்கூர். சேர்க்கைக்கு அணுகவும் 8438412150.
3: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: நிலையத்தில் நேரம் 8:23 நிமிடம். இளந்தண்ட நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் இனியர்களே. இன்றைய இளந்தண்ட நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என் பாட்டு எசப்பாட்டு. நிகழ்ச்சி நேயம் நேயர் வருக, வணக்கம். வணக்கங்க. யார் எங்கிருந்து? எங்கிருந்துங்கய்யா?
5: திருவண்ணாமலை
4: விஜயகுமார். உங்களுக்கான ஒரு இசை கீற்று ஒலிக்க விடலாமா? இன்னைக்கு தான் முதல் நேரா வந்திருக்கீங்களாயா? முதல் தடவையா அறிமுக நேரா? ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஏதோ விஜயகுமார் உங்களுக்கான ஒரு இசை கீற்று.

மே மனமே முடியுது. மே பாடலாமா விஜயகுமார்?

0: இருக்கீங்களா?
1: ஆ இருக்கேன்.
0: மே நன்றி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேர்வருக்கு வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து?
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் துரை அண்ணாமலை.
0: சரிங்க துரை, இப்போ உங்களுக்கான இசை கேட்டு கேளுங்க.

0: நிலா அப்படின்னு போயிட்டுருக்கு. ஆ எழுத்துல பாடுங்க. லா பாடுறது கஷ்டம், ஆல பாடுங்க பாப்போம். அப்புறம் ஐயோ அவ்வளவுதானே வருது. ரொம்ப மகிழ்ச்சி இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கங்க. யார் எங்க இருந்து?
1: நாகரோடு
0: இசை கேட்டு

0: மீ எழுத்துல பாடுங்கம்மா. மீ மீ மின்னீடு மின்னல் வருது இல்லையா, அந்த மீ எழுத்து. நல்லா பாடுவீங்க, நல்லா. சரிம்மா, நன்றி. இனி நேரிலே ஒரு சிறிய விளம்பர இடைவெளி, தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
5: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைந்திருக்கிறோம் இளந்தென்றல் நிகழ்ச்சியில். இந்த இளந்த நிலைகளினுடைய தலைப்பு என் பாட்டு எசப்பாட்டு நிகழ்ச்சி நினைவு. நேயர் வருக, வணக்கம்.
8: ஹலோ,
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
8: வணக்கம், பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
0: சாந்திமா, உங்களுக்கான ஒரு இசைக்கீற்று ஒலிக்க விடலாமா? ரெடியா? விடப்பட்டார் இணைப்புல இருந்து. அடுத்த நேயர் வருக, வணக்கம். அடுத்த நேயர் எட்டு மணி 29 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க?

0: அடுத்த நேயர்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
1: தருமபுரி மதிமோகன் பாளையம்.
0: மோகனையா, இதோ உங்களுக்கான இசை கீற்று, ரெடியா இருக்கீங்களா?
1: உங்களோட
0: பேசுவது ரொம்ப மகிழ்ச்சியா கடந்த 3 மாசமா பேசாம
1: ரொம்ப வசதியா.
0: சரி, இதோ பாருங்க, அந்த மகிழ்ச்சி கொண்டாடுங்க. சரியா பாடல் பாடுங்க பாப்போம்.

0: வா போட வா.
1: ஆமாங்க, ஏதாவது ஒரு வரல் சொல்லமா?
0: வா. ஆமா.
1: மச்சகுடி தப்பாது, இந்த புலி தோக்காது, எதை கண்டு அஞ்சாது, எதிரிய விடாது, போட்டியும் போடவா நாட்டியும் கூட ஆடவா. மச்சகுடி தப்பாது, இந்த புலி தோக்காது, எதை கண்டு அஞ்சாது, எதிரிய விடாது, போட்டியும் நான் போடவா நாட்டியும் கூட ஆடவா. நான் தான் இங்கு வல்லவா, நான் நல்லவா.
0: சரிங்க, உங்களுக்கான ஒரு அடுத்த இசை கேட்டு ரெடியா இருங்க.
2: தென்றல் தான் திங்கள் தான் நாளும் சென்றும், உன்னில் தான் என்னில் தான் ஆதல் சந்தம், ஆடும் காற்று நெஞ்சில் தாளம் போட.
0: தாளம் போட அப்படின்னு டா எழுதல் பாடுங்க. டா
1: பாட்டு இருக்கு
0: இருக்கு.
1: I love you.
0: ஏதோ ஒரு மூணு வரி பாடி இருக்கீங்க, கடைசியா பாருங்க.

சாமி மீ எழுத்துட்டு பாடுங்க. சாமி மீ சூப்பரையா சூப்பருங்க. என்ற நிகழ்ச்சியில நீங்க வந்து வெற்றி பெற்றுட்டீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிங்க. பரிசு பாடல் பிறகு வழங்கப்படும், நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம். யார், எங்க இருந்து, எங்க இருந்துமா? செல்விமா ரெடியா இருக்கீங்களா, பாட்டு பாடுறீங்களா? இதோ உங்களுக்கான இசை கேட்டு.

0: தீமைகள் தீ எழுத்துல பாடுங்கம்மா. ஆமா, தீ தீ என்னம்மா வேணாவா? சரிம்மா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த நேர் வருக. வணக்கம் வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், லைன் கிடைச்சிருச்சு, யார்கிட்ட பேசலாம்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. வணக்கம், அடுத்த நேர் வருக. வணக்கம் வணக்கங்க, யார் இங்கிருந்து?
1: முருகேசன், காமராஜர்.
0: முருகேசன் ஐயா, இதோ பாருங்கள், உங்களுக்கான ஒரு இசை கீற்று.

0: கண்டபடி டி எழுத்துல பாடுங்கயா.
1: குழந்தை வடிவேல் தெய்வ மகளே, குழந்தை வடிவேல் தெய்வ மகளே, குடும்ப மக்களையோடு குளம் பார்த்த தங்கே குளத்தில் வாழ நன்றி.

0: யா சொல்லித்தரவில்லையா?
1: யாரை நம்பி நான் திறந்தேன் போங்கடா போங்கு என் தாளம் வெல்லும்
0: பெட்டியிலே பணம் இல்லை. நல்லா முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள். பெட்டியிலே பணம் இல்லை, பெத்த புள்ள சொந்தம் இல்லை அப்படின்ற அந்த வரிகள்லாம் வரும். நல்லா முயற்சி பண்ணீங்க. நிறைய நேயர்கள் அற்புதமான முறையில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இனி நேரில் நம்ம ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.

0: இது உங்கள் அபிமான அன்பலை தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 எண்பாட்டு எசப்பாட்டு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இனிநீர்களே, நிகழ்ச்சி நேயம் நேயர் வருக, வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க? பெரம்பலூர்ல இருந்து. ஐயா, உங்க பேர் சொல்லுங்க. யாருங்கய்யா? சரிங்க, உங்களுக்கான ஒரு இசை கீற்று ஒழிக்க விடலாமா?
1: சரி, பண்ணலாம்.

0: மாயத்தில் பாடுங்க. ரெண்டு வரியே திருப்பி திருப்பி பாடுறீங்களே, அடுத்த வரி வரமாட்டிருக்கே.
1: மண்ணை விட்டு போனாலும் போவதில்லை, போனாலும்
0: அற்புதம் அற்புதம். அதோ அடுத்த இசை கேட்டு

0: நாயகத்துல பாடுங்க. சூப்பர் ஐயா, சூப்பர், அற்புதம், அற்புதமா முடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: இனி நேரிலே ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.

0: ಮಗಲ್ ಕಲಾಲಯ ಮೆಟ್ರಿಕ್ ಮೇಲ್ನೆಲೆಪಲ್ಲಿ ಮತ್ತೂರ್ ಅಬಾಕಸ್ ಕ್ಲಾಸ್ ರೋಬೋಟಿಕ್ಸ್ ಸ್ಪೋಕನ್ ಇಂಗ್ಲಿಷ್ ನೀಟ್ ಜೆಇಇ ಕ್ಲಾಸ್ ಎಐ ಅಂಡ್ ಸ್ಟೆಮ್ ಲರ್ನಿಂಗ್ ಕ್ಲಾಸ್ என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது
1: நெஞ்சு வழியா விம்ஸ் தான் சரியான வழி ஹாமாங்க நம்ம விம்ஸ் மருத்துவமனையில 24 மணி நேர அவசர ஆஞ்சியோ பிளாஸ்டி ஃபேஸ் மேக்கர் மற்றும் பைபாஸ் அறுவை சிகிச்சை வசதியும் உண்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் 50% தள்ளுபடியில் இருதய பரிசோதனைகள் ₹999 ஆஞ்சியோகிராம் ₹9999 நெஞ்சு வழியிலிருந்து வருமுன் காப்போ விம்ஸ் ஹாஸ்பிட்டல் சீரகப்பாடி சேலம்
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: மணிப்பால் மருத்துவமனை தால்மியா போர்டு என்ன சேலம்

0: எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலை சிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, மத்தூர். அபாகஸ் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீட், JEE கிளாஸ், AI அண்ட் STEM லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. LKG முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.

இனிய உற்சாகமான இரவு வணக்கம் அன்புடையே. கனியின் சுளையினும் கரும்பின் சாரினும் நற்பாகியின் சுவையினும் இனிய பாடல்களை இந்த சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இமைகள் இழைப்பாரும் இந்த இரவு நேரத்தில் அள்ளித்தருகிறது உங்கள் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்று சேலம் மாவட்டத்தை சார்ந்த நேயர்கள் தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். புதிய நேயர்கள் 0434242440 என்ற எண்ணிலும், 94868111025 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்கள் 0434242244031 என்ற எண்ணிலும், 94866520255 என்ற எண்ணிலும் அழைக்கலாம்.

நிகழ்ச்சியினை நேயர் வருக வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் மீனவ நண்பன் என்கின்ற திரைப்படத்திலிருந்து.

0: மதுரை பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி,
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
5: நிகழ்ச்சி நேயம் நேயர் வருக வணக்கம். இரவு வணக்கம் சொல்லும் இனிய உள்ளம் யார் இங்கிருந்து?
6: வாழப்பாடி வட்டம், சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம், சோமஜெல்லு வள்ளி பேசுறீங்க.
5: வள்ளிமா, என்ன பாடல் வழங்கலாம்?
6: அடிமை பின்படுத்தல் 1000 நிலவேவா, இனிமையான பாடல் சார்.
5: இதோ கேட்டு ரசிப்போம்.
6: நன்றி.
5: நன்றிமா.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீரங்கா மெடிக்கல்ஸ் தருமபுரி.
0: தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ் ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை எர்ரப்பட்டி பஸ் ஸ்டாண்ட் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் தருமபுரி.
4: நிலையத்தில் நேரம் இரவு 10:15.

0: நிகழ்ச்சி நேயம் நேயர் வருக வணக்கம்.
1: அன்பிற்கினிய ஜேஎஸ் லீல வினோதன் அவர்களுக்கு இனிமையான இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் சொல்லும் இனிய உள்ளம். யார் இங்கிருந்து?
1: அயம்புதூர் கலைச்செல்வி.
0: சொல்லுங்க கலைச்செல்விமா, என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: படம் தேன் சிந்துதே வானம்.
0: சரிங்க.
1: பாடல் எழுதாத பாடல் ஒன்று அனைவருக்காகவும்.
0: இதோ கேட்டு ரசிப்போம்.
1: நன்றிங்க.
0: நன்றிமா.

உங்கள் இதயங்களை இசையால் நிரப்பும் பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம்.

0: சுவையான பாடல்களோடு நிகழ்ச்சி அரங்கிற்கு காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் இங்கிருந்து?
1: சேலம் மாவட்டம் சின்னப்பூண்டியிலிருந்து வீராயி.
0: வீராயிம்மா, என்ன பாடல் வழங்கலாம்?
1: சவாலே சமாளியில இருந்து சிட்டுக்குருவி வீட்டில் கட்டுப்பாடு.
0: நிச்சயமா கேட்டு ரசிப்போம். நன்றி.
1: நன்றி.

சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சுவையான பாடல்களை கேட்டு ரசிக்க, இன்று சேலம் மாவட்டத்தைச் சார்ந்த நேயர்கள் தங்களுக்கு பிடித்த காவிய கானங்களை கேட்டு ரசிக்கலாம். புதிய நேயர்களாக இருந்தால் 0343-422-4443 என்ற எண்ணிலும், 9486811025 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். மற்ற நேர்கள் 0434-242-24-431 என்ற எண்ணிலும், 9486652025 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். நிகழ்ச்சி நேயம் நேயர், நிகழ்ச்சி நடத்து பாடல் பாசம் என்கின்ற திரைக்காவியத்துக்காக.

0: கனியின் சுளையினும் கரும்பின் சாரினும் நற்பாகின் சுவையினும் இனிய பாடல்களை இந்த இரவு நேரத்தில் அள்ளி அள்ளி தருகிறது அமுத பண்பலை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகமான ராகங்கள், சுவை மிகுந்த பாடல்களாய் நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார், சேலம் மாவட்டம் நங்கவள்ளியிலிருந்து பேசுகிறேன்
0: சார். ஐயா பேர் என்னங்க?
1: பேர் என் பேர் குமரேசன்
0: சார். குமரேசன் ஐயா, என்ன பாடல் வழங்கலாம்?
1: மல்லிகை என் மன்னன் எங்குங்க
0: பாடல். தீர்க்க சுமங்கலி திரை காவியத்துக்காக இதோ அந்த பாடல் கேட்டு ரசியுங்கள்.
1: நன்றிங்க சார்.
0: நன்றி.

0: நிகழ்ச்சி அலங்கரிக்க காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம். இனிய இரவு வணக்கம் சொல்லும் இனிய உள்ளம் யாருங்கிறது?
1: மேச்சேரி வெள்ளா சுப்பிரமணியா.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வழங்கலாம்?
1: ஐயா, வல்லவனுக்கு வல்லவனு ஓர் ஆயிரம் பார்வையில் என்ற பாடலுங்கய்யா.
0: இதோ கேட்டு ரசியுங்கள்.
1: நன்றி, வணக்கங்கய்யா.
0: நன்றிங்கய்யா.

0: நிலையத்தில் நேரம் இரவு 10:38. நிகழ்ச்சி நேயம் நேயர் வருக, வணக்கம்.
1: ஹலோ, கண்மலைக்கு வணக்கம்.
0: எங்கிருந்து
1: பேசுறோம்?
0: பேர் என்ன? வித்யாவா? சரிம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படகோட்டிலிருந்து கொடுத்ததெல்லாம் கொடுத்தேன்.
0: சரிம்மா, ஏதோ கேட்டு ரசிங்கள்.
1: நன்றிங்க.
0: நன்றிம்மா.

இது உங்கள் அபிமான பண்பலை, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்று செவ்வாய்க்கிழமை சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மன்னாதி மன்னன் திரைகாவியத்துக்காக.

ஓர் ஆயிரம் பார்வைகளில் கரையாத நான், ஓர் ஆயிரம் பார்வைகளில் கரையாத நான், உன் ஈரப்பார்வையில் அந்த ஓரப்பார்வையில் கரைந்து விட்டேன். உன் கண்கள் என்ன கண்களா, மின்னல்களா?

0: நிகழ்ச்சியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: சேலத்துல இருந்து ருக்மணி அம்மா பேசுறேங்க சார்.
0: சரிம்மா, ருக்மணி அம்மா என்ன பாடல் வழங்கலாம்? முதல் முறையா பேசுறீங்களோ?
1: ரெண்டாவது பேசுறேன்.
0: ரொம்ப சந்தோஷமா. என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு
1: சார்? தங்கப்பதுமைங்கிற படத்துல இருந்து இன்று நமதுள்ளமே.
0: சரிம்மா, நிச்சயமா அந்த பாடல் வழங்குறோம், நீங்களும் கேட்டு ரசிங்க. நன்றிம்மா.
1: நன்றிங்க சார். நன்றிங்க சார். நன்றிங்க சார்.

இரவின் மடியில் உங்களை மெல்ல மெல்ல தாளாட்டியது உங்கள் அபிமான பண்பலை, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இந்த ஒரு மணி நேரம் பழைய பாடல்களை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு உங்கள் அன்பிற்கினிய JS லீல வினோதன். நிறைவுக்கு வருகிறது இன்றைய சுகமான ராகங்கள். பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக.

இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 11:10. இனி நேர்களை நாளை நமது பண்பலையில் ஒளி உலாவரும் நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு முன்னோட்டம். காலை 6 மணிக்கு குரலோசை அரைந்திற்கு ஆங்கிலத்தில் செய்து டெல்லி அஞ்சலாக 6:10 அனைத்தானும் நல்லவை கேட்க, சென்னை அஞ்சலாக 6:15 பக்தி மாலை, 6:35 உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சலாக 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணாசல்ஸ் சேலம் மணிபால் மருத்துவமனை வழங்கும் மழலை மொழி. நாளை மழலையாக நம்மோடு இணைகிறார் எஸ் ரித்திவிகா. காலை 7 மணிக்கு காலை வணக்கம் தருமபுரி JK குழந்தை நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விளை நிலவரம் தருமபுரி உழவர் சந்தையின்

வரலாம். காலை 7:10 தருமபுரி ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சலாக 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானி. 7:30 சந்தோஷ சாரல். 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நிரல் நிகழ்ச்சி. 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி மற்றும் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சர்மரோக நிவாரணி செயல்பாடு வழங்கும் இன்றொரு தகவல். 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சூழ்நிலை. 9:05 வானொலியில் வசந்தம். உயர்கல்வி வாய்ப்புகள் குறித்து கல்வி ஆலோசகர் JS இளையராஜா அவர்களுடன் நேரலை கேட்கலாம். 10:00 மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் நன்றியே கேட்போம் இன்றையே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை கட்சவியல் விருப்பப்பாடுகளை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி. அதைத் தொடர்ந்து 10:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். 11:05 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. தென்னையில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆலியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் சி சுதாலட்சுமி அவர்கள். 12:00 நிகழ்ச்சி நிரல் 12:05 செய்திகள். 12:10 உங்கள் களம் களத்தில் சந்திப்போம். தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த மாநில அளவிலான கால்பந்து வீராங்கனைகள் ஆர் சீதாலட்சுமி தீபிகா செண்பகம் ஆகியோருடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 திரை இசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 நேர்விருப்பம். 1:30 திரை இசை. 1:45 மாநில செய்திகள். 2:00 விவசாய அரங்கம் உணவு பதப்படுத்தும் தொழில்களின் பொருளாதார கணக்கு குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி பேராசிரியர் டாக்டர் ஜி செந்தில்குமார் அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். 2:30 நாடகம். 3:00 அரசியல் கலக்கல் பாடல்கள். 4:00 விடைதேடும் வினாக்கள். 5:00 திரை இசை. 5:00 மாலை தென்றல். 6:00 தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக. 6:10 பாட்டு தான். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 மாநில அறிக்கை. 6:50 உள்ளூருலா. 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ். தருமபுரி JN மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 சட்டப்பேரவையில் இன்று. 7:10 மாவட்ட செய்தி மலர். 7:15 தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக. 7:25 வயல்வெளி கறிக்குட்டி வளர்ப்பு. சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் டாக்டர் ஜி விஜயகுமார் அவர்களின் உரை கேட்கலாம். அதைத் தொடர்ந்து விலங்கு மூலம் பரவும் ஒட்டுண்ணி நோய்களும் தடுப்பு முறைகளும் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் டாக்டர் டி வி தமிழன் அவர்களின் உரை கேட்கலாம். 8:00 இளந்தென்றல் விளையாட்டு வினாடி வினாவாக மலர் இருக்கிறது. 8:30 திரை இசை. 9:00 ஆங்கிலத்தில் செய்தி. டெல்லி அஞ்சலாக. 9:15 செய்தி சுடர். 9:30 இடைவிடாத இசை மலை. 10:00 சுகமான ராகங்கள். நாளைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்ட நேயர்கள் தங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக. உறங்கும் முன் ஒரு சிந்தனை. தூய்மை இருக்கிற இடத்தில் ஆண்டவன் இருக்கிறான். மகாத்மா காந்தியடிகள். ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை DDH நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.

ஒரு துளி மஞ்சம் இல்லை அவனுக்கு, எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி மஞ்சம் இல்லை.

இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள். இணைந்திருக்கிறோம் விவுத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 மனசு மயங்கும். ஸ்வர்ணமுகி படத்தின் பாடலை தொடர்ந்து உமாரமணன் அருண்மொழி பாடிய தந்துவிட்டேன் என்னை.

ஒரு அமைதியான பாடலை ஆண்டவன் கட்டளை படத்திலிருந்து கேட்டோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஸ் ஜானகி, கே ஜே யேசுதாஸ் பாடிய உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் படத்திலிருந்து பிரைசுடன் அவங்களுடைய வரிகளில் பாடல்.

சிறைச்சாலை படத்தின் பாடலை தொடர்ந்து பட்டணத்தில் பூதம் பி சுசீலா டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்காங்க ஆர் கோவர்தன் இசையில்.

0: மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கும். கேட்ட பாடல்கள் உங்களை கிரங்களிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இசையோடு இணைந்திருங்கள், காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன். ஜல்லிக்கட்டு காலை படத்திலிருந்து நிறைவாக பாடல்.
1: சின்ன பொண்ணு சின்ன மாப்பிள்ள சிரிச்சு கட்டுன வீடு, அத சிக்கு எல்லாமே எடுத்து தந்தா சென்னப்பட்டினம் பாதி.

0: புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: காற்றின் மொழி.

கேட்டுக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: சரித்திர புகழுடன் விளங்குகிறார். எதையும் தாங்கும் இதயம் கொண்டு அண்ணன் எங்களை வாழ்ந்திட சொன்னதுண்டு. அண்ணன் அன்று நல்ல நல்ல கருத்து அழகு தமிழில் சொல்லி சொல்லி கொடுத்து வளர்ந்த பிள்ளையட.
1: நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசை வெள்ளம் நதியாக ஓடும், அதில் இளநெஞ்சம் படக

நெஞ்சுக்கும் இரக்கமில்லை, ஆசைக்கு வெட்கம் இல்லை.

எனக்கென்று என்ன உண்டு, நிலவுக்கு வானம் உண்டு, மலருக்கு வாசம் உண்டு,

2, 3, 4, up, up. Woody, woody, woody.

நம்பி நல்ல சமத்துவம் வந்தாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும். நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்

0: あんまりよ。タナナナナタナナナナタナナ。ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்
0: கவிதை உலகம்.

ஏண்டி புள்ளு நீ இப்படி நடுங்குற? நான் என்ன பண்ணிட்டேன்? நீ எதுக்கு கலங்குற? ஏதோ சொல்லிக்கோ, நீ ஏதோ சொல்லிக்கோ, ஏதோ சொல்லிக்கோ, நீ ஏதோ சொல்லிக்கோ, ஓடி போ.

0: கொதிங்க பாத்தி, நான் உங்ககிட்ட போயா தோத்தேன். என்ன சொல்றது, நான் என்ன சொல்றது, அப்பா என்ன சொல்றது, நான் என்ன சொல்றது?
1: அவர் சொல்றேன் கேளு. துடுக்குக்கார காள துரத்தி வந்ததால தவண்டு போச்சு சேலே துணிஞ்சு புழுகு மேலே. துடுக்குக்கார காள துரத்தி வந்ததால தவண்டு போச்சு சேலே துணிஞ்சு புழுகு மேலே. மிரண்டு மிரண்டு கீழே விழுந்து விட்டது போலே. ஏதோ சொல்லிக்கோ நீ, ஏதோ சொல்லிக்கோ, அவ்வளவுதான், ஏதோ சொல்லிக்கோ நீ, ஏதோ சொல்லிக்கோ.

பசி எடுத்துச்சு கிழக்கு வந்து பழத்தை கடிச்சு புடிச்சு பழுத்திருந்துச்சு கொய்யா அது பழ பழத்துச்சு மெய்யா பசி எடுத்துச்சு கிழக்கு வந்து பழத்தை கடிச்சு புடிச்சு ரசிச்சு ரசிச்சு தின்ன கிளி பறந்துடுச்சுன்னு வெளியே

இப்போது அடையாறு எஸ் ஜெயராமன் அவர்களின் நாகஸ்வர இசை, கோவிலூர் வி பழனிவேல் அவர்கள் தவில், ஜாலந்தர வளர்ச்சி ராகத்தில் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பம், ரூபக தாளம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அடையாறு எஸ் ஜெயராமன் அவர்களின் நாகஸ்வர இசை. கோவிலூர் வி பழனிவேல் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து மங்காம்புதி அன்னமாச்சாரியார் கீர்த்தனை, தர்மவதி ராகம், ஆதி தாளம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது அடையாறு எஸ் ஜெயராமன் அவர்களின் நாகஸ்வர இசை, கோவிலூர் வி பழனிவேல் அவர்கள் தவில்.
1: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4
2: அருள்மணி மாலை.

நகாரம் சிகையாதிசேத் வேகாரம் நேத்ரயோர்யுஞ்சன் நகாரம் சர்வசந்திஷு மகாரம் அஸ்த்ரமுத்திஷ்ய மந்திரமூர்த்திர் பவேத் புதஹ சவிசர்கம் படந்தம் தத்

शेख ऋषि के शवतार धरात्रे निशीथ एको

நேரம் 5:22. தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாணி ஜெயராம் பாடிய ஆனந்த லகரி.